காலை மணி 8 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதிபர் டொனால்ட் டிரம்ப் தைவானை முன்னிட்டு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் மோதல் ஏற்படும் சாத்தியத்தை நிராகரித்திருக்கிறார். சீனாவுக்கு 2 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது அவர் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். 15,000 கிலோமீட்டர் பயணம் செய்து போர் புரிய வேண்டுமா என்று அவர் கேட்டார். அதை விரும்பவில்லை என்று அவர் சொன்னார். பதற்றம் தனியட்டும் என்றார் திரு டிரம்ப். பின்னர் ஃபாக்ஸ் தொலைக்காட்சியில் பேசிய அவர், அமெரிக்கா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு சுதந்திர பிரகடனம் செய்ய வேண்டாம் என்று தைவானை எச்சரித்தார். தைவான் பற்றி சீன அதிபர் ஷி ஜின்பிங் நிறைய பேசியதாகவும் அதை மௌனமாக கேட்டுக்கொண்டதாகவும் திரு டிரம்ப் கூறினார். சீன அதிபர் ஷி முன்னதாக தைவானை தொட்டால் தகராறுதான் என்று எச்சரித்திருந்தார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்கா மேல் நம்பிக்கை இல்லை என்று கூறியிருக்கிறார். அதிபர் டிரம்ப் ஈரான் முன்வைத்த யோசனையை குப்பை என்று சொன்ன பிறகு திரு அராக்சியின் கருத்து வந்திருக்கிறது. ஈரானியின் யோசனையை ஏற்க முடியவில்லை என்று அமெரிக்கா சொல்கிறது. அமெரிக்கா பேசவில்லை, மிரட்டுகிறது என்று ஈரான் சொல்கிறது. உலகம் தவிக்கிறது, பேச்சில் முன்னேற்றமில்லை. புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அராக்சி, பேச்சு நடத்துவது பற்றி அமெரிக்காவிடமிருந்து புதிதாக தகவல் வந்திருப்பதாக சொன்னார். ஈரானுடன் போர் புரியும் நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளின் கப்பல்களுக்கும் ஹோமஸ் நீரிணை திறந்தே இருக்கும் என்றார் அவர். சிங்கப்பூருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே உறவு வலுவாக இருப்பதாகவும் அது மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் லாரன்ஸ் ஹோங் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய மன்றத்தின் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வொண்டர்லாயன் ஆகியோருடன் அவர் தொலைபேசியில் பேசினார். அது பற்றி திரு வாங் பேஸ்புக் பக்கத்தில் விவரம் தந்தார். பலதரப்பு உறவுகளை சார்ந்திருக்கும் இன்றைய உலகில் ஐரோப்பாவின் பங்கு முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். சுதந்திரமான வர்த்தகம், அனைத்துலக சட்டத்தை மதிக்கும் உலகம் ஆகியவற்றில் ஐரோப்பாவின் குரல் வலுவானது என்று பிரதமர் கூறினார். ஆசியானும் ஐரோப்பிய ஒன்றியமும் அடுத்த ஆண்டு உறவின் 50வது ஆண்டு நிறைவை அனுசரிக்கின்றன. இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதுடில்லியில் நடந்த 2 நாள் பிரிக்ஸ் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை. தலைமை வகிக்கும் இந்தியா அதன் அறிக்கையை வெளியிட்டது. பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, ஈரான், ஐக்கிய அரபு சுற்றரசுகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. ஆண்டு இறுதியில் அமைப்பின் உச்சநிலை மாநாடு நடைபெறவிருக்கிறது. பிலிப்பீன்ஸில் மிகப்பெரிய மின்தடை மில்லியன் கணக்கான மக்களை பாதித்திருக்கிறது. ஆகப்பெரிய லூசோன் தீவு வெகுவாக பாதிக்கப்பட்டது. பிலிப்பீன்ஸின் 116 மில்லியன் மக்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் அந்த தீவில் வசிக்கின்றனர். எரிசக்தி அமைச்சர் ஷாரன் கரின் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். எப்போது மின்சாரம் திரும்பி வரும் என்று அவர் சொல்லவில்லை. மத்திய கிழக்கில் போர் தொடங்கிய பின் பிலிப்பீன்ஸில் அரசாங்க அலுவலகங்கள் மின்சாரத்தை மிச்சப்படுத்த வாரத்தில் 4 நாள் மட்டுமே வேலை பார்க்கின்றன. இருந்தும் பெரிய அளவில் மின்தடை ஏற்படுகிறது. உக்ரைனிய தலைநகர் கீவில் அடுக்குமாடி வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 24 பேர் மாண்டதை தொடர்ந்து உரிய பதிலடி தரப்படும் என்று உக்ரைன் எச்சரித்திருக்கிறது. 28 மணி நேரம் போராடி மீட்புப் படையினர் 30 பேரை உயிரோடு காப்பாற்றினர். 20க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் உள்ளனர். 4 ஆண்டுக்கு முன்பு நேட்டோவில் உக்ரைன் சேர்வதை எதிர்ப்பதாக சொல்லி ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தது. இதுவரை 100,000கணக்கானோர் மாண்டனர். மில்லியன் கணக்கான மக்கள் அகதிகளாக இருக்கின்றனர். சிங்கப்பூரின் தேச தந்தையரில் ஒருவரான டாக்டர் கோ கெங் ஸ்வீ பற்றிய புதிய புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1984 துணை பிரதமர் பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்ற போது சீன அரசாங்கம் உயர்தர பேராளர் குழுவை அனுப்பி அவரை அழைத்துச் சென்றது. அவர் சீனாவுக்கு 15 ஆண்டு காலம் பொருளாதார ஆலோசராக பணிபுரிந்தார். மலாக்காவில் பிறந்த டாக்டர் கோ கெங் ஸ்வீ சிங்கப்பூரை வெற்றிகரமான நாடாக உருமாற்றினார். சீனாவின் ஆரம்ப பொருளாதார சீர்திருத்தத்தில் முக்கிய பங்காற்றினார். 244 பக்கம் கொண்ட புதிய புத்தகம் சீனாவுக்கு அவர் ஆற்றிய பணியை சொல்கிறது. புத்தகத்தை தொகுத்த டாக்டர் கோவின் மனைவி டாக்டர் புவா சுய் லியாங், வரலாற்றின் திருப்பு முனை எப்போதுமே மௌனமாக நடந்துவிடுகிறது என்று குறிப்பிட்டார்.
சிங்கப்பூரில் இளையர்களின் மனநலத்துக்கு உதவ விரும்பும் அமைப்புகளுக்கு தேசிய வழிகாட்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார மேம்பாட்டு வாரியம் நிபுணர்களோடு சேர்ந்து வழிகாட்டியை உருவாக்கியது. அதற்கு 18 மாதம் பிடித்தது. ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வரைவது நோக்கம். இதுவரை 27 அமைப்புகள் அதை பின்பற்றுவதாக உறுதி தெரிவித்தன. மனநலம் சாராத அமைப்புகளும் உயர்கல்வி நிலையங்களும் எஸ்எம்ஆர்டி நிறுவனமும் கூட அதில் அங்கம் வகிக்கின்றன. மனநல பிரச்சினை வருமுன் காப்பது, வந்துவிட்டால் ஆரம்பத்திலேயே சிகிச்சை தருவது இலக்கு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக். ஆஸ்டன் விலா லிவர்பூல் ஆட்டத்தில் 4-2 எனும் கோல் கணக்கில் விலா வெற்றி பெற்றது. பட்டியலில் ஆஸ்டன் விலா 4வது இடத்திலும் லிவர்பூல் 5வது இடத்திலும் உள்ளன. முதல் 3 இடங்களில் ஆர்சனல், மென் சிட்டி, யுனைடெட் ஆகியவை உள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வழி ஒன்பதா ரேட்ல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மே 16 இன்றும் பல தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. மனிதர்களான நம்மால் பறக்க முடியாது, ஆமா, ஆனா நடக்க மட்டும்தான் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மீன்களை போல நம்மளால நீச்சல் அடிக்கவும் முடியும். ஆமா நேயர்களே, இன்று தேசிய எவ்வாறு நீச்சல் அடிப்பது என்று கற்றுக்கொள்ளும் தினம். நீச்சல் அடிப்பது என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கை திறன், மனிதர்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இது போன்ற திறன்களை கற்றுக்கொள்வதனால நமக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படாது. ஆனா இது போன்ற திறன்களை கற்றுக்கொள்வதனால நமக்கு வாழ்க்கையில கண்டிப்பா பலதரப்பட்ட நன்மைகள் தான் ஏற்படும். புது புது திறன்களை கற்றுக்கொள்வதற்கு வயது என்பது ஒரு முட்டுக்கல்லாகவே இருக்கக்கூடாது. எந்த வயதிலையும் எந்த ஒரு திறனையும் யாராலையும் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிலருக்கு நீந்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கலாம். ஆனா பயத்தை நம்ம எவ்வாறு எதிர்நோக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்று. சிறு வயதிலிருந்தே என்னுடைய பெற்றோர்கள் நீச்சல் வகுப்புகளுக்கு என்ன அமைச்சிருந்தாங்க, கண்டிப்பாக ஆரம்பத்துல அனைவருக்கும் பயமாக தான் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த ஒரு விஷயம் நமக்கு பயத்தை ஏற்படுத்தாது, மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தும். எனக்கு வாழ்க்கையில ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது, ஒரு காலகட்டத்துல மனதுல நமக்கு பல குழப்பங்கள் ஏற்படும் பொழுது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நீச்சல் குளத்திற்கு சென்று சில மணி நேரம் நீச்சல்ல ஈடுபடுவேன். அவ்வாறு செய்யும் பொழுது எனது மன உளைச்சல் அதிக அளவுல குறையும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இத நான் அனுபவிச்சிருக்கேன், என்னுடைய நண்பர்கள் பலரும் இதே நடவடிக்கையை தான் செய்வாங்க அப்படின்னு பகிர்ந்து கொண்டாங்க. அதனால நேயர்களே, நீச்சல் அடிப்பதை கற்றுக்கொண்டா நமது மனநலம் ஆரோக்கியமாக இருப்பதால உடல் நலமும் ஆரோக்கியமா இருக்கும். சர்க்கரை நோய், இருதய நோயால நீங்க அவதிப்பட்டீங்கன்னா நீச்சல் கற்றுக்கொள்ளுங்கள். அதோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, அதிக காலகட்டம் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு கூட ஆய்வுகள் சொல்லுது. தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்திருங்க. இது ஒலி 9 ஒலியின் உள்ளாசம்.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIECTESLE, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் MCA நோக்கி செல்லும் AYE ஜலான் பூன்லே, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டிசியில் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
6: அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசியில நீ சமைச்ச பிரியாணி
7: குடிநுழைவு
2: சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்ல பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.

மற்றும் மரங்களை நேசிக்கும் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆமா நேயர்களே, மரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த உலகம் செயல்படுது அப்படின்னு சொன்னாலே அதற்கு காரணம் மரங்கள். மரங்களை போற்றி வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் ஒரு கணத்துல இருந்து இறக்கும் வரை மரம் நம்முடன் எவ்வாறு பயணித்து வருகிறது என்பதை அந்த கவிதை சொல்லுது. பிறக்கும் பொழுது அந்த தொட்டிலா இருக்கட்டும், வளரும் பொழுது நம்ம பயன்படுத்தும் பென்சில்ல இருக்கட்டும், இல்ல இறக்கும் பொழுது அந்த பாடையா இருக்கட்டும், அனைத்துமே மரக்கட்டைகள் மற்றும் மரத்தாலதான் செய்யப்படுது. அவ்வாறு இருக்கும் பொழுது மரங்களை நம்ம பாதுகாக்க வேண்டும், மரங்களுக்கு நம்ம அன்பு செலுத்த வேண்டும். மற்ற கோள்கள் அதாவது மற்ற கிரகங்கள் பிளானட்ஸ்ல ஏன் உயிரினங்களால வாழ முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு காரணம் மரங்கள் இல்லாதனாலதான். அப்படிப்பட்ட மரத்தை நம்ம நமது பயன்பாட்டிற்கு வேண்டிய அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம செயல்படாதனாலதான் நமது சுற்றுச்சூழல் இன்று மாசடைந்து ஒரு அவல நிலைய தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நிலையை நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும் நேயர்களே. நீங்க ஒரு மரத்தை நடலாம். சரி, மரத்தை நடுவது ஒரு கடினமான ஒரு செயலா இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல செடிகளை வளர்ப்பது கூட ஒரு அருமையான ஆரம்ப புள்ளி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வயதுல கூடிய ஒரு உயிரினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மரங்கள் தான். ஒரு சில மரங்கள் 1000 ஆண்டுகள் கூட வாழும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனால நேயர்களே, உங்களால முடிஞ்ச அளவுக்கு மரங்களின் மீது பாசத்தையும் அன்பையும் செலுத்துங்க. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைந்திருங்க. இது ஒலி 9 ஏற்றின் ஒலி நுல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து உங்களுக்காக என் மனசில் என்ற பாடல் வரவிருக்கிறது டி ராஜேந்திரன் அவர்களுடைய இசையில. தொடர்ந்து இணைந்திருங்க. நான் உங்கள் கிருஷ்மிதா.

0: ஒலி உண்மைதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்கள். இன்று என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை பற்றி நம்ம பேசணும். அதோட அரபு நாடு என்ற பாடலையும் நம்ம கேட்டோம். தொட்டால் பூ மலரும் என்ற படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக போக்குவரத்து தகவல்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்றுபடுதாக இருக்கிறது பிகே நோக்கி செல்லும் SLE லேந்தோ அவென்யூ. அதற்கு பிறகு வாகனம் ஒன்றுபடுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. துவாஸ் சோதனை சாவடியில் சிங்கப்பூருக்கு வரும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள்

இசையில சில்லுன்னு ஒரு காதல் படத்துல இருந்த ஒரு பாடல் உங்களுக்காக வரவேற்கிறது.

0: ஆமனேர்களே, இப்பொழுது சிங்கப்பூர்ல வந்து காலையா இருக்கலாம், ஆனா நியூயார்க்ல கண்டிப்பாக இப்பொழுது உறங்கும் நேரம் தான். அடுத்து உங்களுக்காக மாரி மழை. உழவன் படத்துல இருந்து ஏஆர் அவர்களுடைய இசையில கேட்டு மகிழுங்கள். இது ஒலி ஒன்பதாறு ஏற்றின் ஒலி நுல்லாசம்.
1: இது ஒலி ஒன்பதாறு ஏற்று.

தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.

0: நாங்கள் கண்காணித்து வரும் சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. இருந்தாலும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
6: என்ன முடிய போகுதானே?
5: KFC இன் சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டவுன், இத வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
6: என்ன சொல்றீங்க?
5: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யங் புல்டாக் கபடோரா டபுள் டவுன் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
6: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
5: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-யில் மட்டுமே.
7: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
7: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
7: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
8: Speak is baby.
9: Woli, engeyum eppodum.
10: Aeroplane parakkathu parmela.
11: Nanga ta konda tari.
12: Woli, woli da ari ette.
13: Pulpatara, ullaku pota.
14: Unga manasukku pidicha paalangalode.
15: Appadi pode, pode, pode.
16: Dala mo, dala mo.
17: Kutta, ai, ai, kutta.
12: Woli, woli da ari ette.
0: குழந்தைகள் அப்பாக்கள் அனைவரும் உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கேக் வெட்டி கொண்டாடி இருப்பாங்க. கண்டிப்பாக அது ஒரு அருமையான ஒரு அனுபவமாக ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும்தான் தாய்மார்கள் மற்றும் அம்மாக்களை நம்ம கொண்டாடணுமா? எல்லா நாட்களும் கொண்டாடலாம் இல்லையா? அந்த வரிசையில நான் உங்களுக்காக ஒரு கேள்வி வச்சிருக்கேன். அம்மாக்கள் பெரும்பாலான நேரங்கள்ல தன்னை முன்னிலைப்படுத்தி வைக்க மாட்டாங்க. தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அவங்க நிராகரித்து பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினருடைய விருப்பங்களை தான் முன் வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்குள்ளேயே விதைத்து இருக்குது. இத பெரும்பாலானோர் தாய்மார்கள் செய்யும் தியாகம், அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மன தத்துவ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமுதாயம் தான் பெற்றோர்களை வடிவமைக்குது. அந்த வகையில அம்மாக்கள் தன்னுடைய விருப்பத்தை முன்னிலையில வைத்தா அது ஒரு தவறான ஒரு எண்ணமாக இன்று பார்க்கப்படுதா? இல்ல அம்மாக்களுடைய விருப்பம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். 967-8-9-8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். மீண்டும் கேக்குறேன், ஒரு அம்மாவாக வாழ்வது மிகவும் ஒரு சிரமமான விஷயம். பலதரப்பட்ட சவால்களை அவங்க தினமும் சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அம்மாவுடைய விருப்பங்கள் ஆசைகள் முன்னிலையில இருக்கணுமா, அல்லது அவர்கள் செய்யும் அந்த தியாகம் அவங்களுடைய தன்னலத்தை குறிக்குதா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து வானொலி பக்கமும் இணைந்திருங்க. இது ஒளி 968 ஒளியின் உள்ளாசம்.

0: மீடியா காப்பின் FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியா காப். FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீ வாட்சில் நீங்கள் FIFA உலக கிண காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு mewatch.sg/FIFAWorldCup. FIFA உலக கிண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. துவாஸ் சோதனை சாவடியில் சிங்கப்பூருக்கு வரும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: கருப்பு படத்துல இருந்து சாயா பியாங்கர் அவர்களுடைய இசையில வந்த பாடல்கள் நம்ம கேட்டோம். கருப்பு படம் இப்பொழுது திரை அரங்குகள்ல ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய நல்ல கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்க, படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இன்னும் எனக்கு கிட்டல, நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் படம் எவ்வாறு இருக்கிறது என்று. சூர்யா அவர்களுடைய நடிப்பு இந்த படத்துல மிகவும் அருமையாக இருக்கிறது. மேலும் அவர் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கம் 1 படத்தை பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு சூர்யா அவர்களுடைய நடிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்திருங்க. அடுத்து உங்களுக்காக வித் லவ் படத்துல இருந்து ஒரு பாடல் வரவிருக்கிறது. இந்த பாடலுடைய தலைப்பு என்னன்னா மறந்து போச்சு, இல்ல எனக்கு மறக்கல, இந்த பாடலுடைய தலைப்பே அப்படிதான், மறந்து போச்சு என்ற பாடலை கேட்டு வழங்கல். இது ஒளி ஒன்பதாறு ஏற்றின் ஒளி நாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிடக்காப்பில்.
1: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333888 6333888. பலரும் உங்களுடைய பதில்களை சொல்லிட்டு வரீங்க. குணா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதுமே அம்மாதான் அவங்களுடைய ஆசைய முன்னிலையில வைக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள் அம்மாவுடைய ஆசைய முன்னிலையில வைத்து அவங்களுடைய ஆசைய பூர்த்தி செய்யணும். அவர்கள் எப்பொழுது நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கூட இருக்கும் வரையில பிள்ளைகள் முடிந்த அளவுக்கு அம்மாவுடைய ஆசைய பூர்த்தி செய்யணும் அப்படின்னு குணா அவர்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்கலாம்.
3: இனிய காலை வணக்கம், பார்த்திபன் பேசுறேன். சிறப்பான ஒரு கேள்வி. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அம்மாக்கள் வந்து பிறந்ததுல இருந்து இல்ல, நம்ம கருவுல இருக்கும் போதே நம்மள பத்தி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நம்ம வளர்ந்து வளர்ந்து வந்து படிக்க போறப்ப நமக்கு அவங்க செய்த அந்த சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்களே, அது வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறையாவே அது என் அம்மாவை எடுத்துக்கலாம். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படி அம்மாக்கள் நம்மளோட விருப்பு வெறுப்புகளை முன்னாடி வச்சு நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அதுவே பார்த்து செஞ்சு இருக்காங்களோ, நம்ம மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேத்திகள் எல்லாரும் வந்து அவங்கள பத்தி கொஞ்சம் நினைச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா. சோ அதை வந்து நம்ம நடத்தி கொடுக்கலாம். சோ அது வந்து அவங்களோட முக்கியத்துவத்தையும் நம்ம எடுத்து காட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள கேட்டுக்கிட்டேன்னா எனக்கு பரவாயில்ல அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம முன்னே எடுத்து செஞ்சு அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை வர வச்சா அதுவே சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கடமைகள் நிறைய இருக்குது நம்மளுக்கு, அவங்களுக்கு செய்யற கடமையும் நம்மளுக்கு இருக்குது கண்டிப்பா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கருவில இருந்து அவங்க நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. சோ எப்படி செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: மிகவும் அழகான முறையில உங்களுடைய கருத்தை என்கிட்ட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கண்டிப்பா பார்த்திபன் அவர்கள் கூறியது போல, அம்மா கிட்ட அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவங்க எனக்கு எது வேணாமா, நீ எடுத்துக்கோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர்கள் அதிக அளவுல பொருட்படுத்த மாட்டாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கும் அனைவரும் தான் அம்மாவை வந்து முன்னிலையில வைக்க வேண்டும். அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய எண்ணம் ஆசைகளுக்கு முக்கியத்துவத்தை அளிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒளி 9 8 ஒளியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3 அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. MCA நோக்கி செல்லும் AYE கிளமெண்ட் அவென்யூ 6 அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. வாசி நோக்கி செல்லும் PIE CTE சிட்டி மற்றும் பாயாலிபா சாலை அதற்கு நடுவில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் கிராப், மெக்டானல்ஸ், ஷாப்பி மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
6: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
7: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
8: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
7: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
9: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
7: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
8: பஸ் பயணம்.
9: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
8: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
7: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
10: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
7: ஒலி 9.68
11: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
10: ஏ மல்லே பூ வச்சு

0: செட்லே இணைந்திருக்கிறோம். கல்பனா அவர்கள், நான் கேட்ட கேள்விக்கு ஒரு அருமையான பதில் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் அன்பு எப்போதும் தன்னலமற்றது. எனவே பிள்ளைகளை தாண்டி அவளுக்கென்று எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இன்னொரு நேயரும் அவங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்காங்க, அதை நம்ம கேட்கலாம்.
1: வணக்கம் சுமிதா, என் பேர் பிரியங்கா. நீங்க சொன்ன மாதிரி சோசியல் பிரஷர் தான் நம்மள வந்து அந்த மாதிரி ஒரு உந்துதல் கொண்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம செல்ஃபிஷா யோசிக்கிறோமோ, நம்ம வந்து பிள்ளைக்கு யோசிக்கலையோ, எல்லாமே பிள்ளைக்கு தானே யோசிப்பாங்க. நம்மளால பிள்ளைக்கு யோசிக்காம நம்ம ஏன் செல்ஃபிஷா இது வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சோசியல் பிரஷர்ல தான் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தையும் நம்ம கேட்டோம். கண்டிப்பாக சமுதாயமும் ஒரு விதமான ஒரு பிரஷர் அதை வந்து பெற்றோர்கள் மேல, அம்மாக்களின் மேல வைக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஒரு நல்ல அம்மானா உன்னுடைய விருப்புகளை வந்து, உன்னுடைய விருப்பங்களை வந்து நீ முன்னாடி வைக்கக்கூடாது, அது எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு பிறகுதான், பிள்ளைகளை தாண்டிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சமுதாய சிந்தனை அதிக அளவுல இருக்குது. இது வந்து தன்னலத்தை குறிக்குது அப்படின்னு பலரும் சொல்றாங்க. மனோதத்துவ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வப்போது பெற்றோர்கள் மற்றும் தாய்மார்கள் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதனால எந்தவித ஒரு தவறும் இல்லை. அனைவரும் மனிதர்கள் தான் இல்லையா, தாய்மார்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசை கனவு இருக்கும். அதை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அவர்கள் செயல்படுவதில் ஒரு விதமான ஒரு ஏளனமோ இல்ல தவறோ இல்ல அப்படின்னு தான் பல மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒரு தாய் தன்னை தானே பார்த்து கொண்டால்தான் ஒரு பிள்ளையையும் அவரால் அருமையாக பார்த்து கொள்ள முடியும். அம்மாக்களுடைய தியாகம் என்பது ஒரு எளிமையான ஒரு விஷயம் இல்ல. கண்டிப்பாக வீட்டில் இருப்பவர்கள் பிள்ளைகள் தனது அம்மாவுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதில் கவனத்தை செலுத்தணும். நேயர்களில் இந்த ஒரு கலந்துரையாடல் தலைப்பு நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்மையில ஒரு காணொலியை பார்த்தேன். அந்த காணொலியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அம்மா அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பழம் மாம்பழத்தை வாங்க முற்படுறாங்க. அதே நேரத்துல அந்த மாம்பழம் தனது குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படுது. அதனால அந்த மாம்பழத்தை வாங்கி அவங்க சாப்பிடாம அவங்களுடைய பிள்ளைக்கு அதை வெட்டி கொடுக்கறாங்க. இதுல ரொம்ப ஒரு எளிமையான ஒரு காட்சி தான். இந்த காட்சியிலேயே தெரியுது தாய்மார்களுடைய தியாகத்தின் மகிமை. இது ஒரு சின்ன ஒரு தியாகமா இருக்கலாம், ஆனா இது ஒரு உதாரணம் தான். இது போன்ற பல கனவுகளையும் பல அம்மாக்கள் தியாகம் செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. அவ்வாறு இருக்கும் ஒரு சூழல்ல பிள்ளைகள் மற்றும் வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதில் தயங்க கூடாது. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒளி ஒன்பதாறு எட்டின் ஒளியிலுள்ள உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தளத்தை தவிர்க்கவும். வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. ஏவாயை நோக்கி செல்லும் சிடிஇ அங்மோக்கியோ அவென்யூ 5, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ லோயாங் அவென்யூ வெளியேற்றத்திற்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
7: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க.

0: இவர்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. துவாஸ் சோதனை சாவடியில் சிங்கப்பூருக்கு வரும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: சகியே சகியே சகித்தால் என்ன
2: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. உட்லண்ட்ஸ் இணைக்கு செல்லும் பிகேஇ உட்லண்ட்ஸ் அவனியம் 3, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும் வாகனம் ஒன்று பலதாக இருக்கிறது. ஏவாய நோக்கி செல்லும் சிடிஇ அங்கோக்கியோ அவென்யூ 5, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பலதாக இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிஐ நோக்கி செல்லும் டிபிஇ பொங்கல் சாலை, அதற்கு பிறகு மேலும் எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ லோயாங் அவென்யூ வெளியேற்றத்திற்கு அருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ லோரோங் கெனல் டிரைவ், அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தர

0: பிரபலமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
2: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: அடுத்த குற்ற கண்காடி கேள்வி. அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
4: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
5: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
6: ஒலி 9:00 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஜனநாயகன் படத்துல இருந்து வந்த பாடலை நம்ம கேட்டோம். அடுத்து இவங்களுக்காக அனிருத் அவர்கள் பாடிய பாடல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. படத்துல இருந்து அனிருத் அவர்களுடைய இசையில கேட்டு வருங்கள். இது ஒலி 9:00 ஒலியின் உள்ளாசம்.

0: தம்பி வாசுதேவ. கூர்ந்து கவனிப்பான்.
1: இது பசுமை உலகம். அலைவீசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிலை தடுமாறி நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. அலைவீசி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

ஒலி ஒன்பது ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காலை ஆறு மணில இருந்து பலதரப்பட்ட தகவல்களை பத்தி நம்ம பேசணும், கலந்துரையாடணும். காலை ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதோட புற்று நோயால் அவதிப்பட்ட ஜுவேஷ் தான் என்ற ஒரு மாணவர் இப்பொழுது ஒரு பொறியியல் பட்டதாரியாக உருமாறியிருக்காரு. சிறந்த மதிப்பெண்களை பெற்று லீ கோன் யூ விருதையும் அவர் பெற்றிருக்காரு. அவரை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தையும் பயனையும் நம்மளால அறிய முடிந்தது. ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் தமிழ் மற்றும் தமிழ் இலக்கியம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். லவ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கின்றன, அன்பு, காதல், நேசம், அவா, கைக்கிளை என்ற பலதரப்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. இதனால தமிழ்ல எவ்வளவு வார்த்தைகள், நமக்கு தெரியாத வார்த்தைகள் அடங்கி இருக்கின்றன என்பதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது. உணர்ச்சிகளை நம்ம எவ்வாறு வேறுபடுத்துறோம் என்பதையும் நம்மளால அறிய முடிந்தது. எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் என்னென்ன தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்று நீச்சல் அடிக்கும் திறனை கற்றுக்கொள்ளும் தினம் அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. நீச்சல் அடிப்பதனால நன்மைகள் ஏற்படும் என்பதையும் நான் பகிர்ந்து கொண்ட மரத்தை நேசிக்கும் தினமும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. நேயர்களே, மரங்கள் இல்லாம நாம் இல்ல இல்லையா? ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. அம்மாக்களுடைய தியாகம், அம்மா வந்து எப்பொழுது யோசிக்கிறாங்களோ சிந்தித்து செயல்படுறாங்களோ எப்பொழுதுமே தன்னை வந்து அவங்க முன்னிலையில வைத்துக் கொள்ள மாட்டாங்க, அது ஏன் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன். அதற்காக பலரும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, அதற்கு நன்றி. இப்பொழுது நான் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. கவலைப்படாதீங்க, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்மிதா சிவராம். பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் இளையர்களின் மனநலத்துக்கு உதவ விரும்பும் அமைப்புகளுக்கு தேசிய வழிகாட்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார மேம்பாட்டு வாரியம் நிபுணர்களோடு சேர்ந்து வழிகாட்டியை உருவாக்கியது. அதற்கு 18 மாதம் பிடித்தது. ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வரைவது நோக்கம். இதுவரை 27 அமைப்புகள் அதை பின்பற்றுவதாக உறுதி தெரிவித்தன. மனநலம் சாராத அமைப்புகளும் உயர்கல்வி நிலையங்களும் SMRT நிறுவனமும் கூட அதில் அங்கம் வகிக்கின்றன. மனநல பிரச்சினை வருமுன் காப்பது, வந்துவிட்டால் ஆரம்பத்திலேயே சிகிச்சை தருவது இலக்கு. பிலிப்பீன்ஸில் மிகப்பெரிய மின்தடை மில்லியன் கணக்கான மக்களை பாதித்திருக்கிறது. ஆகப்பெரிய லூசோன் தீவு வெகுவாக பாதிக்கப்பட்டது. பிலிப்பீன்ஸின் 116 மில்லியன் மக்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் அந்த தீவில் வசிக்கின்றனர். எரிசக்தி அமைச்சர் ஷரன் கரின் விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார். எப்போது மின்சாரம் திரும்பி வரும் என்று அவர் சொல்லவில்லை. மத்திய கிழக்கு போர் தொடங்கிய பின் பிலிப்பீன்ஸில் அரசாங்க அலுவலகங்கள் மின்சாரத்தை மிச்சப்படுத்த வாரத்தில் 4 நாள் மட்டுமே வேலை பார்க்கின்றன. இருந்தும் பெரிய அளவில் மின்தடை ஏற்படுகிறது. அமெரிக்கா போலந்துக்கு 4000 துருப்புகளை அனுப்பும் திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. ஏற்கனவே ஜெர்மனியிலிருந்து 5000 படையினரை மீட்டுக் கொள்வதாக அமெரிக்கா அறிவித்தது. ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு ஐரோப்பாதான் பொறுப்பு என்று அதிபர் டிரம்ப் கூறி வருகிறார். ஈரானிய போரில் ஐரோப்பிய நாடுகள் கை கொடுக்காததால் அவர் கோபித்துக் கொண்டார். இதற்கிடையே அமெரிக்கா ரத்து செய்திருப்பது பெரிய விவகாரம் இல்லை என்று போலந்து கூறியது. அமெரிக்கா தரும் பாதுகாப்பு உத்தரவாதம் எப்போதுமே உள்ளது என்று போலந்து சொன்னது. கடந்த ஆண்டு ஐரோப்பாவில் 85,000 அமெரிக்க வீரர்கள் இருந்தனர். அந்த எண்ணிக்கையை 76,000 கீழே இறக்கக்கூடாது என்று அமெரிக்காவில் சட்டம் இயற்றப்பட்டது. சிங்கப்பூருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே உறவு வலுவாக இருப்பதாகவும் அது மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய மன்றத்தின் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உசுலா வொண்டர்லயன் ஆகியோருடன் அவர் தொலைபேசியில் பேசினார். அது பற்றி திரு வாங் பேஸ்புக் பக்கத்தில் விவரம் தந்தார். பலதரப்பு உறவுகளை சார்ந்திருக்கும் இன்றைய உலகில் ஐரோப்பாவின் பங்கு முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார். சுதந்திரமான வர்த்தகம், அனைத்துலக சட்டத்தை மதிக்கும் உலகம் ஆகியவற்றில் ஐரோப்பாவின் குரல் வலுவானது என்று பிரதமர் சொன்னார். ஆசியானும் ஐரோப்பிய ஒன்றியமும் அடுத்த ஆண்டு உறவின் 50வது ஆண்டு நிறைவை அனுசரிக்கின்றன. சிங்கப்பூரின் தேச தந்தையரில் ஒருவரான டாக்டர் கோகிங் சி பற்றிய புதிய புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1984 துணை பிரதமர் பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றபோது சீன அரசாங்கம் உயர்தர பேராளர் குழுவை அனுப்பி அவரை அழைத்துச் சென்றது. அவர் சீனாவுக்கு 15 ஆண்டு காலம் பொருளாதார ஆலோசகராக பணிபுரிந்தார். மலாக்காவில் பிறந்த டாக்டர் கோகிங் சி சிங்கப்பூரை வெற்றிகரமான நாடாக உருமாற்றினார். சீனாவின் ஆரம்ப பொருளாதார சீர்திருத்தத்தில் முக்கிய பங்காற்றினார். 244 பக்கம் கொண்ட புதிய புத்தகம் சீனாவுக்கு அவர் ஆற்றிய பணியை சொல்கிறது. புத்தகத்தை தொகுத்த டாக்டர் கோவின் மனைவி டாக்டர் புவா சுயிலியாங், வரலாற்றின் திருப்பு முனை எப்போதுமே மௌனமாக நடந்துவிடுகிறது என்று குறிப்பிட்டார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்கா மேல் நம்பிக்கை இல்லை என்று கூறியிருக்கிறார். அதிபர் டிரம்ப் ஈரான் முடிவை முன்வைத்த யோசனையை குப்பை என்று சொன்ன பிறகு திரு அராக்சியின் கருத்து வந்திருக்கிறது. ஈரானின் யோசனை ஏற்க முடியவில்லை என்று அமெரிக்கா சொல்கிறது. அமெரிக்கா பேசவில்லை, மிரட்டுகிறது என்று ஈரான் சொல்கிறது. உலகம் தவிக்கிறது, பேச்சில் முன்னேற்றமில்லை. புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அராக்சி பேச்சு நடத்துவது பற்றி அமெரிக்காவிடமிருந்து புதிதாக தகவல் வந்திருப்பதாக சொன்னார். ஈரானுடன் போர் புரியும் நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளின் கப்பல்களும் ஹோமஸ் நீரிணியை பயன்படுத்தலாம் என்றார் அவர். உக்ரைனிய தலைநகர் கீவில் அடுக்குமாடி வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 24 பேர் மாண்டதை தொடர்ந்து உரிய பதிலடி தரப்படும் என்று உக்ரைன் எச்சரித்திருக்கிறது. 28 மணி நேரம் போராடி மீட்பு படையினர் 30 பேரை உயிரோடு காப்பாற்றினர். 20க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் உள்ளனர். 4 ஆண்டுக்கு முன்பு நேட்டோவில் உக்ரைன் சேர்வதை எதிர்ப்பதாக சொல்லி ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தது. இதுவரை 100,000 கணக்கானோர் மாண்டனர். மில்லியன் கணக்கான மக்கள் அகதிகளாக இருக்கின்றனர்.
இந்திய தலைநகர் புதுடில்லியில் கடந்த ஆண்டு நடந்த கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நவம்பர் 10 கூட்ட நெரிசல் மிகுந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் கார் குண்டு வெடித்தது. அதில் 12 பேர் மாண்டனர். 5 மாநிலங்களில் விசாரணை நடத்திய இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு 7500 பக்க குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்திருக்கிறது. தாக்குதல் நடத்தியவர் சம்பவ இடத்தில் மாண்டார். எஞ்சியுள்ள 9 பேர் தடுப்பு காவலில் உள்ளனர். இங்கிலீஷ் பிரீமியர் லீக். ஆஸ்டன் வில்லா லிவர்பூல் ஆட்டத்தில் 4-2 எனும் கோல் கணக்கில் விழா வெற்றி பெற்றது. பட்டியலில் ஆஸ்டன் வில்லா 4 இடத்திலும் லிவர்பூல் 5 இடத்திலும் உள்ளன. முதல் 3 இடங்களில் ஆர்சனல், மென்சிட்டி, யுனைடெட் ஆகியவை உள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

கில்லி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் சுக்விந்தர் சிங் மாணிக்க விநாயகம் பாடியிருந்த பாடலை கேட்டோம். காதர் காலையில மழைக்கேத்த மாதிரி மென்மையான பாடல்களை ஒளிபரப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். நீங்க நல்ல வேகமான பாடல்களோட ஆரம்பிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை மழைக்கேத்த மாதிரி நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கணும்னு ஆசை வர்றோம். அதுவும் குறிப்பா நம்ம பிள்ளைகள்லாம் மம்மியா வந்து ஸ்லீப் சம்மா அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இரண்டு குட்டீஸ் கடந்த ஆண்டு ஒளியின் இளம் படைப்பாளர் பயிலரங்களை பங்கெடுத்து இன்று அவங்க திறனை வெளிப்படுத்த ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் மீடியா காப் ஒளி 968 ஃபேஸ்புக் பக்கமாக வந்தீங்கன்னா ராக்கி மற்றும் பார்கவியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அவங்க திறனை வெளிப்படுத்தும் போது அதை பார்த்து நீங்கள் பாராட்டலாம். நேரிலே உங்கள் பிள்ளைகள் ஒளியின் இளம் படைப்பாளர் பயிலரங்களை பங்கெடுக்கலனா இந்த ஆண்டு ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 ஜூன் 27 தேதி இடம்பெற போகுது. இந்த பயிலரங்க பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள போறீங்க. இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன் உங்களுடைய காதர். இது ஒளியில் உள்ள

0: காதருடன் ஒலியில் உல்லாசம்.
1: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
2: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே,
1: அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் குட்டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட்டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட்டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட்டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்கள்.
4: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய BYD Seal 6 DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
5: நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 4 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகாப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: காதருடன் ஒலியில் உல்லாசம்.
7: இந்த காலை பொழுதுல உங்களுக்காக 2 மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, ஜாயின் மற்றும் பார்கவி. 20 மே சென்ற ஆண்டு ஒளி இளம் படைப்பாளர் பயலர்களை பங்கெடுத்து அதுல பல விஷயங்கள் கத்துக்கிட்டு இன்று நம்மோடு உரையாட போறாங்க. அதே நேரத்தில் அவங்க திறன்களை வெளிப்படுத்த போறாங்க. வணக்கம் ஜாயின் மற்றும் பார்கவி.
8: குட் மார்னிங். வணக்கம்.
7: சரி, இந்த காலை பொழுதுல எழுந்துச்சு வந்திருக்கீங்க. ஐ நோ நாட் ஈஸியா. உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன். 1, இங்க வந்து நீங்க உங்க திறனை வெளிப்படுத்தணும். 2, நல்லா தூங்கணும். எதை சூஸ் பண்ணுவீங்க பார்கவி? பார்கவி, எதை சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுத்தா இங்க வந்து நீங்க பேசலாம், உங்க திறனை வெளிப்படுத்தலாம், இல்ல போய் தூங்கலாம். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க பார்கவி? உண்மையை சொல்லணும். பேச போறீங்க. ஜாயின், உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன். 1 வந்து ஐ கிவ் யூ த சாய்ஸ், நீங்க போய் தூங்கலாம், இல்லனா இங்க வந்து பாட்டு பாடலாம். எதை சூஸ் பண்ணுவீங்க?
8: நான் பாட்டு பாடலாம்.
7: ஓகே, ரெண்டு பேருமே உங்க திறனை வெளிப்படுத்துறதுக்காக ரொம்ப ஆவலா காத்திருக்கீங்க. ஜாயின், உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எங்க படிக்கிறீங்க, எந்த நிலை?
8: வணக்கம், என் பேர் ஜெயின். நான் எங்க வீட்டு படிக்கிறேன்.
7: எங்க படிக்க?
8: 24A.
7: சரி,
8: எங்க வீட்டு தெருக்கு பாலி.
7: ஆங்கவில் தொடக்கப்படியில 4 நிலை.
8: ஆங்கர் க்ரீன்.
7: ஆங்கர் க்ரீன்.
8: ஆமா.
7: 4 நிலை, பிரைமரி 4.
8: ஆமா.
7: பார்க்கவி, நீங்க?
9: நான்
7: நார்த்லேண்ட் தொடக்கப்படியில படிக்கிறீங்க. எத்தனாவது நிலை?
9: 4 நிலை.
7: இருவருமே 4 நிலையில படிக்கிறீங்க. 4 நிலையில படிக்கும் மாணவர்கள், இப்ப உங்களுக்கு பிடித்த சப்ஜெக்ட் எந்த வகுப்புக்கு உங்க போகும்போது நல்லா எக்ஸைட்டிங்கா போவீங்க, உற்சாகமா போவீங்க? ஜாயன்,
8: PE.
7: வாவ், அதாவது மத்த வகுப்புகளை தவிர்த்து PE-க்கு உற்சாகமா போவீங்க. உங்களுக்கு PE-ல எது செய்ய பிடிக்கும்?
8: எக்ஸசைஸ்
7: செய்வீங்களா? கார்பந்து விளையாடுறது, கூடைப்பந்து, அதெல்லாம் இல்ல. ஃபேவரட் ஸ்பாட்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
8: ஃப்ளோபால்.
7: ஃப்ளோபால். ஃப்ளோபால்ல இருக்கீங்களா? சிசியில இருக்கீங்களா? துணைப்பட வகுப்புல இருக்கீங்களா?
8: ஆமா.
7: ஆ, வெரி குட். எதாவது போட்டியில பங்கெடுத்திருக்கீங்களா? போட்டியில பங்கெடுத்து உங்களுக்கு பிரைஸ் தான் கிடைச்சிருக்கா?
8: இல்ல
7: இல்ல. பங்கெடுக்கணும் ஆசை இருக்கு, பரிசு ஜெயிக்கணும் ஆசை இருக்கு.
8: ஆமா.
7: ஓகே, பார்கவி, நீங்க உங்களுக்கு எந்த வகுப்பு ரொம்ப பிடிக்கும், எந்த பாடம் ரொம்ப பிடிக்கும்?
9: எனக்கு சயின்ஸ் பிடிக்கும்.
7: விஞ்ஞானம். விஞ்ஞானத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னது, என்ன செய்வீங்க விஞ்ஞானத்துல? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த ஃப்ராக் எடுத்து அப்படி அதனால அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. டெஸ்ட் டியூப்ஸ் வச்சு இந்த லிக்விட்ல பாத்துட்டு இருப்பீங்களா? அதை தவிர்த்து உங்களுக்கு வரைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான ஓவியங்கள் டிராயிங்ஸ் எல்லாம் வருவீங்க பார்கவி? செலின் ஆர்ட்டா?
9: செலின் ஆர்ட்.
7: ஓ, இந்த ஆர்ட், இந்த ஓவியத்தை எப்படி கத்துக்கிட்டீங்க? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? பள்ளியில கத்துக்கிட்டீங்களா? சரி, ஜாயன் உங்களுக்கும் வரைய பிடிக்குமா?
8: ஆமா.
7: நீங்க என்ன மாதிரியான ஓவியங்கள் வரைவீங்க? வகுப்புகளை தவிர்த்து உங்களுக்கு துணைப்பாட வகுப்புகள் இருக்கு, அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கு. இப்ப இந்த நிகழ்ச்சியில உங்க திறனை வெளிப்படுத்த போறீங்க. முதல்ல யார் போறா சூஸ் பண்ணுங்க? யார யார கைது போறா? யாரு முதல்ல வந்து உங்க திறனை வெளிப்படுத்த போறா? இதான் நான் தான் சூஸ் பண்ணுவேன். கண்ணை முடிட்டு நான் சூஸ் பண்ணுவேன். கண்ணை முடிட்டு நான் வந்து ஓகே தொட்டுட்டேன்.
8: என்ன
7: அறிந்த திரைப்படத்து? அஜித் குமார் நடித்த திரைப்படம், சரியா? அந்த பாடலை பாடுங்க.
8: உனக்கென வேணும் சொல்லு, உலகத்தை காத்த சொல்லு, புது இதம் புது வேகம் தேடி போவோமே, பிடித்ததை வாங்க சொல்லு, வேறுபடு நீ.

0: Hüme kelim var mı param? Hüme da bin hırı varım. Mine kadın nene yağdı da seka pomi. O veli kurası pula. İnda pomi sinin gokiye. Ani yağda veyvan pula. Anda fana minin gomile. O veli kurası pula. İnda pomi sinin gokiye. Ani yağda veyvan pula. Anda fana minin gomile. Minister.
1: குட்டி பெனி தயால் நீங்கள் வந்து உங்க பேரு ஜயான் தயால் பெனி தயால் தான் இந்த பாடலை பாடியிருந்தாரு ரொம்ப அழகா பாடியிருந்தீங்க எத்தனை நாள் பயிற்சி எடுத்தீங்க இந்த பாடலை பாடுறதுக்கு
0: ஒரு
1: நாள் தான் எடுத்தீங்களா
0: ஆமா
1: உங்களுக்கு அடிக்கடி பாட ஏன் பிடிக்கும் வீட்டில் யார் பாடுவா உங்களுக்கு தவிர்த்து வேற யார பாடுவா
0: அம்மா
1: ஓ அம்மா தான் சொல்லி கொடுத்துருப்பா அம்மா நல்லா பாடுவாங்களா சரி அம்மா பாடுறத வந்து கேட்க முடியாது இப்ப இப்ப அடுத்து பார்கவி அவங்க திறனை வெளிப்படுத்த போறாங்க அதுக்கு முன்பே நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்க போறோம் அதுவும் நம்ம ஜாயனுக்கு பிடித்த ஒரு பாடல் கூலி திரையை படுத்த இடம்பெற போகுது அனிருத் இசையில்

0: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள்
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

0: திரையப்படுத்தி அனிருத் இசையில் பாடல் இடம்பெற்றது. இன்று நம்மோடு மாணவர்கள் பார்கவி ஜாயின் இருக்காங்க. சற்று முன்பு ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு சோதனை செய்திருந்தேன். அதில் வந்து நல்ல சிறப்பாக செய்தாங்க. ஃபேஸ்புக்கில் இருந்தவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ சிறப்பாக செய்தாங்கன்னு. அதே டெஸ்ட்டை நான் மறுபடியும், அதே சோதனையை நான் மறுபடியும் கொடுக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்பு பார்கவி, நீங்கள் ஒரு கதையை பகிர்ந்துக்குள்ளே காத்துட்டு இருக்கீங்க. அந்த கதை இன்று எதை பற்றி, எதை பற்றியது? இரண்டு கதைகள் இருக்கிறது. சரி, இரண்டு கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை, முதல் கதை இதை பற்றி, முதல் கதை சொல்றீங்களா? ஓகே, முதல் கதையை சொல்லுங்க. 1, 2, 3 கோ. கதர் கையில்
1: ஒரு நாள் அன்று பள்ளி விடுமுறை, அப்பா என்னையும் என் தம்பியையும் கடற்கரைக்கு அழைத்து சென்றார். நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்தோம். கடற்கரையில் வெயில் அதிகமாக இருந்தது. கடற்கரையில் கூட்டமாக இருந்தது. நானும் என் தம்பியும் உடைகளை மாற்றினோம். நாங்கள் கடலில் நீந்தினோம். நாங்கள் மணல் வீடு கட்டினோம். நாங்கள் பந்து விளையாடினோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். திடீரென்று நண்டு வந்தது. அது தம்பியின் காலை கடித்தது. தம்பி வலியால் அழுதான். நாங்கள் வீட்டில் திரும்பினோம்.
0: புரிஞ்சுச்சா? எந்த கடற்கரைக்கு போனீங்க? ஈஸ்ட் கோஸ்ட். அங்க போயிருக்கீங்களா கடற்கரைக்கு? யார் கூட போயிருக்கீங்க? பெற்றோர் கூட போயிருக்கீங்க. அதனாலதான் உங்களால ரொம்ப சுலபமா அதை நினைவு கூர்ந்து நீங்க வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியுது. சரி, இப்ப அடுத்த கதைய பகிர்ந்துக்குள்ள போறீங்களா? சொல்லுங்க பாப்போம்.
1: அன்று கயலின் பெற்றோரின் திருமண நாள். அவர்கள் அன்பளிப்பு வாங்க கடைக்கு சென்றார்கள். பிள்ளைகள் வீட்டில் தனியாக இருந்தார்கள். அண்ணன் பலூன்களால் வீட்டை அலங்காரம் செய்தார். அக்கா சுவையான கேக் செய்தார். கயலும் கதிரும் அழகான வாழ்த்து அட்டை செய்தார்கள். பிள்ளைகள் அவர்களுடைய வேலைகளை சீக்கிரமாக செய்தார்கள். பெற்றோர்கள் வீடு திரும்பினார்கள். அவர்கள் வீட்டை பார்த்து ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். அவர்கள் பிள்ளைக்கு நன்றி கூறினார்கள்.
0: கதை முடிந்து விட்டது. பார்கவி, ரொம்ப அழகா கதை சொல்லியிருந்தீங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தொடர்ந்து மாணவர்கள் இங்கே அவங்க திறனை வெளிப்படுத்தும் போது அவங்க ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் இங்கே தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல நீங்க பார்கவி ஜாயனுக்கு உங்க பாராட்டுகளை தெரிவிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 9 6 7 8 8 9 6 8 நீங்க செய்தி அனுப்பிக்கலாம். அல்லது ஃபேஸ்புக் லைவ் வந்தீங்கன்னா நேரடியாக அவங்கள பார்த்து நீங்க பாராட்டுகளை தெரிவிக்கலாம். சரி, பார்கவி ஜாயன் உங்க திறனை வெளிப்படுத்திட்டீங்க. இப்ப நான் உங்களுடைய அறிவை சோதிச்சு பார்க்க போறேன். போட்டி அங்க நடக்க போகுது. ஐ யூ ரெடி? இப்ப கிடையாது. பார்கவிக்கு பிடித்த பாடல் ஒன்று இருக்கு, அந்த பாடலை கேட்டு வந்துருவோம்.

0: டியூர் திரைப்படுத்தது சாய் அபயங்கர் இசையில, சாய் அபயங்கர் தீப்தி சுரேஷ் பாடி இந்த பாடலை கேட்டிருந்தோம். சரி, இப்ப ஒளியின் உல்லாசத்துல நம்ம மாணவர்கள் ஜாய் மற்றும் பார்க்கவி இருக்காங்க. இருவருக்குமே இப்ப ஒரு போட்டி அங்கம் இடம்பெற போகுது. அனைத்தும் தெரிந்த மாணவர், அந்த அனைத்தும் தெரிந்த மாணவர்ல ரொம்ப சுலபமா ஐந்து கேள்விகளை கேட்க போறேன். ஐந்து கேள்விகளை கேட்டுட்டு யார் உங்க பேரை சொல்லிட்டு டக்குன்னு பதில் சொல்றீங்களோ நீங்க தான் வெற்றியாளர். இந்த ஐந்து கேள்விகளுக்கு நீங்க மூன்று கேள்விகளுக்கு பதில் சொன்னாலே போதும். ஜாயினுக்கு என்ன ஆயிடுச்சு? ஜாயின் அப்படி ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. ஜாயின் இருக்கீங்களா? உங்க முகத்துல அப்படியே எதுவுமே நவர
1: மாட்டேங்குது.
0: வெரி குட், பயந்துட்டேன். ஓகே ஜாயன், பார்கவி, உங்களுக்கான நேரம் இப்பொழுது ஆரம்பிக்க போது. முதல் கேள்வி, கங்காரு எந்த நாட்டில் இருக்கு? கங்காரு கேங்குரூஸ். பார்கவி

0: ஒரு சிலந்திக்கு எத்தனை கால்கள்
1: இருக்கின்றன?
0: சொல்லுங்க. எட்டு என்பது சரியான பதில். சாயர் நீங்க வந்து சிரிக்கிறது நிப்பாடுங்க, அங்க பார்த்து சிரிக்கிறதுனாலதான் அங்க வந்து சீக்கிரமா பதில் சொல்ல முடியல. ஓகே, இங்க பாருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, எந்த கேளிக்கை சித்திரம் ஃபேரி டேல் கதாபாத்திரத்துக்கு நீண்ட கூந்தல் உண்டு? ராப்பான்சல் என்பது சரியான பதில். சற்று முன்பு நடந்த சோதனையில் ஜாயன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க, ஆனால் இப்போ இந்த போட்டியில் நம்ம பார்கவி தான் அனைத்தும் தெரிந்த மாணவர். ஜாயன் உங்களுக்கு அந்த பாட்டம் போகும். ஓகே, டோன்ட் வரி, டோன்ட் கிராயா, அழகக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ரொம்ப அழகாக இன்று என்னோட நேரத்தை கழிச்சிருந்தீங்க. முதல்ல உங்கள் திறனை வெளிப்படுத்தியிருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பங்கெடுத்து உங்கள் அறிவு திறனை நீங்கள் காட்டியிருந்தீங்க. இருவருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். தொடர்ந்து இதே போல் நல்ல மாணவர்களாக நீங்கள் வந்து திகழணும், நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், உங்கள் பெற்றோருக்கு சிறப்பாக செய்யுங்க, ஆசைப்பட்டதை செய்யுங்க, சரிங்களா? விடைபெறதுக்கு முன்பு சொல்லுங்க, இது என்ன நிகழ்ச்சி? ஒன்னா சொல்லணும், 1 2 3, இது என்ன நிகழ்ச்சி?

0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: ஏழு வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது.
2: தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
3: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரகாபில்.
3: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333 888 6 3 3 888.
4: மீண்டும் வந்துவிட்டது ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026. ஆமாங்க, பேர்லயே ஒரு மாற்றம் இருக்கு பாத்தீங்களா. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு, 7 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழ்ல தன்னம்பிக்கையா பேசுறதுக்கு, வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படிக்கிறது எப்படி, எவ்வாறு சமூக ஊடகங்களை பயன்படுத்தி காணொலியில அறிவிப்பு செய்யலாம் என்பது பற்றியெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம் இந்த பயிலரங்கில். சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை One Stars Avenue Media Corporate நடைபெறுது. இப்ப கட்டணம் பத்தி கேட்கலாம், இத முக்கியமா கேளுங்க. May 31 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வள்ளிதான். இதுவே ஜூன் முதல் தேதிக்கு பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 150 வள்ளி. கட்டணம் கூடுறது பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்கு. அப்ப GST சேர்த்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க கூட கட்டணம் செலுத்தணும். அதனால இப்பவே பதிவு செய்யுங்க go.mediaacademy.sg/oli-apw. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படுது. மேல் விவரங்களுக்கு 6333 3888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

அவளுக்கு என்ற ஒரு மனம் திரையைப்படுத்தி எஸ் ஜானகி பாடியிருந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பாடலை கேட்டிருந்தீங்க. நேரிலே தொடர்ந்து நம்ம 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், இந்த மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்களை கொடுத்து நம்ம கிட்ட திரும்ப வராம இருந்திருக்கோம். அந்த மாதிரி பொருளோ பணமோ ஆடையோ கொடுத்து திரும்ப வராம இருந்தா நீங்க உங்க அனுபவங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு தேவைப்படாதே, நீயே வச்சுக்கோ, அந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வாங்குற பொருள் கிடையாதுங்க. நீங்க பிஞ்சாம் கொடுத்துருக்கீங்க, அதாவது உங்க வாழ்க்கையில யாராவது ஒரு நபர் நெருக்கமானவங்க இரவல் வாங்கியிருக்காங்க, ஆனா கொடுக்க மறந்துட்டாங்க. அப்படி ஏதாவது அனுபவங்கள் இருந்தா நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9678896 8. இப்ப அடுத்த பாடல் உங்களுக்காக, முகத்தில் முகம் பார்க்கிறேன் திரையை படுத்திருந்து மலேசியா வாசுதேவன் பி. சுசிலா.

இதயத்தில் ஓர் இடம் திரைப்படுத்தி நம்ம பாடலை கேட்டிருந்தோம். நம்ம தொடர்ந்து 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். நீங்க நிச்சயமா நிகழ்ச்சியை மீலிசன் வாயிலா கேட்டீங்கன்னா நல்ல ஒரு இனிமையான பாடல்கள் தொகுப்பு உங்களுக்கு காத்திருக்கு. சில பேர் இப்ப ஜேபிக்கு போயிட்டு இருக்கீங்க. சுபாஷ் மதி எனக்கு காணொலி அனுப்பி வச்சிருந்தாரு. நான் ஜேபிக்கு துவாஸ் செக் பாயிண்ட் வாயிலாக போகிறேன். பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தினாலும் இங்க கூட்ட நெரிசலாக இருக்கு, 2 மணி நேரத்துக்கு மேல பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு இங்க சுபாஷ் மதி எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. போர் அடிக்கும், கால் வலிக்கும், அதனால நீங்க என்ன செய்யுங்க, தொடர்ந்து ஒளியில் உள்ளாச நிகழ்ச்சியை கேளுங்க.

0: நிகழ்ச்சியில் எங்க பாட்டையும் கேட்கலாம் உங்க பாட்டையும் கேட்கலாம்.
1: மறக்காம கேளுங்க.

0: மாசம் நிகழ்ச்சியில நீங்க ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அது திரும்ப வராம இருந்திருக்கா, உங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொன்னப்போ இங்க எனக்கு ஒரு குரல் பதிவு வந்திருக்கு.
1: எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு டிராமா ஷோக்கு வந்து இஞ்சிப்பா கேட்டாங்க நடிக்கிறதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையான்னு தெரியல, ஆனா நான் அவங்கள ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். எங்கடா என்னோட ஜிப்பானு, கடைசியில பார்த்தா அந்த ஜிப்பா என் கையில கிடைக்கல. அந்த ஜிப்பா வந்து ஒரு நாடக நிகழ்ச்சியில வந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன், அப்புறம் நான் சொன்னேன் என் கூட்டாளி கிட்ட, இந்த மாதிரி கடைசியில என் ஜிப்பா எனக்கு கிடைக்கல, ஆனா என் ஜிப்பா வந்து டிவியில வந்துட்டு அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன்.
0: அந்த ஜிப்பாவை கொடுக்காத நண்பர் வேற யாரும் கிடையாது, நான் தான். சொன்னது வேற யாரும் கிடையாது, என்னுடைய நெருங்கிய தோழன் ஜுவல்.

0: ஆதருடன் ஒளியில் உல்லாசம்.
1: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

நடந்திருக்கு, அவங்க தோழி அதை திரும்ப கொடுக்கலையா, அந்த ஆடை இருக்கா இல்ல கிழிஞ்சு போயிருச்சான்னு தெரியலனே. இங்க செல்வி எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. கிளாரன்ஸ் எனக்கு என்ன செய்தி அனுப்பி வச்சிருக்காருன்னா, காதர் ஒரு பொருளை கொடுக்கும் போது நாம தான் தெளிவா சொல்லணும், இந்த பொருளை இந்த நாள்ல திருப்பி கொடுத்துருன்னு. அது சொல்லாம இருந்தா சில நேரங்களில் அவங்க மறந்துடுவாங்க. அது அவங்க தவறா இருந்தாலும் நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு கிளாரன்ஸ் சொல்லியிருக்கிறாரு.

ஒரு அழகான கூற்று ஒன்றை படித்திருந்தேன். உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டுகொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நம்ம சொந்த குறைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சுயமா மன ஆய்வு செய்தாதான் நமக்குள்ள இருக்கிற குறைகளை கண்டறிந்து நம்ம உண்மையா அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நொடியும் நம்ம எண்ணம், சொல், செயல், இத மூணுலயும் நம்ம சரியா நடந்துக்கிறோமா? நம்ம சிந்திக்கிற எண்ணங்கள், சொல்ற வார்த்தைகள், செய்கின்ற செயல்கள் இதை மற்றவரை பாதிக்குதா? பாதிக்கிறனால நமக்குள்ள என்ன குறை இருக்கு, அந்த குறையை நீங்க கண்டறிந்து உங்களே நீங்க மாற்றிக்கொள்ளும் போது அங்கதாங்க உண்மையான வளர்ச்சிக்கு அடையாளம். ஆரம்பத்துல இந்த குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இல்லையே, நான் சந்திக்கப்படுற ஆள் இல்லையே, இல்லையே நான் கோபப்படுற ஆள் இல்லையே. ஆனா வாழ்க்கையில அந்தந்த சூழ்நிலைகள் ஏற்படும் போது கோபமோ சந்தேகமோ வரத்துக்கு வாய்ப்புண்டு. அப்படி வரும்போது அந்த உணர்வுகளை நிராகரிக்காதீங்க, முழு மனதோட ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் பிறகு இந்த குறைகள் இருந்து நீங்க விடுபட்டு வெறும் நிறைகளோட நல்ல மனிதனா வாழ்வீங்க.

0: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டி சீல் RDMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
2: என்ன முடிய போகுதானே?
1: KFC இன் சம்யங் புல்டாக் கபோடரா டபுள் டான், இதை வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
2: என்ன சொல்றீங்க?
1: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யங் புல்டாக் கபோடரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
2: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
1: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC மட்டுமே.
3: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
4: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
3: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
4: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
3: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 1 Stars Avenue மிரிகாப்பில்.
4: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
5: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 GST கட்டணமும் உண்டு.
3: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333388 6333888.
6: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக கார்பேட்டையில் முதல் விரைவு மின்னோட்ட நிலையம் திங்கா வட்டாரத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி குழுமம் பிளான்டேஷன் பிளாசா பக்கத்தில் அந்த விரைவு மின்னூட்ட நிலையத்தை திறந்திருக்கிறது. மின்னூட்ட வாகன உரிமையாளர்கள் இரவு முழுவதும் மின்னூட்டுவது அல்லது விரைவாக மின்னூட்டுவது இரண்டில் ஒரு சேவையை தேர்ந்தெடுக்கலாம். மத்திய சேமநிதிக் கழகம் அக்கம்பக்க வட்டாரத்தில் மூத்தோருக்கு உதவும் புதிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட ஜூரோங் சேவை நிலையத்தில் சிபிஎஃப் அட் யுவர் சர்வீஸ் என்ற புதுச்சேவை அறிமுகம் கண்டது. சிங்கப்பூர் நெடுகிலும் இருக்கும் 20க்கும் அதிகமான துடிப்பாக முப்படைதல் நிலையங்களில் புதுச்சேவை செயல்படும். ஓய்வு காலத்துக்கு திட்டமிடுவது, முதிர்ந்த பருவத்தில் உரிய சுகாதார பராமரிப்பை நாடுவது, மத்திய சேமநிதி பற்றிய விவரங்களை பெறுவது ஆகியவற்றில் மூத்தோர் உதவி பெறுவர். கழகத்தின் அதிகாரிகளும் பயிற்சி பெற்ற தொண்டு ஊழியர்களும் விளக்கம் தருவர். மத்திய சேமநிதி திட்டங்களை வீட்டுக்கு பக்கத்திலேயே கொண்டு வருவதற்காக இந்த ஏற்பாடு. ஸ்வீடிஷ் சில்லறை வர்த்தக கடையான H&M அதன் தென்கிழக்காசிய வட்டார தலைமையகத்தை சிங்கப்பூரிலிருந்து கோலாலம்பூருக்கு மாற்றுகிறது. இந்த வட்டாரத்தில் அதன் ஊழியர்களின் எண்ணிக்கை சுமார் 30 விழுக்காடு குறைக்க திட்டமிடுவதாக தெரிகிறது. வேலை குறைப்பில் பெரும்பகுதி சிங்கப்பூரில் அதிக பாதிப்பு என்று சொல்லப்பட்டது. கிழக்காசிய வட்டாரத்தில் 256 பேர் வேலை பார்க்கின்றனர். அவர்களில் 78 பேர் ஆட்குறைப்பு செய்யப்படுவர் என்று அது சொன்னதாக நிறுவனத்தின் மின்னஞ்சலை பார்த்துவிட்டு மலேசியாவின் மிலைமேல் செய்தி வெளியிட்டது. உலக அளவில் செயல்பாட்டில் செய்யும் மாற்றங்களில் ஒரு பகுதி இது என்று H&M நிறுவனம் கூறியது. ஆட்குறைப்பு ஜூலை மாதம் நடப்புக்கு வரலாம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா போலந்துக்கு 4000 துருப்புகளை அனுப்பும் திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. ஏற்கனவே ஜெர்மனியில் இருந்து 5000 படையினரை மீட்டுக் கொள்வதாக அமெரிக்கா அறிவித்தது. ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு ஐரோப்பாதான் பொறுப்பு என்று அதிபர் டிரம்ப் கூறி வருகிறார். ஈரானிய போரில் ஐரோப்பிய நாடுகள் கை கொடுக்காததால் அவர் கோபித்துக் கொண்டார். இதற்கிடையே அமெரிக்கா ரத்து செய்திருப்பது பெரிய விவகாரம் இல்லை என்று போலந்து கூறியது. அமெரிக்கா தரும் பாதுகாப்பு உத்தரவாதம் எப்போதுமே உள்ளது என்று போலந்து சொன்னது. கடந்த ஆண்டு ஐரோப்பாவில் 85,000 அமெரிக்க வீரர்கள் இருந்தனர். அந்த எண்ணிக்கையை 76,000 கீழே இறங்கக்கூடாது என்று அமெரிக்காவில் புதிய சட்டம் இயற்றப்பட்டது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்கா மேல் நம்பிக்கை இல்லை என்று கூறியிருக்கிறார். அதிபர் டிரம்ப் ஈரான் முன்வைத்த யோசனையை குப்பை என்று சொன்ன பிறகு திரு அராக்சியின் கருத்து வந்திருக்கிறது. ஈரானின் யோசனையை ஏற்க முடியவில்லை என்று அமெரிக்கா சொல்கிறது. அமெரிக்கா பேசவில்லை, மிரட்டுகிறது என்று ஈரான் கூறுகிறது. உலகம் தவிக்கிறது, பேச்சில் முன்னேற்றம் இல்லை. புதுடில்லியில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அராக்சி, பேச்சு நடத்துவது பற்றி அமெரிக்காவிடமிருந்து புதிதாக தகவல் வந்திருப்பதாக சொன்னார். ஈரானுடன் போர் புரியும் நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளின் கப்பல்களும் ஹோமஸ் நீரிணையை பயன்படுத்தலாம் என்றார் அவர். உக்ரைனிய தலைநகர் கீவில் அடுக்குமாடி வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 24 பேர் மாண்டதை தொடர்ந்து உரிய பதிலடி தரப்படும் என்று உக்ரைன் எச்சரித்திருக்கிறது. 28 மணி நேரம் போராடி மீட்பு படையினர் 30 பேரை உயிரோடு காப்பாற்றினர். 20க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் உள்ளனர். 4 முன்பு நேட்டோவில் உக்ரைன் சேர்வதை எதிர்ப்பதாக சொல்லி ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தது. இதுவரை 100,000 மாண்டனர். மில்லியன் கணக்கான மக்கள் அகதிகளாக வெளிநாடுகளில் இருக்கின்றனர். இஸ்ரேலும் லெபனானும் சண்டை நிறுத்தத்தை மேலும் 45 நாள் நீட்டிக்க இணங்கியிருக்கின்றன. வாஷிங்டனில் இரு நாடுகளும் பேச்சு நடத்தின. அமெரிக்கா அது குறித்து அறிவித்தது. சண்டை நிறுத்தம் நடப்பில் இருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானை தாக்குகிறது. ஈரானிய ஆதரவு பெற்ற ஷியா கிளர்ச்சி படையான இஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் இல்லை. அதனால் இஸ்புல்லா இலக்குகளை நோக்கி இஸ்ரேல் விடாமல் தாக்குகிறது. மார்ச் 2 லெபனான் மீது இஸ்ரேல் புதிய தாக்குதலை தொடங்கியது. அதன் பிறகு 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். அமெரிக்காவில் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக ஒரு பள்ளிக்கூட வட்டாரம் தொடுத்த முதல் வழக்கு சமரசத்தில் முடிந்திருக்கிறது. யூடியூப், ஸ்னாப், டிக்டாக் ஆகியவை மாணவர்களுக்கு ஏற்படுத்திய மன நெருக்கடிக்காக பள்ளிக்கூடத்துக்கு இழப்பீடு கொடுக்க முன்வந்தன.
கலிபோர்னியா ஆக்லண்ட் நீதிமன்றத்தில் விவரம் பதிவாகியுள்ளது. எவ்வளவு கொடுத்தார்கள் என்பது தெரியவில்லை. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றுக்கு எதிரான வழக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடக்கும். கலிபோர்னியா மாநிலத்தில் சமூக ஊடக நிறுவனங்களால் பிள்ளைகளுக்கு மனப்பாதிப்பு என்று சொல்லி 3,300 அதிகமான வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. மார்ச் மாதம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஒரு வழக்கில் மட்டும் 20 வயது பெண்ணுக்கு $6 மில்லியன் இழப்பீடாக தரச்சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறு வயதில் சமூக ஊடகத்துக்கு அடிமையாக இருந்ததாக சொல்லி அந்த பெண் வழக்கு போட்டார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்து அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நீங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: கண்டு கொண்டேன் திரைப்படத்துல இருந்து பாடல் கிடந்தோம். மழைக்கு ஏற்றவாறு நல்ல இனிமையான பாடல்கள் தொகுத்து வழங்க போறேன். அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல இரவு நேரத்துல பார்ட்டி பண்றதை தவிர்த்து வித்தியாசமான போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன என்பதை நான் இன்னும் கொஞ்சத்துல பக்கத்துக்குள்ள போறேன். நேரம் சரியாக இப்பொழுது 12:12
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் ஏவாயங்கு துவாஸ் வெஸ்ட் ரோடுக்கு பிறகு முதல் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. அதே போல நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி அங்கு ஃபோர்ட் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. 4 தடத்தை தவிர்த்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: என்ன கலா, நீ உன் வீட்டை விக்கிறதா கேள்விப்பட்ட?
5: ஆமா ராஜு, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீட்டை விற்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு.
4: ஏன் கலா?
5: இப்ப நான் வீட்டை வித்துட்டா நல்ல விலையில வேற வீட்டை வாங்க முடியுமா?
4: அதான் ப்ராப்பர்ட்டி பிரதர் மைக்கேல் சேகர் இருக்கிறாரு. இந்த துறையில அவருக்கு 30 அனுபவம் இருக்கு. வேற வீடு வாங்க முடியலன்னா இருக்கிற வீட்டை விற்க கூடாது, அதுதான் அவருடைய பாலிசி. உனக்கு சிறப்பான ஆலோசனைகளை வழங்க மைக்கேல் தான் சரியான ஆளு. இப்பவே அவருக்கு கால் பண்ணு. ப்ராப்பர்ட்டி பிரதர் மைக்கேல் சேகர் 9857-7411
6: கூட சப்பாத்திகள் வெண்மையாவே இருக்குமா? ஆமா ஜெயா, உண்மை சொல்லுனா இந்த அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சோடியம் சேர்க்கப்படல, ஆரோக்கிய மருந்தும் கூட. எல்லா பிரபலமான கடைகளிலும் கிடைக்கும் அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

சிங்கப்பூர்ல இரவு நேரத்துல வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நான் சொல்றது பார்ட்டியை பத்தி இல்லைங்க, ஒரு வித்தியாசமான போட்டி. ஆமாங்க, ஸ்லேதா மால சமீபத்துல மே 8 மே 9 இரவு 10 மணிலிருந்து காலை 6 மணி வரை ஒரு புதிய போட்டி, ஸ்கேட் கிராஸ் ரேஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி. இந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்காக இந்த ஸ்கேட் கிராஸ் உருவாக்கப்பட்டது. சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை யார் யாருக்கெல்லாம் ஸ்கேட்டிங் பிடிக்குமோ அவங்க இந்த போட்டியில பங்கெடுத்தாங்க. 10வது நிலையிலிருந்து முதல் நிலை, அதாவது முதல் மாடி வரைக்கும் இவங்க ஸ்கேட் செய்து பல ஆப்ஸ்டிகல்ஸை தாண்டி வரணும். நம்ம பார்க்குற இந்த மின் படியில தான் அவங்க இறங்கி வந்து ஸ்லைட் செய்து வராங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இதே மாதிரியான போட்டி இன்னொரு ஷாப்பிங் மாலையும் நடக்குது. அந்த தகவலை நான் இன்னும் கொஞ்சத்துல பகிர்ந்து கொள்றேன்.

0: வாகன கண்காட்சி சலுகைகளை தவறவிட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய BYD Seal 6 DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றை BYD காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
1: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
2: என்ன முடிய போகுதானே?
1: KFC-ன் சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான், இதை வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
2: என்ன சொல்றீங்க?
1: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
2: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
1: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-யில் மட்டுமே.
3: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
4: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
7: பஸ் பயணம்.
4: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

எங்களை சிங்கப்பூர்ல வித்தியாசமான முறையில ஷாப்பிங் மால்ல போட்டிகள்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. சற்று முன்பு ஸ்லேதா மால நடந்த ஸ்கேட் கிராஸ் போட்டி பத்தி சொல்லியிருந்தேன், ஸ்கேட்டிங் போட்டி அது. அதே மாதிரி ஐக்கியால ஒரு போட்டிய அறிமுகப்படுத்த போறாங்க, அதுதான் கண்ணாம்பூச்சி போட்டி. ஹைட் அண்ட் சிக் அட் ஐக்கியா அலெக்சாண்டர்ல நடைபெற போகுது. ஜூன் 6ஆம் தேதி 7ஆம் தேதியில இந்த போட்டியில நீங்க இலவசமா பங்கெடுக்கலாம். ஒரு குழுல 2 பேர் இருக்கலாம், 200 பங்கேற்பாளர்கள் தான் இந்த போட்டியில பங்கெடுக்க முடியும். இந்த ஹைட் அண்ட் சிக் போட்டியில பங்கெடுத்து இங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 1,000,000 ஐக்கியா ஃபேமிலி பாயிண்ட்ஸ் வழங்கப்படும். அதனால நீங்க உங்க குடும்பத்தோட, குறிப்பா பிள்ளைகளுக்கு பள்ளி விடுமுறை வரப்போகுது, அவங்கள கூட்டிட்டு போறோம், அவங்க கூட இந்த போட்டியில விளையாடணும்னு ஆசைப்படுங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி 7ஆம் தேதி நீங்க இந்த ஹைட் அண்ட் சிக் போட்டி ஐக்கிய அலெக்சாண்டர் நடைபெறுது. மே 31ஆம் தேதிக்குள்ள நீங்க பதிவு செய்யணும்னு இந்த தகவல் சொல்லுது.

0: மீண்டும் வந்துவிட்டது. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026. ஆமாங்க, பேர்லயே ஒரு மாற்றம் இருக்கு பாத்தீங்களா. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு. இது தமிழ்ல தன்னம்பிக்கையா பேசுறதுக்கு, வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைக்கிறது எப்படி, எவ்வாறு சமூக ஊடகங்களை பயன்படுத்தி காணொலியில அறிவிப்பு செய்யலாம் என்பது பற்றியெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம் இந்த பயிலரங்கில். சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை One Stars Avenue Media Corporate நடைபெறுது. இப்ப கட்டணம் பத்தி கேட்கலாம், இதை முக்கியமா கேளுங்க. May 31 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வள்ளி தான். இதுவே June 1 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 150 வள்ளி. கட்டணம் கூடுறது பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்கு. அப்ப GST-யும் சேர்த்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நீங்க June 1 பிறகு பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க கூட கட்டணம் செலுத்தணும். அதனால இப்பவே பதிவு செய்யுங்க. go.mediaacademy.sg/oli-apw. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படுது. மேல் விவரங்களுக்கு 6333-3888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: காதருடன் ஒளியில் உல்லாசம்.
0: சரி நேர்களே, இந்த தொகுப்பின் நிறைவு பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து இடம்பெற போகுது. ஏ ரஹ்மான் இசையில் கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடும் அடி நீந்திக்கிட்ட பாடல். இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு பிறகு இந்த வாரம் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவருடைய பிறந்தநாளை May 15 கொண்டாடி இருந்தாரு, அதாவது நேற்று கொண்டாடி இருந்தாரு. அதை முன்னிட்டு ஒளியின் சிறந்த 10 பாடல்கள் பட்டியலில் அவரு இசையமைத்த பாடல்களை நாங்க வாக்களிக்க சொல்லியிருந்தோம். அவர் இசையமைத்த பாடல்கள் எந்தெந்த நிலையை பிடித்திருக்கு தெரிந்து கொள்ள வானொலி பக்கமாக இருங்க. இது உங்களுடைய ஒளியில் உல்லாசம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வடக்கன் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வடக்கன் தமிழொலியில் முதலிலே மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிதிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலை ஒலிபரப்பான வடக்கன் தமிழதியில். இப்பொழுது முதல் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியே

பக்தியில் மலரும் இதயத்தில் எல்லாம் அழகிடும் உறவில் சிரிப்பாயே. நீ சக்தியும் சிவனும் உலகம் என்னும், சக்தியும் சிவனும்

கேட்டது விநாயகர் துதியாக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக கே ஜி ஜெயசுதாஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக கஜல் ஷேக் முகமது குழுவினர்

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஷேக் முகமது குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் தொடர்கின்றது வாணிச்சராம் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக கஜல் ஷேக் முகமது பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஷேக் முகமது பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் சிரடி சாய்பாபா புகழ் மாலையுடன் அனுராதா ஸ்ரீராம்.

கேட்டது சீரடி சாய்பாபா புகழ் மாலை வழங்கியிருந்தார்கள் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சுவர்ணலதா குழுவினர் பாடியதே.

கேட்டது சுனடந்தா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக மீண்டும் கஜல் சைக் முகமது குழுவினர் பாடிய

ஏடி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினருந்து ஒலிப்பிழையிலிருந்து கண்மணி ராஜா குழுவினர் பாடிய

கேட்டது டென்மார்க் பிரெண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினருந்து ஒலிப்பிழையிலிருந்து கண்மணி ராஜா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின்

0: கிருஷ்ணகானமாக மகாநதி சோபனா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழலியில் ஒலித்த வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள்.
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
2: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: நச்சந்திர நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நச்சந்திரனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் ராஜா, நலமே இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நச்சந்திரனையை.
1: நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ பிரார்த்தித்துக் கொண்டு, ஆத்திரம் அழிவை தரும். அது ஒரு கிராமம், அது காட்டை ஒட்டிய வனப்பகுதி. பிராணிகளிடம் பிரியம் உள்ள ஒருவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனான். அழகிய புள்ளி மான் ஒன்றை பிடித்து வந்தான். மானின் அழகில் மயங்கி அவன் மாமிசத்திற்காக கொல்லவில்லை, வீட்டில் வளர்த்து வந்தான். ஒரு நாள் மான் மாயமாய் மறைந்து விட்டது. ஆனால் அது ஓடவில்லை, காணாமல் போய்விட்டது. அவனுக்கு ஆத்திரம், இந்த மானை யார் பிடித்து போயிருப்பார்கள்? அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் கோபமாக உருவெடுத்தது. உடனே கடவுளை துரித்தான். கடவுளே எனக்கு தரிசனம்தா என்று. கடவுளும் வந்தார். பக்தா, என்னை அழைத்ததன் காரணம் என்ன? கடவுள் கேட்டார். அறிவாளி பக்தன் என்ன கேட்கணும்? நான் ஆசையாய் வளர்த்த மானை யாரோ அபகரித்து சென்று விட்டார்கள். அந்த மான் எனக்கு வேண்டும் என்று தானே கேட்டிருத்தல் வேண்டும். ஆனால் கேட்கவில்லை. கோபம் கண்ணை மறைத்தது. தெய்வமே, நான் ஆசையாய் ஒரு மான் வளர்த்தேன். அந்த மானை காணவில்லை. அந்த மானை திருடியவன் யாராக இருப்பினும் அவன் முன்னே வர வேண்டும். அவனை என் கோபம் தீர அடிக்க வேண்டும். இதுதான் பக்தன் கேட்ட வரம். வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தரும் கடவுள் பக்தனின் கோரிக்கைக்கு தயங்கினார். பக்தா, உன் மானை திருப்பி தருகிறேன். அது காணாமல் போனதற்கு காரணமானவர் யார் என்று கேட்காரு. இல்லை, என் மனம் எவ்வளவு கணங்கி இருக்கிறது என்பது எனக்குத்தான் தெரியும். அதனால் அவனை பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று பிடிவாதமாக கேட்டான். சரி, நீ கேட்கும் வரத்தை தருகிறேன். பின்னால் என் மீது வருத்தப்படக்கூடாது. வருத்தம் வராது. சரி தந்தேன் வரம். உன் மானை திருடி சென்றவர் யாரோ அவர் உன் பின்னால் நிற்கிறார். தண்டித்துக் கொள். வரத்தை தந்த கடவுள் மறைந்து விட்டான். பக்தன் திரும்பி பார்த்தான். அங்கே நின்றது சிங்கம். பழிவாங்கும் கோபம் மறைந்தது, பயம் பிடித்து கொண்டது. கைகாலெல்லாம் நடுங்க தொடங்கியது. கண் மண் தெரியாமல் ஓடத் தொடங்கினான். கடவுளே, என்னை காப்பாத்து. கடவுள் சிரித்தார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுத்தானே. அவன் கதை முடிந்தது. இங்கே அவன் அறிவு வேலை செய்யவில்லை. ஆத்திரம் கடைசியில் அழிவை தந்தது. சரி, எனக்கும் தெரிந்த வரையில் எல்லோரும் கோபக்காரர் இல்லை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி வணக்கம் ராஜா.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:09, ஐக்கியராஜ்யத்தில் 7:09. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. பொங்கியூர் ராஜா.
0: வணக்கம் பொங்கியூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
2: நன்றி
0: தாருங்கள் ராஜா. உங்கள் நச்சந்திரனை
2: இறைவனை முழுமையா இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் இதை உள் வாங்க வேண்டும், இதை விட்டு விலக வேண்டும். தீய சக்திகளிலிருந்தும் இறைவன் தான் காப்பாற்றுவார். உடனே இறைவன் எதையும் செய்ய மாட்டார். நாங்கள் இளமையிலிருந்தும் முதுமை வரை இறைவிடம் முழுமையாக அர்ப்பணித்து வாழும்போது வாழும் வாழ்க்கையின் நல்லதையே செய்தோமா, செய்து கொண்டு இருக்கின்றோமா? வாழ்க்கை வரமுறைக்கு வாழ்கின்றோமா? வாழும்போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். முதியவராகும் போது மற்றவர் பார்ப்பார்களே எதிர்பார்க்கவும் கூடாது. நம் செயல்பாடுகளை அறிந்து இறைவன் தான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டான், பார்ப்பான். இளமை உழைப்போடு நமக்காக சேர்த்து வைத்த பணம் இருக்கும், அதை வைத்து வாழும்போது இறைவன் முதுமையிலும் பக்க துணையாக இருந்து பாதுகாப்பான். இறைவனுக்கு காலம் புறாவும் அடிமையாக வாழும் போது இறைவன் நம்மை நல்வழுதி நடத்திச் செல்வதை நாங்கள் உணரலாம். செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும். அமைதி பொறுமையோடும் வாழ வேண்டும். அன்றைய காலம் விடைபெற்று சென்று விட்டது. இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதானமாக நடக்க வேண்டும். இறைவனது அன்று வரை இன்று முதல் என்ன பெற்றுக்கொண்டோம் அதனை மறக்கக்கூடாது. இறைவன் மறந்தும் வாழக்கூடாது. இறைவன் அனைத்தையும் அறிவான் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். வாழ்க்கை பாடத்தையும் அனுபவத்தையும் தெரிந்து கொண்டால் எதை உள்வாங்க வேண்டும், எதை விட்டு விலக வேண்டும் என இறைவனே உணர்த்துவார். அதிகம் விட்டுக் கொடுப்பதும் அதிக அன்பு வைப்பதும் பின்னாடி நமக்கே புரியாத புதிராக இருக்கும். நாங்கள் செய்தது அனைத்தையும் இறைவன் கணக்கு புத்தகத்தில் பதிவாகிவிட்டது. யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் அடிமையாகவும் வாழ தேவையில்லை. இறைவன் முழுமையாக அர்ப்பணித்து வாழும் போது இறைவனே நல்வழி நடத்தி செல்வார், இறைவனே நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நச்சினை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் இணைந்து கொண்டு மன்னிக்கவும் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:11 ஐக்கியராஜ்யத்தில் 7:11 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார். ஜெர்மனியிலிருந்து வைபரூடாக இணைந்திருக்கும் திருமதி ராணி சம்பந்தர், வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜாண்ணா,
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமாண்ணா, நலமா இருக்கிறேன். நன்றிண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, வைகாசி மாதம் 16 பாஸ்கர்காலம் 6 சனிக்கிழமை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 18 இறைவசனங்கள் 23-28 பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலாத்தியா பிரிகிய பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினர். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ சென்று சீடர் அப்பல்லோ என்னும் பெயருடைய ஜூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறை நூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை இளையுற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் ஜோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேச தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினார். அவர் அக்கையாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்ற போது இறையருளால் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணியாய் இருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் ஜூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறை நூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு இயேசுவின் பெயரால் கேட்பது கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இயேசுவின் பெயரால் கேட்கப்படும் பெறம் இயேசுவின் பெயருக்கு உரிய தகுதியுடன் இருக்க வேண்டும். எனவேதான் நம் மன்றாட்டு இயேசுவின் பெயரில் கேட்கப்படுவதற்கு உரிய நிலையில் இருக்க தேர்ந்து தெளிய வேண்டும். நம் வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் அத்தனை இறை வேண்டல்களும் தந்தியாம் இறைவனுக்கு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இயேசுவின் பெயரால் எழுப்பப்படுகின்றன. காரணம், உயிர்த்த ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுவதற்காக விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார் என்பதனை உணர்வோம். செயல் கேட்பதை நம்பிக்கையுடன் இயேசுவின் பெயரால் கேட்போம். கேட்கும் மன்றாட்டு தகுதியுடையதாய் இருக்கட்டும். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற, வணக்கம்.
4: இனிமையான காலை வணக்கம் ராயா. பத்மராணி ராயரத்னம்.
0: வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலம், நீங்கள்
0: நல்லா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் நட்சந்திரி
4: வேண்டிக் கொண்டு, காவிரி கரையில் ஒரு சிறிய கிராமம், அங்கே சிவநேசர் என்ற ஒரு ஏழை முதியவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் பணம் இல்லை, ஆனால் அளவிட முடியாத பக்தி இருந்தது. சிவனே எல்லாம் என்று வாழ்ந்த அவருக்கு தன் பசியை விட பசியோடு வரும் அடியவர்களின் பசியை போக்குவதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதி வந்தேன். ஒரு சமயம் அந்த ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. மழை பொய்த்தது, பயிர்கள் கருகின, ஊரே பசியாட்டத்தில் சிக்கியது. சிவநேசரின் வீட்டிலும் ஒரு குடி அரிசி கூட இல்லை. 3 அவரும் அவர் மனைவியும் தண்ணீரை மட்டுமே குடித்து பசியோடு இருந்தனர். இன்று ஈசனுக்கு ஒரு நைவேத்தியம் கூட செய்ய முடியவில்லை என்று சிவநேசர் உள்ளம் அழுதார். அப்போது அந்த வீட்டின் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்த சிவநேசருக்கு அதிர்ச்சி. அங்கே ஒரு முதியவர் நின்றிருந்தார். அப்பா, பசி உயிர் போகிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டார். சிவநேசருக்கு கண்கள் கலங்கின. ஐயா என்னிடம் கொடுக்க ஒரு பருக்கை உணவும் இல்லையே என்று கூறி விம்மினர். ஆனால் அந்த முதியவர் புன்னகைத்தார். கவலைப்படாதே, இப்போ ஒரு பையில் கொஞ்சம் மாவு இருக்கிறது, அதை வைத்து ஏதேனும் செய்து கொடுங்கள் என்று ஒரு சிறிய துணிப்பையை கொடுத்தார். சிவனேசரின் மனைவி வியந்தால் அந்த மாவு பிசைய பிசைய வளர்ந்து கொண்டே இருந்தது. சுட சுட பணியாளர்கள் தயாராயின. அவர்கள் பசி முற்றிலும் நீங்கியது. அந்த முதியவர் திருப்தியாக உண்டு முடித்துவிட்டு, சிவனேசா உன் பசி ஆறியதா என்று கேட்டார். மறுநொடி அந்த முதியவர் மறைந்தார். அங்கே ரிஷபவானத்தில் சிவபெருமான் உமையாளோடு காட்சி அளித்தார். சிவனேசர் அதிர்ச்சியில் உறைந்து போய் ஈசனின் பாதங்களில் விழுந்து கதறி அழுதார். எளியவனுக்காகவா நீ இறங்கி வந்தா இறைவா என்று விம்மினர். சிவனேசர் பசியால் வாடும் ஒருவருக்கு அளிக்கும் உணவே எனக்கு அளிக்கும் நைவேத்தியம் என்று அருளி அவர்களுக்கு ஆசி வழங்கி மறைந்தார். அந்த பெரம்பொருள் உண்மையான பக்தியின் தியாகம் ஒன்றே இறைவனை உங்கள் முன்னே கொண்டு வர முடியுமா என்று கூறி, இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புறதாகவே இறைவனை வழிபட விட்டுக் கொள்வேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டினம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யுவசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
5: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறி கொண்டு, திருக்குறள் மூலமும் முறையும் 98 அதிகாரம் மருந்து. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. ஒருவனுடைய உணவும் செயல்களும் அளவுக்கு மேல் கூடினாலும் குறைந்தாலும் மருத்துவ நூலோர் வகுத்த வாதம், பித்தம், கபம் முதலிய மூன்றும் நோயை செய்யும். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனி. ஒருவன் தான் முன்பு உண்ட உணவு செரித்ததை அறிந்து பின்பு உண்டானாயின் அவன் உடலுக்கு மருந்து என்று வேறு ஒன்றும் வேண்டுவது இல்லை. அற்றால் அளவு அறிந்து உண்க அழுது உடம்பு பெற்றால் நெடி துய்க்கும் ஆறு. ஒருவன் முன்பு உண்ட உணவு செரித்த பின்பு உண்பானாக. அவ்வாறு உண்பது பிறற்கரிய மானிட உடம்பை பெற்றவன் அதனை நீண்ட காலம் வாழ வைக்கும் வழியாகும். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல துய்க்க துவர பசித்து. முன் உண்ட உணவு செரித்த தன்மையை அறிந்து மாறுபாடு இல்லாத உணவுகளை கடைப்பிடித்து அவற்றையும் நன்றாக பசித்த பிறகே உண்ண வேண்டும். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உணவு உணவை அளவு மீறாமல் மறுத்து அளவோடு உண்டால் உயிர் உடம்பில் வாழ்வதற்கு இடையூறான நோய் என்பது இல்லை. இழிவு அறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இடையான் கண் நோய். அளவுக்கு சிறிது குறைவாகவே உண்பவனிடம் இன்பம் நீங்காமல் நிற்பது போல் அளவுக்கு மீதியாக உண்பவனிடம் நோயும் நிலைத்து நிற்கும். தீயளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு என்றுபடும். பசித்தீயின் அளவை கவனியாமல் காலமும் அளவும் அறியாதபடி பெருமளவு உண்டால் அவனிடத்தில் எல்லை இல்லாமல் நோய்களும் வளரும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நோயை குறிகளால் அறிந்து அதற்குரிய காரணத்தை தெளிந்து நோயத்திற்கு உபாயங்களையும் அறிந்து மருத்துவன் செய்ய வேண்டும். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். மருத்துவ நூலை கற்றவன் நோயுற்றவனுடைய வயது முதலியவற்றையும் நோயின் அளவையும் நோயுற்ற காலத்தையும் ஆராய்ந்து மருத்துவம் செய்ய வேண்டும். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாள் கூட்டே மருந்து. நோயற்றவன் நோய் தீர்க்கும் மருத்துவன். நோயை போக்கவல்ல மருந்து நோயாளியை கண்காணிப்பவன் என மருந்து நான்கு வகைகளை உடையதாகும். நன்றி. மண்ணாதிபூதமொரு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ தவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம்

0: பூவிருமுகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி வரும் துரிக்க நின்றாறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவள் மலரடி போற்றி என்னான் செவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி திருச்சித்தம்பலம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சன், நலமா இருக்கிறீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் லட்சுந்திரே.
2: வணக்கங்கள். என் அன்பு உறவோடு நிறந்தானே, நீங்கள் நிலம் பாட எல்லாம் இல்லை சபரிமலை ஐயப்பனின் பாடல்களை பற்றி கொண்டு எல்லாம் இல்லை சத்தீசாய் பகவான் தெரியவில்லாமல் சனிக்கிழமை பொய்யான அன்பு மெய்யான அன்பு என்றால் என்ன? அதை நாம் இவ்வுலகில் பொதுவாக அனுபவிக்கும் அன்பில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறார் என்பதை பகவான் இன்று நமக்கு அன்புடன் விளக்குகிறார். மறைந்து போவதையோ அல்லது அழிந்து போவதையோ உண்மை என்று அழைக்க முடியாது. உண்மையான அன்பு என்பது மறைந்து போகாது, அது உள்ளத்தில் நிலைத்திருந்து உள் உணர்வுகளை தூய்மைப்படுத்துகிறது. உண்மையான அன்பு கொடுப்பதை தவிர எதையும் பெறுவதில்லை. இவ்வுலகில் எப்போதும் கொடுக்கும் ஒருவரையாவது நீங்கள் காண்கிறீர்களா? ஒரு தந்தை கூட தன் சொந்த மகனுக்கு கொடுக்க தயாராக இல்லை. அப்படி இருக்க மக்கள் தங்களிடம் உள்ளதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? கொடுக்கும் குணம் கடவுளுக்கு மட்டுமே உண்டு. இத்தகைய நிபந்தனையற்ற அன்பு தெய்வீகத்துடன் மட்டுமே தொடர்புடையது. உண்மையில் இந்த அன்பு, இந்த தெய்வீக அன்பு ஒவ்வொரு இதயத்திலிருந்தும் பொங்கி எழுந்து தலை முதல் கால் வரை முழு உடலையும் ஆட்கொள்கிறது. மனிதன் இந்த அன்பை தன் உடலின் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அணுவிலும் உணர முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக மனிதனின் இதயம் மாறுபட்டிருப்பதால் அதிலிருந்து அன்பின் ஊற்று வெளிப்படுவதை அவன் காண்பதில்லை. எல்லா நேரமும் பௌதீக மற்றும் உலக ஆசைகளை தேடுவதில் மூழ்கி இருக்கிறான். எனவே அவன் உலக ஆசைகளிலிருந்து விடுபடுவது அவசியம். சேவையின் தன்னிலமற்ற சேவை பேர்களுக்கு உத்தமளிக்க அறம் அன்பு கருணை பற்றின்மை ஆகிய மும்முனை வழிகள் வழியாக பாய வேண்டும் என்று பகவான் கூறியிருக்க கூறிக்கொண்டு மதுமலட்சுமி சந்திக்கிறேன். உங்களை நேசிக்கும் நன்றாக வணக்கம்.
1: நன்றி சண்முகம் கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பிரான்சிலிருந்து அவரை தொடர்ந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் கலை உறவுகள் எல்லோரும் நலமாம் சந்தோஷமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாம் இறைவனை அதையும் பிரார்த்தித்துக் கொண்டு நான் ஜெயா நடேசன். இன்று பாஸ்கா காலத்தின் ஆறாம் மாதத்தின் ஆறாம் நாள் சனிக்கிழமை. இந்த மாதம் நன்னமரியாளின் வணக்க மாதமாக இருக்கிறபடியா நன்னமரியாள் சிவமாலியை பற்றி தெரிந்து கிறிஸ்துவோம் பிதாச்சினை உண்டாக பிதா கரம தந்தை எங்களை படைத்தவர் பராமரிப்பவர் சுத நிறைமகன் ஜீசு வேதனை வாழ்விலிருந்து மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நம்மை கடைத்து சொல்வர் பரிசுத்தாவி மகிழ்ச்சியான வாழ்வில் எங்களை வழி நடத்துவர் மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணிலவில் மீதியான மகிழ்ச்சி உண்டாகும். இறைவனுக்கு மகிமையும் ஆற்றினையும் கொடுக்கின்ற மனிதனுடைய பெரிய செயல் என்னவென்றால் அவன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ முயற்சிப்பதே ஆகும். ஏனெனில் இறைவன் பாவி அல்ல, பாவத்தை வெறுக்கின்றார். பாவமே மனிதனை இறைவனிடமிருந்து பிரித்து வேதனை யான வாழ்வுக்கு தள்ளிவிடுகின்றது. சிவமாலி ஒருவர் உணர்ந்து சுவைக்கும் போது அவர் தான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றார், மனம் மாறுகின்றார். இந்த செயலானது இறைவனுக்கு மகிமையை அளிக்கின்றது. இதனால் தான் நான் இந்த சிவமாலையை சுவிக்கும் போது ஒவ்வொரு வேறுண்மைகள் முடிவிலும் திருத்துவத்திற்கு மகிமை உண்டாகும் என சுவிக்கின்றோம். ஓ இயேசு, எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தலும் சில ஆத்மாக்களையும் ஹெல்லோ பாதையில் வழிநடத்தியலும் மதி ரத்தம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு விசேஷ உதவி செய்தலும் என்று சிவமாலை சுவிக்கும் வேளையில் மரியன்னையுடன் இறைவன் இயேசு அங்கே பிரசன்னமாக இருக்கின்றார் என்ற உண்மையை இச்சிவம் நமக்கு உணர்த்துகின்றது. நமது பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இறைவனுக்கு மாத்திரமே இருக்கின்றது என்ற இன்னொரு உண்மையை எடுத்து அமைகின்றது. நாம் இயேசுவிடம் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி வேண்டுகின்றோம். ஒவ்வொரு பேருண்மைகளையும் தியானிக்கிற அதே வேளையில் 10 தடவை நாம் பாவியன மரியன்னை முன்னிலையில் ஏற்றுக்கொண்டாலும் உடனடியாக இறைவன் இயேசுவிடம் தான் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி வேண்டுகின்றோம். பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று மகிழ்ச்சியா வாழ்கின்றேன் என்ற உணர்வை பெற்று ஒவ்வொருவரும் மற்றவர்களும் மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என விரும்புகின்றார்கள். நான் மாத்திரமல்ல, மற்றவர்களும் என்னை போல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற உணர்வை சிவமாலை சுவைக்கும் போது கற்றுக்கொள்ளுகின்றோம். அதனால் சில ஆத்மாக்களையும் பல்லோபாவில் வழி நடத்தியிலும் முதிரக்கம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு சிறுசுதவி செய்தலும் என ஜெபிக்கின்றோம். உலக நாடிலே கற்பிலிடங்களில் மரியனை சிலருக்கு காட்சியளித்திருக்கின்றார்கள். மெக்சிகோ நாட்டில் குவாட்லூப் என்ற இடத்தில் 1530 மரியனை ஜிவாண்டியாக என்ற ஒரு பிற வீட்டும் தொழிலாளிக்கு காட்சி கொடுத்தார்கள். அவ்விடயத்தில் ஆலயம் கட்டுமடி மரியன்னை ஜிவாண்டியாக மூலம் அற்போதைய 1000 விடுத்த செய்தியை 1000 ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதுமை ஒன்று நடைபெற்றது. பூக்கள் மலராத காலத்தில் மரியன்னை பல வர்ண பூக்களை யுவாண்டியாவுக்கு காண்பித்து தனது தரிசனத்தை எண்பிக்கும் வகையில் இப்பூக்களை 1000 எடுத்து செல்படி கேட்டுக்கொண்டார்கள். கீழ்ப்படிவோடும் துணிவோடும் யுவாண்டியாக அப்பூக்களை தனது துணியில் எடுத்து 1000 சொல்லி காண்பித்த போது 1000 அவன் முன்னிலையில் விளங்கால் படியிட்டார். ஏனென்றால் மரியன்னையின் திருவுருவம் அற்புதமான முறையில் அத்துணையில் பதிந்திருந்தது. கிட்டத்தட்ட 450 வருடங்களுக்கு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பதியப்பட்ட மாதாவின் திருவுருவம் இன்று வரை எதிர்வித பாதிப்புகளுமின்றி பாதுகாப்பாக இருக்கின்றது. விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிகள் இதனை புதுமை என உறுதிப்படுத்தியுள்ளனர். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சௌதரி, நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தியின் முன் வாழ்த்தொலியாக நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது, அதிகாரம் 16 திருவசனங்கள் 23-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக் கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன், ஆனால் காலம் வருகின்றது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கின்றேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, உலகிலுள்ள அனைத்து பெயர்களிலும் மேலான பெயர் இயேசுவின் திருப்பெயர். இதற்குள்ள ஆற்றல் பெருமைகளை இன்றைய நற்செய்தி வழியாக அதுவும் இயேசுவின் வாய்மொழியால் அறிகின்றோம். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்று கூறுகின்றார் இயேசு. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவருமே மண்டியிடுவர். இந்த பெயரை கேட்டு அலகைகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகின்றன. இந்த பெயரால் நோயாளிகள் நலமடைகின்றனர். இயேசுவின் திருநாமத்தினால் தந்தையாம் இறைவனும் வேறு வகை கொள்கின்றார். இயேசு இவ்வளவு காலம் மறைமுகமாக உவமைகள் வாயிலாக பேசியவர், தனது கருத்துக்களை மறைமுகமாக கூறியவர் இன்று நேரடியாக வெளிப்படையாக கூறுகின்றார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இந்த செய்தியைத்தான் போதனைகள் வாயிலாக தனது வாழ்வு மூலமாக மக்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்திய இயேசு தான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தது தந்தையின் அன்பை எடுத்துரைத்து அவரின் இரக்க குணத்தை வெளிப்படுத்துவதற்காக தந்தையை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இயேசுவின் வருகை கடவுளை பற்றிய உண்மையான பார்வையை நமக்கு தருகின்றது. கடவுளின் உலகத்தின் மீது வைத்திருக்கும் முழு அன்பும் மக்களாகிய நம் மீது அவர் வைத்திருக்கும் அன்பும் என்று நமக்கு தெளிவாக தெரிகின்றது என்று கூறிக்கொண்டு இந்த மே மாதம் அன்னையின் வணக்க மாதம் அவருடைய அன்மையை நாங்கள் பின்பற்றினால் ஒருபோதும் வழி தவற மாட்டோம். அவரை மன்றாடினால் நாங்கள் மனம் கலங்க மாட்டோம். அவரை நினைத்தால் அலைந்து திரிய மாட்டோம். அவர் தாங்கி நின்றால் நாம் சறுக்கி விழ மாட்டோம். அவர் பாதுகாத்தால் அச்சம் கொள்ள மாட்டோம். அவர் வழிகாட்டினால் நாங்கள் களைப்புற மாட்டோம். அவரின் ஆதரவு பெற்றால் நாங்கள் கரை சீர்வோம் என்று கூறிக்கொண்டு அன்னையின் ஆசீரும் அருளும் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு உலக மக்களின் அமைதி சாந்தி சமாதானத்திற்காக வேண்டிக் கொண்டு நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நிறைவேற நல்ல முறையில் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அமது இதய பெருமன் நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி நிகழ்ச்சியை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம் அன்பு உறவுகளே.
5: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: வாய்க்காலை
1: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும்.
0: முடிவோ இல்லை, அது
1: ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது, துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
0: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பு முன்னை
1: 17 வருட முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவுச் சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள், கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
2: நேரம் சரியாக 8:35 ஐக்கியராஜ்யத்தில் 7:35 இந்த நேரத்தில் வானிலையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று மே 16 சனிக்கிழமைக்கு உரியது.
3: மேஷராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். பணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொஞ்சம் வயங்கள் அப்பப்போ இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில முடிவுகள் நாம மட்டும் எடுக்கிறத விட மற்றவங்க கிட்ட கேட்டு எடுக்கிறது நல்லது. பின்னாடி நம்ம வந்து எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா எடுத்துடக்கூடாது. ஒரு சில நேரங்களில் ஒரு வார்த்தைகள், ஒரு மனிதனை ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக அமையும். ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு அது சில நேரம் பிறர் கூட கன்சல்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கும். பல விதங்களில் பார்த்துட்டிங்கன்னா யோசனை இருக்கிறவங்க என்னடா பண்ணுறது லைஃப் பூரா இப்படி இருந்துருக்குன்னு சொல்கிறவங்க கூட இந்த தினத்தில் சில மாறுதல்கள் இருக்கும். அதே மாதிரி வீடு வாடகை இடம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த தினத்தில் சாதகமாக இருந்துருக்கக்கூடியதாகும். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் வந்து இருக்கிறத உங்களுக்கு பார்க்க முடியாது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை வாய்ப்பில் சில தடங்கல்கள் இருக்கும். கடன் வாங்குறது கொடுக்கல கொஞ்சம் கவனம் தேவை. உடம்பு ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் குடிவரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து, ஒரு நாளாக பேசாதவங்க கூட திருப்பி பேசுறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து. சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40, 40, 45 நாள் கொஞ்சம் ஒரு கவனம் தேவை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கோபமாகவும் டக்குன்னு அவசரப்பட்ட ஒரு முடிவு தான், அதுவே நமக்கு ஆபத்தாக வரையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாருக்கு அப்பா விஷயங்களில் அவங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் தூர பிரயாணம், மேல் படிப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த முடிவுகளில் தொழில் சம்பந்தமான இதில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், கவனம் என்பது தேவை. தெரியாத தொழில் பண்ணுறது தவிர்த்துக்கிறது இந்த தினத்தில் நல்லது. இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமான சாதகம் உண்டு. ஒரு சில விஷயங்கள் தப்புன்னு அப்பட்டமாக நம்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினம் வெளிநாடு, வெளியூர், டாக்குமெண்ட், விசா சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்த காரியங்கள் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுனா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய யோசனைகள் இருக்கும். கொஞ்சம் விரயமான நாள்னு சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 100 ரூபா கொடுக்குற வேண்டிய இடத்துல 200 ரூபா கொடுக்குறது, என்னடா அது கையில் பணம் வர்றது பூரா செலவாகிட்டே இருக்குங்கிற ஒரு மன அழுத்தம், மன வருத்தங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சில யோசனைகள், அதாவது ஒரு பக்கம் வந்து செலவுகள் இருந்தாலும் கடவுள் ஏதோ ஒன்று கொடுத்துட்றாருன்னு சந்தோஷப்படுவீங்க, அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பிரயாணங்கள் இருந்துருக்கும், அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு இருக்கும். இது இப்போ தேவையா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ செலவு பண்ணாமல் எப்போ பண்ணுறது, நமக்காக கிடையாது மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறீங்க. அதே போன்று இடம் பொருள் வீடு கட்டுறது வாங்கிறது போன்ற விஷயங்கள் அமோகமாக நடக்கும். வாங்கி வச்ச கடனை எப்போ தீர்க்கணுங்கிற ஒரு பயம் மனசில் இருந்தே இருக்கும். கடனை தீர்த்துருவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது, இது போன்ற நிகழ்வுகள் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் இன்றைய தினத்தில் வெற்றி பெறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரயாணங்கள் எடுத்து முடிவெடுத்து தடங்களாகக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ரிஷபராசி என்பர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக, கொஞ்சம் நேரம் பேசுறதன் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, இல்லை அவங்க சொல்லும்போது பரவாயில்ல நமக்கு எவ்வளோ தேவலை அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு மிதுனத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் யோசித்தது கண்டிப்பாக நடக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு பண விவகாரங்களில் எடுத்த முடிவுகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பிளான் நம்ம போட்டு வச்சு கச்சிதமாக நடந்ததுன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், முடிவு பிரயாணம், லாப பிரயாணமாக அமையக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு உண்டு. நல்லவர்கள் நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் எமோஷனல் ஆகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு காரியம் நடந்துருத்து இனிமேல் இதை தாண்டி எப்படி போகிறதுங்கிறது யோசிக்கணுங்க தவிர, நடந்துருத்தேன்னு சொல்லி கவலைப்படுறதுல அர்த்தங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். சில நேரத்தில் சின்ன சின்ன சண்டைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு என்னடா லைஃப் இதுச்ச அப்படிங்கிற மாதிரி சில தோணல்கள் இருக்குது. யாராவது மனதை விட்டு பேசுறதுக்கு ஆள் இருக்காதா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயம் ஆட்ட சொல்கிறது, இது எப்படி மனசுக்குள்ளேயே இருந்துருக்கேன்ற கவலைகள் அப்பப்போ இருக்கும். கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. எல்லா காரியங்களும் நாட்கள் கடங்கும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு, டூர் சம்மந்தமான ட்ராவல் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கண்டிப்பாக தீரும். வியாபார விஷயங்களில் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மீட்டிங்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய யோசனைகள், மன யோசனைகள் இருக்கும். யாராவது பார்க்கும்போது என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பழச மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வாட்ச் வாங்குறது, ஏதாவது கிஃப்டாக கொடுக்குறது, யாருக்காவது கிஃப்டாக வாங்கி கொடுக்குறது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். சரி, ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றாக சின்ன சின்னதாக கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் இருக்குது. இனிமேல் இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த முடிவுகள் எடுத்து செயல்படுத்துவீங்க. சில நேரங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும், சில நேரங்கள் நம்ம கூட இருந்து பாதகமாக பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். சில முடிவுகள் எடுக்கும்பொழுது இறைவன் அதுக்கு ஒத்துழைச்சா தான் எல்லாமே நடக்கும், நம்மளாக நினச்சா எதுவும் நடக்காதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். பண சம்பந்தமான விஷயம், ஃபேமிலி சம்பந்தமான விஷயம், அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால லைஃப், இது மூன்றையும் சேர்த்து வச்சு யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். அது யார்ட்டையாவது கேட்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மன திருப்தி பெறும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு நகர்வுகளும் ஒரு மூவ் பண்ணி மனசில் யோசனை பண்ணி நல்ல தகுதியாக சிந்திச்சு முந்தியெல்லாம் எனக்கு அந்த யோசனை கிடைக்கல, இப்போல்லாம் யோசிக்கும்போது தான் தெரியுது இதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், இனிமேல் வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணுங்கிற எண்ணங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் மன திருப்தியை கொடுக்கும். மன ரீதியாக சில அழுத்தங்கள் அப்பப்போ வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் நம்ம உள்ள நல்லா பேசுகிறா, பின்னாடி போய் நம்ம பற்றி தப்பாக பேசுகிறாங்கிறத கண் கூட தெரிய வரும். அது ஏதோ ஒரு வகையில் டக்குன்னு ஃபோனை வைக்காமல் பேசிட்டு இருப்பாங்க, டக்குன்னு அந்த பக்கம் கண் காமிக்கிறத பார்த்துருவீங்க. இந்த மாதிரி செய்கைகள் மூலமாக சே என்னடா அது, நமக்கு தெரிஞ்சவங்களே கூட இருக்கிறவங்களே இப்படி பண்ணுறாங்களேங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடாது. சிம்மராசி என்பவர்களுக்கு சிவ வழிபாடு ஒரு மகிழ்ச்சியான வழிபாடாக இந்த தினத்தில் அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு கன்னி ராசிக்கு இந்த தினத்துல கிரக நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள்லயும் பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரயாணத்தை தவிர்த்துக்கவும் நல்லது. இரவு நேர பிரயாணம் மற்றவங்க கிட்ட வாதிட்டு பேசுறது, நீ என்ன சொல்ற என்ன சொல்றது அது இப்படி இல்லை இப்படி இல்லை, சின்ன தப்பு எல்லாத்துக்கும் நடக்கும். அதை விட்டு கொடுத்து போறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவாங்க. சில மறதியினால சில விஷயங்கள் விட்டுருவாங்க. சில நேரங்களில் சிலது வாண்டடா பண்ண மாட்டாங்க, வாண்டட் மாதிரி வெளியில் தெரியக்கூடியதாக இருக்கும். சரி, அதனால எப்பவுமே நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில் அதை சொல்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அதுமாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி திரும்ப அற்புதம் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். திருமண காரியம் வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவிகள் ஒற்றுமை கொள்வதற்கு ரொம்ப நாள் பிரிந்திருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சில விஷயத்தை வெளிப்படையாக பேச முடியாது, மனசில் நினைச்சின்றத்தில் மற்றவங்க அதை புரிஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா ஆச்சரியமாக யோசிப்பேன். பார்த்தியா, அதுதான் நமக்குன்னு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் சொல்லி பெருமை அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாள் பேசாத இருந்தவங்க திருப்பி பேசுறதுக்குனாலும் நல்ல நாள் இருக்கு. கூட்டுத் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி பொட்டிக் சம்மந்தமாக வச்சுருக்கவங்க, துணி சம்மந்தமாக தொழில் பண்ணி இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியிட்டனால் லாப பிரயாணமாக மாறக்கூடிய நாளாக இருக்கும். மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பழசு வாங்கி விற்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார் வாங்கி விற்கிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். துளாராசி நண்பர்கள் சில காரியம் நடந்தது ரொம்ப நல்லதுக்கு தான், இவெல்லாம் நம்மளை விட்டு போனது ரொம்ப நல்லது தான், இவெல்லாம் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப நல்லது தான்ங்கிற ஒரு பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு சில சர்ச்சைகள் மற்றவங்க எடுத்து சொல்லும்பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கு எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து ரியாக்ட் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். துளாராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விருச்சிகத்துக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் என்பது தேவை. கண் சம்பந்தமாக, மைக்ரைன் சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. ஒரு சில முடிவுகள் மற்றவங்ககிட்ட கேட்கறதோட நீங்களே எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனசோர்வு இல்லாமல் எதையும் திடகாத்திரமாக யோசித்து செயல்படுத்துறது நல்லது. இது ரைட், இது தப்பு, இது சரி, இது தவறு இப்படிங்கிறத பல யோசித்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விவகாரங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன யோசனைகள் மனக்கவலைகள்லாம் போகும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திட்டவட்டமாக யோசித்து ஒரு சில காரியங்கள் இறங்குவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல காலங்காக இந்த காலம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. டியூ டேட்டை மறக்காமல் கட்டிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சில லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க பண வரவங்க கூடியவர். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு சில விஷயங்களை இந்த தினத்தில் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாளாக இந்த தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்திருக்கவங்க, இசையமைப்பாளராக இருந்திருக்கவங்க, அதே சமயத்தில் சினிமா சார்ந்த துறைகளில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக டேரக்டராக இருந்திருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேவை. ஒரு டிஸ்கஷன் இருக்குது, இந்த காரியத்தை பேச போகிறாங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ சினிமா சம்மந்தமாக இருந்திருக்கிறவங்களுக்கு நல்ல காரியங்கள் வெற்றி பெறும். ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா 90% சக்ஸஸ் ஆகிறது, ஒரு 10% இது வந்து எனக்கு ஒரு தரங்களாகுது என்ன ஆகுதுன்னே தெரியல, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அதுலேருந்து மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மன ரீதியான கலக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலரதெல்லாம் நம்ம நம்பி ஏமாந்தது இனிமேல் ஏமாறக்கூடாதுன்னு ஒரு தெளிவும் கிடைக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசுராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகளுக்கு 100 முறை யோசித்து ஜாதகங்களை பார்த்ததுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்றுக்கு பின் ஒன்று, ஒன்றுக்கு பின் ஒன்று, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே நம்ம என்ன பண்ணுறது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம வச்சுருக்கணுங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். அதே சமயத்தில் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக யோசித்து செயல்பட்டு தியானம் பண்ணி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது மனம் வந்து பெரிய பதட்டத்திலேருந்து நிற்குது. இப்படி தான் நம்ம எப்பவுமே முயற்சி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொள்வோம். திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் மூலமான பல விதமான பலன்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு காரியம் இல்லாமல் இருக்காது. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதனாலதான் கடவுள் வந்து இதை செயல்படுத்துறாருங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். கிஃப்ட் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் நம்பிக்கை துரோகங்கள் வாங்க ரொம்ப கவனமா இருக்கணும், கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்கெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க, இவங்க பாசிட்டிவா பேசுறாங்க. நெகட்டிவா பேசிட்டு இருக்கவங்க எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க, என்ன அப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். அதுல இருந்து அவங்களை தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வது தவிர்த்துக் கொள்வது நல்லது. இந்த விஷயம் மகரராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேர்களே, இன்றைய தினத்துல பாத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு விஷயங்களுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது நடந்ததுன்னா சந்தோஷம், இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கவலைப்பட்டதை விட இனிமே என்ன நம்ம வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசுல கொண்டு அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாளா இருந்த சில மன யோசனைகள் கொஞ்சமா மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. சில பேர்கிட்ட சில முடிவுகள் எடுக்கும்போது சொல்லாமா வேண்டாமா, இல்லை இது இப்படியே டிராவல் பண்றதா, இல்லை புதுசாக ஏதாவது முடிவுகள் எடுக்கிறாங்க, இப்படி பல்வேறு விதமான யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். சிறுப்பிராணம், துறப்பிராணம், வெளியூப்பிராணம், வெற்றி பிராணமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்க அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்து சொல்லுவாங்க. சில நேரங்களில் ப்ளஸ் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் இப்படி போயிட்டு இப்படி வரும்போது திருப்பி அதிலேயே மைனஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று சொல்லணும், ரெண்டுமே சொல்லிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுத்து சரி பண்ணணும், எதுக்கெல்லாம் நம்ம வந்து அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் எடுத்து போடுவீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது, ஷார்ட் கோர்ஸ் கற்றுக்கிறது, இல்லை வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணங்கள் மேற்கொள்வது, இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாக வேற எங்கேயும் கிடையாது, நம்மகிட்ட தான் அந்த பிரச்சனையே எழுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா

0: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தோத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த யோதரர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பத்மராணி, சொல்லுங்கள், கேட்போம்.
1: கிறிஸ்தவ நெச்சந்தன கணவர் பிலிப் மற்றும் திருப்பதி வீடியோ மகேஷின் மனைவி லதா, இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று வெள்ளாண்டு காலம் சீர் சிறப்பாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அதாவது பிலிப்பினுடைய அன்பு கணவர் பிலிப் அவர்களும், அவரை தொடர்ந்து வீடியோ மகேஷனுடைய அன்பு மனைவி லதா, வசந்த மாளிகை திரைப்படம் நிறைய பிறந்திருக்கிறவர்களுக்கு லதா பிலிப் சகோதரங்கள் என்று போல் என்றும் எல்லா செல்வங்களிலை விட ஆரோக்கியத்தோடு பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
0: மதனா, நலமா இருக்கீங்களா?
2: நீங்கள் எல்லோரும்
0: எல்லோரும் நலமா இருக்கு. நன்றி,
2: நன்றி ராஜண்ணா. இன்று பிறந்த நாளை காணும் நேவிஸின் கணவர் பிலிப்புக்கும் திருமதி லதா மகேஸ்வர் மகேஸ்வர் இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருவரும் என்றென்றும் நலமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு எங்கள் நன்றிகள். அவர் மதனா தயாளன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ராஜா. ரஜினி
0: நாகேந்திரன் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா ரஜினி?
3: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு பிலிப் அவர்களுக்கும் திருமதி லதா மகேசன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு, வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, யோஜனி குணராஜா கலக்கிறேன்.
0: வணக்கம், இவ்வளவு காத்துறீங்க.
4: கொண்டாடும் வீடியோ மகேஷின் மனைவி லதாவுக்கு எங்கள் இதய நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு பிலிப் அவர்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாவம் பிடிச்ச ராஜாவே.
0: நன்றி, வணக்கம்.
4: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு, வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள். நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் ஏனைய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருப்பார்கள் சகோதரர் திரு பிலிப் அவர்களுக்கும் திருமதி லதா அவர்களுக்கும் இருவருக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் என்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விட வருகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாசமாக வாழ்த்தி உங்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம்
0: ராஜா. வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கு. சத்தமா கத்துறீங்க.
6: சரி, இந்து பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி லதா மகேசன் அவர்களுக்கும் பிலிப் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும்
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் சிவராணி, நலமா இருக்கிறீங்களா?
7: ஓம், நாங்கள் நிலம் அதே போன்று நீங்களும் நிலமா இருக்க இறைவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும்

0: பிலிப் அவர்களுக்கும் திருமதி லதா மயசன் அவர்களுக்கும் எங்க குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக சிறப்பாக இருக்க எல்லாம் மிளகரவனை வேண்டி வாழ்த்தி உறவுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்களுடைய நிறைந்த நன்றிகள் சிவராணி. அந்த இருவருக்காக நாம் தரும் பாடல்

கொண்டிருக்கின்ற பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்து ஓர் வாழ்த்தலாம், இன்றைய வாழ்த்து ஓர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் திருமதி மகேஷன், லதா அவர்களும், திலீப் அவர்கள், நேவிஸ் பிலிப்பினுடைய அன்பு கணவர் இருவரும் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் சிரஞ்சீவியாக வாழ்க வாழ்க என வாழ்க்கை தொடர்கின்றது.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் வடகிழக்கு ரீதியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் போராதிவு பற்று பிரதேசபைக்கு முன்பாக நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினவாயுதம் ஓவிய புகைப்பட மற்றும் ஆவண கண்காட்சி இன்று ஆரம்பமாகிறது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் மல்வானே பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் மூன்றாவது நாளாகவும் தங்கியிருந்து தமது போராட்டத்தை இன்றும் தொடர்கின்றார்கள். நேற்று கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் மாணவர் ஒன்றிய பிரதிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையிலே அவர்கள் மூன்றாவது நாளாகவும் அங்கு தங்கியிருக்க தீர்மானித்திருக்கிறார்கள். இலங்கையின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதோடு அரசாங்கத்தின் முறையற்ற நிதி முகாமைத்துவத்தால் நாட்டு மக்கள் மிக வேகமாக வறுமைக்கு தள்ளப்பட்டு வருவதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலித் ஜேவிர தெரிவித்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்ப அபயவர்த்தன சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆராய்ச்சி கட்டுவ பிரதிசெயலாளரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் சனத் நிசந்தாவின் சகோதரர் ஜெகத் சமந்தாவுக்கு 5.5 வருடங்கள் கடுமைய சிறை தண்டனை விதித்து சிராப மேல்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் வினைத்திறன் அதிகரிக்கவோ அல்லது நுகர்வோருக்கு எந்தவித நிவாரணமோ கிடைக்கவில்லை என்று மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. விசாக் மாதத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். ஈரானிய போர் காரணமாக உள்நாட்டு பொருளாதாரத்தில் புதிய நெருக்கடிகள் உருவாகி வரும் சூழலிலும் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் வர்த்தக நிறுவனங்களும் நுகர்வோரும் வங்கிகளிடமிருந்து மிக அதிவேகமாக பணத்தை கடனாக பெற்றுள்ளதாக மத்திய வங்கியின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வாகனங்களின் விலைகள் கணிசமாக மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்ட புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொகுதி தற்போது ஒரு மிதக்கும் சந்தையாக அன்றி ஒரு மிதக்கும் நரகமாக மாறிவிட்டதாக நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் இறங்க குணசேகர குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் புத்தூர் வீதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவையில் அவசர மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக அந்த வீதி இன்றும் நாளையும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். வனவாசல மற்றும் கனிப்பிட்டிய புரதல் நிலையங்களுக்கு இடையில் புரத பெட்டியொன்று இன்று அதிகாலை கவிழ்ந்ததில் லேசான காயமடைந்த 12 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிக பிரேமச்சந்திர உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கூட்ட நீதிவான் பசந்த் அமரசேன பிடியாணை பிறப்பித்திருக்கிறார். திருவண்ணாமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அந்தாதபுரம் பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோமகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிடிவன தெற்கு பகுதியில் உள்ள கிணறொன்றிலிருந்து ராணுவ சிப்பாய் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாதாள உலக குழு தலைவன் என்று அறியப்படும் சமரண்ண சஞ்சீவ என்ற கனமுல சஞ்சீவ கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியானது கம்பகா உஸ்மன் என்பவரால் வழங்கப்பட்டது என்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்திருக்கிறார்கள்.
பிரித்தானியாவில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கருத்துக்களை தீவிரமாக பரப்புவதற்காக உள்நாட்டு பக்கங்கள் போல காண்பிக்கும் டசன் கணக்கான பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இலங்கை, வியட்நாம் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் வடகிழக்கு எல்லை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்தரங்கலோயா வடிநில பகுதியில் விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலை காரணமாக நாடு முழுவதும் 141 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனித்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு HIV, சிபிலிஸ் மற்றும் கெபிலிஸ் பி ஆகிய 3 நோய்களும் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் 3 வகை நோய்கள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டம் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 முதல் இலங்கை ரீதியில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதுடில்லியில் நடந்த 2 பீரிக்ஸ் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை. 5 சுற்றுப்பயணத்தின் 2 நாளில் நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அங்கு அளிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொறுப்பற்ற வகையில் அரசியல்வாதிகள் கருத்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவசேனை கட்சி சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜன்னாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கடந்த ஆண்டு நடந்த கார்குண்டு வெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா குழுமம் கடந்த நிதியாண்டில் 2.8 மில்லியன் டாலர் நட்டத்தை சந்தித்துள்ளது. இந்தியாவின் 2 ஆகப்பெரிய விமான நிறுவனம் ஏர் இந்தியாவாகும். ஆந்திரத்தில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 தலைமுறை இலகுரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் அதற்காக நேற்று அடிக்கல் நாட்டினார்கள். ஆஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணையை முறையாக கையாளாத குற்றச்சாட்டில் 3 IPS அதிகாரிகளை முதல்வர் சுவேந்தா அதிகாரி இடநீக்கம் செய்து நேற்று உத்தரவிட்டார். பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறுதலாக விழுந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறான். எஃகு உற்பத்தி நிறுவனமான டாடா ஸ்டீல் அதன் செயல்பாடுகள் மூலம் கிடைத்த வருவாயின் உந்துதலால் 2025-2026 நிதியாண்டின் 4 காலாண்டில் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 2 மடங்குக்கு மேலாக உயர்ந்து 2,965 கோடியாக இருப்பதாக அறிவித்திருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1,11,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் லெபனான், இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் மேலும் 45 நாட்களுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரினை எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். தாய்வானுக்கு அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்கா இன்னமும் உறுதியான இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க உளவு அமைப்பான CIA இயக்குனர் ஜோன் ராட்க்ளிப் கியூபாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு உயர் அதிகாரிகளையும் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவின் பேரனான ரவுல் கிலர்மோ ரோட்ரிக்ஸ் காஸ்ட்ரோவையும் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியிருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. IS பயங்கரவாத அமைப்பின் 2 ஆக மூத்த தலைவர் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முதன்முறையாக சீன சந்தையில் பாண்டா கடன் பத்திரங்களை வெளியிட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸில் பெரிய அளவிலான மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றார்கள். கொசுக்கள் உங்களை மட்டும் அதிகம் கடிக்கிறதா? ஏனென்று நீங்கள் யோசித்ததுண்டா? ஒரு நபரை விட மற்றொரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கொசுக்களின் உணர்வுகள் கொடுக்கும் அறிகுறிகள் பங்காற்றுவதான தகவல்கள் வந்திருக்கின்றன.
அமெரிக்காவில் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக ஒரு பள்ளி வட்டாரம் தொடுத்த முதல் வழக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. யூடியூப், செராப், டிக்டாக் ஆகியவை மாணவர்களுக்கு ஏற்படுத்திய மன நெருக்கடிக்காக பள்ளிகளுக்கு இழப்பீடு கொடுக்க அந்த நிறுவனம் முன்வந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், ISL கால்பந்து போட்டியின் நடப்பு சீசனில் சென்னையின் FC தனது சொந்த மண்ணில் கடைசி ஆட்டத்தில் பெங்களூர் FC-யை இன்று சந்திக்கிறது. T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பாக விளையாடிய வீரர் இசான் கிஷனுக்கு பீகார் அரசு 1 கோடி ரூபாய் வெகுமதி வழங்கியுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு 40% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து உலகக்கோப்பைக்காக நட்சத்திர வீரர்கள் நம்பிய 26 பேர் கொண்ட பிரான்ஸ் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளுக்கு வர விரும்பும் ரசிகர்கள் சிலருக்கு விசா கட்டணத்தை குறைக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 14 சதம், இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 58 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 1 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 98 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415 ரூபாய் 40 சதம், இந்திய பெறுமதியில் 121 ரூபாய் 93 சதம், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435 ரூபாய் 79 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 92 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 82 சதம், இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 81 சதம். கேட்டது TRT தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற TRT தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Garla Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordobrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordobre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:13 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர, எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கப்படும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என் எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு நம்பியை நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என் எஸ் ஜுவல்லரி. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்
1: நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை கூறிக்கொண்டு அவர் நலத்தோடு நதன் வேண்டும் வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நித்தம் பொறுப்பாளமராக ஊழியர் எல்லோரும் நல்லதாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி கொண்டு ராஜாண்ணன் நான் கேட்ட பாடல் மீனவ நண்பனில் பட்டத்து ராஜாக்கும் பட்டாள சிப்பாய்க்கும்
0: உண்டான காதலா. நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன் பார்த்திபன். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரர் பார்த்திபன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: விரும்பி கேட்டிருந்தார் பார்த்திபன் அவர்கள் ஐக்கியராட்சியத்திலிருந்து. நேரம் சரியாக 9:20 ஐக்கியராட்சியத்தில் 8:20. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் அவர்கள். நலமா இருக்கீங்களா பத்மராணி?
1: என்ன
0: பாடல கேட்டு சந்தோஷம்? அப்படிங்கப்பா கிரகோடு இல்லையா?
1: இதுலயே தெரியாது
0: என்ன காரணம் அந்த பாடு.
1: என்ன நினைவுல நினைவுல கேக்குற அப்ப
0: அப்படி நினைவுல வருமா? என்ன செய்யறாங்க புண்ணையம் என்ன அப்ப உங்களுக்காக பாடலை நல்ல பாடல் எல்லாருக்குமே பிடிச்ச பாடல் அந்த காலத்தில் ஒரு கலக்கு கலக்கிய பாடல்.
1: எல்லாருமா
0: கேப்போம் பாலியனுடைய கவிதை வரி. நன்றி வாழ்த்துக்கள்.
1: நன்றி. எனக்கு

0: நேரம் சரியாக 9:26 ஐக்கியராட்சியத்தில் 8:26 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் பைபரோடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவு. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. நான் ராஜன் காய்க்கிறேன்.
0: வணக்கம் ராஜன், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓமா, நாங்க சும்மா இருக்கோம்னா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம் ராஜன். என்ன பாடல் சோறும்?
1: பாட்டு வந்து என்னதான் நடக்குது நடக்கட்டும் பாட்டு, பட் உங்களோட உள்ளூர் கதைக்குத்தான்
0: வந்தேன்.
1: பாட்டை கேட்டுட்டு போகணும்.
0: என்னதான் நடக்கும் நடக்கட்டும்.
1: அதுதான்
0: இருட்டில் நீதி மறையட்டுமே அந்த பாட்டை கேக்குறீங்க.
1: பல நாள் திருட்ட ஒரு நாள் சிறையில் மாதிரி இதுல ஒரு கலர் புடிபடு வேற நேரம்.
0: சும்மா இருக்கிறீங்க?
1: நீங்க சும்மா இருக்கீங்க?
0: நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம் சோறும் கூட அன்புகளோடு.
1: ஓகே, நீங்க எல்லாம் நல்ல சொத்தோட இருங்க. நான் உங்களோட காய்க்கணும்
0: இல்லைங்க வார அப்படியே கதைச்சு கண்டன இல்லைங்க.
1: சரி சரி சரி.
0: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே
1: நடக்கட்டுமே இருட்டின் நீதி மறையட்டுமே.
0: எம்ஜிஆருடைய பாடலை உங்களுக்காக தருகின்ற ராஜன், அப்படியே பொறுமையாக காத்திருங்கள்.
1: நன்றி அண்ணா.

மதி மயங்காதே என்னதான்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜன்,
0: ரமேஷ் நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்கள்
0: நல்லா இருக்கிறோம். நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா கணேஷ்? ரமேஷ்
1: என்ன
0: பாடலுக்கு
1: வைர நெஞ்சம் படத்திலிருந்து
0: செந்தமிழ் பாடு
1: கார்த்திகை மாசம் அடி கல்யாண
0: கார்த்திகை மாசம் அடி கல்யாண
1: சீசன்
0: அடி
1: சாத்திரம் பாத்துக்கு அடி
0: முன்னாள் கேட்கின்றீங்க. கார்த்திகை மாதம் அடி கல்யாண
1: சீசன் அடி சாத்திரம் பாத்துக்கு அடி
0: முன்னாடி
1: பின்னால
0: நன்றி சோதர நேரம் கிடைத்தால் வாருங்கள்.
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: உங்க ஆட்டம் ரொம்ப பிரம
1: ஒலித்த பாடலை பரிசில் இருந்து ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:38 ஐக்கியராஜ்யத்தில் 8:38. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, யோசரி ராஜா கலைக்கிறேன்.
1: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
1: நன்றி. என்ன
2: நீங்கள் நலமா இருக்கிறீங்களே என்று தெரியும் எனக்கு.
1: என்ன
2: நான் என்ன பாட்டு கேட்க, கவலை பாட்டு கேட்கட்டா? என்ன பாட்டு கேட்க? நான் என்ன பாட்டு கேட்க, பொய்யது மெய்யதுன்னு ஒரு பாட்டு இருக்கல்லோ.
1: பொய்யது
2: பொய்யது மெய்யது உலகத்திலேயோ, அன்னைக்கு ரேடியோல கேட்டேன் நான் அந்த பாட்டு, எனக்கு வேணும் போல கிடக்குது.
1: பொய்யது மெய்யது,
2: என்ன ஒரு பாட்டு மெஞ்சினா அது வேண்டாம், இதுதான் வேணும் எனக்கு.
1: பொய்யது மெய்யது
2: உங்களுடைய
1: சொல்லுதான் பாடல
2: எங்கட வானிலாம் கேட்டேன் நான், அது என்னண்டு தெரியல. அங்கால என்ன வருகிறோண்டு அதுவும் தெரியலத்தான்.
1: வேற ஒரு பாடல சொல்லுங்க.
2: இது இருக்கும் கஷ்டமா?
1: சரியான கஷ்டம்.
2: அப்ப இன்னொரு பாட்டு சொல்றது மனதில் இப்படிதான் வரு, தட்டி தறித்தாரே என் வாழ்வை சஞ்சலம் கொள்ள வைத்தாரே, வெட்டி முறித்து விட்டாரே வேரோடு. அதுக்கு தியாகம் தெரியல ராஜா, எப்பயோ கேட்ட உற்பத்தியாக பாட்டு, அது எனக்கும் புரியுமா?
1: தட்டி பறித்தாரையோ,
2: தட்டி பறித்தாரே என் வாழ்வை சஞ்சலம் கொள்ள வைத்தாரே, வெட்டி முறித்து விட்டாரே வேரோடு சாய்த்து விட்டாரே, என்ன வந்து மனதில் இப்படி இப்படி எல்லாம் வந்துட்டு எனக்கு.
1: நீங்க பிறந்த காலத்திலேயே எடுத்த பாட்டு கேட்டுக்கிறீங்க, இங்க வருது இல்லையே.
2: வருது இல்லையாரும்
1: தட்டி பறித்தாரே,
2: தட்டி பறித்தார் ஒரு பொம்பளைதான் பாடுது, சஞ்சலம் கொள்ள வைத்தாரே வெட்டி முடித்து விட்டாரே வீரோடு சேர்த்து விட்டாரு, அது 31 காலத்து பாட்டு. அது என்ன வராதுல வந்துட்டு அதை வேற ஒன்று சொல்லட்டா?
1: சொல்லுங்க, நல்ல பாட்டா சொல்லுங்க. இடைக்கால
2: எனக்கு எனக்கு நல்ல பாட்டு இப்ப வருது இல்ல ராஜா, நீங்கள் தான் ஒரு நல்ல பாட்டை வந்து போட வேணும் எனக்கு.
1: அது உங்களோட விருப்பத்தெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா? உங்களோட
2: நீங்க போடுற பாட்டை நான் விரும்புறேன்.
1: அப்படி சொல்லாதீங்க,
2: அப்படி சொல்லக்கூடாது.
1: நீங்க தான் பாட்டி சொல்லணும், அது என் விருப்பம்
2: இல்லையா?
1: சத்தியமே லட்சியமா அந்த பாடு
2: ஒண்ணு சும்மா வசனமா சொல்லுறேன்.
1: தட்டி பறித்தாரு
2: வாழ்வை சஞ்சலம் கொள்ள வைத்தாரு,
1: வாழ்வை சட்டி பறித்தாரு
2: வாழ்வை சஞ்சலம் கொள்ள வைத்தாரு,
1: வாழ்வை சஞ்சலம்
2: கண்டு புடிச்சுட்டா கேட்டுக்கார
1: தட்டி பறித்தாரே வாழ்வை சஞ்சலம்
2: கொள்ள வைத்தாரே, வெட்டி முறித்து விட்டாரே நேரோடு சாய்த்து விட்டாரே.
1: என்ன நீங்க காலம் பார்த்தால வந்து நீங்க பாருங்க வர்ற பாட்டு.
2: அவ நீங்க என்ன சத்திய விளக்கம் கூட அந்த பாட்டுக்கு வந்தாருங்கோ.
1: எங்க விருது இல்ல, தலை வந்து பாட்டு அடிச்சு பாக்குறே வருது இல்ல.
2: அது வருது இல்லையா?
1: சத்தியமே லட்சுமே கிடக்கு.
2: என்ன ராஜா?
1: சத்தியமே லட்சுமே பாட்டு கிடக்குது.
2: நாங்க
1: முயற்சி செய்யறோம் உங்களுக்கான பாடலை தருவதற்கு முதல் ஒரு விளம்பரத்துக்கு. நன்றி
2: ராஜா, நன்றி.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: நேரம் சரியாக 9:48 ஐக்கியராஜ்யத்தில் 8:48 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. அண்ணா ஜெயமலையிலிருந்து புங்கியூர் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா ராஜா?
2: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா, நீங்கள் எப்படி?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க ராஜா?
2: முதல் மரியாதை வந்து பூங்காட்டு திரும்புமா.
1: என்ன காரணம் இந்த பாடல் தெரிவு செய்ய?
2: சும்மாவுக்கு எல்லாத்தையும் கேட்டு அதையும் கேட்கத்தானே வேணும்.
1: சும்மா எல்லா பாடலையும் கேட்க போறீங்க?
2: எல்லா பாடலையும், அதையும் கேட்கணும், இதையும் கேட்கணும், அப்படி திறமைகளை முன்னும் கொண்டு வரணும், எல்லா எல்லா எல்லாத்தையும் ரசிக்கணும் ராஜாட இருக்கும் இருக்காலத்துல. அதுக்காக இந்த பாடலை கேட்கிறேன் ராஜா.
1: நன்றி சோரம், உங்களுக்கான பாடலை தருகின்றோம், கேட்டு மாலுங்கள். நன்றி
2: நன்றி, வணக்கம் ராஜா, மீண்டும் சந்திப்போம்.

0: ஒலித்த பாடலை காலை பூந்தினர் நிகழ்ச்சியில் பொங்கை ஒரு ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா சந்தோஷமா இருக்கேன்.
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம்
1: நலமா இருக்கிறாரு.
0: மந்தை படிப்பெல்லாம் அப்படி போகுது?
1: எத்தனை போய் கொண்டிருக்கிறேன் இருக்கு.
0: எல்லாம் போகுது.
1: ஆமாம்.
0: என்ன பாட்டு
1: கேட்கணும்? ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உடம்பு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடலையும் இன்னி கேட்கின்றேன்.
0: எப்படி இருக்கும்?
1: சுகமாக
0: இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நன்றி சகோதரன். உங்களுக்கான பாடல் வருகின்றது. கேட்டு மாலங்கள். அவர் சகோதரர் சதீஷ்.

கண்மணி. ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:58 ஐக்கியராஜ்யத்தில் 8:58. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@gmail.com. செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. செல் மாநகரில் எம்எவர் நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அன்பு உறவுகளே OPT 77. மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே.

வணக்கம். நேயர்களே, நேரம் சரியாக 10 மணியாகி ராட்சத்தில் 9 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி, கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கொட்டும் மலையிலும் காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக நேற்றைய தினம் 4வது வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளார்கள். முள்ளிவாக்கல் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் வடகிழக்கு ரீதியாக இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் போராதீவு பற்று பிரதேச சபைக்கு முன்பாக நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவாயுதம் ஓவிய புகைப்பட மற்றும் ஆவண கண்காட்சி இன்று ஆரம்பமாகின்றது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மல்வானை பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிய 3வது நாளாகவும் தங்கியிருந்து தமது போராட்டத்தை இன்றும் தொடர்கின்றார்கள். நிண்டாவூர் கலாச்சார மண்டபத்தின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி எதிர்வரும் வாரத்தில் நிண்டாவூருக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியினை நோக்கியே சென்று கொண்டிருப்பதுடன் அரசாங்கத்தின் முறையற்ற நிதி முகாமைத்துவத்தில் நாட்டு மக்கள் மிக வேகமாக வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலீப் தியாகவீரா தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபிவர்த்தன சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் வினைத்திறன் அதிகரிக்கவோ அல்லது நுகர்வோருக்கு எவ்வித நிவாரணமோ கிடைக்கவில்லை என மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளார்கள். வாகனங்களுக்கான இறக்குமதி சுங்கத்தீர்வை மீதான 50% கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அடுத்த 3 மாதங்களுக்கு விதிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். கொழும்பு நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்ட புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொகுதி தற்போது ஒரு மிதக்கும் சந்தையாக அன்றி ஒரு மிதக்கும் நகரமாக மாறியுள்ளதாக நகர அபிவிருத்தி அமைச்சர் ஏரங்க குணசேகரா தெரிவித்துள்ளார். வனவாசல மற்றும் இனிப்பிட்டிய புகையிரத நிலையங்களுக்கு இடையே புகையிரத பெட்டியொன்று இன்று அதிகாலை கவிழ்ந்ததில் லேசான காயம் அடைந்த 12 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கோமக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிடிபானத்திற்கு பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து ராணுவ சிப்பாய் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் 141 வீடுகள் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV, சிபிலிஸ் மற்றும் கெபலடிஸ் ஆகிய 3 நோய்களும் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் 3 வகை நோய்கள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் 1 ஜூன் 1ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றது. 5 நாள் சுற்றுப்பயணத்தின் 2வது நாளில் நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொறுப்பற்ற வகையில் அரசியல்வாதிகள் கருத்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவசேனை கட்சி சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் கடந்த ஆண்டு நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். ஆந்திரத்தில் 16,000 கோடி மதிப்பிலான 5 தலைமுறை இலகுரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அந்த மாநிலத்தின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் நேற்று அடிக்கல் நாட்டியுள்ளார்கள். பஞ்சாபில் ஆழ்துணை கிணற்றில் தவறுதலாக விழுந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். எஃகு உற்பத்தி நிறுவனமான டாடா ஸ்டீல் அதன் செயற்பாடுகள் மூலம் கிடைத்த வருவாயின் உந்துதலால் 2025-26 நிதியாண்டின் 4வது காலாண்டில் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 2 மடங்காக மேலாக உயர்ந்துள்ளது. 2,965 கோடியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண சங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபா குறைந்து 1 சவரன் 118,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 15 ரூபா குறைந்து 1 கிராம் 14,750 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மணிக்கொடு தடவை செய்தி சுருக்கத்தில் தொடர்கின்றது உலக செய்திகள். லெபனான், இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் மேலும் 45 நாட்களுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. ஹோர்மிஸ் நீரிணை எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராச்சி தெரிவித்துள்ளார். தாய்வானுக்கு அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பாக விவகாரத்தில் அமெரிக்கா இன்னும் உறுதியான இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உளவு அமைப்பான CIA இயக்குநர் ஜான் ராட்ரிக் கிளிப் கியூபாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு உயர் அதிகாரிகளையும் முன்னாள் அதிபர் ராவுல் காஸ்ட்ரோவின் பேரனான ராவுல் ஹில்லர்மோ ட்ரோட்ரிக்ஸ் கஸ்ட்ராவையும் சந்தித்து பேசியுள்ளார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தான் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முதன்முறையாக சீன சந்தையில் பண்டா கடன் பத்திரங்களை வெளியிட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் பெரிய அளவிலான மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றார்கள். கொசுக்கள் உங்களை மட்டும் அதிகம் கடிக்கின்றதா, ஏனென்று யோசித்தது உண்டா? ஒரு நபரை விட மற்றொரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கொசுவின் உணர்வுகள் கொடுக்கும் அறிகுறிகள் பங்காற்றுகின்றது. அமெரிக்காவின் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக ஒரு பள்ளி வட்டாரம் தொடுத்த முதல் வழக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய செஸ் சாம்பியன்ஸ் போட்டிகளின் ஆரம்ப விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக உலக செஸ் சம்மேளனத்தின் தலைவர் ஆர்காடி துர்கோபிச் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். ISL கால்பந்து போட்டியின் நடப்பு சீசனில் சென்னை FC தனது சொந்த மண்ணில் கடைசி ஆட்டத்தில் பெங்களூரு FCI இன்று சந்திக்கின்றது. T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியின் சிறப்பாக விளையாடிய வீரர் இஷான் கிஷனுக்கு பீகார் அரசு 1 கோடி வெகுமதி வழங்கியுள்ளது. T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியின் சிறப்பாக விளையாடிய
வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 40% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து உலகக்கோப்பை கான நட்சத்திர வீரர்கள் நிரம்பிய 26 பேர் கொண்ட பிரான்ஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ள இதில் கிலியன் எம்பாவே பெலந்தோர் விருது வென்ற உஸ்மான் டெம்பேபில இருக்கின்றார்கள். அமெரிக்கா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளுக்கு வர விரும்பும் ரசிகர்கள் சிலருக்கு விசா கட்டணத்தை குறைக்க இருக்கின்றது. அல்ஜீரியா ஹோபர்ட்யாவரி ஹோஸ்ட் செனகல் துனிஷியா ஆகிய நாடுகளை சேர்ந்த ரசிகர்களுக்கும் அது பொருத்தமாக உள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசனை வழங்குகின்றார்கள் டிஆர்டி tamiloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு முது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 380 ரூபா 14% இந்தியாவில் 111 ரூபா 58 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 327 ரூபா 1% இந்தியாவில் 95 ரூபா 98 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415 ரூபா 40% இந்தியாவில் 121 ரூபா 93 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 435 ரூபா 79% இந்தியாவில் 127 ரூபா 92 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 837 ரூபா 82% இந்தியாவில் 69 ரூபா 81 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:14 ஐக்கியராஜ்யத்தில் 9:14. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தல். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகளலாம் அன்பு உறவுகளே. அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். அழைப்புகளை ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பியுங்கள் அன்பு உறவுகளை.

0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சௌதரி சித்ரா, நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நல்ல சோமா இருக்கிறோம். நீங்கள்?
0: ஓம் நல்லா இருக்கிறோம். நன்றி சௌதரம். என்ன பாடல் அம்மா?
1: நீலவான ஓடையில.
0: நீலவான ஓடையில அந்த பாடலை கேட்கறீங்களா? ஓகே, உங்களுக்காக நீங்க மறக்க முடியாத பாடல் என்ன? என்ன? ஆமா, ஒன்று உள்ளுக்க சிரிக்கிறீங்க.
1: நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச படத்தை எத்தனை தடவை தடவை பார்ப்பீங்க, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச படத்தை நானும் தலை தடவை பார்த்தேன்.
0: நீங்க இங்கே வந்து பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்களா?
1: அங்கேயும் பார்த்தேன், இங்கேயும் பார்த்தேன்.
0: அட்டேங்கப்பா, அவ்வளோ அட்டாசம். எதுவும் இல்லை சார், புரியும் காட்டியிருந்தார்கள். காலை பந்தில் நாங்கள் வர மாட்டோம் என்ற மாதிரி பிடிவாதமா? இப்போ பார்த்தா அடிக்கிறாங்க, சித்திராண்ட குரலை கேட்டோன்னு பறக்க பறக்க அடிக்கிறாள். எல்லா லைன்லையும் பேசியது.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் பாடலை வழங்குகின்றோம்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி. வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: உங்களை காது கேட்கறீங்களா மேரி?
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
1: எல்லாரும் நலமாக இருக்கின்றேன்.
0: ஓகே, நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க?
1: ஜன்னல்
0: திறந்தா உங்களுக்கு
1: என்ன
0: பிரச்சனை? என்ன ஜன்னல் திறக்க கதைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை?
1: அது சில நேரம் அப்படித்தான்.
0: அப்படியே நன்றி வாழ்த்துகள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மலங்கள்.

0: ஒலித்தபாடலை மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். இல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம் சார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீண்ட நாட்கள் பிறகு உங்களுடைய வணக்கத்தை கேட்டிருக்கிறார். ஏன் பாரு இல்ல
1: என்ன
0: படத்துல இந்த பாட்டு எங்க கேட்டீங்க?
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் ஒன்று இருந்து பாருங்கள். எனக்கு தெரியாத நான் அறியாத பாடலா இருக்கின்றது, உங்களுக்காக தருகின்றேன். கேட்டு மாடுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் ஷன் அவர்கள் இணைந்து

0: என்ன சண்முகநாதன், 50 வினாடிகளில் இந்த பாடல் இருக்கின்றது. இதே சாயல் அப்படியே மலைக்கோவில் வாசல் என்று வருகின்றது பாடல். உங்களுக்காக முயற்சி செய்கின்ற நேரம் போய்கொண்டு இருக்கின்றது.
1: செல் நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, போஸ்டர் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsal Foch, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர்.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணுன்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 Avenue பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: தயவு செய்து மன்னித்துக் கொள்ளவும் சண்முகநாதன், உங்களுடைய பாடல் வருகின்றதில்லை, எனக்கு தெரியவும் இல்லை. நான் முயற்சி செய்து பார்த்தேன், கிடைக்கவில்லை. என்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் கூடுதலான நேரத்தை எடுத்து முயற்சி செய்து பார்க்கிறேன். இந்த நேரத்தில் வைபரூடாக இணைந்திருக்கும் தேவனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
5: தேவன்,
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
5: சந்தோஷம். நன்றி ஐயாஜன், வணக்கம். இங்க மலையோட போன காலநிலையா கொஞ்சம் குளிரோட இருக்குது.
0: என்ன பாடல்?
5: அப்படி எப்படி கால உங்க
0: எங்கட விட்டு நான் வரைக்க சாதுவான குளிரோட வந்துட்டேன்.
5: ஓம் ஓம் ஓம். எல்லாரும் அப்படி தன நாட்டுல அப்படி தந்து கேள்விப்பட்டேன்.
0: என்ன பாடல?
5: நான் ஒரு படம், அது பழம் படம். அந்த நான் அறிஞ்ச உடனே நம்ம வீட்டு லட்சுமி படம், அதுல படம் வந்து பணம் இருந்தால் போதுமடா மடியில் என்று அப்படி துவங்குது. பணம் இருந்தால்
0: எல்லாருமே இல்ல, கஷ்டமான பாடல்கள் வரீங்க. பணம் இருந்தால் போதுமடா மடியிலே, எந்த பாடல் கிடையாது? சண் என்ற சண் என்ற பாடல்.
5: போதுமடா மடியிலே.
0: ஓகே, நம்ம வீட்டு லட்சுமியில உங்களுக்கு லட்சுமி இல்லைன்ற ஒரு கவலையில கேக்குறீங்க.
5: உங்களுக்கு
0: அந்த பாடலை தருகின்ற தேவன் இளஞ்சி
5: ஒரு நிமிடம் போட்டியாச்சு புடியே சொல்லுவீங்க. வாடவழி கம்மியா
0: என்ன சோகரம்?
5: நன்றி.

பிள்ளையும் இல்லை, பெற்ற பிள்ளையும் இல்லை. பணம் இருந்தால் போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன

0: மயங்கிடும். அது செலவழிந்தால் சித்தர் ஞானம் பிறந்திடும். மரபு வரும்போது கண்கள் மயங்கிடும். அது செலவழிந்தால் சித்தர் ஞானம் பிறந்திடும். உழைப்பினிலே வாழ்ந்து வந்தால் கஷ்டமும் இல்லை, கடன்களும் இல்லை, கவலையும் இல்லை. பணம் இருந்தால் போதுமடா மடியிலே, ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. பணமே அட பணமே.
1: ஒலித்த பாடலை தேவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் கமலமணி. நலமா இருக்கீங்களா கமலமணி?
2: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்கள்?
1: நாங்களும் உங்களை அன்போடு நலமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருங்க கமலமணி.
2: நன்றி ராஜா. நாங்க அப்படியே இருப்போம், சந்தோஷமா இருப்போம் எல்லாரும்.
1: என்ன நவத்தா தெளிவா கேக்குறா?
2: அவரு அந்த அங்க ஊர்ல ஒரு அலுவலர் வந்திருக்கிறாங்க, அப்ப அவரோட கைச்சொல்றதுக்கு
1: ரெண்டு உங்களோட அறை ரெண்டு அறை இல்லையா உங்களை விட்டு?
2: அது அரைக்கதான் அரைக்க கொண்டு போனோட இந்த போன் வேலை செய்யல ராஜா, பிபி வேலை செய்யல.
1: ஓகே, அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: நான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க.
1: என்னடா இப்படி ஒரு பாடு? கண்ணதாசன் எழுதுறதுக்கே கவலை போட்டு நாள் பிடிச்சது அந்த பாட்டு எழுது. தயாரிப்பாளர் அரங்கநாயகம் அந்த படத்தை தயாரித்தவர். என்ன கண்ணதாசன் பாலச்சந்திரன் இயக்கினவர். அப்படியே சிச்சுவேஷனே கதையை சொல்லிட்டே பாலச்சந்திரன். அப்போ கண்ணதாசனுக்கு கவிதை வரியே வரமாட்டேன்ட்டுதான். அவரே திட்டினவர், அவரே அந்த இயக்குனர் இயக்குனர் இல்ல தயாரிப்பாளர்
2: திட்டின
1: விட்டா எங்களுக்கு பாட்டு எழுதுறது ஆள் இல்லையா, இதுக்கு நீ வேண்டும் கண்ணதாசனுக்கு கோபந்துட்டுதானே. இப்போ தெய்வண்டிய பாட்டு எழுத நான் தெய்வம் தந்த வீடு இத்தனை இருக்கு நான் போய் இதுலயே வச்சு எழுத ரெண்டு எடுத்து வாங்கி விட்டார். அந்த அடி எடுத்து கொடுத்துருக்கிற கடவுள் பாத்தீங்களா? அப்பதான் தொடங்கிறான். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. நல்ல பாடல், நல்ல தத்துவம், நல்ல விஷயம் சொல்லுது உங்களுக்கு. ஓகே, அப்ப உங்களுக்கு கேட்டு மாலங்கள். நன்றி
2: நன்றி ராஜா.

0: ஒலித்த பாடலை திருமதி கமலமணி நவரன் ராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். என்ன ராசாதி அரசாதிக்கிறேன்.
0: ராசாதி, உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். எப்படி இருக்கிறீங்க ராசாதி?
1: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள எப்படி என்ன இருக்கிறீங்க?
0: காலையில டீ எல்லாம் குடிச்சு பானெல்லாம் சாப்பிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சாச்சு.
0: அம்மாவோட சேர்ந்து
1: குடிப்பார். சில நேரம் சனகமரம் வந்தா பிள்ளையந்தி குடிப்பார்.
0: மற்றபடி
1: நானா நீங்க முதல் நல்ல நல்ல நலமாக இருக்கணும் சொல்லி நான் கும்பிடும். அம்மா லட்சிய பிரார்த்தித்துக் கொண்டு ஆமண்ணா அப்படியே இருக்கணும். அப்படி என்ன சுழல் கதையில சுழண்டு கொண்டே நெருகணும். அண்ணா நல்ல ஆரோக்கியத்தோடையும் சுய ஆரோக்கியத்தோடையும் நல்ல மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். சந்தோஷம் எங்களுக்கு அதை பார்த்தது. அதே மாதிரி நான் என்னவள் படத்துல இருந்தேன்னா ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கும். அந்த
0: பாடலும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நினைவிருக்கும். என்ன ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக ராசாத்தி கேட்டு மகளுங்கள். நன்றி அம்மா.
1: நன்றி அண்ணா. நன்றி.
0: அவர் சகோதரி ராசாத்தி தியாகராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஹலோ சார்,
1: ஒலித்த பாடலை ராசாத்தி தியாகராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ஜெயமணி,
1: ஜெயந்தி ராஜமோகன், நலமா இருக்கிறீங்களா ஜெயந்தி? என்ன பாடல கேக்கப்படுங்க?
2: எனக்கு அந்த உள்ளம் ஒன்றும் ஒன்று ஒன்று மிஞ்சும் மன்னம் அந்த பாடல்.
1: சிவகாமியின் சொல்ல இல்ல இந்த பாடல கேக்கப்படுங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம்.
1: அவர் ஜெயந்தி ராஜமோகன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில்.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனிலிருந்து ஜெயந்தி ராஜமோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் காலை பூந்தடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு காத்திருந்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வந்தவர் ஓடிவிட்டார், அவருக்கும் எனது இதய பூர்வமான நன்றிகள்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன்

0: நிறுவனங்கள் கடன் வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெருமேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728920 58.
2: சுவிசிலே VTS Finance GmbH.
3: நேரம் சரியாக 10:57. இந்த நேரத்தில் உயிர் கொடுத்திருக்கிறார் மீனா மகேசன் அவர்கள். வணக்கம் மீனா.
4: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கீங்களா?
3: நீங்க கடைசியா வர்றீங்க மீனா. பொய் வார்த்தையே நான் சொல்லாதீங்க ப்ளீஸ். கடைசி வரையும் சொல்லாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு
4: என்ன பாடல்
3: உங்களுக்காக வருது?

0: நம்மையும் பாரு.
1: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயத்தினர் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி குட்டும் மலையிலும் காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக நேற்றைய தினம் நான்காவது வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் வடகிழக்கு ரீதியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் போராதீவு பற்று பிரசவிக்கு முன்பாக நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினவாயுதம் ஓவிய புகைப்பட மற்றும் ஆவண கண்காட்சி இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் மல்வானே பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் மூன்றாவது நாளாகவும் தங்கியிருந்து தமது போராட்டத்தை இன்றும் தொடர்கின்றார்கள். நேற்று கல்வியமைச்சின் அதிகாரிகளுடன் மாணவர் ஒன்றிய பிரதிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையிலே அவர்கள் மூன்றாவது நாளாகவும் அங்கு தங்கியிருந்து போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருந்தார்கள். நிந்தவூர் கலாச்சார மண்டபத்தின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி எதிர்வரும் வாரத்தில் நிந்தாவூருக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார். இலங்கையின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதோடு அரசாங்கத்தின் முறையற்ற நிதி முகாமைத்துவத்தால் நாட்டு மக்கள் மிக வேகமாக வறுமநிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலித் ஜேவிர தெரிவித்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்ப அபயவர்த்தன சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆராய்ச்சி கட்டுவ பிரதிசியலாளரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் சனத் நிசந்தாவின் சகோதரர் ஜெகத் சமந்தாவுக்கு 5.5 வருடங்கள் கடுளிய சிறைத்தண்டனை விதித்து சிராப மேல்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் வினைத்திறன் அதிகரிக்கவோ அல்லது நுகர்வோருக்கு எந்தவித நிவாரணமோ கிடைக்கவில்லை என்று மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. விசாக் மாதத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். ஈரானிய போர் காரணமாக உள்நாட்டு பொருளாதாரத்தில் புதிய நெருக்கடிகள் உருவாகி வரும் சூழலிலும் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் வர்த்தக நிறுவனங்களும் நுகர்வோரும் வங்கிகளிடமிருந்து மிக அதிவேகமாக பணத்தை கடனாக பெற்றுள்ளதாக மத்திய வங்கியின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. வாகனங்களுக்கான இறக்குமதி சுங்க தீர்வை மீது 50% கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அடுத்த 3 மாதங்களுக்கு விதிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு அறிவித்திருக்கிறது. அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வாகனங்களின் விலைகள் கணிசமாக மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்ட புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொகுதி தற்போது ஒரு மிதக்கும் சந்தையாக அன்றி ஒரு மிதக்கும் நரகமாக மாறிவிட்டதாக நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் ஏரங்க குணசேகர குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் புத்தூர் வீதியில் அமைந்துள்ள தொடர்ந்து கடவையில் அவசர மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக அந்த வீதி இன்றும் நாளையும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். வனவாசல மற்றும் கனிப்பிட்டிய பொறுதல் நிலையங்களுக்கு இடையில் பொறுத பெட்டியொன்று இன்று அதிகாலை கவிழ்ந்ததில் லேசான காயமடைந்த 12 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிக பிரேமச்சந்திர உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கூட்ட நீதிவான் பசன் அமரசேன பிடியாணை பிறப்பித்திருக்கிறார். திருவண்ணாமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்.
அந்தாதபுரம் பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோமகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிடிவன தெற்கு பகுதியில் உள்ள கிணறொன்றிலிருந்து ராணுவ சிப்பாய் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாதாள உலக குழு தலைவன் என்று அறியப்படும் சமரண்ண சஞ்சீவ என்ற கனமுல சஞ்சீவ கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியானது கம்பகா உஸ்மன் என்பவரால் வழங்கப்பட்டது என்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கருத்துக்களை தீவிரமாக பரப்புவதற்காக உள்நாட்டு பக்கங்கள் போல காண்பிக்கும் டசன் கணக்கான பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இலங்கை வியட்நாம் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் வடகிழக்கு எல்லை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்தரங்கலோயா வடிநில பகுதியில் விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலை காரணமாக நாடு முழுவதும் 141 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு HIV, சிபிலிஸ் மற்றும் கெபிலிஸ் பி ஆகிய 3 நோய்களும் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் 3 வகை நோய்கள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டம் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 முதல் இலங்கை ரீதியில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதுடில்லியில் நடந்த 2 பீரிக்ஸ் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை. 5 சுற்றுப்பயணத்தின் 2 நாளில் நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அங்கு அளிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொறுப்பற்ற வகையில் அரசியல்வாதிகள் கருத்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவசேனை கட்சி சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கடந்த ஆண்டு நடந்த கார்குண்டு வெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா குழுமம் கடந்த நிதியாண்டில் 2.8 மில்லியன் டாலர் நட்டத்தை சந்தித்துள்ளது. இந்தியாவின் 2 ஆகப்பெரிய விமான நிறுவனம் ஏர் இந்தியாவாகும். ஆந்திரத்தில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 தலைமுறை இலகுரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் அதற்காக நேற்று அடிக்கல் நாட்டினார்கள். ஆஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணையை முறையாக கையாளாத குற்றச்சாட்டில் 3 IPS அதிகாரிகளை முதல்வர் சுவேந்தா அதிகாரி இடநீக்கம் செய்து நேற்று உத்தரவிட்டார். பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறுதலாக விழுந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறான். எஃகு உற்பத்தி நிறுவனமான டாடா ஸ்டீல் அதன் செயல்பாடுகள் மூலம் கிடைத்த வருவாயின் உந்துதலால் 2025-2026 நிதியாண்டின் 4 காலாண்டில் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 2 மேலாக உயர்ந்து 2,965 கோடியாக இருப்பதாக அறிவித்திருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,18,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் லெபனான் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் மேலும் 45 நாட்களுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரினை எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். தாய்வானுக்கு அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்கா இன்னமும் உறுதியான இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க உளவு அமைப்பான CIA இயக்குநர் ஜோன் ராட்க்ளிப் கியூபாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு உயர் அதிகாரிகளையும் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவின் பேரனான ரவுல் கிளர்மோ ரோட்ரிக்ஸ் காஸ்ட்ரோவையும் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியிருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. IS பயங்கரவாத அமைப்பின் 2 ஆக மூத்த தலைவர் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார்.
பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முதன்முறையாக சீன சந்தையில் பாண்டா கடன் பத்திரங்களை வெளியிட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸில் பெரிய அளவிலான மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றார்கள். கொசுக்கள் உங்களை மட்டும் அதிகம் கடிக்கிறதா? ஏனென்று நீங்கள் யோசித்ததுண்டா? ஒரு நபரை விட மற்றொரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கொசுக்களின் உணர்வுகள் கொடுக்கும் அறிகுறிகள் பங்காற்றுவதான தகவல்கள் வந்திருக்கின்றன. அமெரிக்காவில் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக ஒரு பள்ளி வட்டாரம் தொடுத்த முதல் வழக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. யூடியூப், செராப், டிக்டாக் ஆகியவை மாணவர்களுக்கு ஏற்படுத்திய மன நெருக்கடிக்காக பள்ளிகளுக்கு இழப்பீடு கொடுக்க அந்த நிறுவனம் முன்வந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் ஆரம்ப விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக உலக செஸ் சம்மேளனத்தின் தலைவர் ஆர்காடி துர்கோவிஷ் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார். ISL கால்பந்து போட்டியின் நடப்பு சீசனில் சென்னையின் FC தனது சொந்த மண்ணில் கடைசி ஆட்டத்தில் பெங்களூர் FC-யை இன்று சந்திக்கிறது. T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பாக விளையாடிய வீரர் இசான் கிஷனுக்கு பீகார் அரசு 1 கோடி ரூபாய் வெகுமதி வழங்கியுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு 40% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து உலகக்கோப்பைக்காக நட்சத்திர வீரர்கள் நம்பிய 26 பேர் கொண்ட பிரான்ஸ் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளுக்கு வர விரும்பும் ரசிகர்கள் சிலருக்கு விசா கட்டணத்தை குறைக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 14 சதம், இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 58 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 1 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 98 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415 ரூபாய் 40 சதம், இந்திய பெறுமதியில் 121 ரூபாய் 93 சதம், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435 ரூபாய் 79 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 92 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 82 சதம், இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 81 சதம். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் உணத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாத இங்க போங்க போ.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasseril
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேம் வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மாரஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 0172 99 51 61.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. ஆப்டிக் 77 அனுசனியுடன் இடம்பெறும் என் கேள்விக்கு என்ன பதில். இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த எஸ் ராஜன் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்களே, வலிமை போல் உங்களுக்காக 5 கேள்விகள் காத்திருக்கின்றது. 5 கேள்விகளின் முதலாவது கேள்வி சரியா தவறா, மீதி 4 கேள்விகளுக்கும் 4 விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0331 43 1 42 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0331 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 0331 6 50 0774.

சரி நேர்களே, அந்த வகையில் வலிமை போல் முதலாவது கேள்வியாக ஒரு தரவு வருகின்றது. இந்த தரவு சரியா தவறா என்று நீங்கள் வலிமை போல் கூற வேண்டும். மீதி நான்கு கேள்விகளுக்கும் நான்கு விடைகளை நாங்கள் தருகின்றோம். நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தேர்வு செய்யுங்கள். காரணம், பல்வேறுபட்ட இணையதளத்தில் பல்வேறுபட்ட விடை தெரிவுகள் காணப்படுவதால் அதுக்காகவே நாங்கள் இந்த வேண்டுகோளை உங்களிடமும் வைக்கின்றோம் தினமும் இந்த போட்டி நிகழ்ச்சியும் பொழுது. சரி நேர்களே, முதலாவது கேள்வியாக வருகின்றது. முழு வாழ்க்கையும் கடலிலே வாழும் மக்கள் இந்த நவீன உலகில் இன்னும் வாழ்கின்றனர், இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வியாக நாங்கள் உங்களிடம் தருகின்றோம். முழு வாழ்க்கையும் கடலிலே வாழும் மக்கள் இந்த நவீன உலகில் இன்னும் வாழ்கின்றனர், இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி.

சரி நேர்களை, இரண்டாவது கேள்வி. நீங்கள் இப்பொழுது கூட நாங்கள் அதிகம் தேர்தலை பற்றி உரையாடியிருப்போம். அந்த வகையில் ஓட்டு போடும் விரலில், ஓட்டு போடும் விரலில் மை போடும் முறையை முதல் முதலில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு, ஓட்டு போடும் போது விரலில் மை போடும் முறை முதல் முதலில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு விடை தெளிவாக வருகின்றது 1962. 1962, 1969, 1970, 1952. ஓட்டு போடும் விரலில் மை போடும் முறை முதல் முதலில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1962, 1969, 1970, 1952. சரி நேர்களை, அது இரண்டாவது கேள்வியாக வந்திருந்தது. மூன்றாவது கேள்வியாக வருகின்றது. வாழை இலையில், வாழை இலையில் சாப்பிடுவதால் ஏற்படும் அதி முக்கிய நன்மை, வாழை இலையில் சாப்பிடுவதால் ஏற்படும் அதி முக்கிய நன்மை, ஆண்டி ஆக்சிஜன் கிடைக்கும். முதலாவது விடை தெளிவாக ஆண்டி ஆக்சிஜன் கிடைக்கும். இரண்டாவதாக செரிமானம் ஏற்படும். மூன்றாவதாக வயிற்று எரிச்சலை தடுக்கும். வயிற்றில் ஏற்படும் எரிச்சலை தடுக்கும். நான்காவது இவை அனைத்தும் இல்லை. வாழை இலையில் நாம் சாப்பிடுவதால் ஏற்படும் அதி முக்கிய நன்மைகளில் ஆன்டிஆக்சிஜன் கிடைக்கும் மனித உடலுக்கு. இரண்டாவதாக செரிமானம் மேம்படும். மூன்றாவதாக வயிற்று எரிச்சலை ஏற்படுவதை தடுக்கும். நான்காவது விடை தெளிவாக இவை அனைத்தும் இல்லை. நான்காவது கேள்வியாக வருகின்றது நேர்களே. உலகில் இருப்பதில் தூய்மையான தண்ணீர் எங்கு உள்ளது? உலகில் இருப்பதில் தூய்மையான தண்ணீர் எங்கு உள்ளது? விடை தெளிவாக வருகின்றது. ஜப்பான், சவுதி, இத்தாலி, இந்தியா. உலகில் இருப்பதில் தூய்மையான தண்ணீர் எங்கு உள்ளது? ஜப்பான், சவுதி, இத்தாலி, இந்தியா.

நிறைவு கேள்வியாக வருகின்றது. யானைகள் எவ்வாறு நடக்கின்றன? மிகவும் யானைகள் நடக்கும் பொழுது எவ்வாறு நடக்கின்றது? முடித்திரிவாக வருகின்றது. முழு பாதமும் தரையில் வைத்து, முழு பாதமும் தரையில் வைத்து, கால் விரல்களில், பாதத்தின் கால் விரல்களில் நடக்கின்றது. கால்களில் பின்பு பாதம் படும்படியாக நடக்கின்றது. நான்காவது விடைத்திரிவாக வருகின்றது. காலின் நடுப்பகுதியை வைத்து நடக்கின்றது. யானைகள் எவ்வாறு நடக்கின்றது? கூடுதலாக யானைகளை நீங்கள் நடக்கும் பொழுது கவனித்திருப்பீர்கள். யானை நடக்கும் பொழுது ஒரு அதில் ஒரு இது இருக்கின்றது, அதாவது அதன் தன்மையோடு இருக்கின்றது. அதுதான் இங்கே கேட்கப்படுகின்றது கேள்வியானது. முழு பாதமும் தரையில் வைத்து நடக்கின்றது முதலாவது விடைத்தெரிவு. இரண்டாவது விடைத்தெரிவாக வந்தது கால் விரல்கள், அதாவது பாதத்தில் இருக்கும் கால் விரல்களை வைத்து நடக்கின்றது. மூன்றாவதாக பாதத்தின் பின் பாதத்தை வைத்து நடக்கின்றது. நான்காவதாக பாதத்தில் நடுப்பகுதியை மையமாக வைத்து நடக்கின்றது. நிறைவு கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வியானது யானைகள் எவ்வாறு நடக்கின்றன? இதுதான் நிறைவு கேள்வியாக வந்திருக்கின்றது. நேர்களை மீண்டும் ஐந்து கேள்விகளையும் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம்.

முழு வாழ்க்கையும் கடலிலே வாழும் மக்கள் இந்த நவீன உலகில் இன்னும் வாழ்கின்றனர், இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வந்திருக்கின்றது. நேர்களே, முழு வாழ்க்கையும் கடலிலே வாழும் மக்கள் இந்த நவீன உலகில் இன்னும் வாழ்கின்றனர், இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி அமைந்திருக்கின்றது.

இரண்டாவது கேள்வியாக வந்த கேள்வி ஆனது, ஓட்டு நாங்கள் ஓட்டு போதும் போடும் போது விரலில் மை போடும் முறை முதல் முதலில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1962, 1969, 1970, 1952. நாம் ஓட்டு போடும் போது விரலில் மை போடும் முறை முதல் முதலில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இரண்டாவது கேள்வி அமைந்திருக்கின்றது நேர்களே. வாழை இலையில் சாப்பிடுவதால் ஏற்படும் அதிமுக்கிய நன்மையாக வாழை இலையில் சாப்பிடுவதால் ஏற்படும் அதிமுக்கிய நன்மையாக ஆன்டி ஆக்சிஜன் கிடைக்கின்றது நமது உடலுக்கு. செரிமானம் மேம்படும். நம் வயிற்றில் ஏற்படும் எரிச்சலை தடுக்கின்றது. மேல் குறிப்பிட்ட அனைத்தும் இல்லை. நான்காவது விடை தெரிவாக. நான்காவது கேள்வியாக வந்தது, உலகில் இருப்பதில் தூய்மையான தண்ணீர் எங்கு உள்ளது? ஜப்பான், சவுதி, இத்தாலி, இந்தியா. ஜப்பான், சவுதி, இத்தாலி, இந்தியா. நிறைவு கேள்வியாக வந்தது, யானைகள் எவ்வாறு நடக்கின்றன? விடை தெரிவாக வந்தது, முழு பாதமும் தரையில் வைத்து, பாதத்தில் கால் விரல்களை வைத்து, பாதத்தின் பின் பாதத்தை வைத்து, புறமாக வைத்து, பாதத்தில் நடுப்பகுதியை வைத்து. நிறைவு கேள்வியாக வந்தது, யானைகள் எவ்வாறு நடக்கின்றன? சரிமேகலை இன்றும் வளமை போல் ஒப்டிக் 77 சார்பில் இடம்பெறும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வளமையாக இடம்பெறும் 5 கேள்விகளும் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். அதில் சரியான விடைகளை நீங்கள் எங்களோடு தெரிவு செய்து நெருங்குங்கள். நாங்களும் ஒப்டிக் 77 பக்கம் சென்று வருகின்றோம்.

உங்கள் கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேல் வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்துவிடாது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆப்டிக் 77-இன் அனுசரணையுடன் இடம்பெறும் என் கேள்விக்கென்ன பதில். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருப்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் கமலவாணி. கூடித்தான் போச்சு. நீங்கள் வடிவ டென்ஷன் இல்ல விட பாருங்களா, அந்த டென்ஷனை தவிக்கத்தான் பாட்டுகள் போட்டுருக்கு. பாட்டு கேக்குதானே சரி. கேள்விய முதலே உள் வாங்குறேன். அப்புறம் லைனுக்கு வந்துட்டு எனக்கு கதை சொல்றது வந்த வீட்டுல ஆக்கலா எத்தனை 10-20 பேர். சரி, என்ன கேள்வி? முதல்ல வந்து முழு வாழ்க்கையும் கடலிலே வாழும் மக்கள் இந்த நவீன உலகில் இன்னும் வாழ்கின்றனர். இக்கூற்று சரியா தவறா? கெட்டிக்கார். நீங்கள் நடக்கிறது கேட்கல, ஜானை நடக்கிறது தான் கேட்டிருக்கேன். ஜானியை தான் சொல்றீங்களா? முழு பாதத்தையும் தரையில் வைத்து நடக்கின்றா?
1: முழு பாதத்தையும்.
0: டென்ஷன் ஆகாம சமையல தொடருங்கள். சரி, பொறுத்திருந்து பாப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வதனா.
2: நான்
0: நலம். நீங்க நலமா? சரி, நலத்தோடு நீங்கள் கூறுங்க பாப்போம்.
2: கொஞ்சம் எழுதினதும் மாதிரி முழு நாடும் கடலில் வாழும் நவீன மக்கள் சொன்னீங்க.
0: நவீன உலகில் இந்த
2: நவீன உலகில்.
0: ஆமா, கணக்க யோசிக்காதீங்க.
2: இருக்கிறேன் சரி என்று சொல்றேன்.
0: ஓகே
2: சரி. மற்றது யானை எவ்வாறு நடக்கிறது? அது முழுப்பாதம் மனுஷர் மாதிரி முழுப்பாதம் வச்சுட்டு நடக்கிறது. ஓட்டு போடுறது 62. வாழை இலையில சாப்பிடும் போது ஆன்டிஆக்சிடன்ட் செரிமானம் மற்றது என்ன
0: சொன்னீங்க? நம் வயிற்றில் ஏற்படும் எரிச்சலை தடுக்கும்.
2: மற்றது
0: மற்றது மேல் குறிப்பிட்ட அனைத்தும் இல்லை.
2: அனைத்தும்
0: இந்த மாதிரி கேள்வி
2: வந்திருக்கேன்.
0: சந்திப்போம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ் கிருஷ்ணா. நலமா இருக்கிறீங்களா?
0: சித்ரா. நான் நலம். நீங்க நலமா?
3: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க
0: இருக்கிறோம்.
3: சரி, சந்தோஷமா நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாம் வில சுருகி இருக்கமான பிராட்டி கண்டு. முதலாவது சரி, ரெண்டாவது 62 ஆண்டு, மூன்றாவது பரமபாரன் வாழை இலையில
0: சாப்பிட்டு பாட்டு சொல்ல போறீங்களா?
3: அது சாப்பிடறதானே ஒரு நாள்.
0: அப்ப யோசிச்சீங்கன்னா வாழை இலை வெட்டி சாப்பிட்டுட்டு தான் பதில் வரப்போதாக்க.
3: ஒரு வெள்ளியும் சாப்பிடுவான்
0: வாழையில.
3: நான் வந்து எனக்கு அது விளங்கல பெருசா.
0: சரி, ஏதாவது ஒன்றை சொல்லிட்டு போங்களேண்ணா.
3: அது வந்து முதலாவது சொல்றேன்.
0: சரி, ஓகே. ஆன்டிஆக்சிடன்ட் கிடைக்கும். ஓகே.
3: மற்றது சவுதி.
0: சவுதி
3: முழுப்பாதத்தையும் அது தரையில வச்சு நடப்பே.
0: கண்ணனிங்களா?
3: பார்த்துருக்குறேன்.
0: சரி, பாப்போம். பொறுத்திருந்து நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாய்ப்பூடாக வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம்.
0: சரோஜினியை வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா?
4: எல்லோரும் நலமா?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: விடைக்கு போவோம். முதலாவது சரி என்று சொல்லுறேன்.
0: ஓகே.
1: ரெண்டாவது 1952
0: 1952 ஓகே.
1: வாழையில அது
0: இவை அனைத்தும் இல்லையண்டா? ஓகே.
1: நாலாவது சவுதி.
0: சவுதி.
1: ஐந்தாவது கால் விரல்.
0: கால் விரல் என்றீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ்.
0: வதனி. வதனி, வரவேற்றுக் கொள்கின்றோம்.
4: அங்கால யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த கணேஷ் கிருஷ்ணா என்ன பக்தி மயமா இருக்குங்கிற பேருகள்.
0: அதுதான், அதே விளையாட்டு தான். எல்லாம் நாங்களும் ஒரே பக்தி மயம் தான் எல்லாத்திலயும்.
4: நீங்கள் பக்தியா? நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்க மச்சத்தை கண்டாலே பயப்படுவீங்க. பேய் அப்படி வச்சுட்டு அப்படி மச்சத்தை சாப்பிடுவீங்க.
0: இந்த கடவுள் காத்த அம்மா வைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய சொல்லுங்க.
4: உங்களை அந்த பக்கம் போக கூடாதுன்னு அவன் பேரைய வச்சிருக்கிறா.
0: என்ன செய்வது, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா. தெய்வம் ஏதிருந்து
4: தெய்வம் ஏதும் இல்லை. சரி, நான் இதுக்கு முதலாவது சரி என்று சொல்றேன்.
0: ஓகே.
4: ரெண்டாவது 1962 மூன்றாவது செரிமானம் சொல்றேன். நாலாவது சவுதி சொல்றேன். அஞ்சாவது காலிண்ட விரல் என்று சொல்றேன்.
0: கால் முன் விரல்
4: விரல்கள். ஓமா. ஓகே,
0: சமையல் முடிஞ்சது.
4: முடிச்சு போட்டேன்டா, உங்களோட இருக்கா கதைக்கே வேணும்.
0: சரி வாங்க, ஆறல அடுத்த நேற்றில் கதைப்போமா. நன்றி,
4: நன்றி, வணக்கம். நன்றி.
0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் கணேஷ். குங்கிராஜா,
0: வரவேற்றுக் கொள்கிறேன்.
5: மீண்டும் வந்ததுக்கு சந்தோஷமா?
0: நான் வருவேன் தானே, நான் வராம எங்க போறது?
5: அது கொஞ்சம் நாள்
0: அது உடல் நிலம் சுவாமிலான
5: வரும்போம்.
0: நான் சொல்லித்தானே போனேன். நம்ம வேற லேட்டா கொஞ்சம்
5: சொல்லித்தானே போனீங்க.
0: ஆமா ஆமா.
5: மீண்டும் தொடர்ந்து வரவணும் என்று வேண்டிக் கொண்டு.
0: கடவுள் விட்ட வழி.
5: கடவுள் விட்ட வழி இல்ல, நாங்கள் விட்ட வழி தானே.
0: சரி பாப்பா, அதுக்கும் ஒரு
5: வழியை விடுவேன்.
0: ஒன்று சக்தி இருக்கத்தானே.
5: சக்தி இருக்கத்தானே. அந்த சக்தி இருந்தா எப்பயும் பெறலாம்.
0: நிச்சயமா,
5: நிச்சயம், நிச்சயமா. சரி, நான் விலைக்கு போற முதலாவது சரி. ரெண்டாவது 1962 செரிமானம். சவுதி. என்னவோ யானையே சொல்றீங்க. முன்கால வச்சிட்டு கால வைக்கும்.
0: தொடர்ந்து வைபருடாக வந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ்.
0: ஏன் நடேசன் வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா?
6: நலமா இருக்கிறேன். நீங்க சுகமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி.
6: இதுக்கு போவோம்.
0: கூறுங்கள் பாப்பா. முதலாவது சரி என்றீங்கள். ஓகே.
6: ரெண்டாவது 1962 செரிமானம் கிடைக்கின்றது. சவுதி அரேபியா. அடுத்தது விரல்களில் நடக்கிறது.
0: விரல்களில் நடக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
6: நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
7: வணக்கம். நான்
0: சதீஷ் பேசுகிறேன்.
7: சதீஷ் நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி சதீஷ். கேள்வியை நான் வந்து அப்போ என்னென்றா, முழு வாழ்க்கையும் கடலிலே வாழும் மக்கள் இந்த நவீன உலகில் இன்னும் வாழ்கின்றனர். கூற்று சரியா தவறு?
7: சரியா சொல்லி பார்க்கின்றேன்.
0: முதலாவது சரி என்றீங்க சதீஷ். ரெண்டாவது, ஓட்டு போடும் போது நாங்கள் விரல்ல ஒரு மை போடுவார்களே, அந்த மை அறிமுகமான ஆண்டு 62 69 70 52
7: 62
0: போட்டிருக்கீங்களா? வாழையிலையில நீங்க சாப்பிடும் பொழுது ஆந்தி ஆக்சிஜன் உங்களோட உடம்புக்கு கிடைக்கின்றதாம். செரிமானம் ஏற்படுமாம். வயிற்றுல ஏற்படும் எரிச்சலை தடுக்குதாம். இவை மேலு குறிப்பிட்ட அனைத்தும் இல்லை. செரிமானம். நாலாவதாக, தூய்மையான தண்ணீர் அங்கு உள்ளது. ஜப்பான், சவுதி, இத்தாலி, இந்தியா.
7: சவுதி.
0: சவுதி. யானை நடக்கும் போது முதல் முழு பாதத்தையும் வைத்து நடக்கின்றது. கால் விரல்களில் நடக்கின்றது. பின் பாதத்தை வைத்து நடக்கின்றது. நடுப்பகுதியை வைத்து நடக்கின்றது. கால் விரைகளை வைத்து நடக்கின்றது. நன்றி சதீஷ், முன்பு மின்னணு கட்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம். ஓ வணக்கம். வணக்கம் கலாராணி.
8: கலாராணி வரதராஜா, நீங்க நலம் தானே கணேஷ்?
0: நாங்க நலமா இருக்கின்றோம். நீங்க நலமாண்டா? நாங்க நலம் தானே.
8: கேள்விக்கு வந்து முதலாவது நானும் சரி என்று சொல்றேன். ரெண்டாவது 1962
0: போட்டிருக்கீங்க. நீங்க போட்டிருப்பீங்க? போட்டேன்?
8: இல்ல
0: போடலையா? நீங்களும்
8: அப்படியே நான் புறக்கவே இல்லை.
0: நீங்கள் என்ன மாதிரி சின்ன பிள்ளை போல இருக்க?
8: என்ன
0: வந்துச்சு?
8: நிறைவாக பின்கால இது பண்ணிதான் நடக்கிறத நினைச்சு பாக்குறேன்.
0: பின்கால வைக்கிறவரா?
8: கால் பின்பகுதி அப்படி ஊண்டிதான் எடுக்கிறேன்.
0: கமலவன் இயக்கத்தான் பாத்துக்கா போல இருக்கு. பாப்போம். சரி, நன்றி, விடைபெறுவோம்.
8: நினைச்சு பாக்குறோம், சரியா வந்தா சரி, இல்லைன்னா இல்ல.
0: சரி, நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
8: வணக்கம்.
0: ராஜினி அல்போஸ் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். நிலமா
9: நடக்கிறேன்
0: பாக்குறது கூட
9: என்ன
0: எல்லாரும் இருக்கின்றோம். நன்றி.
9: சந்தோஷமா இருக்கணும் சொல்லிக்கொண்டு இன்று என்ன ஒப்டிக் எழுபத்து இழக்கும் வாழ்த்துக்களை கூறி கொண்டு முதலாவது சரி 1962 மூன்றாவது இந்த வயிறு எரிச்சல் 4வது சவுதி 5வது
0: என்ன
10: முதலாவது சாரி, ரெண்டாவது 1962 மூன்றாவது செரிமானம், நான் 4வது இத்தாலியன் சொல்லி
0: பாக்குறேன்.
10: அடுத்தது முழுப்பாதம் வைத்து நடக்கும்.
0: முழுப்பாதத்தையும் வைத்து நடக்கின்றது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
10: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
11: வணக்கம் கணேஷ்.
0: டீச்சர் நலமா?
11: நலம் நலம். நீங்க?
0: நாங்க நலமாக இருக்கின்றோம். நன்றி.
11: நான் முதலாவது சரி என்றேன், ரெண்டாவது 62 ஆன்டி ஆக்சைட் சவுதி கால் விதல்களால நடக்குதன்.
0: நீங்க வோட் போட்டிருப்பீங்க அப்படிமே?
11: ஒரே ஒரு தரம் போட்டேன்.
0: ஒரே ஒரு கா போட்டிருப்பீங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில்.
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து சியாமலா விவரை வெற்றிக் கொள்கின்றேன். வணக்கம் சியாமலா.
12: 62 மூன்றாவது ஆன்டி ஆக்சைட் நாலாவது சவுதி, அஞ்சாவது கால்விரல் நுனி என்று சொல்றேன்.
13: நன்றி. சின்ன கார்ட்டூன் பாத்துக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.
12: நன்றி, வணக்கம்.
13: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
14: வணக்கம்.
13: ஓ வணக்கம், கூறுங்கள் கூறுங்கள்.
14: முதலாவது சரியை, ரெண்டாவது
13: முதலாவது சரி, இரண்டாவது வந்து நாங்கள் அந்த ஓட்டு போதும் போது மைவிரல் வைப்பதாக வைப்பது எத்தனையாம் ஆண்டு ஆரம்பமானது?
14: 62. சவுதி
13: இல்லை, வாழை இலையில சாப்பிடுவது வந்து
14: வாழை இலையில சாப்பிடுவது
13: செரிமானம் கிடைக்கும், ஆன்டிஆக்சிடன்ட் கிடைக்கும், வயிற்று எரிச்சலை தடுக்கும், இவை அனைத்தும் இல்லை.
14: வயிற்றை தடுக்கும்
13: சவுதி என்ற நீங்க என்ன அதுக்கு நாலாவதுக்கு ஐந்தாவது பின்பாதம் என்றீங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
14: நன்றி,
13: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
15: வணக்கம் கணேஷ், நலமா இருக்கிறீங்களா?
13: ரோசாலி, நான் நல்லா, நீங்க நலமா?
15: நான் நலமா இருக்கோம். கேளுங்க, சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன்.
13: கேள்வி வந்து, கடலில் இன்னும் அந்த உயிர் வாழும் மக்கள் வந்து இன்னும் இருக்கின்றார்களாம், ஆதி காலத்தில இருந்து வாழ்ந்த மக்கள் இன்னும் வாழ்கின்றார்களாம், இக்கூற்று சரியா தவறா?
15: சரி.
13: இரண்டாவது வந்து ஓட்டு போடும் போது கை விரலில் மை போடுவது 62, 69, 70, 52 என்றீங்களா? மூன்றாவது, அந்த வாழை இலையில சாப்பிடும் பொழுது ஆன்டிஆக்சிடன்ட் கிடைக்கும், செரிமானம் மேம்படும், எமது வயிற்று எரிச்சலை தடுக்கும், இவை அனைத்தும் இல்லை வாழை இலையில சாப்பிடும் பொழுது?
15: அனைத்தும் இருக்குது என்று சொல்கிறேன்.
13: இல்லை, இவை அனைத்தும் இல்லை.
15: இல்லை என்று சொல்கிறேன்.
13: இல்லை. நாலாவதாக, உலகில் இருந்து தூய்மையான தண்ணீர் எங்குள்ளது? ஜப்பான், சவுதி, இத்தாலி, இந்தியா? நிறைவாக, யானைகள் நடக்கும் பொழுது எவ்வாறு நடக்கின்றன? முழு பாதமும் தரையில் வைத்து, கால் விரல்களில் வைத்து, பின் பாதத்தை வைத்து, நடுப்பாத

0: party occasion, at the Saudi.
1: அது என்ன சொன்னா, நாங்க என்ன திருவிளையாட செய்தாலும் பிள்ளையார் போல காப்பாற்றுவார். அதான் கிருஷ்ணாவை பின்னுக்கு போட்டு முருகன் பெரிய விளையாட்டு, அது பிள்ளையார் பெரிய
0: விளையாட்டு,
1: காப்பாற்றுவார், காப்பாற்றுவார். சரியா, நன்றி நன்றி டீச்சர், போற சண்டைக்கு வந்துடுவோம். நன்றி, தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ.
1: ஆமா, நனமா?
2: நீங்கள்?
1: நான் காணில ஜோஜி கொண்டீங்க வந்துட்டீங்க.
2: பின்பாதமா?
1: பின்னால ஜானே இல்லையா? எப்படி பாருங்க. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து வந்திருப்பேன். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ். சார்வோ பரமேஸ்வரன். நலமா
1: இருக்கேன். நீங்க நலமா?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு. நானும் முதலாவது சரி என்றான், இரண்டாவது 62, மூன்றாவது என்ன சொல்லி,
1: மூன்றாவது வந்து வாழை இலையில
3: சாப்பிடும், நாலாவது வந்து சவுதி, அஞ்சாவது அந்த ஜானேந்த கால்பாதம்,
1: முன்கால்விரல்.
3: முன்கால்விரல்.
1: நன்றி சரோ, முன்ன சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைபர் கூட வந்திருப்பார். வணக்கம்.
4: வணக்கம்.
1: நான்
4: முதலாவதுக்கு தொடர்ந்து நிலமா இருக்க உங்களை வாழ்த்திக்கொண்டு, முதலாவதுக்கு சரி என்று
1: குறிப்பாக்குறேன்,
4: இரண்டாவது 1962, மூன்றாவது ஆண்டியோக்சை, நாலாவதுக்கு சவுதி, ஐந்தாவதுக்கு முழுப்பாதமும் வைத்தன்று குறிப்பார்க்கின்றேன்.
1: நன்றி ஜெனி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
4: நன்றி.
1: நேர்களே, நாங்கள் இத்தோடு அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். 11:55. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ்மொழியில். ஒப்தி கழுவத்தியலின் அனுசனுடன் இடம்பெறும் என் கேள்விக்கு என்ன பதில். வன்மை போல் உங்களுக்காக 5 கேள்விகள் நாங்கள் தந்திருந்தோம். 5 கேள்விகளில் முதலாவது கேள்வி, முழு வாழ்க்கையும் கடலிலே வாழும் மக்கள் இந்த நவீன உலகில் இன்னும் வாழ்கின்றன, இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வந்திருந்தது. நிச்சயமாக இக்கூற்று சரியான கூற்று. நாம் ஓட்டு போடும் போது விரலில் மை போடும் முறையை முதல் முதலில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1962, 1969, 1970, 1952. சரியான விடை தெரிவு 1962 ஆண்டு. வாழையிலே சாப்பிடுவதால் ஏற்படும் அதி முக்கிய நன்மையாக ஆன்டி ஆக்சிஜன் நமது உடலில் கிடைக்கின்றது என்றும், செரிமானமும் மேம்படும் என்றும், நம் வயிற்றில் ஏற்படும் வயிற்றெரிச்சலை தடுக்கும். இவை மூன்றுமே முக்கியமாக அதி முக்கிய நன்மை தருவதாக ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த மூன்று விடைகள் கூறிய அனைத்து பேருக்கும் இந்த புள்ளிகள் வழங்கப்படும். மூன்றில் விடையில் எந்த விடை கூறியிருந்தாலும் அந்த புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். நான்காவதாக, உலகில் இருப்பதில் தூய்மையான தண்ணீர் எங்கு உள்ளது? ஜப்பான், சவுதி, இத்தாலி, இந்தியா. சரியான விடை தெளிவாக சவுதி அமைகின்றது. யானைகள் எவ்வாறு நடக்கின்றன? முழு பாதமும் தரையில் வைத்து, கால் விரல்களில் பின்பாதத்தை வைத்து, நடுப்பாத பகுதியை வைத்து. நிச்சயமாக யானைகள் முதலில் கால் விரல்களை வைத்த பின் தான் அடுத்த பாதங்களை வைக்கின்றது, பின்பகுதி, முன்பகுதி, நடுப்பகுதி. ஆகவே கால் விரல்களை வைத்து என்று தெரிவு செய்த அனைவரும் சரியான விடைகளை தேர்வு செய்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொடரும் மனித செய்திகளை தொடர்ந்து முடிந்தால் கண்டுபிடியில் பாடல் வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சிக்கு அனுசனை கொடுத்து வந்த ஒப்திக் 77 நிறுவனத்தாருக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் முடிந்தால் கண்டுபிடி நிகழ்ச்சிகள் ஊடாக சந்தித்துக் கொள்கின்றேன். தொடரும் மனித செய்திகளோடு காத்திருக்கும் தர்சனன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே,
5: உங்கள் கண்கள்

அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேவ் வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொடி தரவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயத்தினர் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி குட்டும் மலையிலும் காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமோண்டோ பங்களா முன்பாக நேற்றைய தினம் 4வது வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் வடகிழக்கு ரீதியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் போராதீவு பற்று பிரசபிக்கு முன்பாக நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினவாயுதம் ஓவிய புகைப்பட மற்றும் ஆவண கண்காட்சி இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் மல்வானே பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் 3வது நாளாகவும் தங்கியிருந்து தமது போராட்டத்தை இன்றும் தொடர்கின்றார்கள். நேற்று கல்வியமைச்சின் அதிகாரிகளுடன் மாணவர் ஒன்றிய பிரதிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையிலே அவர்கள் 3வது நாளாகவும் அங்கு தங்கியிருந்து போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருந்தார்கள். நிந்தவூர் கலாச்சார மண்டபத்தின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி எதிர்வரும் வாரத்தில் நிந்தாவூருக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார். இலங்கையின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதோடு அரசாங்கத்தின் முறையற்ற நிதி முகாமைத்துவத்தால் நாட்டு மக்கள் மிக வேகமாக வறும நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலித் ஜேவிர தெரிவித்திருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்ப அபயவர்த்தன சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆராய்ச்சி கட்டுவ பிரதிசியலாளரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் சனத் நிசந்தாவின் சகோதரர் ஜெகத் சமந்தாவுக்கு 5.5 வருடங்கள் கடுமைய சிறைத்தனை விதித்து சிராப மேல்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் வினைத்திறன் அதிகரிக்கவோ அல்லது நுகர்வோருக்கு எந்தவித நிவாரணமோ கிடைக்கவில்லை என்று மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. விசாக் மாதத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். ஈரானிய போர் காரணமாக உள்நாட்டு பொருளாதாரத்தில் புதிய நெருக்கடிகள் உருவாகி வரும் சூழலிலும் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் வர்த்தக நிறுவனங்களும் நுகர்வோரும் வங்கிகளிடமிருந்து மிக அதிவேகமாக பணத்தை கடனாக பெற்றுள்ளதாக மத்திய வங்கியின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. வாகனங்களுக்கான இறக்குமதி சுங்க தீர்வை மீது 50% கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அடுத்த 3 மாதங்களுக்கு விதிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு அறிவித்திருக்கிறது. அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வாகனங்களின் விலைகள் கணிசமாக மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்ட புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொகுதி தற்போது ஒரு மிதக்கும் சந்தையாக அன்றி ஒரு மிதக்கும் நரகமாக மாறிவிட்டதாக நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் ஏரங்க குணசேகர குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் சுண்ணாகம் புத்தூர் வீதியில் அமைந்துள்ள தொடர்ந்து கடவையில் அவசர மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாக அந்த வீதி இன்றும் நாளையும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். வனவாசல மற்றும் கனுப்பிட்டிய பொறுதல் நிலையங்களுக்கு இடையில் பொறுத பெட்டி ஒன்று இன்று அதிகாலை கவிழ்ந்ததில் லேசான காயமடைந்த 12 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிக பிரேமச்சந்திர உள்ளிட்ட இருவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கூட்ட நீதிவான் பசன் அமரசேன பிடியாணை பிறப்பித்திருக்கிறார். திருவண்ணாமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்.
அந்தாதபுரம் பகுதியில் சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோமகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிடிவன தெற்கு பகுதியில் உள்ள கிணறொன்றிலிருந்து ராணுவ சிப்பாய் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாதாள உலக குழு தலைவன் என்று அறியப்படும் சமரண்ண சஞ்சீவ என்ற கனமுல சஞ்சீவ கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியானது கம்பகா உஸ்மன் என்பவரால் வழங்கப்பட்டது என்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கருத்துக்களை தீவிரமாக பரப்புவதற்காக உள்நாட்டு பக்கங்கள் போல காண்பிக்கும் டசன் கணக்கான பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இலங்கை வியட்நாம் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் வடகிழக்கு எல்லை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்தனகலோயா வடிநில பகுதியில் விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலை காரணமாக நாடு முழுவதும் 141 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு HIV, சிபிலிஸ் மற்றும் கெபிலிஸ் பி ஆகிய 3 நோய்களும் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் 3 வகை நோய்கள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 முதல் இலங்கை ரீதியில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய செய்திகளில் இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதுடில்லியில் நடந்த 2 பீரிக்ஸ் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை. 5 சுற்றுப்பயணத்தின் 2 நாளில் நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அங்கு அளிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொறுப்பற்ற வகையில் அரசியல்வாதிகள் கருத்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவசேனை கட்சி சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜன்னாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கடந்த ஆண்டு நடந்த கார்குண்டு வெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா குழுமம் கடந்த நிதியாண்டில் 2.8 மில்லியன் டாலர் நட்டத்தை சந்தித்துள்ளது. இந்தியாவின் 2 ஆகப்பெரிய விமான நிறுவனம் ஏர் இந்தியாவாகும். ஆந்திரத்தில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 தலைமுறை இலகுரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் அதற்காக நேற்று அடிக்கல் நாட்டினார்கள். ஆஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணையை முறையாக கையாளாத குற்றச்சாட்டில் 3 IPS அதிகாரிகளை முதல்வர் சுவேந்த அதிகாரி இடநீக்கம் செய்து நேற்று உத்தரவிட்டார். பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறுதலாக விழுந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறான். எஃகு உற்பத்தி நிறுவனமான டாடா ஸ்டீல் அதன் செயல்பாடுகள் மூலம் கிடைத்த வருவாயின் உந்துதலால் 2025-2026 நிதியாண்டின் 4 காலாண்டில் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 2 மடங்குக்கு மேலாக உயர்ந்து 2,965 கோடியாக இருப்பதாக அறிவித்திருக்கிறது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1,11,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் லெபனான் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் மேலும் 45 நாட்களுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கோர்முஸ் நீரினை எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சயத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். தாய்வானுக்கு அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்கா இன்னமும் உறுதியான இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க உளவு அமைப்பான CIA இயக்குநர் ஜோன் ராட்க்ளிப் கியூபாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு உயர் அதிகாரிகளையும் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவின் பேரனான ரவுல் கிளர்மோ ரோட்ரிக்ஸ் காஸ்ட்ரோவையும் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியிருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. IS பயங்கரவாத அமைப்பின் 2 ஆக மூத்த தலைவர் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார்.
பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முதன்முறையாக சீன சந்தையில் பாண்டா கடன் பத்திரங்களை வெளியிட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸில் பெரிய அளவிலான மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றார்கள். கொசுக்கள் உங்களை மட்டும் அதிகம் கடிக்கிறதா? ஏனென்று நீங்கள் யோசித்ததுண்டா? ஒரு நபரை விட மற்றொரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கொசுக்களின் உணர்வுகள் கொடுக்கும் அறிகுறிகள் பங்காற்றுவதான தகவல்கள் வந்திருக்கின்றன. அமெரிக்காவில் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக ஒரு பள்ளி வட்டாரம் தொடுத்த முதல் வழக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. யூடியூப், செரப், டிக்டாக் ஆகியவை மாணவர்களுக்கு ஏற்படுத்திய மன நெருக்கடிக்காக பள்ளிகளுக்கு இழப்பீடு கொடுக்க அந்த நிறுவனம் முன்வந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் ஆரம்ப விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக உலக செஸ் சம்மேளனத்தின் தலைவர் ஆர்காடி துர்கோவிஷ் இலங்கையை சென்றடைந்திருக்கிறார். ISL கால்பந்து போட்டியின் நடப்பு சீசனில் சென்னையின் FC தனது சொந்த மண்ணில் கடைசி ஆட்டத்தில் பெங்களூர் FC-யை இன்று சந்திக்கிறது. T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பாக விளையாடிய வீரர் இசான் கிஷனுக்கு பீகார் அரசு 1 கோடி ரூபாய் வெகுமதி வழங்கியுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு 40% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து உலக கோப்பைக்காக நட்சத்திர வீரர்கள் நம்பிய 26 பேர் கொண்ட பிரான்ஸ் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளுக்கு வர விரும்பும் ரசிகர்கள் சிலருக்கு விசா கட்டணத்தை குறைக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 14 சதம், இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 58 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 1 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 98 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415 ரூபாய் 40 சதம், இந்திய பெறுமதியில் 121 ரூபாய் 93 சதம், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435 ரூபாய் 79 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 92 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237 ரூபாய் 82 சதம், இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 81 சதம். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie Todorbukalukku VT Cash and Curry Paris La Chapelle Todorbu Tolaibesi Ilakkam 01 40 05 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது முடிந்தால் கண்டுபிடி.
1: ரெடியா மாமே?
2: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது.
1: ரெடியா மாமே?

நேர்களே, நாங்கள் வரும் போல் உங்களுக்கு ஒரு பாடலின் இடைப்பட்ட வரியை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல், எந்த பாடல் ஆரம்பத்தின் வரியை நீங்கள் முடிந்தால் கூறலாம், அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம், அல்லது பாடல் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும், திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 3515 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0033951 4747 71. எமது வைபர் இலக்கம் 0033650 7724 27.

வருகின்றது நேர்களே. முதலாவது பாடலில் இடைப்பட்ட வரி இதோ உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். பாடல் இடைப்பட்ட வரியை மிக அவதானமாக கேளுங்கள். ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த பாடல்களில் இதுவும் ஒன்று.

0: இதுதான் நேர்களே முதலாவது பாடலின் இடைப்பட்ட வரி. உங்களுக்கு தெரிந்தால் இந்த பாடல் என்ன பாடல், இடம்பெற்ற திரைப்படம், திரைப்படம் வெளிவந்த ஆண்டு, அல்லது பாடலின் ஆரம்ப வரி என்ன, எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வந்திருக்கும் டீச்சரை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் கணேஷ்.
0: வணக்கம். நீங்கள்
1: காதல் வானிலே, காதல் வானிலே என்று சொல்றேன்.
0: காதல் வானிலே, கால வானிலே என்றீங்களோ, காலவாரதோ என்று சொல்றீங்களோ? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. சரி, தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: நான் யோகசூரியம்மா கிடக்கிறேன்.
0: யோகசூரியம்மா, உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி.
2: பாட்டுதான் கேக்குறீங்களா? என்ன
0: சரி, இந்த பாடல் இடம்பெற்ற ஆண்டு, வெளிவந்த திரைப்படம், அல்லது எது இருந்தாலும் சொல்லலாம் நீங்கள். காதல் வானிலே, காதல் வானிலே, காலை வரலாம். கூடி போச்சு. காலை வரலாம் சொல்றா காதல, என்ன வழக்கம் தெரியல.
2: நன்றி
0: அம்மா, நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி நன்றி நன்றி.
3: பாடலை பாடுங்கள்.
0: தொடர்ந்து வந்திருக்கும் சியாமலாவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம் கணேஷ்.
0: சியாமலா தான் தெரியாது சொல்ல போறா.
4: எல்லாரும் தெரியாதுன்னு சொல்லி
0: ஏன்னா தெரியாது சில போல. இதுவரைக்கும் வரையில போல இருக்கு. சரியான பதில்
4: இல்லையே, அப்ப வரிய போடுங்க.

0: சரி நீங்க கூறுங்க. அப்ப
1: 95 வெளிவந்த ராசையா படத்துல இருந்து காதல் வாணிலே காதல் வாணிலே
0: காலை வரலாமா அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் போடுகின்றோம். சரி நன்றி நன்றி. கலைய நேரம் சரியாக 12:21, அக்கிய ராஜ்யத்தில் 11:21. தாயகத்தில் மாலை 3:51. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
2: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: நேர்களே, நாங்கள் ஒரு பாடலின் இடைப்பட்ட வரியை உங்களுக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பாடல் இடம்பெற்ற ஆரம்ப வரி அல்லது பாடல் வெளிவந்த திரைப்படம் என்ற பெயர் அல்லது வெளிவந்த ஆண்டு இதன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து சிறப்பிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வதனி. வதனியா சரியா சொல்ல போறா? வதனி சொல்ல கேட்காம கேட்க போறா? இப்ப டீச்சரும் கேட்க போறா, கேட்க போறா?
1: இல்ல, இது சியாமலா என்ன படம் சொன்னவா?
0: படம் ராசையான்னு சொல்லிருக்கா, அதுவும் ஆண்டவர் சொல்லிருக்கா 1995 சொல்லி.
1: இல்ல, நான் சொல்றேன், என் ஜீவன் பாடுது படத்துல இருந்து காதல் வானிலை என்று தொடங்கும்.
0: காதல் வானிலை என்றோ?
1: ஆமா.
0: நாங்கள் இந்த பாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றோம். பாப்போம். பொறுத்திருந்து நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: நேர்களை, நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளும் போது வேறும் பாடல்கள் காத்திருக்கின்றன. அந்த பாடல்களை நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்ப தயாராக காத்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலியில் முடிந்தால் கண்டுபிடி. முடிந்தா கண்டுபிடியில் ஒரு பாடலின் இடைப்பட்ட வரியை உங்களுக்கு ஒளிபரப்பியிருக்கின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி என்ன என்பதை முடிந்தால் கூறுங்கள். அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூறலாம். அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெளிவந்த ஆண்டு கூட தெரிந்திருந்தாலும் கூறலாம் என்பதை நேர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு காத்திருக்கின்றோம். கலையத்தில்
2: எங்கள் பாடலை பாடுங்கள்.
0: சரி, தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
3: வணக்கம். கணேஷ். சரோ.
0: சரோ தான் சரியா கூறப்போற பாப்போம். ஆரம்பித்து வைத்திருந்தா அவர்களை தொடர்ந்து ஜோகேஸ்வரி அம்மா, சியாமலா, வதனி தான் கொஞ்சம் சரக்கி விட்டா, வேற எங்கயோ எங்கேயோ போயிட்டா. ஆகவே நன்றி சரோ. மீண்டும் அடுத்த பாடலோடு நாங்கள் நின்று கொள்வோம். நன்றி.
3: நன்றி.
0: ஆகவே வாழ்த்துக்கள் டீச்சர். டீச்சர் ஆரம்பித்து வைத்த பத்ராணி அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார். அவர்களை தொடர்ந்து ஜோகேஸ்வரி அம்மா, அவர்களை தொடர்ந்து சியாமலாவும் படத்தின் பெயரையும் சொல்லி ஆண்டியும் கூறி சரியாக கூறியிருந்தார்கள். அவர்களை தொடர்ந்து வதனி அவர்கள் என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படத்தின் பெயரை தவறுதலாக கூறியிருக்கின்றார். ஆண்டும் தவறுதலான பதில். ஆகவே அதனை தொடர்ந்து வந்த சரோவும் இந்த பாடலை சரியாக கண்டுபிடித்து கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்கள்.

0: ரெடியா மாமே?
1: முதலாவது பாடலை கண்டுபிடித்த அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழில் முடிந்தால் கண்டுபிடி. கலைய நேரம் சரியாக 12:32. அக்கிய ராஜ்யத்தில் 11:32. தாயகத்தில் மாலை 4:02. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
2: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழில் முடிந்தால் கண்டுபிடி. முடிந்தால் கண்டுபிடியில் வருகின்றது இரண்டாவது பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக. இதோ நேர்களே,

0: சரிநேர்களே, இதுதான் இரண்டாவது பாடலின் இடைப்பட்ட வரி. இந்த பாடலின் ஆரம்ப வரி என்ன என்பதை தெரிந்தால் கூறுங்கள். அல்லது இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து சிறப்பியுங்கள் என்பதை கூறிக்கொண்டு வந்திருக்கும் டீச்சர், இந்த டீச்சரா ரெக்கார்டோட நினைக்கிறீங்க. வணக்கம். சரி, பாப்பாவும் குடிந்திருக்கா நிமிந்திருக்கான. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.
1: இந்த உண்மையின் வீணையில் இசை வருமா?
2: நீ ஒரு பொன் வீணை, அதில் முனி விரல் தொடுகையில் பல சுரமா.
0: ஏமன் பக்கம் தான் காத்தடிக்குது. வணக்கம். ஓம், நீங்களா? சியாமலா, கூறுங்கள்.
3: நானும் ஒரு என்ன ஒரு ஓடை நதியாகிறது படத்துல இருந்து தனிய தலையை குனியும் தாமரை.
0: பிடிக்குமா அந்த பாடல்?
3: ஓ, நல்ல பாட்டு.
0: ஒரு காலத்திலேயே திருப்பி திருப்பி கேட்ட பாடல்களில் இதுவும் ஒன்றுதான். என்ன நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம். கலாராணி,
1: தலையை குனியும் தாமரையே,
0: கேட்டுக்கிறீங்க அந்த பாடல? எத்தனை நேரம் கேட்டுப்பீங்க?
1: அது
0: நிச்சயமாக பாப்போம். பொறுத்திருந்து சரியா தவறான. நன்றி.

0: தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஓம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இந்த பாடலாம் சரியா சொல்ல போற மாதிரி
1: படத்துல இருந்து தலைய குனியும் தாமரையே
0: பிடிக்குமா பாடல்?
1: பாட்டு நல்ல பாட்டு தானே இது, பழைய பாட்டுகள் நல்ல பாட்டு தானே, இடைக்கால பாட்டு
0: ரெண்டுதான். நானும் நிக்கிறேன் பாப்போம், உங்களோட சேர்ந்து நானும் கேட்க
1: போகிறேன்.
0: நிறைவு செய்ய வந்திருப்போம் ஜெயா நடேசன் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். ஜெயா நடேசன்
2: வணக்கம். வணக்கம் கணேஷ்.
0: ஓம் நீங்கள் குருங்க பாப்போம்.
2: தலையகுனியும் தாமரை நல்ல பாட்டு.
0: சரி பாப்போம்.
2: ஸ்பீக்கர்லாம்
0: நிச்சயமாக திருப்பி திருப்பி பாடல் ஒளிபரப்பு காலத்திலும் இருக்கின்ற இந்த பாடல். நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலுக்கான அழைப்புகளை நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம். ஏனென்றால் நம் இரண்டு மூன்று பாடல்கள் அனுப்பி வைத்திருக்கின்றாகவே தலையை குனியும் தாமரை என்ற சரியான பாடலை முதலில் எங்கள் டீச்சர் அவர்கள் கண்டுபிடித்திருந்தார். அவர்களை தொடர்ந்து சியாமலா, சியாமலாவை தொடர்ந்து கலாராணி, வதனி, ஜியான் நடேசன் அனைவருமே பாடலை சரியாக கூறியிருந்தீர்கள். அனைவருக்கும் எமது சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்றது நேர்களே, 1983 வெளிவந்த ஒரு ஓடி நதியாகின்றது வைரமுத்துவின் வரிகளுக்கு. இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலாவோடு சேர்ந்து எஸ் ராஜேஸ்வரி.

0: குறித்த பாடலை முதலில் சரியாக கண்டுபிடித்திருந்தார் பத்மராணி அவர்கள். அவர்களைத் தொடர்ந்து சியாமலா, சியாமலை தொடர்ந்து கலாராணி, வதனி, ஜியா நடேசன் அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 1983 வெளிவந்த ஒரு ஓடி நதியாகின்றது திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முடிந்தால் கண்டுபிடி.
1: ரெடியா மாமே?
0: கலைய நேரம் சரியாக 12:43, அக்கியராச்சியத்தில் 11:43, தாயகத்தில் மாலை 4:13. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள்.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 0055.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: ரெடியா மாமே?
0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொடுப்பது TRT தமிழ் ஒலியில் முடிந்தால் கண்டுபிடி.

வருகின்றது மூன்றாவது பாடலின் இடைப்பெற்ற வரி. இந்த பாடலின் ஆரம்ப வரி என்ன என்பதை தெரிந்தால் கூறுங்கள். அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது மூன்றாவது பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக.

0: பாடல் கேட்டவுடனே வந்திருக்கும் சியாமளாவை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சியாமளா.
1: வணக்கம். அந்த புறத்தில்
0: எனக்கு தெரியும் இந்த பாடலுக்கு இந்த உடனே வருவார்கள் என்று சொல்லி.
1: நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலியில் பாடலின் இடம்பெற்ற வரி உங்களுக்காக ஒளிபரப்பு ஆகி கொண்டிருக்கின்றது. பாடலின் ஆரம்ப வரி அல்லது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அல்லது திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் இணைந்து சிறப்பீங்கள். வந்திருப்பரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: அந்த புறத்தில் ஒரு மகாராணி.
0: சரி பாப்பம் எந்த மகாராணி அணி அடுத்ததா வாரான்னு சொல்லி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வந்திருக்கும் டீச்சரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் டீச்சர். சரி பாப்போம் எந்த ராணி என்று சொல்லி. நன்றி வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம். வணக்கம்.
2: இணைப்பில் நினைந்திருப்பவர் கணேஷ்.
0: ஓம் கலாராணி. ஓம்
1: ஓம் ஓம். அந்தபுரத்தில் ஒரு மகராஜன், அவர் அன்பு கரத்தில் ஒரு மகாராணி.
0: சரி நான் வீட்ட போகணும். நன்றி வணக்கம். ஜெயநரேசன் இந்த பாடலை நிறைவு செய்ய வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் ஜெயநரேசன். மீண்டும்
3: வணக்கம் கணேசன். அந்தபுரத்தில் ஒரு மகாராணி.
0: நன்றி விடைபெறுவோம். சரி இது மூன்றாவது பாடலில் இடைப்பட்ட வரி. இந்த பாடலின் ஆரம்ப வரி என்ன என்று பார்ப்போம் நேர்களே. ஆம் அனைவரும் சரியாக பாடலை கூறியிருக்கின்றீர்கள். ஆரம்பித்து வைத்திருந்த சியாமளா அவர்களை தொடர்ந்து வதனி, பத்மராணி அவர்கள், கலாராணி அவர்கள், ஜியான் நடேசன் அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். 1977 வெளிவந்த தீபம் திரைப்படத்திலிருந்து புலமை பித்தனின் வரிகளுக்கு.

0: பாடலை சரியாக கண்டுபிடித்திருந்த சியாமலா முதலில் அவர்களைத் தொடர்ந்து வதனி, வதனியை தொடர்ந்து பத்மராணி அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து கலாராணி ஜியானடேசன். அனைவருக்கும் எமது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது நான்காவது பாடலின் இடைப்பட்ட வரி இதோ.
1: ரெடியா மாம்?

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முடிந்தால் கண்டுபிடி, முடிந்தால் கண்டுபிடியில் பாடலின் இடைப்பட்ட வரி உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடலின் ஆரம்ப வரி அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்

0: சரி, சியாமலா தான் ரெக்கார்ட் அடைக்க போறா. சரி சொல்லுங்க அபர்ணா.
1: இல்ல அப்போது யாரு சொன்னால ஜீவன் பாடுதான்னு சொன்ன?
0: ஆமா, முதலாவது பாடலுக்கு
1: அதுல இருந்து கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசை தொட்டு வச்சுக்கோ உந்தன் சொந்த மனசை என்று சொல்றேன்.
0: சரியாவா? இந்த பாடல் தான் நினைச்சு அப்படி சொன்ன தெரியவில்லை.
1: என்ன நீங்க போட போறீங்க?
0: சரியாவா? அந்த ஆசையை நிறைவேற்றி விடுவோம் மட்டும்தான். நன்றி நன்றி, முன்னும் சந்திப்போம். நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் கணேஷ்.
0: கலாராணி சொல்லுங்க. சரி
2: பாப்போ.
0: ஓ கேக்குது, நல்லாவே கேட்டுச்சு. நன்றி நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்
2: வணக்கம்.
0: அதனி உங்களோட ஆசையை நிறைவேற்றி இருக்க.
2: அதுதான் திரைப்படம் வந்து யாரடி மோகினி. இது கார்த்திக்கும் சியாதா பாடினா கட்டி வச்சுக்கோ என்ற அன்பு மேனஸ்.
0: என்ன என்ன திரைப்படம் சொன்னீங்க?
2: திரைப்படம் வந்து யாரடி நீ மோகினி. 2008 வந்தது.
0: 2008 வந்ததா?
2: ஓ ஒன்றுதான் நினைக்கிறேன், என்ன தெரியல.
0: நீங்க அதிகம் பாட்டு கேட்கறீங்க போல இருக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலின் இடம்பெற்ற வரி உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலில் இடம்பெற்ற ஆரம்ப வரி அல்லது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எதுவாக இருந்தாலும் எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேரம் நெருங்குகின்றபடியால் நாங்கள் இத்தோடு அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோர்களே. முதலில் சரியா இந்த பாடலை நாங்கள் பார்த்துவிட்டு முதலில் சியாமலா அவர்கள் இணைப்பில் இணைந்து சரியான விடையை பாடலை தெரிவு செய்திருந்தீர்கள். முதலில் வாழ்த்துக்கள் சியாமலை. தொடர்ந்து கலாராணி. கலாராணி தொடர்ந்து வதனி அவர்கள். மீண்டும் சிறிய சிறிய தவறுகளை விட்டிருந்தீர்கள், ஆனால் உங்களுடைய ஆசையை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து 1988 வெளிவந்த பஞ்சு அருணாசத்தின் வரிகளுக்கு, இளையராஜாவின் இசைகளுக்கு மலேசியா வாசுதேவனோடு சேர்ந்து ஜானகி அவர்கள் பாடல்களை நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பி வைத்த உறவுக்கும் எனது இதயத்திலிருந்து நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை உறவுகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் எம்மவர் படைப்புகளூடாக உங்களை நான் கிளையத்திலிருந்து சந்திக்கின்றேன். நன்றி வணக்கம்.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர்டி தமிழொலியில் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் எம் அவர் படைப்புக்குள்ளூடாக நாங்கள் உங்களை சந்திக்கும் நேரம் இதே. நேர்களே, எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இயற்றி எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் இந்நேரம் உங்கள் டி ஆர்டி தமிழொலியில். நேர்களே, இந்த வாரம் எமது முள்ளி வாய்க்கால் நினைவுகள் சுமந்த வாரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் டி ஆர்டி தமிழொலி குடும்பமும் முள்ளி வாய்க்கால் நினைவலைகள் ஊடாக பயணிக்கும் நேரமாக இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம். ஆகவே முள்ளி வாய்க்கால் நினைவுகள் சுமந்தபடி வருகின்றது.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலியிலும் அவர் படைப்புகளில் நாங்கள் இந்த வாரம் முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சுமந்த வாரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உலக தமிழ் மக்கள் அனைவரும் அந்த வகையில் டி ஆர் டி தமிழொலி குடும்பமும் முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சுமந்தபடி பயணிக்கும் இந்த நேரம் எம் அவர் படைப்புகளின் நேரம். இது கலைய நேரம். சரியாக 1:07 லக்கிய ராஜ்யத்தில் 12:07 தாயகத்தில் மாலை 4:37.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷெரிமஹால்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சுமந்தபடி பயணிக்கும் எம்மவர் படைப்புகள். கலைய நேரம் சரியாக 1:14, அக்கிய ராஜ்யத்தில் 12:14, தாயகத்தில் மாலை 4:44.
1: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsel 4, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 20 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சுமந்தபடி பயணித்துக் கொண்டிருக்கிறது TRT தமிழொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ்நொழியில் முள்ளிவாக்கால் நினைவுகள். சுமந்த வாரத்தோடு டி ஆர் டி தமிழ்நொழி குடும்பமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஒலிக்கும் பாடலோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் சோபிதா அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள்
4: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
5: VT Superstore Garla Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
5: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
5: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூலிலகம், இந்திய செய்திக்கு பெர் ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷங்கரி, கால்லே கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸில் அமைந்திருக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர இலங்கை செய்திகளோடு முதலில் தமிழின அழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் நினைவின் வழியே இனத்தின் வரலாற்றை காக்கும் ஒரு சின்னமாக சிட்னியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இன்று சனிக்கிழமை திறக்கப்பட்டது. இனப்படுகொலைக்கு இலக்கான தாயக தமிழ் மக்களின் நினைவாகவும் அவர்களின் நினைவு நாட்களில் மலர் தூவி வணக்கம் செலுத்துவதற்கும் சிட்னி நகரில் நிரந்தர தமிழர் நினைவு தூவி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. தமிழரின அழிப்பு நினைவு தூபி திறப்பு நிகழ்வு இன்று காலை 9:45 நடைபெற்றது. இந்த நிகழ்வில் குமர்லண்ட் நகரசபை முதல்வர் பங்கேற்று நினைவு தூபியை திறந்து வைத்தார். சிட்னியில் உள்ள பெண்டில் கில் சிவிக் பார்க் பொது இடத்தில் குமர்லண்ட் நகரசபையின் ஆதரவுடன் இந்த நினைவு தூபி நிறுவப்பட்டுள்ளது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சிட்னி அமைப்பின் ஏற்பாட்டில் சிட்னியில் உள்ள அனைத்து தமிழர் அமைப்புகளின் ஒத்துழைப்போடும் இந்த நினைவு தூபி நிறுவப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உருவாக்கப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி வெறும் கற்களாலும் சிலைகளாலுமான ஒரு கட்டமைப்பு அல்ல. அது தமிழர் இனத்தின் துயர வரலாறு, போராட்ட நினைவு, இன அழிப்பு, வேதனை மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான அழைப்பின் அடையாளமாக திகழ்கிறது. உலகம் முழுவதும் பரவி வாழும் ஈழத்தமிழர்களுக்கு முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு புவியியல் இடம் மட்டுமல்ல, அது அழிக்கப்பட்ட உயிர்களின் சாட்சியமும் மறக்க முடியாத வரலாற்று காயமும் ஆகும். மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றத்துக்காக மனப்பாங்கு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வளர்ச்சி பெற்ற பிரதியை உருவாக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் மனப்பாங்கு ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாகரிகமான பிரதியை உருவாக்குவதற்கு தேவையான அடித்தளம் பாடசாலை காலத்தில் பெறும் அனுபவங்களாகும் என்றும், அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாணவர்களுக்கு இடமளிப்பதே அரசாங்கம் 13 வருட பாடசாலை கல்வியை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றும் பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை சௌசிரியபாய வளாகத்தில் நடைபெற்ற டவர்கோல் திரையரங்கு அறக்கட்டளையினால் 30வது தடையாக ஏற்பாடு செய்யப்பட்ட 2024 அல்லது 2025 அகில இலங்கை பாடசாலைகள் நாடகப் போட்டித் தொடரின் விருது வழங்கும் விழாவில் பிரதமாதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கொட்டும் மழையிலும் காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக நேற்று தினம் 4வது வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 855 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது 651 வரையிலான ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த ஏப்ரல் 224ஆம் தேதி முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் வடகிழக்கு ரீதியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்றி பிரதேச சபைக்கு முன்பாக நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. அப்பகுதி பொதுமக்களால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அங்கிருந்த மக்கள் விருப்புடன் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்தினர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவாயுதம் ஓவிய புகைப்படம் மற்றும் ஆவண காட்சி இன்று ஆரம்பமாகின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இது தொடர்பாக கூறுகையில், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாம் பல்வேறு வேலை திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம்.
அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் மே 16 முதல் மே 18 வரை நினைவாயுத ஓவிய புகைப்படம் மற்றும் ஆவண காட்சி நடைபெறுகின்றது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே கந்தக பூமி உயிர் வலியின் மொழி கவிதை போட்டியை நடத்தினோம். முள்ளிவாய்க்காலில் நமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான ஆதாரபூர்வமான தரவுகள், ஒளிப்படங்கள் மற்றும் ஆவணங்களை இளையோர் மத்தியில் கொண்டு சேர்க்கும் ஒரு வரலாற்று பதிவாக நாங்கள் கண்காட்சியை நடத்தவுள்ளோம் என்றனர். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மல்வானே பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் 3 நாளாகவும் தங்கியிருந்து தமது போராட்டத்தை இன்றும் தொடர்கின்றனர். நேற்று கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையிலேயே அவர்கள் 3 அங்கு தங்கியிருக்க தீர்மானித்துள்ளனர். குறித்த இல்லத்தையும் அது அமைந்துள்ள காணியையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிந்தாவூர் கலாச்சார மண்டபத்தின் நிர்மாணப் பணிகளை மீள ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி எதிர்வரும் வாரத்தில் நிந்தாவூருக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இதனை அடுத்து ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் தொடர்பான ஆய்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், நிந்தாவூர் பிரதேச சபையின் தவிசாளர், மாவட்ட அரசாங்க அதிபர், உள்ளூராட்சி ஆணையாளர், இலங்கை காவல்துறை ஐயர் அதிகாரிகள், முப்படை அதிகாரிகள், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நிந்தாவூர் கலாச்சார மண்டபத்துக்கு விஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை நேரில் பார்வையிட்டனர். இதன்போது கலாச்சார மண்டபத்தின் தற்போதைய நிலை, மீள ஆரம்பிக்கப்படவுள்ள அபிவிருத்தி பணிகள் மற்றும் ஜனாதிபதி அவர்களின் விஜயத்துடன் தொடர்புடைய ஏற்பாடுகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றிருந்தன. இலங்கையின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதுடன் அரசாங்கத்தின் முறையற்ற நிதி அமைத்துவத்தால் நாட்டு மக்கள் மிக வேகமாக மறும நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலித் ஏவீர தெரிவித்துள்ளார். கடந்த 1.5 நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடையவில்லை. தேசிய ரீதியில் செல்வத்தை உருவாக்குவதற்கான எவ்வித திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை. குறிப்பாக அரசாங்கம் மூலதன செலவுகளை குறைத்துள்ளதால் சந்தையில் பணப்புழக்கம் இல்லாது போயுள்ளதாகவும், இது பொருளாதாரத்தை மேலும் சுருக்கியுள்ளது. அரசாங்கத்தின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கைகள் எவ்வித தர்க்கமும் மற்றதாக காணப்படுகின்றது. இளைஞர்களுக்கு குறைந்த விலையில் வாகனங்களை வழங்குவதாக கூறிவிட்டு அதிக விலையுடைய வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்ததன் மூலம் நாட்டின் டொலர் கையிருப்பு பெருமளவில் வீணடிக்கப்பட்டுள்ளது. அதனால் டொலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி முன்னப்போதும் இல்லாத வேகத்தில் சரிவடைந்து வருகிறது. இது ஒட்டுமொத்த உற்பத்தி மற்றும் நுகர்வுத்துறையை பாதித்துள்ளது. ஒரு அரசு ஊழியரின் சம்பளத்துக்கு நிகராகவே மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளது. அத்துடன் விவசாயிகள் தமது விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் நெருக்கடிகளை அனுபவிக்கின்றனர். அரசாங்கம் சர்வதேச நிதியம் போன்ற வெளிநாட்டு சக்திகளின் ஆலோசனைகளை மட்டுமே பின்பற்றி கடன் கொடுத்தவர்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றன. நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் குறித்து சிந்திப்பதில்லை. முறையான பொருளாதார தத்துவமோ அல்லது மூலோபாய திட்டமோ இல்லாத இந்த நிலைமை மேலும் தொடர்ந்தால் நாடு மீண்டெழ முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்று கூறியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா அபயவர்த்தன சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிரும் செப்டம்பர் 7 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்றைய தினம் பிரதம நீதியரசர் பிரீதி பத்ம சூரசேனா, அச்சில வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரெட்னா ஆகியோர் மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மண்டில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் அமர்வு குறித்த மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 7 ஒத்திவைத்தது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக
கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என தனது சட்டத்தரணிகள் ஆரம்ப கட்ட ஆட்சேபனைகளை முன்வைத்த போதிலும் மேல்நீதிமன்றம் அந்த ஆட்சேபனைகளை நிராகரித்ததாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மேல்நீதிமன்றத்தின் அந்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது எனவும், எனவே தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு உத்தரவிடுமாறு அவர் உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை, சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக செயல்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் சனத் நிசாந்தாவின் சகோதரர் யக சமந்தவுக்கு 5.5 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து சிலாவம் மேல்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் வினைத்திறன் அதிகரிக்கவோ அல்லது நுகர்வோருக்கு எவ்வித நிவாரணமோ கிடைக்கவில்லை என மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க, இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை நிறுவனத்தின் பெயரையும் கட்டமைப்பையும் மாத்திரமே மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். மின்சார சபையின் பெயர் மாறியுள்ளதே தவிர வினைத்திறன் சிறிதளவும் மேம்படவில்லை. உண்மையாகவே வினைத்திறன் அதிகரித்திருந்தால் மின்சார கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்காது என அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துள்ள அவர், அது மின்சார கட்டணங்கள் மீது மேலும் அழுத்தத்தை பிரயோகிக்கும் என எச்சரித்துள்ளார். வெசாக்கு மாதத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரச சேவையை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் மீது மேலதிக சுமை விழாதவாறு பலசக்தி தொடர்பான செலவுகளை அரசாங்கமே பொறுப்பேற்று ஒரு நிலையான முகாமத்துவ செயல்முறையை முன்னெடுத்துள்ளது. எதிர்வரும் வெசாக்கு வாரத்தில் மக்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய போர் காரணமாக உள்நாட்டு பொருளாதாரத்தில் புதிய நெருக்கடிகள் உருவாகி வரும் சூழலிலும், கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் வர்த்தக நிறுவனங்களும் நுகர்வோரும் வங்கிகளிடமிருந்து மிக அதிவேகமாக பணத்தை கடனாக பெற்றுள்ளதாக மத்திய வங்கியின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. வட்டி விகிதங்கள் மேலும் உயர்வதற்கு முன்னர் கடன்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த அவசரம் ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய நிதியில் விவரங்களில், மார்ச் மாதத்தில் மாத்திரம் வணிக வங்கிகள் தனியார் துறைக்கு 258.4 பில்லியன் ரூபாய் கடன்களை வழங்கியுள்ளன. இது பிப்ரவரி மாதத்தில் பதிவான 144.4 பில்லியன் ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2 மடங்கு உயர்வாகும். கடந்த ஆண்டு நவம்பரில் பதிவான 262.6 பில்லியன் ரூபாய் என்ற வரலாற்றின் உச்சகட்ட மாதாந்த பதிவுக்கு மிக நெருக்கமாக இம்மாத பதிவு அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வாகனங்களுக்கான இறக்குமதி சுங்க தீர்வை மீது 50% கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அடுத்த 3 மாதங்களுக்கு விதிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இருப்பினும் மே 15 அல்லது அதற்கு முன்னர் திறக்கப்பட்ட நாணய கடிதங்களுக்கு இந்த கூடுதல் கட்டணம் பொருந்தாது என நிதியமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வாகனங்களின் விலைகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகியே தெரிவித்துள்ளார். சந்தையில் நிலவும் மாற்றங்களுக்கு ஏற்ப வாகனங்களின் விலைகள் சுமார் 10% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி 140 லட்சம் ரூபாயாக இருந்த விலை சுமார் 8 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும். இது ரேஸ் மற்றும் பேசல். இதன் விலை சுமார் 12 லட்சம் ரூபாயால் உயர வாய்ப்புள்ளது. யாரிஸ் இதன் விலை 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும். லேண்ட் குரேஷியர் தற்போதைய சூழ்நிலையில் இதன் விலை சுமார் 30 லட்சம் ரூபாயால் அதிகரிக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதுவரும் சில வாரங்களில் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என மேலும் தெரிவித்துள்ளார்.
கொழும்பு நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்ட புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொகுதி தற்போது ஒரு மிதக்கும் சந்தையாக அன்றி ஒரு மிதக்கும் நரகமாக மாறியுள்ளதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். பேரே ஏரி மற்றும் மிதக்கும் சந்தை தொகுதியின் தற்போதைய நிலையை நேரில் ஆராய்வதற்காக மேற்கொண்ட களவிஜயத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ் சுன்னாகம் புத்தூர் வீதியில் அமைந்துள்ள ரயில்வே கடவையில் அவசர மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க உள்ளதால் அந்த வீதி இன்றும் நாளையும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும். வடபகுதி ரயில்வே பாதை மற்றும் பராமரிப்பு திணைக்கள பொறியியலாளர் ஈ கே சதுரனேனா இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளார். அதன்படி இன்று காலை 7 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை இந்த வீதி மூடப்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சேனத் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பெரும்பாலான அகழ்வுகள் புதையல் தொடர்பான மூட நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயே முன்னெடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மரவாசல மற்றும் கூணப்பிட்டிய புகையிருத நிலையங்களுக்கு இடையே புகையிருத பெட்டியொன்று இன்று அதிகாலை கவிழ்ந்ததில் லேசான காயமடைந்த 12 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் விபத்து நடந்த இடத்துக்கு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் ஒரு காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் காவல்துறை ஊடகப் பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியஸ்தகர் எப்ஜூ புட்லர் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3:25 பொல்ககாவு பொல்கவாலையில் இருந்து புறப்பட்ட இந்த புகழிதம் களுத்துறை தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்துக்குள்ளாகியுள்ளது. படுகாயம் மனவாசல மற்றும் கூணுவப்பெட்டிய புகழித நிலையங்களுக்கு இடையே புகழித பெட்டியொன்று இன்று அதிகாலை கவிழ்ந்ததில் லேசான காயமடைந்த 12 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் விபத்து நடந்த இடத்துக்கு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் ஒரு காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் காவல்துறை ஊடகப் பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியஸ்தகர் எப்ஷூ வுட்லர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட இருவரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன பிடியாணை பிறப்பித்துள்ளார். வழக்கு விசாரணை

சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் தமிழக அம்மன் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்ணாதுர பகுதியில் சிறுமி ஒருவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படுவதை கண்காணித்து வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த சிறுமியின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யவும் அதிகார சபை ஆரம்பம் முதலே செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணை நடவடிக்கைகளில் எவ்வித வெளி அழுத்தங்களும் இல்லை என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சமோ அல்லது குழப்பமோ அடைய தேவையில்லை என்றும் அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளார். கோமாகம காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பிடிபன தெற்கு பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருந்து ராணுவ சிப்பாய் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை காலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள கிணற்றில் சடலம் ஒன்று காணப்படுவதாக கோமாகம காவல்துறைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மொரந்துடுவ மகாளந்த பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய இராணுவ சிப்பாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் மீதான நீதவான் விசாரணைகளும் மரண பரிசோதனைகளும் நடத்தப்பட்டதை அடுத்து சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழு தலைவன் என அறியப்படும் சமரண சஞ்சீவ என்னும் கனயமுள்ள சஞ்சீவவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியானது கம்பகா ஓஸ்மன் என்பவரால் வழங்கப்பட்டது என கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் அல்சங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விடயங்களை முன்வைத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கனயமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் 44வது சந்தேக நபராக கம்பகா ஓஸ்மன் என்பவரை பெயரிடுவதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். இதேவேளை சந்தேக நபரான கம்பகா ஓஸ்மன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 72 மணித்தியால தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அந்த கால பகுதி நிறைவடைந்துள்ள நிலையில் அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி பெற்றுள்ளதாக அதிகாரிகள் இதன்போது குறிப்பிட்டுள்ளனர். பிரித்தானியாவில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கருத்துக்களை தீவிரமாக பரப்புவதற்காக உள்நாட்டு பக்கங்கள் போல கண்காணிக்கும் டஜன் கணக்கான பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இலங்கை வியட்நாம் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றமை அம்பலமாகியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலி தகவல்கள் மற்றும் காணொலிகளை கொண்டு பிரித்தானிய மக்களை திசை திருப்பும் ஒரு பாரிய செல்வாக்கு செலுத்தும் நடவடிக்கை இதன் பின்னணியில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. குடியேற்றவாசிகளுக்கு எதிரான போலி காணொலிகளை பகிரும் இந்த பக்கமும் இலங்கையிலிருந்தே இயக்கப்படுவதாக மெட்டா நிறுவனத்தின் வெளிப்படைத்தன்மை கருவிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த கணக்குகள் மூலம் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் அதி தீவிரம் வாய்ந்த போலி AI காணொலிகள் உருவாக்கப்பட்டன. பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் அரபு ஆடைகளை அணிந்த ஆண்கள் சரியா சட்டத்தை அமுல்படுத்துவது போன்ற காட்சிகள் லண்டன் லிவர்பூல் பெர்மிங்காம் ஆகிய நகரங்கள் 2050 ஆண்டில் குப்பை மேடுகளாகவும் இஸ்லாமியமயமாக்கப்பட்டும் வன்முறைகள் நிறைந்த இடங்களாகவும் மாறுவது போன்ற கற்பனை காணொலிகள் இந்த வீடியோக்கள் 20 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளன. லண்டன் முதல்வர் சர்சாதிகான் இது குறித்து கருத்து வெளியிடுகையில் இந்த வலைப்பின்னலுக்கு பின்னால் 2 பிரதான காரணங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் போன்ற பிரித்தானியாவிற்கு எதிரான நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் தீவிர வலதுசாரி அமைப்புகள் பிரித்தானியாவின் ஸ்திரத்தன்மையை குலைக்க இவற்றை ஆதரிக்கின்றன. சமூக ஊடகங்களில் அதிக பார்வையாளர்களை பெறுவதன் மூலம் விளம்பர வருமானம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டு தனிநபர்களின் நிறுவனங்களும் இதனை செய்கின்றன. இவ்வாறான போலி AI காணொலிகள் லண்டன் மற்றும் பிரித்தானியாவின் நற்பெயரை சர்வதேச ரீதியில் பாதிப்பதுடன் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் சுற்றுலாத்துறையையும் பாதிப்பதாக முதல்வர் கவலை வெளியிட்டுள்ளார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் சமூக உளவியலாளர் பேராசிரியர் சண்டர் வாண்டர் லிட்னன் மற்றும் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் யுவான் மெக்டர் மாட்ரீஸ் ஆகியோர் பின்வரும் ஆபத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளனர். பொதுமக்கள் தங்களால் போலி AI காணொலிகளை கண்டறிய முடியும் என்று நம்பினாலும்

0: உண்மையில் 55 வீதம் துல்லியத்தன்மையுடன் மட்டுமே அவர்களால் அதனை கண்டறிய முடிகிறது. மக்கள் அதிகளவில் AI போலி உள்ளடங்களை பார்க்கும்போது அவர்கள் உண்மையான மற்றும் உத்தியோகபூர்வமான செய்திகளையும் நம்ப மறுக்கும் நிலை உருவாகின்றது. பல மக்கள் அது AI தயாரிப்பு என்று தெரிந்தாலும் அது தங்களது அரசியல் அல்லது சமூக கருத்துக்களுடன் ஒத்துப்போகும் பட்சத்தில் அதனை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த விவகாரம் குறித்து மெட்டா நிறுவனம் விடுத்துள்ள அறிவிப்பில், ஒருங்கிணைக்கப்பட்ட போலி செயல்பாடுகளை தடுப்பதற்கு உலகளாவிய விசேட குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும், சமூக நெறிமுறைகளை மீறும் கணக்குகள் AI மூலம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் தடையின்றி நீக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கத்தால் மேல் மாகாணம் சப்ரகமோ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தனகலு ஓயா வடிநில பகுதியில் விடுவிக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணி நேரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் 141 வீடுகள் பகுதியளவில் சேதம் அடைந்துள்ளதாக அனைத்து மாமத்த நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த மே 10 முதல் இன்று வரையான காலப்பகுதியிலேயே இந்த வீடமைப்பு சேதங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் சீரற்ற காலநிலையால் ரத்னபுரி மாவட்டத்தில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாவட்ட வாரியாக பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் விவரங்கள் பின்வருமாறு: களுத்துறை மாவட்டம் 78 வீடுகள், மட்டக்களப்பு மாவட்டம் 25, ரத்தினபுரி மாவட்டம் 12, காலி மாவட்டம் 6, கொழும்பு மாவட்டம் 5, மொனராகலை மாவட்டம் 4, யாழ்ப்பாணம் மாவட்டம் 4, கம்பகா மாவட்டம் 3, ஹம்மாந்தோட்டை மாவட்டம் 2, அனுராதபுரம் மாவட்டம் 2. இதேவேளை தொடரும் இந்த அனைத்த நிலைமை காரணமாக நாடு முழுவதும் 48 பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட 1863 குடும்பங்களைச் சேர்ந்த 4099 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமத்து நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV, சிபிலிஸ் மற்றும் கெபடைஸ் பி ஆகிய 3 நோய்களும் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் 3 வகை நோய்கள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் இதுவரும் June 1 முதல் நாடுளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த வேலை திட்டம் மற்றும் அதன் இலக்குகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று கொழும்பு ரமடா ஹோட்டலில் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்ட சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவின் வைத்திய நிபுணர் திலங்க ருவான், இலங்கையிலிருந்து இந்த 3 வகை நோய்களையும் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்திருந்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்கனவே HIV மற்றும் சிபிலிஸ் ஆகிய நோய்கள் தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அதனுடன் கெபடைஸ் பி நோயையும் இணைத்து 3 நோய்களையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்துவதே இந்த 3 வகை நோய்கள் ஒழிப்பு திட்டத்தின் நோக்கமாகும். அதற்கமைய June 1 முதல் நாட்டில் உள்ள அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வழமையான HIV மற்றும் சிபிலிஸ் பரிசோதனைகளுடன் மேலதிகமாக ஹெபடைடிஸ் பி பரிசோதனையும் கட்டாயமாக முன்னெடுக்கப்படும். நாட்டில் ஹெபடைடிஸ் பி நோயின் தாக்கமானது 1% குறைவாகவே காணப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு. இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம்.com.
1: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: இதுதான்
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளோ பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Viti Superstore, Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelak, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 Garten Strasse 3098 அருகாமையில்.
3: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
3: சுவிசிலே VTS Finance GmbH.
0: மதியத்தான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதுடில்லியில் நடந்த 2 பிரிக்ஸ் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை. தலைமை வகிக்கும் இந்தியா அதன் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, ஈரான், ஐக்கிய அரபு சிற்றரசுகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த மாநாட்டில் ஈரானுக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடந்தது. 5 சுற்றுப்பயணத்தின் 2 நாளில் நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெதர்லாந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டாம் பெர்டன்சன் மற்றும் இந்திய தூதர் குமார் துஹின் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில், ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையை மத்திய அரசு உயர்த்தி இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த விலை ஏற்றத்தின் மூலம் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு பொறுத்துக் கொள்ளுங்கள், அதை செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள் என்று மத்திய அரசு அறிவுரை கூறுவது தனது தோல்வியை மறைக்கும் முயற்சி ஆகும். மக்கள் மீது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சுமையை குறைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொறுப்பற்ற வகையில் அரசியல்வாதிகள் கருத்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவசேனை கட்சி சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கடந்த ஆண்டு நடந்த கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நவம்பர் 10 கூட்ட நெரிசல் மிகுந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் கார் குண்டு வெடித்தது. அதில் 12 பேர் இறந்தனர். 5 மாநிலங்களில் விசாரணை நடத்திய இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு 7500 பக்க குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்திருக்கிறது. தாக்குதல் நடத்தியவர் சம்பவ இடத்தில் மாண்டார். எஞ்சியுள்ள 9 பேர் தடுப்பு காவலில் உள்ளனர். ஏர் இந்திய குழுமம் கடந்த நிதியாண்டில் சுமார் 2.8 பில்லியன் டாலர் நட்டத்தை சந்தித்துள்ளது. இந்தியாவின் 2ம் ஆகப்பெரிய விமான நிறுவனம் ஏர் இந்தியா. அதன் வருமானம் சரிந்ததற்கு ஈரான் போரால் ஏற்பட்ட விமான சேவை தடங்கள் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் ஆகாய வழியில் இந்திய விமான சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது நஷ்டத்துக்கு மற்றொரு காரணம். 2024-25 நிதியாண்டில் ஏர் இந்திய நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் சுமார் 1.13 பில்லியன் டாலர் ஆகும். ஆந்திரத்தில் ₹16,000 கோடி மதிப்பிலான 5ம் தலைமுறை இலகு ரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் நேற்று அடிக்கல் நாட்டினார். ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணையை முறையாக கையாளாத குற்றச்சாட்டில் 3 IPS அதிகாரிகளை முதல்வர் சுவேந்து அதிகாரி இடைநீக்கம் செய்து நேற்று உத்தரவிட்டார். பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறுதலாக விழுந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான். பஞ்சாபில் உள்ள கோஹியார்பூர் மாவட்டத்தில் தனது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது புதிதாக தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் 4 வயது சிறுவன் தவறுதலாக விழுந்துள்ளான். சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர், மாவட்ட நிர்வாக குழுக்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஆகியவை அந்த இடத்துக்கு விரைந்து மீட்பு பணியை தொடங்கின. ஆழ்துளை கிணற்றின் ஆழம் சுமார் 20 முதல் 30 அடி வரை இருக்கலாம் என்று கூறப்பட்டது. இதனிடையே ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த சிறுவனுக்கு குழாய் வழியாக ஆக்சிஜன் வழங்கப்பட்டதோடு கேமரா வழியாக அவரது நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பல்வேறு மீட்புக் குழுக்கள் மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் ஈடுபட்ட தீவிர 9 மணி நேர மீட்பு நடவடிக்கைக்கு பிறகு சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான். மேலும் அந்த சிறுவனை மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். எஃப் உற்பத்தி நிறுவனமான டாடா ஸ்டீல் அதன் செயல்பாடுகள் மூலம் கிடைத்த வருவாயின் உந்துதலால் 2025-26 நிதியாண்டின் 4வது காலாண்டில் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 2 மடங்குக்கும் மேலாக உயர்ந்து ₹2,965 கோடியாக இருப்பதாக அறிவித்துள்ளது. சென்னையில் ஆவண தங்கம் விலை சவரனுக்கு ₹120 குறைந்து 1 சவரனின் ₹1,18,000 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹15 குறைந்து 1 கிராம் ₹14,750 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை ₹15 குறைந்து ₹290 விற்பனையாகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலகச் செய்திகள். உலகச் செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். லெபனான், இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையிலும் மேலும் 45 நாட்களுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பொறுத்தவரையில் அது முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என நாங்களும் விரும்புகிறோம். எங்களை பொறுத்தவரை ஹோர்முஸ் நீரிணை திறந்தே உள்ளது. எங்களுடன் போரிடும் நாடுகளின் கப்பல்களை தவிர மற்ற அனைத்து நாடுகளின் கப்பல்களும் அதன் வழியாக செல்லலாம். அவ்வழியாக பயணிக்க வேண்டிய கப்பல்கள் எங்கள் ராணுவத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். ஏனெனில் அந்த பாதையில் பொருத்தப்பட்டுள்ள கண்ணி வடிகள் உள்ளிட்ட தடைகளை கடந்து செல்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவோம். இதுபோல் ஏராளமான இந்திய கப்பல்களுக்கு நாங்கள் வழிகாட்டி இருக்கிறோம் என கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்துள்ளார். சீன அதிபர் சின்பிங்குடன் இறுதிக்கட்ட பேச்சுக்கள் முடிவிட்டதைத் தொடர்ந்து அவர் பெய்ஜிங்கிலிருந்து அமெரிக்காவிற்கு புறப்பட்டுள்ளார். இருதரப்பு சந்திப்பு உலக புகழ் பெற்றதாகவும் மிக வெற்றிகரமானதாகவும் மறக்க முடியாத ஒன்றாகவும் அமைந்ததாக திரு ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவும் சீனாவும் அவற்றுக்கு இடையில் புதிய ஆக்கோசமான நிலையான உறவை அமைத்திருப்பதாக அதிபர் கூறினார். வர்த்தகம், எண்ணெய், ஈரான், தைவான் ஆகியவற்றில் கடந்த 2 நாட்களாக கவனம் செலுத்தப்பட்டது. அதிபர் சீயுடன் உண்மையான ஆழமான தொடர்பை கட்டிக்காக்க தாம் தயார் என்று திரு ரம் கூறியுள்ளார். சீன அதிபரை வாஷிங்டனுக்கு அழைத்திருப்பதாக திரு ரம் தெரிவித்துள்ளார். தைவானுக்கு அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்கா இன்னும் உறுதியான இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உளவு அமைப்பான CIA இயக்குநர் ஜான் ராட்கிளிப் கியூபாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு உயர் அதிகாரிகளையும் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவின் பேரனான ரவுல் கில்லர்மோ ரோட்ரிக்ஸ் காஸ்ட்ரோவையும் சந்தித்து பேசியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகாலமாக மோதல் போக்கு நிலவி வரும் பதற்றமான சூழலில் இந்த உயர்நிலை ரகசிய சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. IS பயங்கரவாத அமைப்பின் 2வது ஆக மூத்த தலைவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க படையினரும் நைஜீரிய படையினரும் இணைந்து நடத்திய அதிரடி தாக்குதலில் அபு பிலால் அல் மினுக்கி கொல்லப்பட்டதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவில் ஒளிந்து கொள்ளலாம் என்று அல் மினுக்கி தவறாக நினைத்ததாக திரு ட்ரம்ப் கூறினார். நைஜீரிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புக்கு அவர் தமது நன்றியை தெரிவித்தார். சில மாதங்களுக்கு முன்னர் நைஜீரியாவில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாகியதாக அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அந்த குற்றச்சாட்டை நைஜீரியா நிராகரித்தது. அதிபர் ட்ரம்ப் அவ்வாறு குற்றச்சாட்டிய பிறகு சென்ற ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று அமெரிக்கா பயங்கரவாத தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முதன்முறையாக சீன சந்தையில் பாண்டா கடன் பத்திரங்களை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் சீன செலாவணியான யுவானில் சுமார் 25 கோடி டாலர் நிதி அந்த நாடு திரட்டியுள்ளது. 3 ஆண்டுகள் முதிர்வு காலம் கொண்ட இந்த பத்திரங்களுக்கு 2.5% வட்டி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அரசுகள் அல்லது நிறுவனங்கள் சீனாவின் உள்நாட்டு சந்தையில் சீன செலாவணியிலேயே நிதி திரட்டுவதற்காக இந்த பாண்டா கடன் பத்திரங்களை வெளியிடலாம். பாகிஸ்தான் நிதியமைச்சரின் ஆலோசகர் குர்மம் சயாத் இது குறித்து மேலும் கூறுகையில், பாகிஸ்தான் வரலாற்றிலேயே சீன சந்தையில் வெளியிடப்பட்ட முதல் இறையாண்மை கடன் பத்திரங்கள் இவையாகும். பிலிப்பைன்ஸில் பெரிய அளவிலான மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றனர். தலைநகர் மணிலாவிலும் லுசோன் தீவிலும் மின்சார தடை ஏற்பட்டது. பிலிப்பைன்ஸின் மத்திய தீவுகளிலும் மின்சார தடை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதன் தேசிய மின் கட்டணைப்பு நிறுவனம் தெரிவித்தது. மின் உற்பத்தி நிலையங்களின் பராமரிப்பு பணி நிறுத்தம், மின் கட்டணைப்பு சிக்கல் ஆகியவற்றால் தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மின்சார தடை 7 மணி நேரம் வரை நீடிக்கலாம் என்று முன்னிறைக்கப்பட்டிருந்தது. அனைத்து செயல்பாட்டு தொழில்நுட்ப அம்சங்களும் முழுமையாக ஆராயப்பட்டு தேவைப்படும் இடங்களில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிலிப்பைன்ஸின் எரிசக்தித்துறை செயலாளர் கூறியுள்ளார். கொசுக்கள் உங்களை மட்டும் அதிகம் கடிக்கிறதா, ஏனென்று யோசித்ததுண்டா? ஒரு நபரை விட மற்றொரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கொசுக்களின் உணர்வுகள் கொடுக்கும் அறிகுறிகள் பங்காற்றுகின்றன. மனிதர்களின் மனத்தை 10 மீட்டர் தொலைவில் இருந்தே கொசுக்களால் கண்டறிய முடியும். அவை நெருங்க நெருங்க குறிப்பிட்ட சிலரின் வெப்பநிலை, ஈர்ப்பதம் ஆகியவை கொசுக்களை அதிகம் ஈர்க்கும் என்பது நிபுணர்களின் கண்டுபிடிப்பு. இரத்த பிரிவுகள் ஒரு காரணமா? கொசுக்கள் குறிப்பிட்ட இரத்த பிரிவுகளை விரும்புகின்றன என்பதற்கு அறிவியல் ஆதாரம் ஏதும் இல்லை. ஒரு சில மனிதர்களை கொண்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டன. அவை சருமம், கண்கள், முடி ஆகியவற்றின் நிறங்களும் ஒரு பொருட்டல்ல என்று கூறப்படுகின்றன. மாறாக நம் உடலிலிருந்து வெளியாகும் மனம் மிக முக்கிய பங்காற்கிறது. மனிதர்கள் உடலிலிருந்து 300 முதல் 1000 வரையிலான வெவ்வேறு நாட்டு கலவைகளை வெளியிடுகின்றனர். ஆனால் இவற்றில் எது கொசுக்களை அதிகமாக ஈர்க்கிறது என்று தெரியவில்லை. அதை விஞ்ஞானிகள் ஆராய்கின்றனர். மதுபானம் அருந்துவோரே கொசு அதிகம் ஈர்க்குமா? உடல் வெப்பநிலையே மதுபானம் உயர்த்துகிறது. சருமத்தின் மனம் மாறுகிறது. சுவாசத்திலிருந்து வெளியாகும் கரியமில மாயுவின் அளவும் அதிகரிக்கிறது. மதுபானம் அருந்துவர்களின் மனம் அனோபல்ஸ் வகை கொசுக்களை அதிகம் ஈர்க்கின்றன. அவ்வகை கொசுக்கள் மலேரியா நோயை பரப்பும் தன்மை கொண்டவை. பருவநிலை மாற்றத்தால் கொசுக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அவை ஏன் குறிப்பிட்ட மனிதர்களை கடிக்க விரும்புகின்றன என்பதை கண்டறிவது அவசியமாகிறது. கொசுக்கள் நம்மை கடிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? சருமத்தை மறைக்கும் தளர்வான ஆடைகளை அணிய வேண்டும். கொசுவலைகள், கொசு மருந்து ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். மேலும் அளவோடு சாப்பிட வேண்டும். மது அருந்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள். அமெரிக்காவில் சமூக ஊடகங்களுக்கு எதிராக ஒரு பள்ளி வட்டாரம் தொடுத்த முதல் வழக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. யூ டியூப், ஸ்னேப், டிக்டாக் ஆகியவை மாணவர்களுக்கு ஏற்படுத்திய மன நெருக்கடிக்காக பள்ளிகளுக்கு இழப்பீடு கொடுக்க முன்வந்தன. கலிபோர்னியா நீதிமன்றத்தில் விவரம் பதிவாகியுள்ளது. நிறுவனங்கள் எவ்வளவு கொடுத்தன என்பது தெரியவில்லை. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றுக்கு எதிரான வழக்கு அடுத்த மாதம் 15 தேதிக்கு நடக்கும். கலிபோர்னியா மாநிலத்தில் சமூக ஊடக நிறுவனங்களால் பிள்ளைகளுக்கு மனப்பாதிப்பு என்று சொல்லி 300-க்கும் அதிகமான வழக்குகள் தொடுக்கப்பட்டன.

மார்ச் மாதம் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் ஒரு வழக்கில் மட்டும் 20 வயது பெண்ணுக்கு $6 மில்லியன் இழப்பீடு தர நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறு வயதில் சமூக ஊடகத்துக்கு அடிமையாக இருந்ததாக அவர் வழக்கு போட்டார். தொடர்வது விளையாட்டுச் செய்தியில், இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் ஆரம்ப விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக உலக செஸ் சம்மேளனத்தின் தலைவர் அர்காடி துருகோவிச் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இவரது வருகை அமைந்துள்ளது என கூறப்படுகிறது. அர்காடி துர்கோவிச்சை வரவேற்பதற்காக இலங்கை செஸ் சம்மேளனத்தின் தலைவர் லஸ்மன் விஜயசூரியா மற்றும் பொதுநலவாய செஸ் சம்மேளனத்தின் தலைவர் பரத்சிங் உள்ளிட்ட குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றிருந்தனர். குறித்த பொதுநலவாய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி தொடர் இன்று சனிக்கிழமை முதல் 26ஆம் தேதி வரை களுத்துறை வஸ்கடுவையில் உள்ள சிட்ரஸ் ஹோட்டலில் நடைபெறுகிறது. இதில் 14 பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்த 550க்கும் மேற்பட்ட ஆண் பெண் செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நடப்பு சீசனில் சென்னையின் எக்ஸி தனது சொந்த மண்ணில் கடைசி ஆட்டத்தில் பெங்களூரு எக்ஸியை இன்று சந்திக்கிறது. T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பாக விளையாடிய வீரர் இசான் சிசனுக்கு பீகார் அரசு ₹1 கோடி வெகுமதி வழங்கியுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு 40% அபராதம் விதிக்கப்பட்டது. கால்பந்து உலகக்கோப்பைக்காக நட்சத்திர வீரர்கள் நிரம்பிய 26 பேர் கொண்ட பிரான்ஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கிளியன் எம்பாவே, பேலந்தோர் விருது பெற்ற உஸ்மான் டெம்பலே இருக்கிறார்கள். கடந்த உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவுடன் தோல்வியிட்ட பிரான்ஸ் அணியில் தற்போது இருப்பவர்கள் எல்லாமே மிகப்பெரிய நட்சத்திர வீரர்களாக மாறியுள்ளார்கள். அமெரிக்க உலக கிண்ண கால்பந்து போட்டிகளுக்கு வர விரும்பும் ரசிகர்கள் சிலருக்கு விசா கட்டணத்தை குறைக்க இருக்கிறது. அல்ஜீரியா, கேப் வர்டே, ஐவரி காஸ்ட், செனகல், துனிஷியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ரசிகர்களுக்கு அது பொருந்துமாகும். அந்த நாடுகளின் மக்கள் வழக்கமாக அமெரிக்கா செல்வதற்கு $5,000 முதல் $15,000 வரை கூடுதலாக செலுத்த வேண்டும். மீண்டும் தாயம் திரும்பும்போது அவர்கள் அந்த பணத்தை திரும்ப பெற முடியும். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க அந்த திட்டம் நடப்பில் இருக்கிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு போட்டியில் விளையாட இருக்கும் நாடுகளுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இறுதியாக நாணய மாற்றி வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டு கணசனை வழங்குகின்றார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் ₹380.14, இந்திய பெறுமதியில் ₹111.58, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் ₹327.01, இந்திய பெறுமதியில் ₹95.98, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் ₹415.40, இந்திய பெறுமதியில் ₹121.93, ஒரு ஐக்கிய நாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் ₹435.79, இந்திய பெறுமதியில் ₹127.92, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் ₹237.82, இந்திய பெறுமதியில் ₹69.81. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு பெயர் ஸ்ரீஹையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, கார்லிய கோணிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விஜிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்க

0: சொன்னார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulgam.com.
3: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்தான்,
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
4: அங்க போய் பார்த்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: மேலதிக
0: தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 01 39 71 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH. சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஏ.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

0: விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148315140. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033958147. வைவர் ஊடாக கலந்து கொள்ள வேண்டியவர்கள் 0033 680 0774 77. அந்த வகையில் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோபி, நான் சோபி புஷ்பா கலக்கிறேன்.
0: ஆம் வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம், நன்றி.
1: நான் இன்று ஒரு சோக பாட்டு கேட்க போறேன்.
0: என்ன சோக பாடல் கேட்க போறீங்க?
1: கனவுகளே கனவுகளே காலம் எல்லாம் பாருங்களும்.
0: ஓகே ஓகே, அந்த பாடலை.
1: ஆமா, நல்லா கேட்கல.
0: ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகிறேன், நன்றி.
1: நன்றிமா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: சரியாக 2:38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி, நான் யோஜனி மனோராஜா கருகிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நான் காலவ பாட்டு கேட்டுட்டேன். நான் இன்றைக்கு உங்களோட கஜி போட்டு வானொலியில சிறப்பிக்காக கஜி போட்டு மற்ற நேர்கள் தேரும் பாட்டுகளை நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். காலவ கூட அப்படிதான் எல்லாரும் அந்த நல்லபடியாக இந்த காலகட்டத்துக்கான பாட்டை தருகிறார்கள். நான் அவை மற்ற நேர்கள் நீங்களும் கொடுத்து உங்களோட கஜி போட்டு விட வருகிறேன், பாட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன்.
0: ஓகே அம்மா, நன்றி அம்மா இணைந்து கொண்டது.
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். மதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
2: நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: அப்படியே நீங்கள் ஒன்றும் நலமாக இருக்கிறோம். மூடிக்கொண்டு
0: பாடலோடு அவர் இணைகின்றார்.
2: நான் ஒரு பாட்டு, இந்த நான்கு கில்லாரிகள் படத்துல இருந்து செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்ததை பார்த்து.
0: ஓகே, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் என்ற பாடலை கேட்க போறீர்கள்.
2: ஆமா. சாப்பிட்டீங்களோ?
0: ஆம் சாப்பிட்டேன், நன்றி.
2: நாங்களும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு உங்களுடைய பாட்டு ஒன்று கேட்போம் வந்து. என்ன மாதிரி வெதர் அங்க?
0: வெதர் இன்றைக்கு கொஞ்சம் குளிர் தான், கொஞ்சம் தூறல் மழை.
2: வெயில்
0: இருக்குது, ஆனால் குளிராக
2: வந்து வந்து போகுது, பயப்படுது வெளியில வர்றதுக்கு. ஒட்டி பாத்து கொண்டு நிக்கவேன்.
0: ஓகே
2: நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் வதனி மோகன் அவர்கள் கேட்ட பாடல்.

0: நிலைய கலை நேரம் சரியாக 2:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் எங்கள் சுதாகரனை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் சுதாகரன்.
1: வணக்கமாக்கா, எப்படி இருக்கிறீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம்க்கா. சுதாகரன் தவிர வேற ஏதாவது பேர் வந்துச்சா? நான் கால் பண்ணேன்.
0: என்ன சுதாகரன்?
1: இல்ல, இப்ப நான் இந்த கோல் வரையில சுதாகரன் தவிர வேற ஏதாவது பேர் காட்டினதோ?
0: இல்ல இல்ல, உங்களோட படம் மட்டும்தான் விளங்குது. அப்ப எனக்கு, நான் படத்தின் மூலமாகத்தான் சுதாகரனை கண்டுபிடித்தேன். நான் பெயர் ஒன்றும் பெறவில்லை, நம்பர் தான் விழுகிறது.
1: என்னடா, எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. என்ன என்ன ஜெனி என்றார், என்ன நடந்தது?
0: இல்ல, இதுல உங்களுக்கு படம் மட்டும்தான் விழுகுது.
1: எந்த படத்தை பார்த்து ஜெனி என்று கூப்பிடுறேன்னு சொன்னா, அப்ப அவரை ஒப்திகள் 77 கனப்பத்தான். சரி அக்கா, எனக்கு நான் வேலையில இருந்தோன்னுதான் இந்த கதை கேள்ல உங்களோட கேட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு வருமானுவாங்க. இந்த பாடல் எனக்கு கேட்கணும் போல இருந்து. நல்லவர்க்கெல்லாம்
0: என்ன தடுமாறுகிறீர்கள்?
1: இல்ல இல்ல, கண்ணா சலஞ்சுட்டானே வானொலியில,
0: அது
1: கொஞ்சம் தடுமாறது போல இருக்குது. இல்லையாக்கா, எல்லாரும் நலமா இருக்கணும், நல்லதே நடக்கும், நல்லதே சிந்திப்போம். பாடலை கேப்ப நாங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் சந்திப்போம்.
0: ஓகே, நன்றி சுதாகரன்.
1: நன்றி அக்கா.
0: நன்றி, வணக்கம். அவர் சுதாகரன் கேட்ட பாடல்.

0: நிலைய கலை நேரம் சரியாக 2:49 நீங்கள் இணைந்திருப்பது விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியோடு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சவிதா, ஏந்திமாலா சதாசிவம்.
0: வணக்கம் ஏந்திமாலா, நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நன்றி ஏந்திமாலா.
1: நன்றி நன்றி. நீங்களின் நலமே இருக்கிறோம் வேண்டிக் கொண்டு நான் பாடல் முளக்கே நீ கொண்ட ஒளியினாலே அந்த பாட்டு.
0: விளக்கே நீ கொண்ட ஒளியினாலே என்ற
1: பாடல்.
0: விளக்கே நீ கொண்ட ஒளியினாலே
1: படம் என்ன மறந்துட்டேன்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன் ஏந்திமாலா. திரைப்படம் வந்து நிறைகுடம்.
1: நிறைகுடம்.
0: ஓகே, நன்றி ஏந்திமாலா.
1: நன்றி வணக்கம் ஜெவிதா.
0: நன்றி வணக்கம்.

0: அன்பரவ.
1: வணக்கம்.
2: வணக்கம் சுபிதா.
1: வணக்கம் பத்மாக்கா, நலமா இருக்கிறீர்களா?
2: நான் நல்ல நலமா இருக்கிறேன் சுபிதா. நீங்க கலையத்துல குடும்பத்தில் எல்லோரும் நலமா?
1: ஆம், எல்லோரும் நலமாகத்தான் இருக்கின்றோம்.
2: அப்படியா? நான் இந்தியாவுக்கு போய் விஜய்க்கு ஓட் பண்ணிட்டு சிஎம் சீட்ல இருத்திட்டு வர வேணும் என்று இவ்வளவு நாளும் சென்றது.
1: அப்படியா?
2: கேட்டுட்டேன் சுப்பானத்தில் ஒன்று நல்லவர்க்கெல்லாம் எண்ணி விளக்கை முண்டு கொண்டு மற்றும் சரி சுபிதாவோட கழிச்சு கென்ன நாள் ஆச்சு. இதுக்கும் பொறுமையா இருந்து கடைசி ஆளாவது வந்துட்டு சுபிதா நிகழ்ச்சியில பங்கு பெற்றுவோம் என்று வந்தேன்.
1: ஓகே, நன்றி பத்மாக்கா. நீண்ட நாளைக்கு பிறகு பாடல் கேட்க வந்திருக்கிறீர்கள், சந்தோஷமாக இருக்கிறது.
2: எப்படி காலநிலங்காலேமா?
1: காலையில சின்ன சின்ன மலை தூறல் மற்றும் வெயில் இருக்குது, ஆனா குளிர்தான், குளிருது.
2: சின்ன மலை தூறல் ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, நரவிந்த சாமி அந்த பாட்டு. இங்கேயும் அப்படித்தான், ஒரே குளிர் காத்தும் வெயில் வாரதும் மழை பெய்யறதும் வெயில் வாரதும் மழை பெய்யறதும் வெளிச்சமா இருக்கு, அப்படியே இருக்குது. சண்டே மட்டும் நாளைக்கு நாளைக்கு மட்டும் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் சொன்னாங்க. காலையில எத்தனை டிகிரி தெரியுமா? மூன்று.
1: என்னது காலநிலையா?
2: காலையில காலநிலை வந்து 3 டிகிரி சாஸ் புக்ல.
1: சாஸ் புக்ல இங்க வந்து 8 காலையில.
2: அப்ப பாருங்க, மின் மத்தியானத்துல 13-14 குளிர், 26 வந்த நாளும் முடிஞ்சு இப்ப இப்படி இருக்குது. சரி, என்ன செய்யறது, கால எல்லாரும் மாறும் போது நாங்களும் மாறத்தானே வேணும். எனக்கம்மா உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அந்த பார்த்தாங்கோ.
1: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். நன்றி பத்மாக்கா.
2: நன்றி சுபிதா. நன்றி, உங்களோட காய்ச்சல் ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
1: அவர் பத்மா சரிஸ்கந்தராஜா அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சிக்காக ராகினி அல்போன்ஸ் வைவருடாக வணக்கம்.
1: வணக்கம் சோவிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கணும். இப்ப சொத்தம் எல்லாம் நல்லா
0: இருக்குதுல.
1: என்ன, நானும் பார்த்து கூட எடுத்தேன். எனக்கு கிடைச்சிட்டுதான் பாடல் ஒன்ன கேப்பம் கொண்டு வந்தேன்.
0: என்ன பாடல் என்று சொல்லுங்கள் முதலில்.
1: கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடும்.
0: அந்த பாடல்
1: காரியம் நடக்கட்டும் துணிந்து விடும்.
0: நிச்சயமாக அப்படித்தான். என்ன கவலைகள் எல்லாம் மறுபுறம் வைத்து விட்டு
1: வைக்கிறேன். அது கவலைகள் அது போகாதுதான் என்றாலும் அது இப்படியா அந்த பாட்டோடு அது நல்ல ஒரு அந்த பாட்டு வந்து வேற இதுல புரிந்தினாலும் ஒரு யார் எடுத்தவரன்னு தெரியாம புரிந்தினாலும் இத இப்ப நடக்கிறதுக்கும் சரியா வரும் பண்ணிட்டுதான் நானுடான இந்த பாட்டு ஞாபகம்.
0: பந்தவாசம் திரைப்படத்துல ரெண்டு கதாநாயகர்கள் நடித்திருக்கிறார்கள். சிவாஜியும் எமினியும் நடித்திருக்கிறார்.
1: எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு அந்த நீங்க இளையத்துல எல்லாம் நிலமா இருக்கிறீங்க தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். என்ன செய்வது, நலமாகத்தான் இருக்கிறோம். நன்றி ராயினி, உங்கள் பாடலை கேட்போம். என்ன,
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். அவர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். கேட்ட பாடலை கேட்போம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியோடு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜோய், பிரான்ஸ்ல இருந்து தேவி தன்னராஜ்.
0: வணக்கம் தேவி தன்னராஜ் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நன்றி சோபி. நீங்க நலமா இருக்கிற வேண்டி கொண்டு நான் ஏழாம் அறிவு படத்துல இருந்து பாடல தாம்போ.
0: ஆமா, என்ன பாடல் என்று?
1: இன்னும்
0: என்ன தோழா? ஓகே ஓகே, இன்னும் என்ன தோழா? அந்த
1: இத்தனை நாளா நம்மை நாமே வெல்வோமே.
0: ஆமா, நல்ல பாடல். ஓகே, இந்த பாடலை கேட்போம். நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் தேவி தன்னராஜ் அவர்கள் கேட்ட பாடலை கேட்போம்.

வனிதா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்பம் இனி நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் இதனை சுவிமடித்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடவில் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது பாடலி தேடல்.

0: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
1: என்னவா நீ சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப. விஷயத்த போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: உனக்கு நானோ சரித்திரமே எழுதும் காலங்கள் முடி.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கவன. தங்கச்சி தங்கச்சி
0: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 3:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது.

பாடலில் தேடல். பாடலில் தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பாடல் தேடல் நிகழ்ச்சியின் விதிமுறைகள், நான் உங்களுக்காக மூன்று தரவுகள் கொடுப்பேன். அந்த மூன்று தரவுகளில் முதல் இரண்டு தரவுகளுக்குரிய பதில் நான் ஒலிபரப்பாகும் பாடலுக்குள் ஒளிந்திருக்கிறது. ஆகவே இந்த இரு பதில்களையும் சொல்லும் போது நீங்கள் அடுத்து மூன்றாவது தரவுக்கு முதல் எழுத்து நீக்கும் போது வரும் பதிலாக அமையும். அதாவது முதல் எழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும். அந்த வேளை சென்ற வாரம் கொடுக்கப்பட்ட தரவு தான் கடைசி நேரத்திலே, அதாவது இரண்டாவது தரவாக கொடுத்தேன். யாரும் சரியான பதில் இதுவரையிலும் வரவில்லை. ஆகவே மீண்டும் அந்த தரவை நான் உங்களுக்காக தருகின்றேன். ஓர் ஆண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது பண்டைய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம். அந்த வகையிலே பாடல் இதோ உங்களுக்காக இந்த பாடலை தருகிறேன். நீங்கள் இந்த பாடலுள்ள இந்த முதல் இரண்டு தரவுக்குரிய பதிலோடு பதிலை கண்டுபிடித்து அதில் மூன்றாவது தரவுக்கு முதல் எழுத்தை மாற்றும் போது வரும் பதிலாக அமையும் பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் சரியாக 3:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாடலை தேடல். பாடத்தடி நிகழ்ச்சிக்காக நான் இந்த தரவை கொடுத்திருந்தேன். ஆகவே நீங்களும் சென்ற வாரம் இந்த தரவுக்குரிய பதில் முதல் பதில் வந்துவிட்டது. அதாவது ஒரு நேர் மட்டும் இந்த பதிலை சொல்லி இருந்தார். சரி, நீங்கள் அந்த பதில் எதுவென்று நீங்கள் கண்டுபிடித்து பின் விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது பண்டைய காலத்து கோடையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம்.
1: கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம்.

0: அந்த வகையில இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம்.
1: வணக்கம் சொல்லியா. ஸ்கந்தா.
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நலமா இருக்கணும்
0: ஆடையிலிருந்து ஓடை, இரண்டு குணநாய் பசு பேசினர், பட்டாணி என்று.
1: பட்டாணி, பட்டாணியும் சரி. இந்த பட்டாணி என்றது ஒரு சாதி இனம் இருக்கிறோம். அந்த தெரியல, அந்த வட்டி வாங்குறாங்கள பட்டாணியன் சொல்றதும் தெரியல, அப்படி என்று
0: கேள்விப்பட்டேன.
1: பட்டாணி சரியா இருக்கும்,
0: பட்டாணி சரியா இருக்கும்னு சொல்றீங்களா?
1: பட்டாணியில இப்பதான் நான் அந்த சொல்ல கேட்டேன், நீங்க பாட்டு போடிட்டு. பட்டாணியில இருந்து என்னன்னு தெரியல, என்ன மாதிரி இருக்கும் அப்படியா? பின்னோட தெரியாதே.
0: ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலெழுத்தை மாற்றும் போது பண்டைய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம். அந்த வகையில் ஷியாமலா அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம் ஜோபிதா. நலமா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஷியாமலா?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: முன் வந்த விட சரி, பட்டாணி என்பது முதல் விடை. பட்டாணி குணநாய் பசுபதி சொல்லியிருந்த சொல்லியிருந்தார்.
2: அட்டாணி என்று சொல்லுறேன்.
0: அட்டாணியா?
2: ஓ, ஆனா போடுறேன் முன்னுக்கு.
0: ஓகே, அட்டாணி என்றால் என்ன கருத்து சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: மதில் என்ன, கோட்டைக்கு மதில் மேல இருக்கிற ஒரு இது உண்டு.
0: கோட்டைக்கு மதில் மேல இருக்கிற கோபுரமா?
2: ஓ, மதில் மேல கட்டப்படுறது உண்டு. அதுக்கு என்ன சொல்றது, கோட்டை மதில் மேல கட்டப்படுற,
0: கோட்டைக்கு மதில் மேல் வந்து மண்டபங்கள் மாதிரி கோபுரங்களை தான் கட்டுவார்கள்.
2: அந்த மண்ண மதில் மேல, கோட்டை மதில் மேல கட்டுற மண்டபம் வந்து கட்டாணி என்று சொன்னா ஒரு உருது மொழி பேசுற பாசை நேரு அப்படியான இதையும் சொல்றதாம் பட்டாணி என்று. அப்ப அப்ப ரெண்டும் சரியன் நிக்கிறேன். சரியன் அர்த்த கல்விய கேளுங்க. நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம்.
3: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம். தேவி சர்தாஜ் இணைந்திருக்கிறீர்கள்.
3: நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
3: நானும் பட்டாணியிலிருந்து, பட்டாணியிலிருந்து அட்டாணி என்ற முன்ன கருத்து பின்ன கெடுக்கிறேன்.
0: பட்டாணியிலிருந்து அட்டாணியா?
3: ஆமா, கேமலா கசன். கோட்டைன் என்ன வடிவாங்க பாத்து கொண்டிருந்தேன். முன்ன கூட தெரியாதானே வந்துருந்தீங்க, அப்ப பட்டாணி என்று சரியன்னு சொல்லத்தான்
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஞானதேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஞானதேசன் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம் சுபிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
4: பட்டாணி சொன்னாலும் சொல்லுவாரு, சியாமலா சொன்னா சரியா இருக்கணும். பட்டாணி கட்டாணி கட்டிடத்தை கட்டுறதுக்கு சரியா இருக்கும்னு சொல்றேன்.
0: சரியா இருக்கும்னு சொல்லுறீர்கள்? நன்றி.
4: நான் பட்டாணியை தான் முதல் நினைச்சேனா, மற்ற பின் எல்லாம் வர மாட்டேன்னு நினைச்சது, அதை கண்டுபிடிச்சிட்டா. சரி, நன்றி.
0: ஓகே, நன்றி, வணக்கம்.

0: நிலைய காலை நேரம் சரியாக 3:32 இந்த வேளையில வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கோம் சவிதா. நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நானும் பட்டாணிதான் சரி என்று சேர்ந்து மனதில் பட்டது.
0: ஓ,
1: அதுக்கு விளக்கத்தே மாவா சொன்னவா இல்லோ?
0: சியாமலா.
1: ஓ, சியாமலா சொன்னவா? அப்ப நானும் அட்டாணி என்று சொல்றேன். அந்த கோட்டை கோபுரத்துக்கு மேல வைக்கிற அந்த இதத்தான் சொல்றது அட்டாணி என்று.
0: அட்டாணி என்று. ஓகே, நன்றி.
1: நானும் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த கோட்டை எப்படி வடிவத்து. நாங்கள் முதல் அகழியத்தான் நான் யோசிச்சது. பழைய காலத்துல அகழி இருக்குத்தானே, அதைத்தான் நாங்க யோசிச்சு இதண்டது. இந்த மூன்று விட தான் நாங்க வந்ததும் அதோட முதல் விட.
0: ஆமா ஆமா, மூன்று பேர் தான். நாலு பேர் இணைஞ்சிருந்தார்கள், அஞ்சு பேர், ஆறு பேர் இணைந்திருந்தார்கள். அதுல மூன்று பேர் தான் பேபி கணேஷ் அவர்கள் கோளாறு என்று சொல்லி இருந்தார். அது தவறான பதிவு. ஆமா,
1: மட்டாணியோட போறேன்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சார், சோபிரா ஜெர்மனிலிருந்து உதயன் கலைக்கிறேன்.
0: வணக்கம் ஜெர்மனிலிருந்து உதயன் அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
2: நல்ல சுமா இருக்கிறோம், நல்ல சுமா இருக்கும். நீங்க எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: பட்டாணியிலிருந்து அட்டாணி என்று சொல்றேன்.
0: பட்டாணியிலிருந்து அட்டாணி என்று சொல்லுகிறீர்கள். ஓகே, நன்றி.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் சரியாக 3:34 நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேட நிகழ்ச்சியோடு. இவ்வளையிலே வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சோவி.
0: வணக்கம் மதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம்.
1: நலமாக இருக்கிறீங்க. இந்த அட்டானிங்கன்றது அதை பழைய சொல்லுத்தானே, அது தெரியுது. இந்த பட்டானிங்கன்றதுக்கு எனக்கும் அது தெரிய இல்லை. எனக்கு அது என்ன அட்டம்ன்றது எனக்கு தெரிய இல்லை. அந்த அட்டானிங்க, அந்த பண்டைய கால கோட்டையின் அமைப்பு அட்டானிங்கன்றது அது தெரியுது எனக்கு.
0: பட்டாணி அர்த்தம் தெரியலையா?
1: ஓமாமோ,
0: பட்டாணி கடல இருக்கு தானே, அதாவது ஓராண்டு அது சரி. முதலாவதுக்கு அது ஓகே என்றாலும், ஒரு இனத்தினரின் மலிவந்தன் சொன்னால் அது பட்டாணி என்று சொல்லி ஒரு இனத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப உருது இனத்தவர்கள், உருது மொழி பேசுபவர்களையும் பட்டாணி என்று சொல்லுவன்னு சொல்லி ஷியாமலா சொல்லி இருந்தார். அப்படித்தான். ஆமாம், அது ஒரு இனத்தவர்கள், அவ உருது மொழி பேசுகின்ற ஒரு இனத்தினரை இப்படி சொல்லலாம்.
1: நான் பட்டாணி கடலையத்தான் நினைச்சேன். அப்புறம்
0: அது பொருந்தமாக இருக்கும். இரண்டாவது தடவுக்கு பட்டாணி ஒரு இனத்தவர்கள் தான் கேட்டிருந்தேன்.
1: இப்படி ஒரு இனமும் இருக்கோண்டு நான் அறிஞ்சுகொண்டு. ஓகே, அப்ப நானும் பட்டாணில இருந்து அட்டானிங்க
0: சொல்லுகிறேன். நன்றி மதனி.
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 3:36 நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேடலோடு.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு செல்வோம்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சாய் இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
2: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
3: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
4: 10 Fraser Street, Vancouver, Canada.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
4: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55.
1: மேலதிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9-51-15-82-3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
0: நேரம் சரியாக 3:43. நீங்கள் இணைந்திருப்பது பாடலி தேடலோடு. இந்திய தரவாக சென்ற வாரம் கொடுக்கப்பட்ட தரவுதான் ஓராண்டு முழுவதும் தேவைப்படுவதும் ஒரு இனத்தினரின் வழிவந்த இதன் முதலத்தை மாற்றும் போது எல்லோரும் பட்டாணி என்று சொல்லியிருந்தீர்கள். பண்டிய காலத்து கோட்டையின் அமைப்பில் இருந்த ஒன்றினை விடையாக பெறலாம்.

இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இது சரியா அட்டாணி என்பது சரியா தவறா என்பதை நீங்கள் சொல்லலாம். வந்து அட்டாணி என்பது என்ன, இந்த அட்டாணி சரியா இதுக்கு பொருத்தமானதா என்று நீங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து கூறலாம்.

0: அந்த பாடலை நாங்கள் கேட்போம். பின்விடை சரியாக நீங்கள் சரியென்று ஒத்துக்கொள்ளும் வரை பாடலை கேட்போம். அந்த வயலில் இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சொல்ற
0: வணக்கம் ஸ்கந்தா அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
1: நீங்க பாட்டு திரும்ப போடுறபடியா அடுத்த கேள்வி இல்லை என்று நினைக்கிறேன். இது இதான் இன்றைக்கு முடிவாக முடியுமா?
0: இன்றைக்கு முடியும் என்று நினைக்கிறேன்.
1: வேற கேள்வி இல்லை?
0: இல்லை. கோட்டை இருக்கும், அதுக்கு மேல ஒரு சின்ன மண்டபம் மாதிரி அந்த மதில்களுக்கு உடைய கோட்டைக்கு மேல கட்டி இருக்கும் ஒரு சின்ன, ஏன்னா அதுக்குள்ள நின்று இந்த ஒற்றர் மாதிரி வந்து வேவு பாக்குறது எதிரி வாரான அவ்வளவு உயரத்தில் இருக்கும் அது. அப்படி என்று அது அதை என்னன்னு தெரியும், ஆனா அதுக்கு பேர் இப்பதான் தெரியும், அதுக்கு பேர் தான் நட்டாணி என்று அந்த மண்டபம் என்றுதான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் சவிதா, வேற கேள்வி இல்லையோ?
0: இல்ல, இன்னும் 14-13 நிமிடம் தான் இருக்கிறது.
2: அப்படியே பாட்டும் இருக்கலோ, அந்த அட்டாணி மண்டபத்துல ஒரு பாட்டும் இருக்குது, அது முதல் வரி வருது இல்ல. அப்ப நீங்கள் இனி பாட்டை போட்டுட்டு நீ பாட்ட போறீங்க?
0: ஓம் என்ன, ஒரு 12 நிமிஷம் தான் இருக்கிறது.
2: சரியா, ஓகே. அப்ப நான் தாத்த கேள்வி எனக்கு ஆர்வத்தோட இருந்தேன் நாங்கள். அப்ப சரி, நீங்க முடிச்சிட்டு அடுத்த இதுக்கு போவோம்.
0: ஓகே ஓகே, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: அந்த வயலே இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஜோபி.
0: வணக்கம் ஜோபி. சர்ராஜ் அவர்கள் இருந்திருக்கிறீர்கள் மீண்டும்.
1: நான் கவலையில இருக்கிறேன் சொல்லிருக்கலாம். தான் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி நடக்கும் வாங்க உண்டு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி என்ன கொஞ்ச நேரத்தளத்து வந்து வந்துட்டு வாங்கன்னு சொல்லிருக்கேன். திரிச்சு கொண்டிருக்கிறேன் ரெண்டு வித கதையும் கேட்டு கவரணியக்க தயாரா இருந்தவா ரெண்டாவது பாடல் நீங்க தரவு இது சரி வந்தா குடுப்பீங்கன்னு ரெண்டு பேரும்
0: நின்றுக்கினா
1: இப்படியே மாத்தி போட்டீங்களே பாத்தீங்களே புது தரவு வரையில உங்கள்ட்ட இதைத்தான் கொண்டு சமாளிச்சு கொண்டு போக போறீங்கள விளங்கிட்டு பாடல் தேடல எல்லாரும் சந்திப்போம்.
0: பாடல் தேடல சந்திப்போமா இல்ல கண்டுபிடியில சந்திப்போமா?
1: கண்டுபிடியில சந்திப்போம்.
0: ஓகே நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் கவிதா. அத்தான் சரியா இருக்கும். ஆனால் இதில் ஒரு தரவு போட்டிருக்கு. கோட்டை மதின் மேல் மண்டபம் தலையெடுப்பாக உயர்ந்த வட்டாணி என்று போட்டிருக்கு. வட்டாணி என்று போட்டிருக்கு.
0: வட்டாணி
2: அட்டாணி. ஆனா இப்ப என்ன தவறுனா நீனாதான் போட்டு பாக்க அதுக்கு வந்து அந்த தரவு இந்த விளக்கம் தந்திருக்கு. கோட்டை மதின் மேல் மண்டபமாம் தலையெடுப்பாக உயர்ந்த வட்டாணி மண்டு போட்டிருக்கு. வானாட்டாவுன்னா நீனாண்டு கத்துக்கிறீங்களோ தெரியாது. அட்டாணி தான் சொல்லி வேணாம். நீங்களே உங்களுக்கே தெரியும். நன்றி சொல்லுதா.
0: ஓகே நன்றி. நன்றி வணக்கம். இப்ப அட்டாணிய வந்து இன்னொரு முறையாக பார்க்க போனால் அது சில இதுகள்ல வந்து அந்த அட்டாணி என்பது கோட்டையின் உள்ளே இருக்கிற ஒரு சிங்காசனம், ஒரு மன்னர்கள் அமருகின்ற ஒரு பெரிய உயர் பதவிக்குரியவர்கள் அங்கு வந்து நடைபெறுகிற ஆலோசனைகளை பெறுவதற்காக, ஆலோசனைகள் கூறுவதற்காக ஒரு மையம் என்று கருதப்படுகிற ஒரு சிங்காசனம் என்று கூட அதை சொல்லுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அட்டாணி என்பது அதாவது கோட்டையின் மேலே உள்ள அந்த மதலுக்கு மேலே உள்ள ஒரு கட்டிடம், ஒரு ஒரு கோபுரத்தை கோபுரம்தான். அது கோபுரம் போல அமைந்திருப்பதைத்தான் அட்டாணி என்று சொல்லுவார்கள். இதற்கு சரியான பதில் அட்டாணி என்பது சரியான பதில். இந்த பதிலை முதலில் ஷியாமலா அவர்கள் சொல்லியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து பின்பு வந்து தேவி தனராஜ், யானடிசன் அவர்கள் மற்றும் கமலவேணி அவர்கள், உதயன் அவர்கள், வதனி மோகன் அவர்களாக இஸ்கந்தா அவர்களும் நீங்களும் அந்த பட்டாணி என்று நீங்கள் சொல்லிவிட்டு அது சரியாகும் பட்டாணி சொல்லிவிட்டு அதுக்கு பின்விடை சொல்லாமிருந்து பிற இப்ப வந்து அட்டாணி சரியா இருக்கும் என்று சொல்லியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சரி பட்டாணிக்கு நான் கருத்து சொல்ல தேவையில். அது ஏற்கனவே ஷியாமலா விளக்கம் கூறியிருந்தார். அந்த விளக்கம் சரியான விளக்கம். நன்றிகளை கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்.

சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம்.

0: 2780 அல்லது சைபர் 78 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பி
1: கிழக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 3 1971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 7 8 9 0 58 58.
2: நான்கு மணி வரை ஒரு திரைசை பாடல் ஒன்றை கேட்போம்.

கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். தமிழின அழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் நினைவின் வழியே இனத்தின் வரலாற்றை காக்கும் ஒரு சின்னமாக சிட்னியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இன்று சனிக்கிழமை திறக்கப்பட்டது. இனப்படுகொலைக்கு இலக்கான தாயக தமிழ் மக்களின் நினைவாகவும் அவர்களின் நினைவு நாட்களில் மலர் தூபி வணக்கம் செலுத்துவதற்கும் சிட்னி நகரில் நிரந்தர தமிழர் நினைவு தூபி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கொட்டும் மலையிலும் காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ மங்களா முன்பாக நேற்று தினம் 4வது வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் வடகிழக்கு ரீதியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்றி பிரதேச சபைக்கு முன்பாக நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவாயுதம் ஓவிய புகைப்படம் மற்றும் ஆவண காட்சி இன்று ஆரம்பமாகின்றது. நிந்தாவூர் கலாச்சார மண்டபத்தின் நிர்மாணப் பணிகளை மீள ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி எதிர்வரும் வாரத்தில் நிந்தாவூருக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதுடன் அரசாங்கத்தின் முறையற்ற நிதி முகாமைத்துவத்தால் நாட்டு மக்கள் மிக வேகமாக வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலிதியவிர தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் வினைத்திறன் அதிகரிக்கவோ அல்லது நுகர்வோருக்கு எவ்வித நிவாரணமோ கிடைக்கவில்லை என மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. வெசாக்கு மாதத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கான இறக்குமதி சுங்க தீர்வை மீது 50% கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அடுத்த 3 மாதங்களுக்கு விதிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வாகனங்களின் விலைகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் மேரிஞ்சுகே தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்ட புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொகுதி தற்போது ஒரு மிதக்கும் சந்தையாக அன்றி ஒரு மிதக்கும் நரகமாக மாறியுள்ளதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். யாழ் சுன்னாகம் புத்தூர் வீதியில் அமைந்துள்ள ரயில்வே கடவையில் அவசர மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க உள்ளதால் அந்த வீதி இன்றும் நாளையும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என வடபகுதி ரயில்வே பாதை மற்றும் பராமரிப்பு திணைக்கள பொறியியலாளர் இ.கே. சதுரேந்திரேனா இன்று அறிவிப்பினை விடுத்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 100 மேற்பட்ட சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வனவாசல மற்றும் கூணுப்பெட்டிய புகையிருத நிலையங்களுக்கு இடையே புகையிருத பெட்டி ஒன்று இன்று அதிகாலை கவிழ்ந்ததில் லேசான காயமடைந்த 12 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட இருவரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன பிடியாணை பிறப்பித்துள்ளார். திருகோணமலை தம்பலாகம் காவல்துறை பிரிவுக்குள்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று சனிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அண்டாதபுர பகுதியில் சிறுமி ஒருவர் துஷ்பிரோகத்துக்கு உள்ளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோமாகம காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பிடிபண தெற்கு பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருந்து ராணுவ சிப்பாய் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் 141 வீடுகள் பகுதியளவில் சேதம் அடைந்துள்ளதாக அனைத்து மாவட்ட நிலையம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. 5 சுற்றுப்பயணத்தின் 2வது நாளில் நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொறுப்பற்ற வகையில் அரசியல்வாதிகள் கருத்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவசேனா கட்சி சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின்கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்திய தலைவர்கள் புதுடெல்லியில் கடந்த ஆண்டு நடந்த கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியா குழுமம் கடந்த நிதியாண்டில் சுமார் 2.8 பில்லியன் டாலர் நஷ்டத்தை சந்தித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறுதலாக விழுந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். உலகச் செய்திகளில் லெபனான், இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையிலும் மேலும் 45 நாட்களுக்கு போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பிணையத்தை நிறைவு செய்துள்ளார். தைவானுக்கு அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்கா இன்னும் உறுதியான இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ இயக்குநர் நியோன் ரால்கலிப் கியூபாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு உயர் அதிகாரிகளையும் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவின் பேரனான ரவுல் கில்லர்மோ ரோட்ரிக்ஸ் காஸ்ட்ரோவையும் சந்தித்து பேசியுள்ளார். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் 2வது ஆக மூத்த தலைவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முதன்முறையாக சீன சந்தையில் பாண்டா கடன் பத்திரங்களை வெளியிட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் பெரிய அளவிலான மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றனர். கொசுக்கள் உங்களை மட்டும் அதிகம் கடிக்கிறதா ஏனென்று யோசித்ததுண்டா? ஒரு நபரை விட மற்றொரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கொசுக்களின் உணர்வுகள் கொடுக்கும் அறிகுறிகள் பங்காற்றுகின்றன. அமெரிக்காவில் சமூக ஊடகங்களுக்கு எதிராக ஒரு பள்ளி வட்டாரம் தொடுத்த முதல் வழக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. யூடியூப், ஸ்னேப், டிக்டாக் ஆகியவை மாணவர்களுக்கு ஏற்படுத்திய மன நெருக்கடிக்காக பள்ளிகளுக்கு இழப்பீடு கொடுக்க முன்வந்துள்ளன. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய செஸ்ஷாம்பியன்ஷிப் போட்டிகளின் ஆரம்ப விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக உலக செஸ் சம்மேளனத்தின் தலைவர் அர்காடி துர்கோவிச் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். ISL கால்பந்து போட்டியின் நடப்பு சீசனில் சென்னையின் எஃப்சி தனது சொந்த மண்ணில் கடைசி ஆட்டத்தில் பெங்களூரு எஃப்சியை இன்று சந்திக்கின்றது. T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பாக விளையாடிய வீரர் இஷான் கிஷனுக்கு பீகார் அரசு 1 கோடி வெகுமதி வழங்கியுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு 40% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து உலகக்கோப்பைக்காக நட்சத்திர வீரர்கள் நிரம்பிய 26 பேர் கொண்ட பிரான்ஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கிளியன் எம்பாவே, பேலந்தோர் விருது வென்ற உஸ்மான் டெம்பலே இருக்கின்றார்கள். அமெரிக்கா உலக கிண்ண கால்பந்து போட்டிகளுக்கு வரவிருக்கும் ரசிகர்கள் சிலருக்கு விசா கட்டணத்தை குறைக்க இருக்கிறது. அல்ஜீரியா, கேப் வர்டே, ஐவரிகோஸ்ட், செனகல், துனிஷியா ஆகிய நாடுகளை சேர்ந்த ரசிகர்களுக்கு இது பொருந்தும். இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீடு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோ கிழங்கிய பெறுமதியில் 380.14%, இந்திய பெறுமதியில் 111.58%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 327.1%, இந்திய பெறுமதியில் 95.98%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.40%, இந்திய பெறுமதியில் 121.93%, ஒரு அக்கிராட்ச பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 435.79%, இந்திய பெறுமதியில் 127.92%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 237.82%, இந்திய பெறுமதியில் 69.81%. இத்துடன் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கினார்கள் பரிஸ் லாட்டபிள் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரி, கார்லியலுக்கு கொண்டு செல்ல அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. கவிதையும் காணமும் ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையின் காணமும் இடம்பெற இருக்கிறது.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டு கிருஷ்ணன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse.
3: Mélodie et Tordre Gelecque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டு கிருஷ்ணன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: இதுதான்
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse.
3: Mélodie et Tordre Gelecque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவே உள்ளுத்து கொண்டு
6: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்க, எந்த நாளும் உன்னோட இது கீழா இந்த இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியா வரப்போகுது.
3: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
7: நேரம் சரியாக 4:16 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கும் கவிதையும் காணமும். அவருக்கும் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நீங்களும் கவிதையும் காணத்தோடும் இணைந்திருங்கள்.

கானமும். கவியின் கானம நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன.

നീ അറിയാമേ ഉന്നയി നീനയിത്തു മഹിഴ്കേൻ എൻ മനതുക്കുൾ. നീ അറിയാമേ ഉന്നയി ചുറ്റി നാൻ പറന്നു തിരികേൻ കൺകളിൽ തിരിയാതെ കാറ്റായി. കാതലി നീനി നീയ അടി നീ പാർവയാൽ തരുകുന്നായി. நான் என்ற தனிமையை நான் காணும் கனவாக்கி வருகின்றாய். மலை வரும் நேரம் மண்ணுக்கு ஈரம், நீ வரும் நேரம் என் மனதிற்கு ஈரம். பிறந்த என் இனிமைகளால் பாவா உன்னை மூடிக்கொள்ள.

உங்கள் மனம் கனக்க கனக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் பாடல். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும்.

விளையாடி ஒழிப்பதற்காக பலூன்கள் மட்டுமல்ல என் சுவாசமும் தான் படிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றாலும் உன் உயிர் காற்று என்னுள் நுழையட்டுமே. வா பெண்ணே, வா, வந்து ஊது. நான் உடைந்து போகின்றேன், இல்லையேல் உன்னோடு இணைந்து கொள்கிறேன்.

கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் கவிதையும் கானமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானம். கவிதை என்றாலே இனிமைதானே, கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே. நம் அன்பை புரிந்து கொண்ட இதயம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லாமலேயே புரிந்து கொள்ளும். என் சந்தோஷத்தை விடவும் உன் சந்தோஷமே முக்கியம் என்று உணர்ந்து கொள்ளும். வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும். ஒருவரில் ஒருவர் குறை காணாது, அன்பில் நிறைந்து காதலில் வளர்ந்து வாழ்வை சுகமாக மாற்றிக் கொள்வோம்.

ஆர்டி தமிழ் ஒலி உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கவனம். கவிதை என்றாலே நேயர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக விடுகின்றது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கவனம். ஓய்வென்பதே கிடையாது அன்பே, உன்னை நேசிக்கும் என் மனதுக்கு. காணாத போதும் என் கண்களுக்குள் நீதானே வாழ்கின்றாய். என் செவிகளுக்கு சுகந்தரம் உன் குரலின் நாதத்தோடு. உன்னை சுமந்த தினமும் நடக்கின்றேன் காதலோடு. உனக்காய் காத்திருக்கும் நிமிடங்கள் ஒவ்வொன்றிலும் இரு மடங்காய் இதயம் துடிப்பதை நீ

நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கனத்தால் வருவதுதானே கவிதை. அந்த கவிதைகள் நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான கானங்களுடன் இணைந்து வருகின்ற இந்த நேரம் கவிதையும் கானமும். கிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். மனதை இரும்பாக்கிக் கொண்டாலும் இழுக்கின்றதே உன் திசை நோக்கி உன் நினைவும் என்ன காந்தமா? எனலை தேடும் தென்றலாய் என் மனதை தீண்டி உயிர் புள்ளி வரை சென்று நீ ஆள்கின்றாய் அன்பு. நீ அருகில் இல்லை என்ற வறுமை இல்லை, நொடியேனும் நகராது உன் நினைவு என்னுள்ளே இருப்பதால்.

கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவனூர் மாரிஷல் ஹாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 0172 99 51 61.

பாக்கி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் உங்கள் மனம் கணக்கு கணக்க நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் கவனம். நினைத்தால் வருவது அல்ல கவிதை, மனம் கணத்தால் வருவதுதானே கவிதை. மண்ணில் விழுந்த மழை துளியாய் உன் மனதோடு தொலைந்து விட்டேன் என் உயிரே. நான் விழுந்தாலும் தொலைந்தாலும் உனக்குள்ளே என்னவளே. எனக்கு தேடல் என்று எதுவுமே இல்லை நான் உன்னோடு இருக்கும் வரையில். நீர் என்று உலகில் உயிர் வாழ முடியாது, நீ என்று என்னால் இனி வாழ முடியாது.

சஃபியின் இதயத்தில் எப்போதும் காதல் இருக்கும். காதலின் இதயத்தில் எப்போதும் கவிதை இருக்கும். காதலோடு கவிதை சேரும் நேரத்தில் கானத்துக்கு பஞ்சம் இருக்குமோ? உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதையும் கானமும். நிறைய கொஞ்சல்களும் கொஞ்சம் கெஞ்சல்களும் சேர்ந்தது தானே காதல். உன்னால் என் காதலை உணர்ந்தேன். அந்த காதலால் உன் உள்ளத்தை நான்

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கவிதையும் காணும். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் சொல்லி நிறைவு செய்கின்றேன்.

நேர்கள் இதுவரை ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையின் கானத்தோடு இணைந்திருந்தீர்கள். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடரும் விளம்பர இடவில் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது கண்டுபிடி கண்டுபிடி.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்க
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street in Hoover, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0 4 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சபிலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. ரஃபேல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டர் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
4: ஒரு கவிதை சொல்வாயா?
5: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
6: எத்தனை பேருக்கு?
5: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
6: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57, அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

தேடி கண்டுபிடி, என் கேள்விக்கு பதிலை கண்டுபிடி. இந்நிகழ்ச்சியை கேட்பதற்கு, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அந்த வகையிலே கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக முதல் பகுதியாக ஊர் ஒன்றை முதியோர் சொல்லை, அதாவது அருகும் சொல் என்று கூட சொல்லலாம், முதியோர் சொல் என்றும் கூட சொல்லலாம், முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அடுத்து ஊரொன்றை கண்டுபிடிப்போம். மூன்றாவது பகுதியாக பாட்டும் பைந்தமிழ், நான்காவது பகுதியாக சொல்லுக்குள் சொல்லெடுத்தல். அந்த வகையிலே முதல் பகுதியாக முதியோர் சொல்லை மீட்டி பார்ப்போம். அந்த காலத்திலே இல்லை அருகும் சொல் என்று கூட சொல்லலாம். இப்போ பிரியாசப்படுகிறது, அதாவது என்ன சொல்வது, முயற்சி செய்பவர்களை பார்த்து, முயற்சி செய்பவர்களை பார்த்து, அந்த முயற்சியை எடுத்து அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து இப்படி சொல்லுவார்கள். முயற்சி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை இப்படி சொல்லுவார்கள். முயற்சி எடுத்து அந்த முயற்சி தோல்வியிலே அடையாமல் நல்லபடியாக அந்த முயற்சியினாலே அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து இப்படி சொல்லுவார்கள். அடுத்தது ஊர் ஒன்றை கண்டுபிடிப்போம். இது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமைந்திருக்கிற ஒரு ஊர் ஒன்று. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஓர் ஆறெழுத்து சொல், அதாவது ஒன்றும் ஆறும் சேரும் போது ஒரு உடையுடன் சம்பந்தப்பட்ட ஒன்று வரும், உடையோடு. அடுத்து மூன்று மாறும் சேரும் போது, மூன்று மாறும் சேரும் போது, மூன்று மாறும் அதாவது வேலை என்று வேலையுடன், மூன்று மாறும் வேலை வேலையோடு சேரும் போது ஒரு வேலை என்ற பொருள்படக்கூடிய ஒன்றுடன். நீர்த்தேக்கம் ஒன்றும் வரும்போது, நீர்த்தேக்கம் ஒன்று இடம்பெறும் போது இந்த மாவட்டத்தின் பெயர் வரும். ஒன்று மாறும் சேரும் போது ஒரு உடை என்று சொல்லக்கூடலாம். இரண்டும் மூன்று மாறும் சேரும் போது வேலை என்று பொருள்படும். அதாவது ஐந்து மாறும் சேரும் போது நீர்த்தேக்கம் ஒன்று. இந்த மூன்றும் சேரும் போது, மூன்றும் இடையில எழுத்துக்களும் வரும், இந்த மூன்றும் சேரும் போது ஒரு இடம் ஒன்று வரும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. அந்த வேலை ஐந்தும் ஒன்றும் சேரும் போது எங்கள் அறிவிப்பாளரின் பெயர், அறிவிப்பாளர் ஒருவருடைய பெயர் ஒன்று கூட வரும். சரி, நாலு தரவுகள் கொடுக்கிறேன். உடை, உடை ஒன்றுடன் வேலையும் சேர்ந்து, வேலையோடு நீர்த்தேக்கம் ஒன்றும் சேரும் போது ஒரு அறிவிப்பாளரின் பெயரும் ஒன்று வரும். அந்த மாவட்டம், மாவட்டத்தில் உள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு ஊர், அது எந்த ஊர்? சரி, அடுத்தது, சரி இரண்டும் கொடுத்து விட்டேன், அந்த இரண்டையும் நீங்கள் தெரிந்தால் வாருங்கள். அடுத்தது, நாங்கள் முயற்சி செய்து, முயற்சி செய்வோம், முயற்சியோடு முயற்சி செய்பவர் முயற்சி செய்து அந்த முயற்சியும் நல்ல வெற்றியாக அமைந்ததை பார்த்து இப்படி சொல்லுவார்கள், இப்படி சொல்லுவார்கள். அடுத்து மட்டக்களப்பில், மட்டக்களப்பில் உள்ள ஒரு இடம்தான், ஒரு ஊர், ஆறெழுத்து சொல்லுத்தான். உடை, வேலை, நீர்த்தேக்கம், மற்றது எங்கள் அறிவிப்பாளின் பெயர், இத்தனையும் சேரும் போது ஒரு இடம் ஒன்று வரும். இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033148315. இந்த ஒரு தொலைபேசி இலக்கம் 0033958147. பைபரோடாக 0033680724.

நல்லது, இந்த ரெண்டை நீங்கள் எடுத்து வர முதல் பாடலை கொடுக்கிறேன். இந்த பாடலை கேளுங்கள். பாடலில் ஊடாக நீங்கள் சொற்களை எடுத்து வைத்தால் அந்த தரவுக்குரிய பதிலை நான் கேட்பேன். நீங்கள் பதிலோடு இணைந்து கொள்ள வேண்டும். இதோ பாடல்.

0: நிறுத்தணுமா? ஏன் நிறுத்தணும்? திருச்சி போகணுமா?
1: என்ன அபிராமிக்கு பட்டீஸ்வரம் போகணுமா?
2: பின்ன எங்க போகணும்?
3: எங்கேயும் போவேணா, இங்கே இருக்கலாம்.
4: இங்கே இருக்கணுமா?
2: எதுக்குடி?
3: 5 minutes எனக்காக ப்ளீஸ்.
0: ஏப்பா வண்டி நிறுத்திட்ட?
1: ஊருக்கு போகவே மனசு இல்லடா.
0: மனசு? ஓஹோ, திருச்சிக்கு போனா மனசு சரியாயிருமா?
5: அத தாண்டா நாங்க சொல்லணும்னு நினைச்சோம்.
6: வண்டிய திருப்புப்பா.

0: நேரம் சரியாக 5:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக சங்கமம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான ஒரு இனிமையான பாடல் ஒன்றை கேட்டிருந்தீர்கள். அந்த பாடலே நீங்கள் சொற்களை எடுத்து வைத்திருப்பீர்களை நம்புகின்றேன். அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நானும் உங்களுக்கு தரவை கொடுக்க போகிறேன். அந்த வயலை முதல்ல நான் கேட்டிருந்தேன். அதாவது முயற்சி செய்பவர்களை பார்த்து முயற்சி செய்து வெற்றி அவர்கள் வெற்றியும் ஈட்டியிருக்கிறார்கள். அதை பார்த்து நம் அவர்கள் இப்படித்தான் கூறியிருப்பார்கள். அது என்ன சொல்? அருகும் சொல். முதியோர்கள் இப்படித்தான் அதை சொல்லியிருந்தார்கள். அந்த இடம் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தது. முதல் வந்து ஒரு உடையோடு ஒரு வேலையுடன் ஒரு நீர்த்தேக்கம், நீர்த்தேக்கத்தோடு ஒரு அறிவிப்பாளரின் பேருந்து வரும் இடம் எந்த இடம்? அந்த வேலை எப்பொழுது வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜோபிதா, நான் யோசனை குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலம் தானே?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் நலம் தானே?
0: ஆம், நாங்களும் நலமாக இருக்கிறோம் அம்மா, நன்றி.
1: நாங்க சொல்றோம், நல்ல பிரியாசப்பட்டு நல்ல முயற்சி செய்தபடியால் அவர் நல்ல நல்ல சிறப்பாக வாழ்கிறார் என்று சொல்லலாம். இல்லோ, பிரியாசப்பட்டு உழைச்சு நல்ல கெட்டித்தனமா நல்ல வாழ்ந்துருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. பிரியாசப்பட்டு நாங்களும் சில நேரம் சொல்ல கேட்டிருக்கிறோம் கூட.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கிறீர்கள். சிறப்பாக
0: வாழ்த்துக்களை
2: நீர்த்தேக்கம் கேணி, அறிவிப்பாளர் கேது, கே என்ன தூணா, கேணியில தூணா முன்னுக்கு வருது. ஒன்றுதான் ஆறும் அஞ்சு மொண்டும் கேது, தும்பன் கேணி.
0: தும்பங்கேணின்னு சொல்றீங்களா?
2: ஆமா.
0: சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் பதில் சரியா என்று. நன்றி.
2: ஆமா, நன்றி. நன்றி சோபிதா.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா, நானும் அதே பதிலோடு தானே வந்தேன்.
0: அப்படியா?
3: நீர்நில வந்து கேணி, கேணி பனி, மற்றது நீங்க வேலையா, அதெல்லாம் பனி, அவ்வளவுதான் நான் கேட்டேன். நீங்க
0: ஆமா நாலு தரவுகள் கேட்டேன்.
3: நாலு மாண்டிட்டு உடை துணி.
0: உடை என்று துடை என்று என்ன துணி? உடை
3: உடை என்று கேட்டிருந்தேன் நீங்க, ஆனா அது துணி. மற்றது நான் உண்மையில ரஜோசரிய மாதிரி தந்த ஒரு ஆளை கேக்குறீங்களா, அல்ல ஒரு ஒரு சொல்ல சொல்ல சொல்றீங்களா?
0: ஒரு சொல்லி சொல்ல சொன்னேன்.
3: நாங்கள் ஆக்களை அதை நல்ல பெரிய ஆசைன்னு சொல்றது. நான் அதைத்தான் கொண்டு வந்தேன். நல்ல பெரிய ஆசை என்று சொல்லி சொல்லிட்டு போதா? எவருக்கா திருப்பி சொல்லுங்க அந்த தடவை.
0: அதாவது முயற்சி செய்பவர்களை பார்த்து இப்ப செல்வார்களா?
3: பெரிய ஆசை என்றுதான் சொல்றது. நல்ல பெரிய ஆசையவர், அதாவது தானே அவர் வந்தவர் என்று சொல்றது. தெரியல, நீங்க என்ன வச்சுக்கிறீங்களோ தெரியா. இப்ப பாட்டுக்குள்ள வந்துட்டீங்களா?
0: இல்ல, பாட்டுக்குள்ள என்ன வரவில்லை.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி.

0: நல்லது நேர்களே, இப்போ தும்பங்கேணி என்பது சரியான பதில். அந்த பதிலோடு தான் ஸ்கந்தா அவர்களும் இணைந்திருந்தார் என்று சொல்லியிருந்தார். தும்பங்கேணி என்று சரி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறீர்கள். பார்ப்போம். இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: நானும் நலமா இருக்கிறேன் சவிதா. நானும் தும்பங்கேணியோட நின்றேன்னா நீங்க அதுக்கடையில சொல்லி விட்டுட்டீங்க. மற்றது பிரியாசி என்று தான் நான் சொல்றேன்.
0: பிரியாசி என்று சொல்லுகிறீர்கள்.
1: ஆமா, பாட்டுல கேட்க போறீங்களா?
0: பாட்டுல ஓ, நான் இப்ப அடுத்தது இதன் போது கேக்குறேன், நீங்க திருப்பி வாருங்களா? நன்றி. தும்பங்கேணி என்பது சரியான பதில். அந்த பதிலை ஞானேசன் அவர்கள், அடுத்தது ஸ்கந்தா அவர்கள் கூறியிருந்தீர்கள், அடுத்தது கமலவேணி அவர்களும் இதே பதிலோடு இணைந்திருந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது யோய சரியம்மா முதல்ல வந்து பிரியாசி என்று சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: நல்லது. இப்பொழுது பாடல் பாடலி தேடலுக்கு, அதாவது பாட்டும் பயந்தமிழுக்கும் செல்லுவோம். இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோவி.
0: வணக்கம் மதனி மோகன். நலம் தானே?
1: நலம் நலம். நீங்க?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நன்றி மதனி.
1: இந்த முயற்சியாளர் என்னன்னு கேட்ட நீங்க?
0: முயற்சி செய்வோரை பார்த்து இப்படி சொல்லுவார்கள்.
1: அப்ப அதான் முயன்று வென்றவரை விடா முயற்சியாளர் என்றுதான் சொல்றது.
0: ஆமாம்,
1: அப்படின்னு சொல்லலாமா?
0: பிரியாசை பாட்டும் பயந்தமிழுக்கள். சரி, நான் செல்ல
1: போகிறேன்.
0: பாட்டு கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: முதல் முறை கிள்ளி பார்த்தேன் என்ற பாடல். முதல் முறை கண்ணில் என்ற பாடல். பண்டைய தமிழர்கள் நிறுத்த எடையளவு ஒன்று பாடல்ல வந்தது. நிறுத்த எடை ஒன்று பாடல்ல வந்தது. பண்டைய தமிழர்கள் நிறுத்த எடை ஒன்று
1: பாடல.
0: இல்லை, சுமை இல்லை. இன்னும் ஒன்று சொல்லலாம்.
1: நிறுத்த கால் கால்
0: இல்லை. நன்றி வதனி. நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சுபிதா.
0: ஓ, வணக்கம் கமலவேணி அவர்கள். உங்களுக்கு தெரியுமா பண்டைய தமிழர்கள் நிறுத்த எடையளவு? எடையளவு இப்படித்தான் சொல்லி இருந்தார்கள் அன்றைய காலத்திலே. இப்பதான் வேறு வேறு சொற்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் அந்த காலத்திலே அவர்கள் இப்படித்தான் சொல்லி இருந்தார்கள்.
2: கால அளவு
0: இல்லை. இன்னொன்னு சொல்லலாம். மூன்றெழுத்து சொல். பாரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் சுவிதா.
0: ஓம் வணக்கம் ஸ்கந்தா அவர்கள்.
3: ஆரம் சொல்றேன்.
0: ஆமாம், பாரம்
3: துளாவாரம் சொல்றது. பாரம் தான் இல்ல வந்தது. நன்றி.
0: சொல்லியாச்சு கமலமணி அக்கா, நீங்கள் சொல்லு. உங்களுக்கான தரவு தருகின்றேன். பண்டைய காலத்தில் 180 தேங்காய் கொண்ட அளவை இப்படி சொல்லுவார்கள். 180 தேங்காய் கொண்ட அளவை இப்படி
3: சொல்லுவார்கள்.
0: பண்டைய காலத்தில் இல்லை
3: ஒன்று சொல்லிட்டல்.
0: நன்றி வணக்கம். அதாவது பண்டைய காலத்தில் 180 தேங்காய் கொண்ட அளவு இது. அது எது? இப்பொழுது ராஜினியை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ்.
4: நலம் தானே?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: சொல்றது இப்ப என்ன பாடல் போட்டீங்க? வரைக்கும் கேட்டதுதான் எனக்கு என்ன தொடக்கம் என்னன்னு தெரியல. பாடல் பாடல்
0: சங்கமம் திரைப்படத்துல இருந்து பாடல். முதல் முறை கிள்ளி பார்த்தேன்.
4: தேடி பார்த்தேன். நீங்க சொல்ல விளங்கையில தேடி பார்த்தேன்னு பார்த்தேன். அதுக்கிட வரையில எனக்கு கிள்ளி என்று வந்தா சில எனக்கு
0: கிள்ளி என்று சொல்றீங்களா?
4: இல்ல கிள்ளி பார்த்தேன் கேட்டேன்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் சுபிதா. தெரியாத கேள்விக்கு மீண்டும் வந்துட்டேன். மொத்தம் என்று வருமா?
0: இல்லை, மொத்தம் என்றும் வராது.
5: என்ன சொன்னீங்க, 180?
0: ஆமாம், 180 தேங்காய் கொண்ட அளவு இது. இதை இப்படித்தான் சொல்லுவார்கள். தேங்காய்
5: சொல்லலாம், தெரியாம இருக்குது. ஏதோ அதோடைய சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லுறேன்னு சொல்லி
0: பாக்குறேன்னு
5: என்ன விடிய சொல்லுவீனியா? இல்ல
0: இல்ல இல்ல.
5: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
6: நான் சுமை என்று சொல்றேன்.
0: சுமை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அவர் கமலவேணி அவர்கள் சுமை என்று சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல வந்து 180 தேங்காய் கொண்ட அளவு வந்து சுமை என்று சொல்லுவார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம். பாடம் எடுத்துட்டேன் போனாங்களா? ரேடியோ பிந்தி வானொலி பிந்தி பிந்தி தான் வந்தது.
0: உங்களுக்கான தரவு வந்து வீட்டுக்கு வீடு மட்டுமன்றி நாட்டுக்கும் நாட்டுக்கு நாடும் உள்ள ஒன்று. பாடல்ல வந்தது மூண்டெழுத்தி சொல். வீட்டுக்கு வீடு மட்டுமன்றி நாட்டுக்கு நாடும் உள்ள ஒன்று.
4: தாண்டி போறதா?
0: பாடல்ல வந்தது
4: தாண்டி என்று சொல்லி தாண்டி போறதா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல.
4: வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு. பாதை?
0: இல்லை.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் சோவி. நான் அந்த சுமைக்கு தான் வந்தேன்.
0: சுமைக்கு தான் வந்தீங்களா? அப்ப இதை சொல்லுங்கள். வீட்டுக்கு வீடு மட்டுமன்றி நாட்டுக்கு நாடும் உள்ள ஒன்று.
7: மூண்டெழுத்து சொல்.
0: மூண்டெழுத்து சொல்.
7: வீட்டுக்கு திருடியா?
0: இல்லை.
7: வீட்டுக்கு வீடு நாட்டுக்கும் உண்டு. வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு.
0: இப்ப எங்க இடத்துக்கும் கூட நாட்டுக்கும் ஒன்று உண்டு. இந்த பிரான்ஸ் தேசத்துக்கும் ஜெர்மனி நேரத்துக்கும் ஒன்று உண்டு.
7: ஐயோ, என்ன பாதையா?
0: இல்லை, பாதை சொல்லியாச்சு. ஐயோ, அது ராஜினி சொல்லி இருந்தார் பாதை.
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் ராஜினி அல்போன்ஸ் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம்.
0: இல்லை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். திரும்பி வாருங்கள். மீண்டுமா? மீண்டும் தரவுக்கு நன்றி ராஜினி. எல்லை என்பது சரியான பதில். அந்த வயலே இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
8: நான் எல்லைக்கு தான் வந்தேன். அது அவ சொல்லிட்டா ஒடுக்கா வந்துட்டு வந்தவா? அவ இந்த பைபர்ல வந்தவா முதல்.
0: ஓ, பைபர்ல அழைத்த. அப்புறம் பைபர்ல யாரும் பெறவில்லை. அவர் மீண்டும் பதில் தெரிந்தவுடன் மீண்டும் பைபர்ல இணைந்து கொண்டார். அப்ப நான் இங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு தான் அங்கால எடுத்தேன்
8: நான். ஆமா, நான் அடிக்க ரெண்டு மொக்கு இப்ப இருந்தாரு.
0: சரி சரி. ஓகே, உங்களுக்கான தரவு தாவரங்கள் தம் இனத்தை பெருக்கிக் கொள்ள தம்முள்ளே உருவாக்கும் அங்கம். பாடல்ல வந்தது. தாவரங்கள் தம் இனத்தை பெருக்கிக் கொள்ள தம்முள்ளே உருவாக்கும் அங்கம்.
8: விதை.
0: விதை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம் சொல்லியா.
0: வணக்கம் ஸ்காந்தா அவர்கள். நான் சரியா சொல்லுங்கள். உங்களுக்கான தரவு விதை போய்விட்டது. உங்களுக்கான தரவு வந்து மனம் மகிழ்ந்தால் மட்டுமல்ல மனம் கனத்தாலும் வருவது.
9: மனம் மகிழ்ந்தாலும் வரும்,
0: மனம் கனத்தாலும்
9: கண்ணீர். கண்ணீர்
0: என்னது? இல்லை இல்லை
9: இல்லை. அழகு
0: இல்லை. நன்றி நன்றி. வணக்கம் ஞானேஸ், அணிந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
10: வணக்கம் சவிதா.
0: ஓ வணக்கம் வணக்கம்
10: வணக்கம். கண்ணீர் என்று சொல்லி பாக்குறேன்.
0: இல்ல கண்ணீர் இப்ப ஸ்கந்த அவர்கள் சொல்லி இருந்தார்கள், அது இல்ல.
10: தெளிவா சொல்லுங்க.
0: மனம் மகிழ்ந்தால் மட்டுமல்ல மனம் கனத்தாலும் வருவது.
10: மனம் கனத்தாலும் மௌனம்.
0: இல்லை, ரெண்டு சொல்லிட்டீங்க.
10: நன்றி.
0: ஓ அடுத்ததுக்கு வாருங்கள். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து யாரு இணைந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம். ரெண்டும் சொல்லுதான் எனக்கு தெரிஞ்சது. கண்ணீரும் மௌனமாகுமா?
0: இல்லையே.
11: ஊமையா?
0: இல்லை, ஊமை இல்லை. மனம் மட்டும். ஓகே நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம்
0: வணக்கம். தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். நலமா இருக்கிறீர்களா?
12: நலமா
0: இருக்கிறேன்.
12: மனங்களைத்தான் கண்ட மாதிரி எழுதலாம் கவிதை.
0: இப்ப முதல் முதல் நிகழ்ச்சியும் கவிதையும் காணவும் அதுல ரத்தியக்கா வந்து மனம் கனத்தாலும் வரும் என்று சொல்ல அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். மனம் கனத்தாலும் வருவது.
12: மனம் கனத்தாலும் அது அந்த புலம்பெல்லாம் அது.
0: ஆமாம், அந்த புலம்பல்லையே வெறும் எங்களுக்கு ஒரு சிந்தனை உருவாகினால் அந்த சிந்தனையிலே நாங்கள் எவ்வளவோ அந்த புலம்பல் எங்களுக்கு அந்த உள் மனது அந்த புலம்பலாக வெறும் என்ன அதன் போது அது கவிதையாகவே வெளிவரும்.
12: புலம்பலும் கவிதையும்
0: தான்.
12: அப்ப அது மனம் கனத்தா பாடுறது. அது அது சம்பிரதாயமா அது வந்துட்டு இப்ப. ஆனா உண்மையா அதுதான்.
0: அதுதான் உண்மையா அதுதான். ஆமா
12: உண்மையா அதுதான். சந்தோஷத்துல கண்ட மாதிரி என்ன மங்காத்த படத்துல பாட்டுகள் எல்லாம் வருது இல்லையா? இதுவா அவன் அப்படி நல்லது. நன்றி.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து ராஜினி இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராஜினி.
13: வணக்கம். சியாமலா இல்லாத ஒரு எதாவது எனக்கு இதுல கிடைச்சு.
0: சியாமலா அன்றைக்கு வர மாட்டேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். வேலை அவருக்கு. இப்ப ஏனேசன் உங்களுக்கு போட்டி அதுல வந்திருக்கிறார். ஓ கவிதை கவிதை. இதுவும் ஒரு வகையில் கிருமி நாசினியன ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். நான்கெழுத்து சொல். இதையும் ஒரு வகையில வந்து ஒரு கிருமி நாசினியன்றுதான் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள்.
13: இதுல ஆட்டமாரி கிடந்தது கிருமி நாசினி.
0: சுகமான சொல்லுதான். அது ஏதோ கிருமி நாசினி சொன்ன பிறகு நீங்கள் வேறு எங்க தூரத்துக்கு போட்டீங்கள். கொஞ்சம் கிட்ட நினையுங்கள். இப்ப ஆய்வாளர்கள் வந்து இதை எடுத்து அதை சோதித்த போது சோதித்து பார்த்த போது இது ஒரு கிருமி நாசினி என்று கூட சொல்லி இருக்கிறார்கள்.
13: என்ன பொப்பம் என்ன
0: சொல்றேன். ஓகே நன்றி ராஜினி. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம் சுவிதா. என்ன கண்ணீர் என்றீங்களா?
0: கண்ணீர் என்பது சரியான பதில். இப்ப அந்த கண்ணீரை ஆய்வாளர்கள் அவர்கள் பரிசோதனை செய்த போது கிருமி நாசினி என்று ஒரு கிருமி நாசினி என ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
14: நன்றி நன்றி சொல்லுங்க.
0: வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
15: வணக்கம் சவிதா. கண்ணீருடன் கந்தக்கா கண்ணீரை கொண்டு ஓடி விட்டேன்.
0: கண்ணீர் கொண்டு ஓடினா நல்லதான். இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே, ஆனந்த கண்ணீரும் இருந்தானே என்ன? இப்ப இன்றைக்கு உங்களுக்கு தான் கொஞ்சம் வெற்றி, அந்த ஏதோ பலன் போய்கொண்டிருக்கு. ஓகே, சிறு மணிகள் கொண்டு கட்டப்பட்ட ஆணி வகைகளில் ஒன்று.
15: சிறு மணிகள் கொண்டு,
0: ஓ, சிறு மணிகள் கொண்டு கட்டப்பட்ட அணி வகைகளில் ஒன்று. இல்லை, என் ஒன்று சொல்லலாம். மாலை வரவில்லை.
15: சலங்கை.
0: சலங்கை என்பது சரியான, பாத்தீங்களா, நான் சொன்னேன் இன்றைக்கு உங்களுக்கு தான். சலங்கை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து ஞானடீசன் அவர்கள் நினைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
16: வணக்கம். சலங்கையில தான் நின்றதா?
0: சலங்கையில சலங்க கட்டி கொண்டா? உங்களுக்கான தரவு, தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஊடகம் என்று இதை சொல்லலாம். ஊடகம் என்றா ஊடகத்தை நினைக்காதீங்க, உங்கள் வானொலி ஊடகம் அப்படி இப்படி நினைக்க வேண்டாம். என்ன?
16: மொழியோ?
0: மொழி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
16: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
17: நான் பதனி, நான் கமலபாணி சொல்ல சிரிப்பு வந்துடுது சலங்கி என்று. இப்ப இங்க கேட்கறது பாப்போம். இந்த எழுதின சொல்லுகள் அங்கால கேட்க நான் எழுதினது இங்க வந்து ஒன்றிருக்குது.
0: அப்படியா?
17: ஓ, பாப்போம். எனக்கு இன்னும் கேளுங்க பாப்போம்.
0: உங்களுக்கான சொல், சில சந்தர்ப்பங்களில் சம்மதத்துக்கான அறிகுறியாக கருதப்படுவது. பாடல்ல வந்தது சில
17: சந்தர்ப்பில்ல,
0: இல்ல
17: என்ன,
0: சில சந்தர்ப்பங்கள்ல சம்மதத்துக்கான அறிகுறியாக கருதப்படுவது. மௌனம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
17: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
18: வணக்கம் சவிதா.
0: வணக்கம், வணக்கம். உங்களுக்கான தரவு, இலக்கணத்தில் ஒரு செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை காட்டும் இலக்கண கூறு. இலக்கணத்தில் ஒரு செயல் எப்பொழுது பெறுகிறது என்பதை, நடைபெறுகிறது என்பதை காட்டும் ஒரு இலக்கண கூறு.
18: எனக்கு தெரியல, நான் பாக்குறேன். இலக்கணம் தெரியல, இலக்கண கூறு நான் கண்டுபிடிக்கல சொல்லியா.
0: சத்தம் வருது ஸ்கந்தாக்கா வரும் போது. அடுத்து தேவி என்று நினைத்துக் கொள்கிறேன், வணக்கம்.
19: வணக்கம். என்ன கேள்வி?
0: ஒரு இலக்கணத்தில் ஒரு செயல் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை காட்டும் இலக்கண கூறு. மூன்றெழுத்து சொல். அதுக்கு போயல, நான் உயிரெழுத்து மெய் எழுத்துக்கு போயல. இது வந்து வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு என்று கூட சொல்லலாம். எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய நாட்கள்ல, மாதங்கள்ல நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயல் என்று கூட சொல்லலாம்.
19: நீங்கள்
0: ஓகே, நன்றி. அவரை தொடர்ந்து யார், வணக்கம். மாறி எடுத்துக்கணும் தெரியல. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
20: வணக்கம் சொல்லுதா. என்ன கேட்டதுக்கு பதில் வந்துடுதா?
0: இல்ல இல்ல, வரவில்லை. அது தேவி என்ற அவருக்கு ஒரு அழைப்பு வந்தவரை சென்று விட்டார்.
20: காலம் என்று வருமா?
0: காலம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்,
20: நன்றி, நன்றி சொல்லுங்க.
0: நன்றி, வணக்கம். நிலைய கலை நேரம் சரியாக 5:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிகளாக இப்ப அது மூன்றாவது பதியாக பாட்டும் பயந்தமிழும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஞானடேசனை வரவேற்றுக் கொள்கிறேன், வணக்கம்.
16: காலம் சொன்ன,
0: ஓம், காலம் சரியான பதில். இயக்கத்துக்கு தேவையான அடிப்படையான ஒன்று பாடல வந்தது. இயக்கத்துக்கு தேவையான, ஓ, இயக்கம், இயக்கம், இயக்கம் என்றா எங்கட இயக்கம் இல்ல, அது எங்கட தமிழகத்திலே இருக்கிற எங்கட இயக்கம் இல்ல, எங்களுடைய இயக்கத்துக்கு தேவையான அடிப்படையான ஒன்று.
1: அடிப்படையானது ஒன்று பாடல்.
0: பாடல் இல்ல.
1: இயக்கத்துக்கு அரங்கேற்றம்
0: இல்லை. இல்லை, ரெண்டு சொல்லிட்டீங்களா. நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
21: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி இப்பொழுது இந்த பக்கம். ஓகே,
21: வாழ்த்துக்கள்
0: ராஜினி.
21: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
22: வணக்கம் சுவிதா.
0: வணக்கம். உங்களுக்கான தரவு என்ன? ஓகே, உயிரினங்களுக்கிடையே அன்பு அக்கறை கலந்த ஒரு உணர்வை இப்படி சொல்லுவார்கள். உயிரினங்களுக்கிடையே அன்பு அக்கறை கலந்த ஒரு உணர்வு.
22: உணவா?
0: இல்லை.
22: நிறைய சொல்லி இருக்கு, நம்ம கண்டுபிடிக்க முடியல. உணர்வு இருக்குது.
0: உணர்வு நான் எடுக்கல. இன்னொன்று உணர்வுகளால் வருவது.
22: கண்டுபிடிக்கல.
0: உணர்வுகளால் வருவது. நான் கேட்டேன், உணர்வுதான் கேட்டேன். அந்த உணர்வால் வருவது. ஏனடேஸ் நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: என்ன கேள்வி?
0: உயிரினங்களுக்கு இடையே அன்பு அக்கறை கலந்த ஒரு உணர்வு.
1: கற்பம்.
0: இல்ல. கற்பம். நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, அன்பு அக்கறையும் கலந்த உணர்வோடு வருவதை அப்படி சொல்லுகிறீங்க. இது உணர்வைத்தான் நான் கேட்கிறேன். அந்த உணர்வோடு வருவது நீங்க கற்பம் என்று சொன்னாலும் ஓகே. அது இது உணர்வு. அந்த உணர்வைத்தான் நான் கேட்டேன். உயிரினங்களுக்கிடையே அன்பு அக்கறை கலந்த ஒரு உணர்வு. இல்லையே. ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
23: வணக்கம் கவிதா.
0: ஓ, வணக்கம் கமலவேணி. இல்லை, உறவு இல்லை. அன்பும் அக்கறையும் கலந்த ஒரு உணர்வு தான் இது. உயிரினங்களுக்கு இடையே, இப்ப மிருகங்களுக்குள்ள கூட இது ஏற்படுகின்ற ஒன்றுதான்.
23: தாயா? தாய்
0: இல்லையே. சுகமான சொல்லுத்தான். நன்றியா? நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
22: வணக்கம் சுவிதா. சோகமா?
0: இல்லையே, சோகம் இல்லை.
22: அன்பு
0: அக்கறை கலந்த ஒரு உணர்வு. பாடல்ல வந்தது மூண்டெழுத்து சொல்.
22: கண்ணீர் அப்போது வந்தது.
0: ஓ, கண்ணீர் வந்து விட்டது.
22: சோகம் இருக்கு, அழுகை இருக்கு.
0: இல்லை, அது அன்பு அக்கறையால சோகம் அப்படி அதுக்கு வராது. இது வந்து நல்லொரு நல்லொரு சொல் ஒன்றுதான். நல்ல பிடித்தமான ஒரு சொல்.
22: சொல்லு நல்லது நாங்கள் கண்டுபிடிக்கலையே.
0: நன்றி, நன்றி, வணக்கம். ராஜினி இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம். ராஜினி
24: வணக்கம். நான் அந்த மெட்ரோ டெலிவன வரைக்கும் எந்த தெளிவுதான் இப்பாட்டு போட வேண்டாம். அந்த ஸ்கந்த வரைக்கும் ஒரு வித்தியாசமா எங்களை எங்களை கொண்டு கேட்கல. ஏதோ இறஞ்சு கொண்டு வருது.
0: ஓ, இறஞ்சு கொண்டு வந்தது. ஆமாம், இப்ப வரையில அப்போது வந்தது. ஆமா,
24: இப்ப வரையில அப்போது இருந்தது. முதல் ரெண்டு முறையும் அப்படி இருந்தது. காதலா? காதல்.
0: காதல் என்பது சரியான பதில். ஏன் காதலை மறந்துட்டார்களா எல்லோரும்? உயிரினங்களுக்கிடையே அன்பு அக்கறை கலந்த ஒரு உணர்வுன்னு சொன்னால் அது காதல். அது காதலே தான். நான் அன்பை சொல்லிவிட்டேன். அன்புன்னு சொல்றதுக்கு கூட அது இல்லை. அன்பு அக்கறை.
24: ஓகே.
0: ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கண்ணீர்ல கிருமி நாசினி. ஆமாம்
24: இருக்கிறாங்க.
0: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சுவிதா.
0: ஓ வணக்கம்.
2: காதல் இருந்தாலும் சாதாரண சொல்றாரு யோசிக்கல. நான் கவலையா சோகமா அப்படின்னு வச்சுட்டேன்.
0: இல்ல இல்ல நான் உணர்வத்தானே கேட்டேன். சரி, இரு புள்ளிகளுக்கு இடையிலான பௌதீக நீளத்தை இப்படி சொல்லுவார்கள். தூரம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி. இன்னும் இரண்டு கேள்வி மட்டும் இருக்கிறது. இதனை தொடர்ந்து பிறகு ஒரு விளம்பர ஒரு சில விளம்பர இடைவெளி தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. சொல்லுக்குள் சொல். இப்பொழுது யாரு வந்திருக்கிறது? ஞானதேசன் அவர்களை வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். ஆமாம் ஆமாம். உங்களுக்கான தரவு

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 65
0: மேலதிய தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்பரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீகை பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77 500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் @goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிக்கிரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் உண்டாக

0: பரிமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் போஷ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: நிலைய கலைக நேரம் சரியாக 6:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இப்பொழுது 4வது பகுதியாக வரப்போகிறது சொல்லுக்குள் சொல்லெடுத்தல். இந்த சொல்லுக்கள் சொல்லெடுத்தல் பற்றிய சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏற்கனவே நான் இந்த சொல்லுக்கள் சொல்லெடுத்தல் செய்திருக்கிறேன். நான் சில வழி நீங்கள் மறந்திருக்கலாம். அதாவது நான் தருகிற சொல்லுக்கள், நான் ஒரு சொல்லு தருவேன், அந்த சொல்லுக்கள் வேறு சொற்களும் மறைந்திருக்கும். மறைந்திருக்கும் சொற்கள் பற்றிய சிறிய குறிப்பு நான் சொல்லுவேன். அந்த சிறிய குறிப்பின் அதுக்கு ஊடாக என் விளக்கத்துக்கு ஏற்றவாறான சொல்லை நீங்கள் சொல்ல வேண்டும். என்ற நான் சொல்லுகிற அந்த விளக்கத்துக்கு ஏற்றவாறான சொல்லை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்ப அதாவது முதலாவது தரவாக ஒரு சொல்லொன்று இது. இந்த சொல்லுக்குள் போதை தரக்கூடியது ஒன்று உண்டு. இந்த சொல்லுக்குள் போதை தரக்கூடியது ஒன்று உண்டு. உங்களுக்கு தெரியும் எது போதை தரக்கூடியது என்று. போதை தரக்கூடியது ஒன்று உண்டு. அடுத்த தரவு பெயர் சொல் ஒன்றும் உண்டு. நான் வைத்திருக்கிற சொல்லுக்குள் போதை தரக்கூடியது ஒன்று உண்டு. அடுத்த தரவு பெயர் சொல் ஒன்றும் உண்டு. இன்னொரு தரவுக்கு அதாவது இன்னொன்று இருக்கிறது மிருகம் ஒன்று, அதாவது மிருகம் ஒன்றும் உண்டு. இந்த தரவு கமைய அந்த சொல் எந்த சொல் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? மீண்டும் அதை சொல்லுகின்றேன். இந்த சொல்லுக்குள் நான் வைத்திருக்கிற இந்த சொல்லுக்குள் இது ஒரு இடம் என்று கூட சொல்லலாம். இது ஒரு இடம் என்று நான் சொல்லுகின்றேன், சரியா? இந்த இடம் வந்து இந்தியா தேசத்திலே அமைந்திருக்கிற ஒரு இடம், தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற இடம். சரி, நான் அதையும் நான் சரியா உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். நான் நீங்கள் இடத்த கண்டுபிடிங்க, இடம் சொல்ல மாட்டேன். இது உதாரணத்துக்காக நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். இது ஒரு இடம் ஒன்று. இந்த சொல்லுக்குள் போதை தரக்கூடியது ஒன்று உண்டு. அடுத்த தடவு பெயர் சொல் ஒன்று உண்டு. அடுத்த தடவு மிருகம் ஒன்று உண்டு. இந்த தரவு கமைய வரும் சொல் யாது? அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: சவிதா. வணக்கம். நீண்ட நேரம் நின்றுட்டீங்க போல, விளம்பரங்கள் எல்லாம் போய்
2: அந்த கடைசி சொல்லுக்கு வந்தனா நின்றுட்டேன்.
1: சரி சரி, ஓகே.
2: நீங்க நான் நினைச்சது நீங்க ஒரு சொல்ல தர ஒரு கொஞ்சம் ஒரு எழுத்து கொஞ்சம் தந்து அதுக்குள்ள சொல்ல எடுக்கணும்.
1: இல்ல இல்ல இல்ல, இது வந்து சொல்லிற்குள் சொல். இப்ப வந்து நான் ஒரு சொல் தான் தந்திருக்கிறேன். அந்த சொல்லுக்குள்ள நீங்க கணக்கு. இப்ப நான் மூன்று சொற்கள் நீங்கள் எடுக்கலாம். இதுக்குள்ள மூன்று எழுத்து சொல் தான் இது. ஒரு இடம் ஒன்று இது. இது தமிழ்நாட்டிலே அமைந்திருக்கிற ஒரு இடம் ஒன்று. அதுக்கு என்ன நான் உதாரணம் கொடுத்திருந்தேன் என்ன சொன்னா, ஒன்று போதை தரக்கூடியது, அடுத்த தடவு பெயர் சொல் ஒன்று. பெயர் சொல் ஒரு பெயர், ஒரு பெயர் ஒன்று வெறும். அடுத்த தடவு மிருகம் ஒன்று.
2: தமிழ்நாட்டில்
1: இருக்கிறது மூன்று எழுத்து சொல்லக்கூடிய ஒரு இடம். நீங்கள் கேட்டு மற்றவர்கள் சொல்லும் போது கேட்டு பாருங்களா. ஓகே,
2: தமிழ்நாட்டுக்கு பேர் வருது இல்ல மூன்று எழுத்துல.
1: ஓகே, நன்றி நன்றி. அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சோவிதா. நான் கண்டுபிடிக்கவில்லை. ஊரே இந்தியா ஊரென்ன கஷ்டம். மதுராந்தகம் என்று பார்த்தேன்.
1: என்னது
3: மதுராந்தகம் என்று ஊர் இருக்குதானே? போதை தாரது மது என்று மது தாண்டகம் என்று எடுத்தேன். ஒரு பேர் சொல்லு வந்து ராகம் வருது அதுக்குள்ள. என்ன சொன்னீங்க, மிருகமா?
1: மிருகம்
3: அதுதான் எது ஒன்று தெரியலையே.
1: சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்தியாவில இல்ல, தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு பிரபலமான ஒரு இடம் ஒன்று, நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு இடம் ஒன்றுதான், பிரபலமான இடம் இது. மூன்றெழுத்து சொல். மதுரை என்பது சரியான பதில். சொல்லுங்கள் பார்க்கலாம், அந்த மதுரை எப்படி வந்தது என்று.
4: மது வந்து மது போதை.
1: ஓ, போதை.
4: பேற்றல்லு
1: துறை.
4: மற்ற மிருகம் மறை.
1: மறை இதுதானே, இது சுகமான இதுதானே, கேள்விப்பட்ட இடம் தானே.
4: ஆமா, தெரிஞ்ச இடம்.
1: ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம்.

0: அடுத்து இவ்வேளையில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: அதுக்குத்தான் நான் வந்தேன் சோவி, மதுரைக்கு.
0: மதுரைக்கு மதுரை போய்
1: அது அவ சொல்ல சொல்லும் வந்தது மதுரைக்கு தான் வந்தேன்.
0: சரி சரி சரி, உங்களுக்கு நன்றிகள். சரி, உங்களுக்குள்ள தரவு
1: கொடுக்கிறேனா?
0: இது வேறு வந்து இது மூன்றெழுத்து சொல்லலாம். சரியா? மூன்றெழுத்து சொல்லுக்குள்ளதான் இருக்கு நிறைய. இந்த சொல்லுக்குள்ள வளர்ப்பு மிருகம் இரண்டும், வளர்ப்பு மிருகம் இரண்டு இருக்குது. இரண்டு இருக்குது.
1: போட்டு வேண்டிய இருக்கா திரும்பி?
0: சரி சரி, ஓகே.
1: இதுல இந்த யோசிக்க நேரம் நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு வரேன்.
0: ஓகே, வளர்ப்பு மிருகம் இரண்டும், தந்திரமுள்ள மிருகமும், தந்திரமுள்ள மிருகமும், நீரும் மண்ணும் கலந்த ஒரு குலைம நிலையும் உண்டு, அது எது?
1: மிருகமா இது?
0: ஓ இல்ல, இது மிருகம் இல்ல. நான் வைத்திருக்கிற சொல்லு மிருகம் இல்ல, ஒரு பொருள், ஒரு பொருளுக்குரியது என்று சொல்லலாம்.
1: வளர்ப்பு மிருகம், தந்திரமுள்ள மிருகம்,
0: வளர்ப்பு மிருகம் ரெண்டு, வளர்ப்பு மிருகம் ரெண்டு. ஆனால் நீங்கள் நேரடியாகவும் வராது, சரி, ஒத்தகத்துல சொல்லாகவும் வரும். சரியா? வளர்ப்பு மிருகம் இரண்டு, தந்திரமுள்ள மிருகமும் இருக்கு. ஒரு தந்திரமுள்ள மிருகமும் இருக்கு. அடுத்து நீரும் மண்ணும் கலந்த ஒரு குளம நிலை இருக்குல்ல, நீருடைய மண் கலக்கும் போது அந்த குளம நிலையும் உண்டு, அது எது?
1: நீரும் மண்ணுங்க குளம் உடம்பல் நிலை. ஐயோ, யோசிச்சு கொண்டு வரேன். வேறையாக்கள் ஜோயுத்தாட்டாக்கண்டு வரவீன. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: தமிழ்நாடுல
0: இது எல்லாருக்கும் பொருத்தமானது, உலக அனைத்துக்கும் சேர்ந்தது.
2: வளர்ப்பு மிருகம் பூனை நாயன் எடுத்து பார்த்தேன், நிறைய எடுத்தேன். களி
0: எடுத்தேன்,
2: களிய பசியா பரவாயில்ல. மீண்டும் பாருணி.
0: ஓகே, நன்றியா? நன்றி நன்றி வணக்கம். சரி, யார் இதை கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சொல்றேன். இப்ப இப்ப விளங்கிட்டாவா சொன்ன, மதுரை சொன்ன பிறகு அந்த நீங்கள் இப்ப வளர்ப்பு ரெண்டையும் நானும் கந்தாக்கா மாதிரிதான். நானும் பூநகடி என்றது நாலு இலவா இருக்குது பூநகடி என்று.
0: வளர்ப்பு மிருகம் வளர்ப்பு மிருகம் ரெண்டு இருக்கிறது. அந்த வளர்ப்பு மிருகத்துல நீங்கள் நாயை விடுங்க, நாயை விட்டுட்டு இன்னும் வளர்ப்பு மிருகம் இருக்கின்றது. அது எங்களுக்கு பிரயோசனமான ஒரு நாயும் பிரயோசனம் தான், இதுவும் ஒரு பிரயோசனமான ஒரு தெய்வத்துக்குரிய ஒரு வளர்ப்பு மிருகம். சரியா? அப்ப தெய்வத்துக்குரிய வேறு வளர்ப்பு மிருகம் சொன்னால் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்தை போற்றக்கூடிய மாதிரி, வணங்கக்கூடிய மாதிரி ஒரு மிருகம் ஒன்று இருக்கிறது. தெய்வ பசு, அது பசு வெறும். மற்றது தந்திரமுள்ள மிருகம் ஒன்று, இரண்டு இருக்குது வளர்ப்பு மிருகம். ஓகே, வளர்ப்பு மிருகம் இரண்டு இருக்குது. அதுல நீங்கள் இரண்டு, அது வந்து காட்டுக்களையும் வளரும் அந்த மிருகம். மற்றது எங்களுடைய தேவைக்கும் ஏற்றபடி சில இதை வாகனமாகவும் பயன்படுத்துவார்கள். மூன்றெழுத்துக்கெல்லாம் இத்தனையும் வரும். ஆனால் நீங்கள் நேரடியாக பார்க்காதீங்க, ஒத்த சொல்லா பார்க்கலாம். சரியா? உதாரணமாக. சரியா? இப்ப நீங்கள் வந்து இப்ப நேரடியா தான் அது முதல்ல அந்த மதுரையை நேரடியாக பார்த்தீர்கள், ஆனா இது நேரடியாக இல்ல. சரியா?
3: நேரடியா?
0: ஓகே, இது வந்து நான் சொன்னது உங்களுக்கு சொல்லுக்கள் வளர்ப்பு மிருகம் ரெண்டு இருக்கு. அந்த வளர்ப்பு மிருகம் பசுவும் குதிரையும் இருக்குது. தந்திரமான மிருகம் வந்து நரி. சரியா? அப்ப இது வந்து நரியில வந்து நரிக்கு வேற சொல் வருகிறது, சுரி என்று வருகிறது. சுரிய நரி என்று சொல்லுவார்கள். அந்த சுரிக்கு இன்னும் ஒரு சொல் இருக்கிறது, என்னென்று சொன்னால் சேறு. அப்ப மண்ணும் தண்ணீரும் சேரும் போது சேரும் சேரு இது வெறும் தானே? சரியா? அப்ப என்ன வருகிற சொல்லுங்க. அப்பம் பரி வருகிறது குதிரை, பசு இருக்குது பசு பசு பரிசு பொருள் சரியா? இதுக்கு இது வந்து பரிசு, இந்த மூன்றெழுத்தி சொல் வந்து பரிசு பொருள் தானே, அது பரிசு பொருட்கள். அப்ப பசு இருக்குது, பரி இருக்குது பரி குதிரை, சுரி இருக்குது சுரி என்றால் நரி, சேர் என்றாலும் சுரிதான். அப்ப மூன்றெழுத்துக்களை இத்தனை சொல்லி இருக்கிறது பரிசு. நான் ஒத்த சொல்லாம் இப்ப பரிக்கு குதிரை வந்த மாதிரி பசுக்கு கோவம் வரும் என்ன அப்படியும் வரலாம் எடுக்கலாமா? ஓகே நன்றி நன்றி நன்றி வணக்கம். சரி இப்பொழுது நான் கமலவணியக்காக கொடுத்த விளக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன். வணக்கம்.
2: இப்ப நீரும் மண்ணும் கலந்தது குழப்பம், அது என்னது?
0: சேரு சேரு சுரிய சேரும் என்று சொல்லுவார்கள். அர்த்தம் வரும். சரி இதுவும் மூன்றெழுத்து சொல். ஓகே மூன்றெழுத்து சொல். இது வந்து ஒரு கடலோடு சம்பந்தப்பட்டது, கடலுக்குள் கடல் பயணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சொல் ஒன்று. சரியா? இந்த சொல்லுக்குள் மனித உறுப்பு இரண்டும் வீட்டு மிருகம் ஒன்றும் மறைந்துள்ளது. ரெண்டுதான்
2: நாய் வாய் நா.
0: வாழ்த்துக்கள். இது சுலமா போச்சு
2: நன்றி
0: நன்றி வணக்கம். இது நாவா என்பது சரியான பதில். அதாவது இந்த சொல்லுகள் மனித உறுப்பு ஒன்று இருக்கிறது நா, அடுத்தது வீட்டு மிருகம் ஒன்று இருக்கிறது நாய். வாழ்த்துக்கள் ஸ்கந்தா அவர்களுக்கு. இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்றேன். வணக்கம்.
4: வணக்கம் ராஜினி.
0: வணக்கம் ராஜினி. காணையில
4: நான் மதுரையை உடனே கண்டுபிடிச்சிட்டேன். தொடர்பு கிடைக்கல என்றக்கு ஒரு டெலிபோன் உண்டு அவசரமா வந்தாப்புல அதை எடுத்துட்டு வைப்பேன். அதுக்கு அப்புறம் கிடைக்கல நான் தொடர்பு முதல்ல அந்த இதுக்கு கிடைக்கல. மதுரை உடனே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி இப்ப ரெண்டாவது நீங்க இப்ப சொன்ன அப்புறம் எனக்கு விளக்கம் தெரிஞ்சது.
0: அப்ப
4: இனி ஊரண்டிங்க நீங்க ஒரு சொல்ல கேக்குற முதல் ஊரு கட்டிங்களா என்ன?
0: மூன்றெழுத்தி சொல் சரியா? இவர் வந்து ஒரு பிரபலமானவர், இந்திய நாட்டை சேர்ந்தவர். சரியா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஒரு ஆள். ஆமா பிரபலமான ஒரு ஆள் ஒன்று, முக்கியமானவர். சரியா? இந்த சொல்லுக்குள் பாட்டு மறைந்திருக்குது. பாட்டு மறைந்திருக்குது. அடுத்து அரை என்ற அர்த்தமும் உள்ளது. அரை என்ற அர்த்தமும் உள்ளது. ஓ அரை. அடுத்தது அழகில் சிறந்தவளும் மறைந்திருக்கிறாள். அழகில் சிறந்தவளும் மறைந்திருக்கிறாள். அழகில்
4: சிறந்தவளும் மூன்றெழுத்து.
0: மூன்றெழுத்து தான். இந்த மூன்றெழுத்துக்களை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சொல்லுக்குள் வந்து இந்த சொல்லுக்குள் பாட்டு மறைந்திருக்குது. அடுத்து அரை என்ற அர்த்தமும் உள்ளது. ஓ அரை. அடுத்து அழகில் சிறந்தவளும் மறைந்திருக்கிறாள். அழகில் சிறந்தவளும் மறைந்திருக்கிறாள். அவள் அவரோடு சேர்த்து இவர் யார்? இவர் ஒரு மனிதன், இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமானவர். அடிக்கடி இவருடைய பெயர் உச்சரிக்கப்படுவது. விசாலா?
4: அப்படி வராது.
0: இல்ல இல்ல.
4: சரி பொறுப்பு.
0: இந்த சொல்லுக்குள் பாட்டு மறைந்திருக்குது.
4: பாட்டு
0: மறைந்திருக்குது. அரை என்ற அர்த்தமும் உள்ளது. அழகி சிறந்தவளும் மறைந்திருக்கிறாள். இனி கரை நேரம் எடுக்கப்படாது. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து பைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் சோவிதா, நலமா இருக்கிறீங்களோ?
0: ஆம் நலமா இருக்கிறோம் ஜெனி.
5: ஆமா தொடர்ந்து நிலமா இருக்கு, உங்களை வாழ்த்தி கொண்டு நாளுக்கு.
0: நீங்க தான் நிலம் இல்லாமல் போயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
5: பாரதி எழுதி,
0: பாரதி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி. விசால சொன்னோட எனக்கு சிரிப்பே வந்து. நன்றி
0: நன்றி. வணக்கம். பாரதி என்பது சரியான பதில். இந்த பாரதிக்கு விளக்கம் காட்டுகின்றேன். அதாவது பா என்றால் பாட்டு, பா என்றால் பாட்டு. அடுத்து பாதி என்றால் அரை, பாதி என்றால் அரை. அழகில் சிறந்தவள் யார்? ரதி. அப்ப என்ன வெறும் பாரதி என்பது சரியான பதில். நேரம் சரியாக 6:18. இவ்வளையிலே வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.
6: வணக்கம் கவிதா. நீங்க அழகில் சிறந்தவள் என்ற ரதி எடுத்தேன், இசைக்கு பா எடுத்தேன். அப்ப அதுல இருந்து பாதியை கண்டுபிடிச்சேன். இப்ப
0: கிடைக்கவில்லை. சரி, இதுவும் ஒரு மூன்றெழுத்து சொல்லுத்தான். சரியா? இந்த சொல்லுக்குள்ளும் பாட்டு மறைந்திருக்குது. இந்த சொல்லுக்குள்ளும் பாட்டு மறைந்திருக்குது. விருட்சத்தை உருவாக்கும் மூலப்பொருள் ஒளிந்திருக்கு. விருட்சம் இருக்குல்ல,
6: கவிதை
0: விருட்சம். கவிதை என்று சொல்றீங்களா?
6: உருவாக்குறது விதை, மூன்றாவது கதை,
0: மூன்றாவது மாதம். மாதம் ஒன்று மறைந்திருக்கிற தை. கவிதை என்பது சரியான பதில்.
6: வாழ்த்து. நன்றி. அவசரப்படையில்ல. நன்றி
0: நன்றி. வணக்கம். அடுத்து தேவி என்றனை இணைத்துக் கொள்ளுவோம். வணக்கம். வணக்கம் தேவி என்றன் அவர்கள், இணைந்திருக்கிறீர்கள். தேவி என்றன்,
7: வணக்கம்.
0: ஓ வணக்கம வணக்கம். அப்போ போட்டீங்க, யாரோ பெல் அடித்தன்னு சொல்லி யாரோ வீட்டுக்கு வந்தாங்களா? அப்படியா? சரி, இதுவும் மூன்றெழுத்து சொல். சரியா? இந்த சொல்லுக்குள் மிருகம் ஒன்றும் மனித சரீரமும் மறைந்துள்ளது. இந்த சொல்லுக்குள் மிருகம் ஒன்றும் மனித சரீரமும் மறைந்துள்ளது. வாழ்த்துக்கள். மேதினி கண்டுபிடித்து விட்டீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம்.
5: மேனி கண்டுபிடிச்சேன். மேதினி, மேதி என்றால் குதிரையோ ஏதோ என்ன?
0: ஓ மேதி, மேதி என்றால் எருமை. ஆங்கிலத்துல மாசம் வந்தால் மே, அதுதான் சொல்லி கணக்கு. மூன்று சொல்லு கண்டுபிடிக்கலாம், ரெண்டு தான் எடுத்திருந்தேன். ரெண்டால் அது ஆங்கில சொல்லண்டபடியால். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 6:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக இப்பொழுது 4வது பதியாக சொல்லுக்குள் சொல்லெடுத்தல். இப்பொழுது வந்திருப்பவர், வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது.

0: நல்லது. இப்பொழுது அதுல ஐந்து தான் எடுத்திருந்தேன். அந்த ஐந்து கேள்விகளுக்கும் நீங்கள் இணைந்து நீங்கள் சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து சொற்சிலம்பம். சொற்சிலம்பம் உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி கொடுப்பதுண்டு சொற்சிலம்பம். அந்த வகையிலே இப்பொழுது நான் வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதான். நான் பாவன் பாண்டு கண்டுபிடிச்சேன்னா இந்த மற்றது பாதிக்கு தீனார் தான் இந்த டானாவை
0: கண்டுபிடிச்சேன். ரதி அழகிதானே, ரதி அழகின்னு
1: சொன்னா அதை யோசிக்கல.
0: சரி, எங்கட ரதி அம்மாவை கொடுத்து நீங்க நினைச்சிருக்க.
1: உங்களுக்கு உண்மையில இவ்வளவு காரணம் வந்துச்சு. மூன்று எழுத்து, மூன்று எழுத்துக்கு இவ்வளவு இதுவாக இருக்குதான்னு அர்த்தம்.
0: ஆமாம், சின்ன சொல்லுகளுக்கு அவ்வளவு நிறைந்து சொல்ல எடுக்கலாம். அப்படி ஐந்து ஐந்து தான் எடுத்தேன். இப்ப சொற்சிலம்பத்துக்கு போ. உங்களுக்கு சொற்சிலம்பம் தெரியும். நான் ஒரு சொல்ல சொல்லு வந்து, அதாவது எழுத்துக்களை சொல்லுவேன். இது ஐந்து எழுத்துக்கள் என்று சொல்லுவேன். அந்த எழுத்துக்க முதல் சொல் வந்து ஏதாவது ஒன்றின் அதி உச்சநிலை வெளிப்பாடு. சரியா? இது ஐந்து எழுத்து. அடுத்த சொல் சிவனின் 108 தாண்டவங்களை ஒன்னு சொல்லும் நீங்கள் முதல் எழுத்தை நீக்கும் போது அந்த பாடலி தேடுதலுக்கு நீங்க முதல் எழுத்தை நீக்குவீங்கள் அல்லவா, அப்படி வரும். முதல் சொல் ஏதாவது ஒன்றின் அதி உச்சநிலை வெளிப்பாடு. அடுத்த சொல் சிவனின் 108 தாண்டவங்களில் ஒன்று, முதலெழுத்தை நீக்க வேணும். ஆனா அதே இப்ப சொல்லாகத்தான் பெற வேணும். பாடலி தேடல் இப்ப செய்வம் தானே, ஒரு எழுத்தை நீக்கும் போது அதே போல வரும்.
1: திருப்பி
0: முதல் சொல் ஏதாவது ஒன்றின் அதி உச்சநிலை வெளிப்பாட்டை இப்படி சொல்லுவார்கள். அடுத்த சொல் சிவனின் 108 தாண்டவங்களில் ஒன்றை இப்படி சொல்லுவார்கள். நீங்கள் அந்த சிவன் 108 தாண்டவங்கள் ஒன்றை நினைச்சாலே மற்றது முதல் எழுத்தை நீங்கள் சுகமாக கண்டுபிடிக்கலாம்.
1: பரவசம்.
0: பரவசம் சொன்னா எப்படி நீங்க மற்றதை எடுப்பீங்கள்? 108 தாண்டவங்களில் ஒன்று, ஒரு எழுத்தை நீக்கினால் அடுத்தது என்ன
1: வரும்?
0: ஓகே, அடுத்தவருக்கு விடுவோம். ராகினி, நன்றி. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க. எனக்கும் கொண்டு விளங்காத மாதிரி உக்கிரம் கொண்டு வருமா? உக்கிர தாண்டவம்.
0: உக்கிர தாண்டவமா?
2: தாண்டவம் அவற்றை அந்த அவற்றை என்ன சொல்றீங்களா? தாண்டவங்கள்
0: உக்கிரம் இல்ல, உக்கிரம் இல்ல.
2: அப்ப நானும் யோசிச்சு கொடுத்தான் பெற வரேன். நன்றி.
0: நேரம் சரியாக 6:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக 4வது பகுதியாக சொற்சிலம்பம். அது சொற்சிலம்பம் வந்து பாடலி தேடல் அந்த மாதிரி தான் வரும். நான் இப்ப இதுக்கு நான் தரவு சின்ன தரவு தான் கொடுத்திருக்கிறேன். அதாவது ஏதாவது ஒன்றின் அதி உச்சநிலையை உச்சநிலையின் வெளிப்பாடு இப்படி சொல்லுவோம். அடுத்தது சிவனின் 108 தாண்டவங்களில் ஒன்று.

நேரம் சரியாக 6:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சிக்காக 4வது பகுதி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 4வது பகுதியாக சொற்சிலம்பம்.

0: இப்பொழுது மேரி ஆண்டனை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் மேரி ஆண்டன் அவர்கள். தேவி ஆண்டன்,
1: இது இந்த உன்னதமும் சன்னதமும்
0: வாழ்த்துக்கள். உன்னதமும் சன்னதம்,
1: உன்னதத்துக்கு நீங்க தந்த இப்ப சன்னதம்ன்றவே அது தெரியும். இந்த உன்னதத்துக்கு நீங்க தந்த தரவை கொஞ்சம் மாத்தலாம்ன்றது என்னுடைய கருத்து. அந்த உன்னதம்ன்றது ஒரு புனிதமானது, நல்லது. அந்த இப்ப நீங்க உச்சமண்டேக்க நானும் முதல் அந்த மூக்கம் என்றுதான் யோசிச்சேன் நான்.
0: என்றால் உன்னதம் வந்து அது ஒரு உச்சநிலை,
1: உன்னதமானது, அழகானது.
0: இல்ல அது வந்து அது நீங்க சொன்னது உண்டு, அது அப்படியும் அது வேற இதுக்கும் பொருளாகும். இது வந்து இந்த பொருளும் இருக்கிறது. ஒரு
1: மற்றவை குழம்பி என்ன சொல்றேன்னா, அந்த மற்றவை அது அந்த மாதிரி தான் குழம்பி இருக்கிறோம்.
0: ஆஹா, இது அவர்களுக்கு தெரியும். ஒரு உச்சநிலை வெளிப்பாடு
1: தான் யோசிச்சு கொண்டிருந்திருக்கிறேன்.
0: இப்ப ஒரு உச்சநிலையின் ஒரு வெளிப்பாட்டு உன்னதம் என்ற ஒரு மகிழ்ச்சி, உச்சநிலையின் வெளிப்பாடு அத உன்னதம் என்ற ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக் கொள்ளலாம், அது உன்னதமாக எடுத்துக் கொள்ளலாம். அந்த வெளிப்பாடைத்தான் நான் கேட்டேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். ஓம் சொல்லுங்க.
2: அவற்றை இதுக்குள்ள போய் 75 துள்ளல் கொண்டிருக்கு. சன்னதம் பாத்துட்டு இருப்பதான் அதுக்குள்ள போயிட்டு வீடு.
0: சரி சரி,
2: சன்னதம் உன்னதம் என்று எடுத்துக்கொண்டு வந்தேன். அங்க அவ தெரியும் சொல்லி
0: கொண்டிருக்கிறான்.
2: 75 இதுல போட்டிருக்க அவற்றை துள்ளல் கொண்டு போட்டு போட்டிருக்கு.
0: சன்னதமா
2: எனக்கு ஞாபகம் வர மாட்டேன். சன்னதம் ஒன்று இருக்கே எனக்கு நினைவில்லை. நன்றி சொல்லிட்டா.
0: உங்களுக்கு தரவு கொடுக்கிறேன். இது வந்து மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்துள்ளது. முதல் சொல் குழந்தை அல்லது மணலை மொழியை இப்படி சொல்லுவார்கள். குழந்தை அல்லது மணலை மொழியை இப்படி சொல்லுவார்கள். அடுத்தது, அடுத்த சொல் மூக்கில் பல்லுள்ள விலங்கு. இது விலங்கு
2: குழந்தையின் மொழியே, அது சரியா?
0: கிள்ளை மொழி, கிள்ளை மொழி என்றும் சொல்லுவார்கள். ஆனால்
2: மலலை, நீங்க இப்ப மலலை யாரு நேரடியா தந்த நீங்க?
0: மணலை சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: மலல மொழின்னு சொல்றது, கிள்ளை மொழி, பிள்ளை மொழி என்னெல்லாம் சொல்றது. அதுல ஏதாவது ஒன்று வருமா?
0: ஆமாம், அதுல ஏதாவது ஒன்று வரும்.
2: மலலு,
0: மணலை என்று வராது, மழலை என்று வராது. மழலையை தான் கேட்கிறேன். அந்த மழலை, மழலையே இப்ப அந்த மொழி, அந்த குழந்தை என்ற குழந்தையில அல்லது அந்த
2: மொழி என்று சொல்றது, கிள்ள மொழி என்று சொல்றது.
0: இன்னும் ஒன்று இருக்கிறது ஸ்கந்தாக்கா,
2: இன்னும் இல்லையா?
0: இல்ல, மழலையைத்தான் நான் கேட்கின்றேன். மழலை மொழி, அந்த மொழி, மழலை மொழியை இப்படி சொல்லுவார்கள். மூன்றெழுத்து இது. அடுத்த சொல்லு பல்லுள்ள, மூக்கில் பல்லுள்ள விலங்கு.
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
3: நான் முதலையும் மதலையும் சொல்றேன்.
0: வாழ்த்துக்கள். முதல் குழந்தையின் மழலை மொழி வந்து மதலை. அடுத்தது மூக்கில பல்லுள்ள விலங்கு வந்து முதலை. வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம். எனக்கு டெலிபோன் ஒன்று வந்து ஒன்று இருக்குது சிலோன்ல இருந்து. நான் இதை கேட்டுட்டு போகமண்டு.
0: சரி சரி,
3: 6 ஒரு ஆக்கள் அடிக்கிறேன்டவே, அதுக்கு முன்னாடி இனி வரணும் தெரியாது,
0: கேளுங்க. நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 6:31. அடுத்த தடவை சொல்லுகிறேன், வடிவாக கேட்க வேண்டும். ஓகே. இதுவும் மூன்றெழுத்து சொல், இதுவும் மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்து சொல். இதுவும் முதல் சொல் வீதிகளில் பவனி வருவது. முதல் சொல் வீதிகளில் பவனி வருவது. அடுத்த சொல் திங்கள் என்று பொருள்படக்கூடிய ஒன்று. திங்கள் என்று பொருள்படக்கூடிய ஒன்று. தேவி என்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: சொல்லுங்க. என்ன
0: முதல் சொல்? மூன்றெழுத்து சொல் இது. முதல் சொல் வீதிகளில் பவனி வருவது. அடுத்த சொல் திங்கள் என்று பொருள்படக்கூடிய சொல் ஒன்று.
1: ரதம் வெறும் உண்டு. அடுத்தது ரதம், மற்றது இது என்ன?
0: திங்கள் என்று பொருள்படக்கூடியது.
1: என்ன சூரியனோ
0: இல்ல இல்ல திங்கள் திங்கள் என்று பொருள் படக்கூடிய சொல்
1: மாதம்
0: மாதம் ரதம் மாதம் வாழ்த்துக்கள்
1: ரதம் மாதம்
0: நன்றி நன்றி வணக்கம் அடுத்து இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்றேன் வணக்கம்
3: வணக்கம் ரதத்துக்கும் மாதத்துக்கும் அடிச்சேன் சரி தெரிஞ்சாதானே போய் சொல்லி போட்டு வருவோம்ன்ட்டு அது அவ சொல்லிட்டா உண்டா கேளுங்க தெரிஞ்சா சொல்றேன்
0: ஓகே இது இதுதான் இந்த சொச்சிலம்பத்துக்கு கடைசி சொல் கடைசி தரவு ஓகே அடுத்தது அந்தாதி கொஞ்சம் வைத்திருக்கின்றேன் சரி உங்களுக்கான தரவு முதல் சொல் இது வந்து நாலெழுத்து சொல் சரியா ஓ நாலெழுத்து சொல் முதல் சொல் இயற்கையான நிலைப்பாடு ஒரு இயற்கையான நிலைப்பாடை இப்படி சொல்லுவார்கள் அடுத்த சொல் துணிகரமான செயல்கள் செய்யப்படுவது துணிகரமான செயல்கள் செய்யப்படுவது நாலு நாலு எழுத்து சொல்
3: துணிகரமான செயல் அஞ்சு வருது
0: நன்றி வணக்கம் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்
2: வணக்கம் பின்னுக்கு சாகசம் வருமா
0: சாகசம் வரும் பின்னுக்கு அடுத்தது இல்ல நீங்க சாகசம் சொல்லிட்டீங்க சகசம் என்பது சகசம் சகசம் என்ற நிலைப்பாடு இது சகசம் தானே
2: சொல்லுவோம் தெரிஞ்சு கொள்ள உண்மையாக தெரியாது சுவிதா அது என்ன வண்டியை வச்சு கொண்டிருந்தேன்
0: அந்தாதி கொடுக்க போகிறேன் ஒரு சின்ன விளம்பரத்துக்கு செல்லுவோமா
2: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம் நல்லது எதிலும் ஐந்து சொற்கள் தரவுகள் கொடுத்திருந்தேன் சொல்லுக்கள் சொல்லெடுத்தல் இல்ல சொச்சிலம்பத்துக்கு இனி அந்தாதிக்கு செல்லுவோம் அந்தாதியும் ஒரு கொஞ்ச சொற்கள் தான் எடுத்து வைத்திருக்கிறேன் சரி பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்லுவோம்
4: செல்நகரில் எமதர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை அகத்த இலை முருங்கை இலை பொன்னாங்காணி வல்லாறை போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன் இவை மட்டுமா இல்லவே இல்லை உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா பிரியா போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள் மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் போஷ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 49 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்
5: ஒரு கவிதை சொல்வாயா டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன் நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன் அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்
6: எத்தனை பேருக்கு
5: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்
6: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்
5: ஓ அப்படி என்ன டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது You're very nice. Thank you.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 1316 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நேரம் சரியாக 6:39. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கண்டுபிடி. இப்பொழுது 5வது பகுதியாக அந்தாதிக்கு செல்வோம். அந்தாதிக்கு நான் கொடுக்கிற சொல்லு வந்து வள்ளி. வான பள்ளிக்கு வார இல்லைன்னா லீனா. வள்ளி பள்ளி அல்ல, வள்ளி. முதற் சொல் ஞான பச்சிலை என அழைக்கப்படும் மூலிகை ஒன்று. வள்ளியிலை ஆரம்பிக்க வள்ளியில முடிய வேணும். முதல் சொல் ஞான பச்சிலை என அழைக்கப்படும் மூலிகை வள்ளியில முடிய வேணும். அடுத்த சொல் தமிழ் எழுத்துக்களுள் ஒரு வகை, வள்ளியில ஆரம்பிக்க வேணும். அந்த வகையில் இப்பொழுது வந்திருப்பவர் வணக்கம். தொலைபேசி சொன்னிக்கப்பட்டு விட்டார். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். ஓ வணக்கம்.
7: வணக்கம்.
0: அழைக்கப்படும்
7: அதுக்கு ஒரு பேர் இருக்கு எனக்கு, நான் திடீரென்று ஞாபகம் வருது இல்ல.
0: நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
8: அவ என்ன சொன்னவா?
0: அவ வல்லினம் என்று சொல்லி இருந்த ரெண்டாவது தரவுக்கு தமிழ் எழுத்துக்களில் ஒரு வகை வல்லினம் என்று சொல்லி இருந்தார். வள்ளியில ஆரம்பிக்கிறது.
8: நான் துங்கவல்லி என்று சொல்றேன்.
0: துங்கவல்லி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அதாவது துங்கவல்லி என்பது தூதுவளைதான் இந்த ஞான பச்சிலேன்னு அழைப்பார்களாம். தூதுவளையில கற்பூரவள்ளியில ஸ்கந்தாக்கா சொன்னது போல கற்பூரவள்ளியில தூதுவளை என்று இருக்கிறது. அதுவும் மருத்துவ குணம் கொண்டவர்தான். அது ஞான பச்சிலை என்று சொல்வார்கள். ஞான பச்சிலை என அழைக்கப்படும் அந்த சொல்லு தூதுவளைய துங்கவல்லி என்று சொல்லு. அப்ப வள்ளியில முடிவடைகிறது துங்கவல்லி, வள்ளியில ஆரம்பிக்கிறது வள்ளினம். வாழ்த்துக்கள். அந்த வகையில தேவி அன்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
9: வணக்கம். சொல்லுங்க பாப்போம். ஏதாவது சிங்கவல்லி என்று சொல்றது.
0: சிங்கவல்லியா? ஞான பச்சிலையா?
9: சிங்கவல்லி துங்கவல்லி சொல்றேன்.
0: ஆ சரி சரி, ஓகே சரி. உங்களுக்கான சொல்லு வந்து பாரி. பாவன்ன டீனா. பாரி பாரதியாருக்கு வெறும் பாரி இருக்கல்ல. முதற் சொல் யானை பாகனின் சிம்மாசனம்.
9: அம்பாரி.
0: அடுத்த சொல் திருமாலுக்கு உகந்த மலர் என கர்ண பரம்பரை கதை கூறும் மலர். തിരുമാലക്ക് ഓ അടുത്തത് പാരിയില് തുടങ്ങ വേണം. തിരുമാലക്ക് തിരുമാലക്ക് ഉകന്ത മലരന് കർണ പരമ്പര കഥ കൂറും മലർ. പാരിജാതം എന്നത് സരിയാണ് പതിൽ. വാഴ്ത്തുക്കൾ. നന്ദി നന്ദി വണക്കം. അടുത്ത് വന്നിരുപ്പവരെയും മുൻപോട് വരവേറ്റുകൊള്ളേ. വണക്കം.
7: വണക്കം. അപ്പൊ ഞാൻ കറ്റുരവള്ളിക്ക് ഇന്നൊരു പേര് സൊന്നി
0: സരി സരി ഓക്കെ സൊല്ലുവന്ത് കൈ
7: കയ്യാ.
0: മുതച്ചോൾ പറക്കും തിരൻ വായ്ത ഒരേ പാലൂട്ടി കയ്യില് മുടിവടയ വേണം.
7: അടുത്ത
0: സൊൽ തമിഴർകളിൽ പണ്ടിയ തൊഴിൽനുട്പ കലകളിൽ ഒന്ന്.
7: ഇല്ല
0: കൈവിന ഇല്ല. ഇന്നുണ്ട്
7: എഴുത്ത്
0: ആറ് കൈത്തറി എന്നത് സരിയാണ് പതിൽ. വാഴ്ത്തുക്കൾ.
7: മുതലാവതുക്ക്
0: നിങ്ങൾ സൊല്ലവില്ല.
7: നന്ദി
0: നന്ദി നന്ദി വണക്കം. അടുത്ത് വന്നിരുപ്പവർ വണക്കം வணக்கம்
10: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
10: எனக்கு டெலிபோன் வேற நான் கட் பண்ணி பண்ணி பண்ணி மூடி வரேன் சவிதா.
0: அப்படியா?
10: நான் கந்தக்கா பாதிய கொண்டு
0: அப்போதையும் பாதிதான் கொண்டு வருவேன். இப்ப பாதி
10: நான் இது அஞ்சலிகை என்றேன்.
0: வாழ்த்துக்கள். அஞ்சலிகை என்பது வவ்வாலே அஞ்சலிகை என்று சொல்லுவார்கள். வவ்வாலுக்கு இன்னொரு பெயர் வந்து அஞ்சலிகை.
10: അപ്പൊ അടുത്ത നേരെ കേളുമ്പോ
0: ഓക്കെ ഓക്കെ. നന്ദി നന്ദി നന്ദി വണക്കം.

0: நல்லது இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: உங்களுக்கான
0: சொல்லு வந்து மானி, மாவென்று சொல் மானி. முதல் தரவு ஒருவர் மேல் மரியாதை கொண்டவர்
1: அபிமானி.
0: ஓகே, அடுத்த தரவு சமூக உதவிகளில் ஒன்று
1: மானியம்.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இப்பொழுது அடுத்த தரவுக்குள் செல்வதன் முன் வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: எனக்கு கிடைச்சது வந்துட்டேன்.
0: தெரியவில்லை, சில வேளையில் அவர்களுக்கு அழைப்பு கிடைக்கும் கலந்து கொள்ளலாம். அப்ப சரி, இப்ப உங்களோட திரைப்படத்தின் பெயர் வந்து கேட்க
1: போறேன்னா
0: தங்கை. அந்த அதி வந்து தங்கை. முதற்சொல் மக்கள் கலைஞரின் திரைப்படம். அடுத்த சொல் நடிகர் திலகத்தின் திரைப்படம்.
1: தபால்காரன் தங்கியா?
0: இல்லை. எது தபால்காரன்? யார் நடித்த தபால்காரன் தங்கை?
1: தபால்காரன் தங்கையும்
0: அப்படியா? பாத்தீங்களா, படம் தெரியான்னு சொல்லி போட்டு சொல்றீங்களா? ஆனா நான் அதை எடுக்கவில்லை. தபால்காரன் தந்தை கலைஞரின் என்ன, மக்கள் கலைஞரின் திரைப்படம் நான் வைத்திருக்கிறது வேற. சரி, தபால்காரன் தங்கின்னு எடுத்துக் கொள்வோம். அடுத்த தங்கையில் ஆரம்பிக்கின்றது நடிகர் திலகத்தின் திரைப்படம். தங்கையில் ஆரம்பிக்கும். சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம்.
1: தங்கை நடிக்கிறதா? தங்கைக்கு ஒரு கீதம் ஒரு படம் தெரியல.
0: இல்லை, தங்கைக்கு ஒரு கீதம் அது
1: ஒரு படம் வந்தது சிவாஜி.
0: என்னது?
1: தங்கை என்ற ஒரு படம் வந்தது. என் தங்கை அது?
0: இல்லை, என் தங்கையும் அது வேறு யாரும் நடித்தது. நான் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம் கேட்கின்றேன்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
2: சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள். சில வேளையில் எங்கேயா சென்றிருக்கலாம். அப்பதான் வந்தவர் பாடலி தேடலுக்கு. பிறகு அதான் உங்களை வந்து நகைச்சுவாய் சொல்லிட்டு போயிருந்தார். நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கந்தகாவும் நீங்களும் கேள்வி அந்த முடிவடைந்து விட்டதானா அழகி அழுது கொண்டிருக்கிறீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் எனக்கு அந்த கூடுதலா பிடி இந்த பாடல் தேடல் இருக்கோ
0: தங்கைக்காக வாழ்த்துக்கள்.
2: மற்றது
0: அவர் சொன்ன திரைப்படம் சொல்லுங்கள் பார்க்கல. அவர் வேறு சொல்லி இருந்தவர் இல்ல, சொல்லவில்லை ஸ்கந்தாக்கா.
2: நான்
0: மக்கள் கலைஞர் இன்னொரு திரைப்படம் சொல்லி இருந்த
2: அக்கா தங்கை.
0: அக்கா தங்கை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி வணக்கம். அதுவும் சரி, சில வேலை சரியாது, சிலது செஞ்சதுக்கு வாரன்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து பைபருடாக மேரி தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம். சொல்லுங்க பாப்போம்.
0: ஓகே, இது எம் ஜி ராமச்சந்திரனின் திரைப்படம். முதலாவது பாவையா? நான் தந்திருக்கிறது பாவை. எம் ஜி ராமச்சந்திர பாவையில முடியவனும். அடுத்த சொல் நடிகர் திலகத்தின் திரைப்படம். பாவையில ஆரம்பிக்க வேணும்.
3: அது பறக்கும் பாவையும் பாவை விளக்கும்.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் சீதா.
0: ஓம் வணக்கம்.
1: அக்கா தங்கை என்ற ஒரு படம் இன்னைக்கு கேள்விப்பட்டேன்.
0: அக்கா தங்கை. ஆமா, அக்கா தங்கை இவற்றதான், மக்கள் கலைஞற்றதான்.
1: தங்கைக்காகவா? என் தங்கை என்று படம் இல்லையா? நான் பிள்ளையா சொல்லிட்டேன்.
0: தங்கைக்காக நீங்க தங்க முடியறதுக்கு
1: சொன்னீங்க.
0: ஓகே, உங்களுக்கான சொல்லு வந்து தை. முதற்றில் பறவைகள் கூடு கட்டாத மரம். தையில முடிய வேணும். பறவைகள் கூடு கட்டாத மரம். அடுத்த சொல் இவரும் பெண் தான்.
1: தையில தொடங்கணுமா?
0: ஓம்
1: கண்டுவே தெரியாது.
0: அப்படியா, படுத்தவருக்கு விடுவோம் என்ன? நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சவிதா.
0: வணக்கம். கமலவேணி அவர்களுக்கு தான் இன்றைக்கு நான் சொன்னேன், இன்றைக்கு லக் உங்களுக்கு தான் என்று. இப்ப வந்து என்ன, இப்ப வந்து கொஞ்சம் என்ன, நான் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல நேர்களுக்கு. ஆனா இது கஷ்டம் இல்லை, சுகமான இதுதான். இது இப்ப நான் திரைப்பட இதால் தான் கேட்கிறேன்.
4: நான் கிடைச்சிருக்குது இல்லையா? எனக்கு ஒன்று ரெண்டுக்கு வந்துட்டு விட்டுடுவேன். நான் வந்து இது வந்து நீங்க கூடு கட்டாத மரம்.
0: ஓ, கூடு கட்டா. இதுல வந்து பறவைகள் வந்து போய் கூடு கட்டாதாம்.
4: நீங்க இது முந்தி முருக்க கேட்ட மாதிரி
0: இருக்கு. இலந்தை என்று சொல்றேன்.
4: பண்றது தையல் என்று சொல்றேன்.
0: தையல், வாழ்த்துக்கள்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி அன்று இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஓம், உங்களுக்கான சொல்லு வந்து களி. கானா கொம்புளீனா?
3: கொம்புளீனா.
0: ஓம் ஓம். கானா கொம்புளீனா, மௌலீனா இல்ல கொம்புளீனா, களியா? முதற் சொல் ஆண்களுக்கு செண்டு என்னும் இசைக்கருவி இசைக்கப்படும் நாட்டியம். ஆண்களுக்கு
3: அந்த களிகி, களி
0: களியில முடிய வேணும்.
3: களியில முடியுதா?
0: ஓ, களியில முடிய வேணும். ஆமா,
3: கதகளி.
0: கதகளி என்பது சரியான பதில். அடுத்தது,
3: அடுத்தது என்ன
0: கேட்டீங்க? அடுத்த சொல் நான் கேக்கல பாத்தீங்களா? அடுத்தது கிடையாது. அடுத்த சொல் வந்து மருந்து வகைகளில் ஒன்று.
3: களிமம்.
0: களிமம் இல்ல, களிமம் அது வேற. களிமம் அது அர்த்தம் வேற.
3: களிமம்ன்றது
0: இன்னொரு சொல்லா சொல்லுவார்கள், களிமம் என்று சொல்ல மாட்டார்கள்.
3: களிமம் தான் வேற சொல் கேக்குறீங்களோ?
0: அதான் நாங்கிட்ட மருந்து வகைகளில் ஒன்று, நீங்க களிமம் சொல்லுறீர்கள், அதை களிமம் சொல்லுவார்களா? மருந்து வகைகள் ஒன்று களிமம் இருக்கிறதா? களிமம் வந்து அது அர்த்தம் வேற.
3: அர்த்தம் வேறையா? தெரியல, எனக்கு மருந்து வகைகள் உண்டுன்றீங்களே.
0: ஆமாம் ஆமாம்,
3: மருந்துல அந்த மருந்துல வெறும் அது களி என்ன மருந்து? மருந்தோட சேர்ந்ததா?
0: ஓ, மருந்து, மருந்து சம்பந்தப்பட்டது.
3: களிம்பு. களிம்பு,
0: களிம்பு என்பது சரியான பதில். வாழ்த்து.
3: களிமம் இல்ல, களிம்பு சொல்லுகளை மறந்து போனோம், அதான் உண்மை. இவ்வளவு சூப்பரா ஞாபகம் பெறுதா? நன்றி.
0: அதான் நீங்க களிமம் சொல்ல அது அர்த்தம் வேற. களிமம்,
3: வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: ஓகே, இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோதா. நீங்க போன
0: எது
1: தரவு
0: உங்களுக்கான சொல் வந்து புதுமை. முதல் சொல் முத்துராமனின் திரைப்படம் புதுமையில முடிய வேணும். அடுத்த சொல் பாண்டியனின் திரைப்படம் ஒன்று புதுமையில் ஆரம்பிக்க வேணும்.
1: முத்துராமன் படம் அனுபவம் புதுமை.

0: விட்டார். ஓகே, உங்களுக்கான சொல்லி தருகின்றேன். சிப்பி திரைப்படமா? சிப்பி முதற்றால் ஏ சங்கரின் திரைப்படம்.
1: முத்துக்கள் சிப்பி.
0: முத்துக்கள் சிப்பி இல்ல, அது வேற திரைப்படம். ஒண்ணு முத்துக்கள் சிப்பி, இன்னொரு வரின் திரைப்படம். இது வந்து இயேசங்கருடைய திரைப்படம். சிப்பியில முடிகிற திரைப்படம் ஒன்று இருக்கிறது. அடுத்த சொல் கமலின் திரைப்படம். முத்துல முடிய வேணும்.
1: ஐயோ தெரியும், முத்து தான் படங்கள். முத்து சிப்பி,
0: முத்துச்சிப்பி சரியான பதில். முதல் சொல் ஏசங்கர திரைப்படம் முத்துச்சிப்பி.
1: முத்துச்சிப்பி சொன்னான். மற்றது
0: கமலின் திரைப்படம் ஒன்று. சிப்பியில ஆரம்பிக்க வேணும்.
1: சிப்பிக்குள் முத்து.
0: சரி, ரெண்டாவது சொல்லு. சரி, சிப்பிக்குள் முதல் சொல் முத்துச்சிப்பி.
1: முத்துச்சிப்பி,
0: இது ரெண்டுக்கும் வரும். முத்துச்சிப்பி, சிப்பி, முத்து, சிப்பிக்குள் முத்து, முத்துக்கும் வரும், சிப்பிக்கும் வரும். ஓகே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: வணக்கம். அடுத்து இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சுந்தா, இந்த கடைசி கேள்வியா?
0: ஆமாம்,
2: உங்களுக்கும் நல்ல நன்றி.
0: எதிர்மறையான எண்ணங்கள் யாரும் சொல்லக்கூடாது, நேர்மறையான எண்ணங்களோட. இப்ப வந்து கடவுளுக்கு பிடித்தது நாங்கள் வந்து நேர்மறையான. இப்ப இந்த பிரபஞ்சம் சொல்லுவோம் அல்லவா, பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் எப்பொழுதும் அந்த நேர்மறையாக செயல்படுவதான் அது விரும்பக்கூடியது. நாங்கள் வெற்றியாளன், நாங்கள் ஒரு வெற்றியாளனாய் வருவோம், நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், அதுதான் அந்த அவருக்கு பிடித்தது, கடவுளுக்கு பிடித்தது, அந்த பிரபஞ்சத்துக்கு பிடித்தது இதுதானாம்
2: என்ன?
0: ஆமாம், அப்படியே நீங்கள் நினைக்கணும். எதிர்மறையாக இல்ல நாளைக்கு வருவேனோ தெரியாது அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம்
2: எண்ணங்கள். நீங்க சொல்லுங்க.
0: உங்களுக்கான சொல்லி திரைப்படம் தானே? நான் சொல்ல வந்து நான் முதல் சொல் நடிகர் திலகத்தின் திரைப்படம். நான்ல முடியவனும். அடுத்த சொல் மக்கள் கலைஞரின் திரைப்படம்.
2: மக்கள் கலைஞரா? மக்கள் திலகமா?
0: மக்கள் கலைஞரின் திரைப்படம். நான்ல ஆரம்பிக்கும். நான்ல முடியும்னு நான்ல ஆரம்பிக்கும்.
2: நான் ஆணையிட்டாளா?
0: இல்லை, நான் ஆணையிட்டால் இல்லை. அது நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர்
2: படங்கள். சிவாஜியின் நான் தொடங்கணுமா?
0: ஓம், நான்ல முடியும்
2: சிவாஜியின். ஞாபகத்துக்கு வருவது இல்லையே. மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர்.
0: ஆமாம், ஜெய்சங்கர். 7 மணி ஆயிட்டு செய்திக்கு செல்ல வேண்டும்.
2: நன்றி, நீங்க மற்றது சொல்லட்டும். எனக்கு ஒரு திரைப்படம் ஞாபகம் இல்ல சுவிதா. நன்றி.
0: ஓகே, நன்றி, வணக்கம். நல்லது, இப்பொழுது உங்களையும் வரவேற்றுக் கொண்டு. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் தேவி என்று நான் இணைந்திருக்கிறீர்கள்.
3: என்ன சுவாஜியின் படம் அது? நான் வாழ வைப்பேனா?
0: சுவாஜியின் திரைப்படம் வந்து நான் முடிகிறதத்தான் கேட்டேன். நான்ல முடிகிறது.
3: உன்னோடு நானா பிரியா?
0: இல்லை, உன்னோடு நான் இல்லை.
3: முடிவடைகிற
0: உனக்காக நான் மக்கள் கலைஞர் திரைப்படம்.
3: அவருக்கு அவற்ற படம் நான்கு கில்லாடிகள் என்று படம் இருக்கு.
0: நான் கில்லாடியா தெரியுமா? வாழ்த்துக்கள். நன்றி.
3: என்ன படம் சொன்னீங்க? சிவாஜியின் படம்.
0: சிவாஜியின் படம் உனக்காக நான்.
3: உனக்காக நான் அதான் உன்னோடு நான்
0: நன்றி வணக்கம் நல்லது.

தமிழின அழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் நினைவின் வழியே இனத்தின் வரலாற்றை காக்கும் ஒரு சின்னமாக சிட்னியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இன்று சனிக்கிழமை திறக்கப்பட்டது. மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆட்டத்துக்காக மனப்பாங்கு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வளர்ச்சி பெற்ற பிரஜையை உருவாக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் மனப்பாங்கு ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாகரிகமான பிரஜையை உருவாகுவதற்கு தேவையான அடித்தளம் பாடசாலை காலத்தில் பெறும் அனுபவங்களாகும் என்றும், அந்த அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கு மாணவர்களுக்கு இடமளிப்பதற்கே அரசாங்கம் 13 வருட பாடசாலை கல்வியை உறுதிப்படுத்தியிருக்கிறது என்றும் பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். மலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கொட்டும் மலையிலும் காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக நேற்று தினம் 4வது வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கு நிகழ்வுகள் வடகிழக்கு ரீதியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேச சபைக்கு முன்பாக நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவாயுதம் ஓவிய புகைப்படம் மற்றும் ஆவணக்காட்சி இன்று ஆரம்பமாகினது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மல்வானை பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் 3வது நாளாகவும் தங்கியிருந்து தமது போராட்டத்தை இன்றும் நடத்தியுள்ளனர். நிந்தவூர் கலாச்சார மண்டபத்தின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி எதிர்வரும் வாரத்தில் நிந்தாவூருக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் வினைத்திறன் அதிகரிக்கவோ அல்லது நுகர்வோருக்கு எவ்வித நிவாரணமோ கிடைக்கவில்லை என மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. வெசாக் மாதத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கான இறக்குமதி சுங்கத்தீர்வை மீது 50% கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அடுத்த 3 மாதங்களுக்கு விதிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. கொழும்பு நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்ட புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தற்போது ஒரு மிதக்கும் சந்தையாக அன்றி ஒரு மிதக்கும் நரகமாக மாறியுள்ளதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 100 மேற்பட்ட சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செனரது விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வனவாசல மற்றும் கூணப்பிட்டிய புகழ்த நிலையங்களுக்கு இடையே புகழ்த பெட்டியொன்று இன்று அதிகாலை கவிழ்ந்ததில் லேசான காயமடைந்த 12 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் பிரசன் அமரசீன பிடியாணை பிறப்பித்துள்ளார். திருவோணமலை தம்பளாகம் காவல்துறை பிரிவுக்குள்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று சனிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அன்றாதபுர பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோமாகம காவல்துறை பிரிவுக்குள்பட்ட பிடிவன தெற்கு பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து ராணுவ சிப்பாய் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடிப்பதாக வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துகணு ஓயா வடிவநில பகுதியில் விடுவிக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தாளங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் 141 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனைத்து அமைத்த நிலையம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. 5 சுற்றுப்பயணத்தின் 2வது நாளில் நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொறுப்பற்ற வகையில் அரசியல்வாதிகள் கருத்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவசேனை கட்சி சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய தலைவர்கள் புதுடெல்லியில் கடந்த ஆண்டு நடந்த கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறுதலாக விழுந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான்.
உலக செய்திகளில் லெபனான், இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையிலும் மேலும் 45 நாட்களுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை எதிரி நாடுகளை தவிர மற்ற அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்துள்ளார். தைவானுக்கு அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்கா இன்னும் உறுதியான இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ இயக்குநர் ஜோன் ராக்லிப் கியூபாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு உயர் அதிகாரிகளையும் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவின் பேரனான ரவுல் கில்லர்மோ ரோட்ரிக்ஸ் காஸ்ட்ரோவையும் சந்தித்து பேசியுள்ளார். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் இரண்டாவது ஆக மூத்த தலைவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தான் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முதன்முறையாக சீன சந்தையில் பாண்டா கடன் பத்திரங்களை வெளியிட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் பெரிய அளவிலான மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றனர். கொசுக்கள் உங்களை மட்டும் அதிகம் கடிக்கிறதா, ஏன் என்று யோசித்ததுண்டா? ஒரு நபரை விட மற்றொரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கொசுக்களின் உணர்வுகள் கொடுக்கும் அறிகுறிகள் பங்காற்றுகின்றன. அமெரிக்காவில் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக ஒரு பள்ளி வட்டாரம் தொடுத்த முதல் வழக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. யூடியூப், ஸ்னேப், டிக்டாக் ஆகியவை மாணவர்களுக்கு ஏற்படுத்திய மன நெருக்கடிக்காக பள்ளிகளுக்கு இழப்பீடு கொடுக்க முன்வந்துள்ளன. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கையில் நடைபெறும் பொதுநலமாய சே சாம்பியன்ஷிப் போட்டிகளின் ஆரம்ப விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக உலக செஸ் சம்மேளனத்தின் தலைவர் அர்காடி துர்கோவிச் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியின் நடப்பு சீசனில் சென்னையின் எஃப்சி தனது சொந்த மண்ணில் கடைசி ஆட்டத்தில் பெங்களூரு எஃப்சியை இன்று சந்திக்கின்றது. T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பாக விளையாடிய வீரர் இசான் கிஷனுக்கு பீகார் அரசு ₹1 கோடி வெகுமதி வழங்கியுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு 40% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து உலகக்கோப்பைக்காக நட்சத்திர வீரர்கள் நிரம்பிய 26 பேர் கொண்ட பிரான்ஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளுக்கு வர விரும்பும் ரசிகர்கள் சிலருக்கு விசா கட்டணத்தை குறைக்க இருக்கிறது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்திய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கில் எங்கே பெறுமதியில் ₹380.14, இந்திய பெறுமதியில் ₹111.58. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் ₹327, இந்திய பெறுவதில் ₹95.98. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் ₹415.40, இந்திய பெறுமதியில் ₹121.93. ஒரு ஐக்கியநாட்டு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் ₹435.79, இந்திய பெறுமதியில் ₹127.92. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் ₹237.82, இந்திய பெறுமதியில் ₹69.81. இத்துடன் மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன. இச்செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் பரிஸ் லாட்டப்பிள் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரி, கார்லிலே கொண்டு அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: அம்மா, நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் 6.5 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 65 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39, அல்லது 604 375 0055.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: நேரம் சரியாக 7:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 8 மணி வரை திரை செய்பாடுகளை கேளுங்கள். அடுத்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை பிலிப் தேவா அவர்கள் தொகுத்து வழங்கும் பொப்பி செய்பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது இரவு பிரதான செய்திகள். தொடர்ந்து எமது வானொலியுடன் இணைந்திருங்கள்.

0: તમારી મારા કર્યા કડક દર્જિયા કડક એ તો વિશેષ છે
1: જો રાજાના લાચ પેલક વંદનાન વીટી કશન કરી રહી અંગુ પોઈ પોતનાં જો મરકરીંડા અખતીલે પુન્નાગાણી વેલ્લેર કુરંજા પાક માટીંગ મરકરીય
2: ની ની ની ઇદદાન અસલ ની
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordre-Gelke Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre-Bou Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31 மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: விளையாட்டு தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.
2: அன்னிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வந்தனங்கள். இப்பொழுது முதல் எமது பிரதான செய்திகள் காற்றலையில் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும் வரை காற்றலில் இணைந்து நீங்கள் பயணிக்க இருப்பது துள்ளிசை நிறத்தில் பொப்பிசை பாடல்கள். பொப்பிசை பாடல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காகவும் பாடல்களை கேட்டு மகிழவும் காற்றிலே காத்திருக்கும் அன்பு உறவுகளை இந்த மாலை நேரத்தில் வரவேற்றுக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு நேர் இணைந்திருக்க நான் நினைக்கிறேன், அவரை என்போடு நான் அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். பூங்கையூர் ராஜா வந்திருக்கிற எப்படி நல்ல சும்மா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கிறேன்.
2: நன்றி. தொடர் பாடல்கள் துள்ளிசை நேரத்தில் தொடராக ஒலிபரப்பாக இருக்கிறது. இணைந்த உங்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். ஒலிபரப்பாகும் பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம்.
3: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். இணைப்பிலே மற்றொரு நேர் வந்திருக்கின்றார், அவரையும் அன்போடு நான் வானிலே வரவேற்றுக் கொள்கின்றேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்
5: வணக்கம். நான் யோசனை குடராஜா கதைக்கிறேன்.
2: நல்ல சுமா இருக்கீங்களா?
5: நாங்கள் நல்ல சுமா இருக்கிறோம். நீங்கள் நல்ல சுமா இருக்கிறேங்களா? உங்களை குரலை கேட்டது முன்னாலும் கேட்டதா இன்னும் கேட்டது சுகம். நாங்கள் சுமா இருக்கிறோம். நீங்க சுமா இருக்கிறீங்களா?
2: விசாரிப்பு நன்றி. நலம் நலமாகவே இருக்கின்றோம். உங்களையும்
5: கேட்கலதானே?
2: ஆம், முதல் நீங்கள் கேட்கலாம். வந்து அணைப்பில் இணைந்த உங்களையும் அன்போடு வரவேற்று ஒரு பாடலுக்குள் செல்ல போகின்றோம். அடுத்த நேரம் இணைந்திருக்கிறார், அவரை அடுத்த பாடலோடு இணைத்துக் கொள்ள போகின்றோம். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள்.
5: தொடர்ந்து
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துள் இசை நேரத்தில் பாடல்கள்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நிலைய கலைஞரும் 8:11 அகிராஜத்திலே 7:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்நொலியில். பிரதி சனிக்கிழமை தோறும் 8:00 எமது பிரதான செய்திகள் ஆரம்பமாகும் வரை ஒலிக்கும் துள்ளு சேனத்தில் பொப்பிசை பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே இணைப்பில் ஒரு நேர் காத்திருக்கின்றார். அவர் இணைந்திருக்கிறாரா போய்விட்டால் தெரியல, பார்ப்போம். இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் வந்து? ரொசாலி வந்திருக்கீர்கள். எப்படி, நல்ல சும்மா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல சுகம். உங்களோட விசாரிப்புக்கும் நன்றி. நீங்களும் தொழிலிசை நேரத்தோடு இந்த நேரத்தில் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. பாடல் ஒன்று ஒலிபரப்பாக இருக்கிறது. ஒலிபரப்பாகும் பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கிறோம். இணைந்த உங்களுக்கும் எங்களது நன்றிகள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தொழிலிசை நேரத்தில் காத்திலே இணைந்திருக்கும் அடுத்த நேரையும் அன்போடு நான் அழைத்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம். உங்களது உரையாடல் எனக்கு தெளிவாக வரவில்லை சற்று. எப்படி, நல்ல சுகமா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல சுகம். உங்களோட விசாரிப்புக்கும் நன்றி. தொடர்ந்து காத்தலையிலே துளசி நேரத்தில் ஒரு சிங்கள பயலா பாடல் ஒன்று ஒலிபரப்பாக போகிறது. அந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கிறோம். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியின் காட்டலையில் துள்ளிசை நிலத்தில் பொப்பிசை பாடல்கள்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியின் காட்டலையில் ஒலித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாய்லா டைம். துள்ளிசை பாடல்கள் ஒலிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். துள்ளிசை நேரத்தில்
4: Freeze, I'm a baker. Put your hands in the air. Give me all your money.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ் ஒலியின் அலைவரிசையினூடாக பாய்லா டைம் துள்ளுசை பாடல்கள் நமது பிரதான செய்திகள் ஆரம்பமாக வரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலைய கலேக நேரம் 8:29 மக்கராஜ்யத்திலே 7:29 துள்ளுசை நிலத்தில் பாப்பிசை சக்கரவர்த்தி ஏ இ மனோகரன்.

0: பரிசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 0951-15-82 0-3 அல்லது 0-669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால்.
1: நிலைய கலைநிலம் 8:36 ஐக்கிய ராஜ்யத்திலே 7:36 இந்த நேரத்தில் வைபவூடாக அணிந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு நான் நினைத்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். நான் நிமலா இருக்கிறேன்.
1: நிமல் எப்படி, நல்ல சும்மா இருக்கீங்களா?
2: நல்ல சும்மா இருக்கேன். இந்த பொப்பு நிலம் பார்த்தா எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம்.
1: ஒரு துள்ளிசை பிரியனோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன்.
2: ஆமா,
1: உற்சாகமாக இணைந்த உங்களையும் அன்போடு வரலாம். எப்படி, நல்ல சும்மா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க போட்ட பாடல் எனக்கு வந்து 75 திரும்பி சென்று இருக்குது.
1: அந்த பழைய ஞாபகம்,
2: காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையில வெள்ளிலா மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல வந்து எய் மெனோரன், ஆமதன் அண்ணாமலை, சிவானந்தன், புன்னால கட்டவன்ல ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் தெரியல. அவர்களின் ஞாபகங்கள் எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது.
1: உண்மையிலேயே இந்த நேரம் அங்க காற்றலையில் இந்த பாடல்கள் ஒளிபரப்பாகும் போது இப்பொழுதெல்லாம் பல பல பாடல்கள் வந்துள்ளது. அந்த நேரத்தில் நாங்கள் ரசித்த இந்த பொப்பிசை பாடல்கள் இன்று ஒளிபரப்பாவது நமது பழைய ஞாபகங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வரும் அந்த சந்தர்ப்பமாகவே இது அமைகிறது. பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட
2: நல்ல ஒரு நிகழ்ச்சி உண்டு.
1: பாடல்கள் குறிப்பிட்ட அளவு கையிருப்பில் இருந்தால் கூட ஆனால் எங்களது நினைவுகள் அந்த நாள் பசுமையான சூழ்நிலை எல்லாமே இந்த நேரத்தில் ஞாபகலைக்கு மீண்டும் மீண்டும் அந்தந்த இடங்களுக்கு அழைத்து செல்லும்.
2: ஆமா, அது ரெண்டால் தானே ஏற்றி தானே பாடிய பாடல்கள்.
1: ஆமாம், ஒரு காலத்திலே உச்சகட்டத்தில் பொப்பிசை சக்கரவர்த்தி, பைலா சக்கரவர்த்தி, MS ஃபெர்னாண்டோ, தங்கக்கொடி சரி பண்ணு வேன் போன்ற பல பாடல்கள் எல்லாம் பலரும் இன மத உண்மையிலே ஒரு இசைக்கு மொழிபெயர்ந்தங்களில் தானே ஒரு காலத்தில் கூதுகலமாக கொண்டாடி ஆடி பாடி மகிழ்ந்த ஒரு சூழ்நிலை இருந்த காலம். அந்த காலத்தில் தான் இப்பொழுது உங்களை அழைத்து செல் கொண்டிருக்கிறது இந்த துள்ளிசு நேரம்.
2: மற்றது யார், அண்ணாமலை தானே இந்த தனக்கு ஒரு பாடல் என்ன ஒரு பாடல் தானே ஏற்றி பாடினது.
1: ஆமா,
2: அப்படியான பாடல்கள்
1: அந்த பாடல்கள்
2: காலங்களின்
1: அந்த காலங்கள் வராமோ வராதோ விட்டாலும் அந்த காலங்களில் நாங்கள் இருந்திருக்கிறோம், சுவைத்திருக்கின்றோம், மகிழ்ந்திருக்கின்றோம், ஆடி இருக்கிறோம், பாடி இருக்கிறோம். அது ஒரு மகிழ்வு சூழ்நிலை தானே.
2: இந்த இப்ப நீங்க முதல் போட்ட பாடல் இலங்கை என்பது தாய் திருநாடன்றது இங்க சிமெண்ட் ஃபேக்டரியில அந்த முன் வீதியில ஆடி பாடினது கூட்டத்தோட கூட்டமா நானும்
1: பார்த்தீர்களா? அந்த அந்த நினைவுகள் உங்களை எப்பொழுதும் இருக்கும். இப்பொழுது ஒரு சிங்கள பாடலோடு இணைந்து கொள்ளப் போகிறேன். இணைந்த உங்களுக்கும் நன்றிகள் நிமல். தொடர்ந்து இணைந்திருங்கள், அன்போடு வரவேற்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: சிங்கள பாடல் சிங்கள பாடல் வந்த பொப்பிச நேரத்துல வந்தது முந்தைய.
1: ஆமா ஆமா, இணைந்த உங்களுக்கும் நன்றிகள். இப்பொழுதும் ஒரு சிங்கள பாடல் தான் ஒழிக்கப் போறது. இவர்கள்லாம் ஆடி பாடி மகள்கள் நானும் பார்த்துக் கொண்டிருக்கோம். ஆனால் இது கலையத்துக்குள்ள ஆட முடியாது தானே. சரி, பாடலோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருப்போம். அப்படித்தானே,
2: மொழிக்கு இது இல்ல.
1: ஆமா, உச்சமாக அந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள் நிமல். நன்றி, வணக்கம்.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின் வசதியும் உண்டு.
1: நிலைய கலக நேரம் 8:52 நிமிடம். ஐக்கியராஜ்யத்திலே 7:52 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பயலா டைம். துள்ளிசைப்பாடுகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. பிரதான செய்திகள் ஆரம்பமாகும் வரை காட்லியில் துள்ளிசினத்தில் வருவது போனியன்.

நிலைய கலிங்கனும் 8:56 ஐக்கியராஜ்யத்திலே 7:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் துள் இசை நேரத்தை நிறைவு செய்ய வருவது இந்த பாடல்.

கடவுள் கல்லை தொட்டதுண்டோ கேளடா. வாய்க்கோலுக்கும் மனத்தி நீரும் வளர்ந்து வரும் உனக்கு நானும் பாலருக்கும் நாளும் வருமோ. கல்லு குடி உன் குடியை கெடுத்திடும், கடன்காரனாக உன்னை மாற்றிடும்.

0: கள்ளுக்குடியை விட்டோல் இங்கு திருந்தானோ அன்னை சொல்லு கேட்பான் என்றால் ஆறறிவு படைத்த அவனும்
1: பேரறிஞன் பாடிய அந்த பாடலுடன் ஒளிபரப்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டு

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம்.

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்திகள் அனுசரணை வழங்கி வானிலை கெடுத்து வருகின்றார்கள் நூலகம் .com மற்றும் விடி கேஷ் அண்ட் கரி நிறுவனத்தினர். செய்திகளை வாசிப்பவர் பிலிப் தேவா. தமிழின அழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் நினைவின் வழியே இனத்தின் வரலாற்றை காக்கும் ஒரு சின்னமாக சிட்னியில் முள்ளிவாய்க்கால் நினைவுத்தூபி இன்று சனிக்கிழமை திறக்கப்பட்டது. இன படுகொலைக்கு இலக்கான தாயக தமிழ் மக்களின் நினைவாகவும் அவர்களின் நினைவு நாட்களில் மலர்தூவி வணக்கம் செலுத்துவதற்கும் சிட்னி நகரில் நிரந்தர தமிழர் நினைவுத்தூபி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. தமிழர் இன அழிப்பு நினைவு தூபி திறப்பு நிகழ்வு இன்று காலை 9:45 மணிக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கம்பல்லேண்ட் நகரசபை முதல்வர் பங்கேற்று நினைவு தூபியை திறந்து வைத்தார். சிட்னியில் உள்ள பெண்டல் ஹில் சிவிக் பார்க் பொது இடத்தில் கம்பல்லேண்ட் நகரசபையின் ஆதரவுடன் இந்த நினைவு தூபி நிறுவப்பட்டுள்ளது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சிட்னி அமைப்பின் ஏற்பாட்டில் சிட்னியில் உள்ள அனைத்து தமிழர் அமைப்புகளின் ஒத்துழைப்போடும் இந்நினைவு தூபி நிறுவப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உருவாக்கப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி வரும் கற்களாலும் சிலைகளாலும் ஆன ஒரு கட்டமைப்பு அல்ல. அது தமிழர் இனத்தின் துயர வரலாறு, போராட்ட நினைவு, இன அழைப்பு வேதனை மற்றும் நீதிக்கான தொடர்ச்சியான அழைப்பின் அடையாளமாக திகழ்கிறது. உலகம் முழுவதும் பரவி வாழும் ஈழத் தமிழர்களுக்கு முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு புவியியல் இடம் மட்டுமல்ல, அது அழிக்கப்பட்ட உயிர்களின் சாட்சியமும் மறக்க முடியாத வரலாற்று காயமும் ஆகும். மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றத்துக்காக மனப்பாங்கு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வளர்ச்சி பெற்ற பிரஜை உருவாக வேண்டும். நாம் எதிர்

யூரோப்பாக்கும் மனப்பாங்கு ரீதியாக வளர்ச்சியடைந்த நாகரிகமான பிறச்சி உருவாவதற்கு தேவையான அடித்தளம் பாடசாலை காலத்தில் பெறும் அனுபவங்களாகும் என்றும், அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாணவர்களுக்கு இடமளிப்பதற்கே அரசாங்கம் 13 வருட பாடசாலை கல்வியை உறுதிப்படுத்தியிருக்கிறது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நேற்று சவுர் சிறிபாய வளாகத்தில் நடைபெற்ற டவ ஹோல் திரையரங்கு அறக்கட்டளையினால் 30வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட 2024-2025 அகில இலங்கை பாடசாலைகள் நாடக போட்டித் தொடரின் விருது வழங்கும் விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி கொட்டும் மழையிலும் காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக நேற்றைய தினம் 4வது வெள்ளிக்கிழமையும் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலிகாமம் வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இல்லையில் தமது 651 வரையிலான ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த April 24 முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் வடகிழக்கு ரீதியாக இடம்பெற்று வருகின்றன. இல்லையில் மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பெற்ற பிரதேச சபைக்கு முன்பாக நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த பகுதி பொதுமக்களால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அங்கிருந்த மக்கள் விருப்புடன் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அறிந்தனர். முள்ளிவாய்க்கால் நிபந்தனை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவாயுதம் ஓவிய புகைப்பட மற்றும் ஆவண கண்காட்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் இத்தொடர்பாக கூறுகையில், முள்ளிவாய்க்கால் நிபந்தனை முன்னிட்டு நாம் பல்வேறு வேலை திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் May 16 முதல் May 18 வரை நினைவாயுதம் ஓவிய புகைப்படம் மற்றும் ஆவண கண்காட்சி நடைபெறுகிறது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே கந்தக பூமி உயிர் வலியின் அம்மொழி கவிதை போட்டியை நடத்தினோம். முள்ளிவாய்க்காலில் எமது மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான ஆதாரபூர்வமான தரவுகள், ஒளிப்படங்கள் மற்றும் ஆவணங்களை இளைஞர் மத்தியில் கொண்டு சேர்க்கும் ஒரு வரலாற்று பதிவாக நாங்கள் கண்காட்சியை நடத்தவுள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மல்வானை பகுதியில் அமைந்துள்ள இல்லத்தில் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் 3வது நாளாகவும் தங்கியிருந்து தமது போராட்டத்தை இன்றும் நடத்தினர். நேற்றே கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் மாணவர் ஒன்றிய பிரதிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையிலேயே அவர்கள் 3வது நாளாகவும் அங்கு தங்கியிருக்க தீர்மானித்துள்ளனர். குறித்த இல்லத்தையும் அது அமைந்துள்ள காணியையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட மல்வானை பகுதியில் 16 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருந்த இந்த ஆடம்பர இல்லம் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நீதிமன்ற நடவடிக்கை ஒன்றினூடாக அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணையின் போது இந்த இல்லத்தின் உண்மையான உரிமையாளரை அடையாளம் காண முடியாமல் போன பின்னணியில் கடந்த அறகலிய போராட்ட காலத்தில் இந்த இல்லம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இந்த இல்லத்துக்குள் நுழைந்து அதனை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிந்தவூர் கலாசார மண்டபத்தின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் ஜனாதிபதி எதிர்வரும் வாரத்தில் நிந்தவூருக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார்.
இதனை அடுத்து ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் தொடர்பான ஆய்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், நிந்தவூர் பிரதேச சபையின் தவிசாளர், மாவட்ட அரசாங்க அதிபர், உள்ளூராட்சி ஆணையாளர், இலங்கை போலீஸ் உயர் அதிகாரிகள், முப்படை அதிகாரிகள், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நிந்தவூர் கலாச்சார மண்டபத்திற்கு விஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை நேரில் பார்வையிட்டனர். இதன்போது கலாச்சார மண்டபத்தின் தற்போதைய நிலை, மீள ஆரம்பிக்கப்படவுள்ள அபிவிருத்தி பணிகள் மற்றும் ஜனாதிபதி அவர்களின் விஜயத்துடன் தொடர்புடைய ஏற்பாடுகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றிருந்தன. இலங்கையின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதுடன் அரசாங்கத்தின் முறையற்ற நிதி முகாமைத்துவத்தால் நாட்டு மக்கள் மிக வேகமாக வறுமையிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். கடந்த 1.5 வருடங்களாக நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடையவில்லை. தேசிய ரீதியில் செல்வத்தை உருவாக்குவதற்கான எவ்வித திட்டமும் அரசாங்கத்திடமில்லை. குறிப்பாக அரசாங்கம் மூலதன செலவுகளை குறைத்துள்ளதால் சந்தையில் பணப்புழக்கம் இல்லாது போயுள்ளதாகவும், இது பொருளாதாரத்தை மேலும் சுருக்கியுள்ளது. அரசாங்கத்தின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கைகள் எவ்வித தர்க்கமும் அற்றதாக காணப்படுகிறது. இளைஞர்களுக்கு குறைந்த விலையில் வாகனங்களை வழங்குவதாக கூறிவிட்டு அதிக விலையுடைய வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்ததன் மூலம் நாட்டின் டாலர் கையிருப்பு பெருமளவில் வீணடிக்கப்பட்டுள்ளது. அதனால் டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி முன்னெப்போதும் இல்லாத வகையில் சரிவடைந்து வருகிறது. இது ஒட்டுமொத்த உற்பத்தி மற்றும் நுகர்வுத்துறையை பாதித்துள்ளது. ஒரு அரசு ஊழியரின் சம்பளத்துக்கு நிகராகவே மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளது. அத்துடன் விவசாயிகள் தமது விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் நெருக்கடிகளை அனுபவிக்கின்றனர். அரசாங்கம் சர்வதேச நிதியம் போன்ற வெளிநாட்டு சக்திகளின் ஆலோசனைகளை மட்டுமே பின்பற்றி கடன் கொடுத்தவர்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றனர். நாட்டு மக்களின் வாழ்வாதாரம் குறித்து சிந்திப்பதில்லை. முறையான பொருளாதார தத்துவமோ அல்லது மூலோபாய திட்டமோ இல்லாத இந்த நிலைமை மேலும் தொடர்ந்ததால் நாடு மீண்டள முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபயவர்தன சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்வரும் செப்டம்பர் 7 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்த மனு நேற்றைய தினம் பிரதம நீதியரசர் பிரதி பத்மன் அசூரசேன, அஸ்ல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் அமர்வு குறித்த மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 7 ஒத்திவைத்தது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாது என தனது சட்டத்தரணிகள் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை முன்வைத்த போதிலும் மேல் நீதிமன்றம் அந்த ஆட்சேபனைகளை நிராகரித்ததாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மேல் நீதிமன்றத்தின் அந்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது எனவும், எனவே தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு உத்தரவிடுமாறும் அவர் உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமே, சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக செயல்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் அமைச்சர் சனத் நிசந்தவின் சகோதரன் ஜகத் சமந்தவுக்கு 5.5 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து சிலாவும் மேல்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. கடந்த 2007 நவம்பர் 24 கருக்குளிய ஜெயதிசராமய விகாரையில் நடந்த வைபவம் ஒன்றின் போது ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளர் தனசிங்க சூரசிங்கவின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை, சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக இருந்தமை, பிரதேச செயலாளரை தாக்க முற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. சிலாபம் மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி நயோமி விக்ரமசேகர இந்த தீர்ப்பை நேற்று அறிவித்தார். தற்போது
போது அவர் வேறு நீதிமன்றம் ஒன்றில் நீதிபதியாக கடமையாற்றுகின்ற பொழுதும் நேற்றைய தினம் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்குவதற்காக அவர் சிலாபம் மேல் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து குறித்த தீர்ப்பை அளித்திருந்தார். அதன்படி மூன்று குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக காணப்பட்ட ஜகத் சமந்தவுக்கு 5.5 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை பிறப்பித்த நீதிபதி மேலதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேச செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு செலுத்தவும் உத்தரவிட்டார். குறித்த நஷ்டஈடை செலுத்த தவறினால் மேலும் 1 வருட கடூழிய சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் எச்சரித்தார். 2007 நவம்பர் 24 திகதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சனத் நிசந்தவுக்கும் அவரது சகோதரரான ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசபையின் முன்னாள் தலைவரும் தற்போதைய அந்த சபையின் பொதுஜன பெருமன உறுப்பினருமான ஜகத் சம்பந்த உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் விசாரணையினிடையே சனத் நிசாந்தா உயிரிழந்த நிலையில் ஜகத் சம்பந்தவுக்கு எதிராக தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நேற்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் வினைத்திறன் அதிகரிக்கவோ அல்லது நுகர்வோருக்கு எவ்வித நிவாரணமோ கிடைக்கவில்லை என மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை நிறுவனத்தின் பெயரையும் கட்டமைப்பையும் மாத்திரமே மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். மின்சார சபையின் பெயர் மாறியுள்ளதே தவிர வினைத்திறன் சிறிதளவும் மேம்படவில்லை. உண்மையாகவே வினைத்திறன் அதிகரித்திருந்தால் மின்சார கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்காது என அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்துள்ள அவர் அது மின்சார கட்டணங்கள் மீது மேலும் அழுத்தத்தை பிரயோகிக்கும் என எச்சரித்தார். எரிபொருள் விலை மீண்டும் உயர்ந்தால் அதற்கான தீர்வு என்ன? இப்போதும் அவ்வப்போது மின்கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன. முன்னரும் இதுவே நடந்தது. அப்படியென்றால் தற்போதைய மாற்றத்தில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மக்கள் மத்தியில் எவ்வித மாற்றத்தையும் நாம் காணவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். விசாக் மாதத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசு சேவையை சிறந்த முறையில் முன்னெடுத்துச் செல்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் மீது மேலதிக சுமை விழாதவாறு வலசக்தி தொடர்பான செலவுகளை அரசாங்கமே பொறுப்பேற்று ஒரு நிலையான முகாமைத்துவ செயல்முறையை முன்னெடுத்துள்ளது. எதிரும் விசாக் வாரத்தில் மக்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். மேலும் அரசாங்கத்தின் முறையான திட்டமிடல் காரணமாகவே பாரிய மின்சார நெருக்கடியை தவிர்க்க முடிந்ததாகவும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ஈரானிய போர் காரணமாக உள்நாட்டு பொருளாதாரத்தில் புதிய நெருக்கடிகள் உருவாகி வரும் சூழலில் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் வர்த்தக நிறுவனங்களும் நுகர்வோரும் வங்கிகளிடமிருந்து மிக அதிக வேகமாக பணத்தை கடனாக பெற்றுள்ளதாக மத்திய வங்கியின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. வட்டி விகிதங்கள் மேலும் உயர்வதற்கு முன்னர் கடன்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த அவசரம் ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய நிதியியல் விவரங்களில் மார்ச் மாதத்தில் மாத்திரம் வணிக வங்கிகள் தனியார் துறைக்கு 258.4 பில்லியன் ரூபாய் கடன்களை வழங்கியுள்ளன. இது பிப்ரவரி மாதத்தில் பதிவான 144.4 பில்லியன் ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2 மடங்கு உயர்வாகும். கடந்த ஆண்டு நவம்பரில் பதிவான 262.6 பில்லியன் ரூபாய் என்ற வரலாற்றின் உச்சகட்ட மாதாந்த பதிவுக்கு மிக நெருக்கமாக இந்த மாத பதிவு அமைந்துள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மாத்திரம் தனியார் துறைக்கான கடன் விரிவாக்கம் 485.4 பில்லியன் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 27.1% அதிகரிப்பாகும். பிப்ரவரி மாத இறுதியில் வெடித்த ஈரானிய போர் உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெய் விலையை உயர்த்தியுள்ளதுடன் இலங்கையின் பொருளாதார மீட்சி மீதும் கடுமையான அழுத்தத்தை பிரயோகிக்க தொடங்கியுள்ளது. இலங்கையின் பணவீக்கம் எதிர்பாராத வேகத்தில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் கொழும்பு நுகர்வோர் அவ்விலைச்சுட்டன் 5.4% உயர்ந்துள்ளது. வணிக கடன்களுக்கான முக்கிய அளவுகோலாக கருதப்படும் முதன்மை கடன் வழங்கும் சராசரி வட்டி வீதம் போர் தொடங்கியதிலிருந்து 44 புள்ளிகளால் அதிகரித்தது. 9.79% உயர்ந்துள்ளது.
வணிக வங்கிகளில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயின் விற்பனை விலையில் 330 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. இது இறக்குமதி செலவுகளை மேலும் அதிகரிக்கும். கடன் தேவை தற்போதைக்கு அதிகமாக காணப்பட்ட போதிலும் நாட்டின் வணிக வங்கிகள் வரும் மாதங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கியுள்ளன. நிலவும் பூகோள அரசியல் பதட்டங்கள் மற்றும் பொருளாதார காரணிகளால் வாடிக்கையாளர்கள் கடனை திருப்பிச் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்கலாம் என்பதால் வங்கிகள் சாத்தியமான கடன் இழப்புகளுக்கு எதிரான ஏற்பாடுகளை அதிகரித்துள்ளன. கடந்த 2025 ஆண்டில் வட்டி விகிதங்கள் குறைவாக இருந்தமையால் வரலாற்றிலேயே அதிகூடிய அளவாக 2 trillion ரூபாய்க்கும் அதிகமான கடன்களை தனியார் துறை பெற்றிருந்தது. எனினும் தற்போதைய பணவீக்கம் மற்றும் டொலர் நெருக்கடி காரணமாக இந்த மாத இறுதியில் மத்திய வங்கி எடுக்கவுள்ள நாணய கொள்கை முடிவுகள் வட்டி விகிதங்களை மேலும் உயர்த்துமா என்பதை வர்த்தக உலகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. வாகனங்களுக்கான இறக்குமதி சுங்கத்தீர்வை மேலும் 50 கூடுதல் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அடுத்த 3 மாதங்களுக்கு விதிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. இருப்பினும் மே 15 அல்லது அதற்கு முன்னர் திறக்கப்பட நாணய கடிதங்களுக்கு இந்த கூடுதல் கட்டணம் பொருந்தாது என நிதியமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் வாகனங்களின் விலைகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திய சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்தார். சந்தையில் நிலவும் மாற்றங்களுக்கு ஏற்ப வாகனங்களின் விலைகள் சுமார் 10% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி ரைஸ் 140 லட்சம் ரூபாயாக இருந்த விலை சுமார் 8 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும். வெசல் இதன் விலை சுமார் 12 லட்சம் ரூபாயால் உயர வாய்ப்புள்ளது. ஜாரிஸ் இதன் விலை 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும். லேண்ட் குரூசர் தற்போதைய சூழ்நிலையில் இதன் விலை சுமார் 30 லட்சம் ரூபாயால் அதிகரிக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் சில வாரங்களில் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்ட புறக்கோட்டை மிதக்கும் சந்தை தொகுதி தற்போது ஒரு மிதக்கும் சந்தையாக அன்றி ஒரு மிதக்கும் நரகமாக மாறியுள்ளதாக நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். பேரே ஏரி மற்றும் மிதக்கும் சந்தை தொகுதியின் தற்போதைய நிலையை நேரில் ஆராய்வதற்காக மேற்கொண்ட கள விஜயத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த கால அரசியல் தீர்மானங்களால் இந்த திட்டம் தோல்வியடைந்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழலுக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2014 ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தில் 92 கடைகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் தற்போது 16 கடைகள் மாத்திரமே இயங்கி வருகின்றன. போதிய பராமரிப்பின்மை காரணமாக மர மற்றும் உலோக கட்டுமானங்கள் முற்றாக தூர்ந்து போயுள்ளன. இதனால் இந்த தொகுதி பாதுகாப்பற்ற இடமாக மாறியுள்ளது. மின்சார கட்டமைப்புகள் செயலிழந்துள்ளதால் இரவு வேளைகளில் சட்டவிரோத செயல்கள் மற்றும் சமூக விரோத செயல்கள் இடம்பெறும் இடமாக மாறியுள்ளதாக அமைச்சர் கவலை வெளியிட்டார். பெஸ்டியன் மாவட்டத்தை மற்றும் டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தை இணைக்கும் குறுக்கு வழியாக இந்த மிதக்கும் சந்தையை மக்கள் பயன்படுத்தி வந்தனர். எனினும் அங்குள்ள இரும்பு தகடுகள் மற்றும் கைப்பிடிகள் கலன்று விழுந்துள்ளதால் பாதசாரிகளின் பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. நிலைமையை நேரில் கண்டறிந்த பிரதி அமைச்சர் உடனடியாக ஆபத்தான இடங்களை சீர் செய்து வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், கழிவுகள் மற்றும் உடைந்த பொருட்களை அகற்றி பேர ஏரியின் மேற்பரப்பை இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் மூலம் தினசரி தூய்மைப்படுத்துதல், மும்மொழிகளிலும் பாதுகாப்பு மற்றும் அறிவித்தல் பலகைகளை காட்சிப்படுத்தல் போன்ற திட்டங்களை செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். 65 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட பேர ஏரியை தற்போதைய சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பிரச்சினைகளிலிருந்து விடுவிக்க நிலையான அபிவிருத்தி திட்டம் ஒன்றை உருவாக்க அமைச்சர் திட்டமிட்டுள்ளார். இதற்காக கிழக்கு பேர, மேற்கு பேர மற்றும் கங்காராம பேர ஆகிய 3 முக்கிய இடங்களை அவர் அவதானித்தார். மேலும் சிதவடைந்துள்ள கம்பிப்பாலம் மற்றும் கலாதுவ பூங்கா வளாகத்தையும் நவீன தரத்திற்கு ஏற்ப மீள கட்டியெழுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் புத்தூர் வீதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவையில் அவசர மரசினிமி பணிகளை முன்னெடுக்கவுள்ளதால் அந்த வீதி இன்றும் நாளையும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும். வடபகுதி தொடருந்து பாதை மற்றும் பராமரிப்பு துணைக்கள பொறியியலாளர் ஜி கே சதுரேனோ இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளார்.
இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரை 800 மேற்பட்ட சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சினரத் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பெரும்பாலான அகழ்வுகள் புதையல் தொடர்பான மூட நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயே முன் எடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஊடகவியலாளர் சந்திப்பின்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொல்பொருள் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆராய்ச்சிகளின்படி இலங்கையின் வரலாற்றில் எந்தவொரு மன்னரோ அல்லது வேறு எந்தவொரு நபரோ எதிர்கால பயன்பாட்டிற்காக புதையல்களை பூமியில் புதைத்து வைக்கவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் புதையல் விவரங்கள் அடங்கிய ஆவணமாக நம்பப்படும் நிதான வதுல என்பது முற்றிலும் பொய்யான மற்றும் ஏமாற்று கதையாகும் என அவர் தெளிவுபடுத்தினார். மக்கள் மத்தியில் நிலவும் மூடநம்பிக்கை காரணமாக ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு கல் தூண் தென்பட்டாலோ அல்லது அங்கு புதையல் இருப்பதாக கருதி மக்கள் தோண்ட தொடங்கி விடுகின்றனர். அவரான அகழ்வுகளின் போது கண்டெடுக்கப்படும் பொருட்கள் புதையல்கள் அல்ல, அவை நாட்டின் வரலாற்று பெருமதிமிக்க தொல்பொருட்கள் மாத்திரமே ஆகும். தொல்பொருள் தளங்களில் இடம்பெறும் இவ்வாறான சட்டவிரோத அகழ்வுகளை வரும் சட்ட அமலாக்கத்தினால் மட்டுமே முழுமையாக தடுத்து நிறுத்திவிட முடியாது என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். சட்டத்துடன் இணைந்து பொதுமக்கள் மத்தியில் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் இன்றியமையாதது என அவர் வலியுறுத்தினார். நாட்டின் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டுமென்றும் போலி புதையல் கதைகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் தொல்பொருள் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. வனவாசல மற்றும் ஹுனுப்பிட்டிய புகையிரத நிலையங்களுக்கு இடையே புகையிரதப்பட்டி ஒன்று இன்று அதிகாலை கவிழ்ந்ததில் லேசாக காயமடைந்த 12 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரண்யகா பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதிவான் பசன் அமரசர் எப்படியானை பிறப்பித்துள்ளார். வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதன் காரணமாக இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஜனாதிபதி மாளிகையின் நுழைவாயிலுக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக ஹிரண்யகா பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்று சனிக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் முள்ளிப்பொத்தானை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குடும்பத்தாருடன் வசித்து வந்த நிலையில் ஓரிரு நாட்களாக தனது சகோதரனின் வீட்டில் தங்கியிருந்த குறித்த இளைஞன் அதிகாலை தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் தம்பலகாமம் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். அனுராதபுர பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்குள்ளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சட்டம் முறையாக அமல்படுத்தப்படுவதை கண்காணித்து வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த சிறுமியின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யவும் அதிகார சபை ஆரம்பம் முதலே செயல்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணை நடவடிக்கைகளில் எவ்வித வழி அழுத்தங்களும் இல்லை என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சமோ அல்லது குழப்பமோ அடைய தேவையில்லை என்றும் அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் மக்களின் தேவையற்ற கோபம் நீதி வழங்கும் செயல்முறைக்கு தடையாக அமையலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது விசேட பராமரிப்பு மையம் ஒன்றில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களை அனைத்து வகையான வன்முறைகளிலிருந்தும் பாதுகாப்பது அனைவரதும் கூட்டு பொறுப்பு என்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஹோமாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிடிப்பன தெற்கு பகுதியில் உள்ள கிணறொன்றிலிருந்து ராணுவ சிப்பாய் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள கிணற்றில் சடலம் ஒன்று காணப்படுவதாக கோகாமக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிர் இழந்தவர் முரந்துடுவ மகாலந்த பகுதியைச் சேர்ந்தவர், 43 வயதுடைய ராணுவ சிப்பாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் அமைதான நீதவான் விசாரணைகளும் மரண பரிசோதனைகளும் நடத்தப்பட்டதை அடுத்து சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழு தலைவன் என அறியப்படும் சமர்த்தன சஞ்சீவ என்னும் கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியானது கம்பகா ஒஸ்மன் என்பவரால் வழங்கப்பட்டது என கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு
கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விடயங்களை முன்வைத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் 44வது சந்தேக நபராக கம்பகா ஓஸ்மன் என்பவரை பெயரிடுவதாக நீதிமன்றுக்கு தெரிவித்தனர். இதேவேளை சந்தேக நபரான கம்பகா ஓஸ்மன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 72 மணித்தியால தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அந்த காலப்பகுதி நிறைவடைந்துள்ள நிலையில் அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி பெற்றுள்ளதாக அதிகாரிகள் இதன்போது குறிப்பிட்டனர். மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின்படி இந்த கொலை சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபரான துப்பாக்கிதாரிக்கு கொலையை செய்வதற்கு தேவையான துப்பாக்கியை கம்பகா ஓஸ்மன் வேறொரு இடத்திற்கு சென்று கையளித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். பிரித்தானியாவில் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கருத்துக்களை தீவிரமாக பரப்புவதற்காக உள்நாட்டு பக்கங்கள் போல காண்பிக்கும் தொகைக்கணக்கான முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இலங்கை, வியட்நாம் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றமை அம்பலமாகியுள்ளது. செயற்கை நுணர்வு மூலம் உருவாக்கப்பட்ட போலி தகவல்கள் மற்றும் காணொளிகளை கொண்டு பிரித்தானிய மக்களை திசை திருப்பும் ஒரு பாரிய செல்வாக்கு செலுத்தும் நடவடிக்கை இதன் பின்னணியில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. யோர்க்ஷயர் பகுதியிலிருந்து இயங்குவதாக கூறிக்கொள்ளும் இந்த முகநூல் பக்கத்தில் வயதான பிரித்தானியர் ஒருவர் தனது ஓய்வூதியம் குறித்து அழுவது போன்ற காணொளி 1.3 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடைந்துள்ளது. ஆனால் அந்த கணக்கு உண்மையில் இலங்கையிலிருந்து ஒருவரால் இயக்கப்படுகிறது. குடியேற்றவாசிகளுக்கு எதிரான போலி காணொலிகளை பகிரும் இந்த பக்கமும் இலங்கையிலிருந்தே இயக்கப்படுவதாக மெட்ரோ நிறுவனத்தின் வெளிப்படைத்தன்மையை கருவிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இலங்கைக்கு மேலதிகமாக மாலத்தீவு, ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான், வியட்நாம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்தும் இவ்வாறான கணக்குகள் இயக்கப்படுகின்றன. பிரித்தானியாவில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கணக்குகளை குறைந்த விலைக்கு வாங்கி வெளிநாட்டவர்கள் தங்களை பிரித்தானிய குடிமக்கள் போல காட்டிக்கொள்வது இதன் மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்குகள் மூலம் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் அதி தீவிரம் வாய்ந்த போலி காணொலிகள் உருவாக்கப்படுகின்றன. பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் அரபு ஆடைகளை அணிந்த ஆண்கள் ஷரியா சட்டத்தை அமல்படுத்துவது போன்ற காட்சிகள் லண்டன், லிவர்பூல், பர்மிங்காம் ஆகிய நகரங்கள் 2050 குப்பை மடுகளாகவும் இஸ்லாமிய மயமாக்கப்படும் வன்முறைகள் நிறைந்த இடங்களாகவும் மாறுவது போன்ற கற்பனை காணொளிகள் இடம்பெற்றுள்ளன. லண்டன் முதல்வர் சர்க் சாதிக் கான் இது குறித்து கருத்து வெளியிடுகையில் இந்த வலைப்பின்னலுக்கு பின்னால் 2 பிரதான காரணங்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் போன்ற பிரித்தானியாவிற்கு எதிரான நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் தீவிர வலதுசாரி அமைப்புகள் பிரித்தானியாவின் ஸ்திரத்தன்மையை குலைக்க இவற்றை ஆதரிக்கின்றன. சமூக ஊடகங்களில் அதிக பார்வையாளர்களை பெறுவதன் மூலம் விளம்பர வருமானம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டு தனிநபர்களும் நிறுவனங்களும் இதனை செய்கின்றன. இவ்வாறான போலி காணொளிகள் லண்டன் மற்றும் பிரித்தானியாவின் நட்பெயரை சர்வதேச ரீதியில் பாதிப்பதுடன் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் சுற்றுலாத்துறையையும் பாதிப்பதாக முதல்வர் கவலை வெளியிட்டுள்ளார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் சமூக உளவியலாளர் பேராசிரியர் சண்டர் வான் டெர் அலிண்டன் மற்றும் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜுவோன் மெக்மாட் ரீஸ் ஆகியோர் பின்வரும் ஆபத்துகளை சுட்டிக்காட்டியுள்ளனர். பொதுமக்கள் தங்களால் போலி AI காணொலிகளை கண்டறிய முடியும் என்று நம்பினாலும் உண்மையில் 55% துல்லியத்தன்மையுடன் மட்டுமே அவர்களால் அதனை கண்டறிய முடிகிறது. மக்கள் அதிகளில் AI போலி உள்ளடக்கங்களை பார்க்கும்போது அவர்கள் உண்மையான மற்றும் உத்தியோகபூர்வமான செய்திகளையும் நம்ப மறுக்கும் நிலை உருவாகிறது. பல மக்கள் அது AI தயாரிப்பு என்று தெரிந்தாலும் அது தங்களது அரசியல் அல்லது சமூக கருத்துகளுடன் ஒத்துப்போகும் பட்சத்தில் அதனை உண்மையென்றே ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த விவகாரம் குறித்து மெட்டா நிறுவனம் விடுத்துள்ள அறிவிப்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட போலி செயல்பாடுகளை தடுப்பதற்கு உலகளாவிய விசேட குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும் சமூக நெறிமுறைகளை மீறும் கணக்குகள் AI மூலம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் தடையின்றி நீக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது.
இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே பகுதியில் நடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கத்தால் மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனகரு ஒயா வடநில பகுதியில் விடுவிக்கப்பட்டிருந்த வெள்ளபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமழை காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் 141 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த மே 10 முதல் இன்று வரையான காலப்பகுதியிலேயே இந்த வீடமைப்பு சேதங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெபடைஸ் பி ஆகிய 3 நோய்களும் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் 3 வகை நோய்கள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் 1 முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டம் அதன் இலக்குகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று கொழும்பு ரமணா உல்லாச விடுதியில் இடம்பெற்றது. இதன்போது கலந்து கொண்ட சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவின் வைத்திய நிபுணர் திலங்க ருவான் பத்திரன இலங்கையிலிருந்து இந்த 3 வகை நோய்களையும் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்திருந்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்கனவே HIV மற்றும் சிபிலிஸ் ஆகிய நோய்கள் தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அதனுடன் ஹெபடைசிஸ் பி நோயையும் இணைத்து 3 நோய்களையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்துவதே இந்த 3 வகை நோய்கள் ஒழிப்பு திட்டத்தின் நோக்கமாகும். அதற்கமைய 1 முதல் நாட்டில் உள்ள அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வழமையான HIV மற்றும் சிபிலிஸ் பரிசோதனையுடன் மேலதிகமாக ஹெபடைஸ் பி பரிசோதனையும் கட்டாயமாக முன்னெடுக்கப்படும். நாட்டில் ஹெபடைஸ் பி நோயின் தாக்கமானது 1% குறைவாகவே காணப்படுகிறது. உலக சுகாதார ஸ்தாபனமும் 2024 ஆண்டில் இலங்கையை இந்நோயை கட்டுப்படுத்திய நாடாக அங்கீகரித்துள்ளது. இருப்பினும் இதனை முழுமையாக கட்டுப்படுத்திய நாடாக மாறுவதே எமது இலக்கு. ஒரு கர்ப்பிணி தாய்க்கு இந்நோய் இருப்பது ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டால் அவருக்கு முறையான சிகிச்சைகளை வழங்குவதன் மூலம் பிறக்கும் குழந்தைக்கு நோய் பரவுவதை தடுக்க முடியும். குழந்தை பிறந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹெபடைஸ் பி தடுப்பூசியை வழங்குவதன் மூலமும் குழந்தைக்கும் இந்நோய் பரவுவதை தடுத்து ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியை உருவாக்க முடியும். ஆகையால் அடுத்த 2 இந்த பரிசோதனைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து தரவுகளை சமர்ப்பிப்பதன் மூலம் 2028 ஆண்டளவில் இலங்கையை இந்த 3 நோய்களும் தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுவதை முழுமையாக கட்டுப்படுத்திய நாடாக உலக சுகாதார நிறுவனம் உத்தியபூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழ் ஒலியின் இரவு பிரதான செய்திகள். அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நூலகம் .com இணையதளத்தோடு இணைந்து VT கேஷ் இன்கரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர்ஸ் நிறுவனத்தினர். நிலைய கழிவு நேரம் 9:36, ஐக்கியராஜ்யத்திலே 8:36. செய்திகள் தொடர்கிறது. இந்தியா வளரும் நாடுகள் உலக சவால்களை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதுடெல்லியில் நடந்த 2 பிரிக்ஸ் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை. தலைமை வகிக்கும் இந்தியா அதன் அறிக்கையை வெளியிட்டது. பிரிக்ஸ் அமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, ஈரான் ஆகிய அரபு சிற்றரசுகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மாநாட்டில் ஈரானுக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடந்தது. 5 சுற்றுப்பயணத்தின் 2 நாளில் நெதர்லாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெதர்லாந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டாம் பெண்டர்சன் மற்றும் இந்திய தூதர் குமார் துஹின் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில், ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த விலையேற்றத்தின் மூலம் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகிவிட்டு
பொறுத்துக் கொள்ளுங்கள், அதை செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள் என்று மத்திய அரசு அறிவுரை கூறுவது தனது தோல்வியை மறைக்கும் முயற்சியே ஆகும். மக்கள் மீது ஏற்பட்டுள்ள இந்த சுமையை குறைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். பொறுப்பற்ற வகையில் அரசியல்வாதிகள் கருத்து வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிவசேனை கட்சி சின்னம் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜன்னாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசிந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் கடந்த ஆண்டு நடந்த வாகன குண்டு வெடிப்பு தொடர்பாக 10 பேர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நவம்பர் 10 தேதி கூட்ட நெரிசல் மிகுந்த தொடருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் வாகன குண்டு வெடித்தது. அதில் 12 பேர் இறந்தனர். 5 மாநிலங்களில் விசாரணை நடத்திய இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு 7500 பக்க குற்றப்பத்திரிகையை சுமத்தியிருக்கின்றது. தாக்குதல் நடத்தியவர் சம்பவ இடத்தில் மாண்டார். எஞ்சியுள்ளோர் 9 பேர் தடுப்பு காவலில் உள்ளனர். ஏர் இந்தியா குழுமம் கடந்த நிதியாண்டில் சுமார் 2.8 பில்லியன் டாலர் நஷ்டத்தை சந்தித்துள்ளது. இந்தியாவின் 2 ஆகப்பெரிய விமான நிறுவனம் ஏர் இந்தியா அதன் வருமானம் சரிந்ததற்கு ஈரான் போரால் ஏற்பட்ட விமான சேவை தடங்கள் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் ஆகாய வழியில் இந்திய விமான சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது நஷ்டத்துக்கு மற்றொரு காரணமாகும். 2024 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான நிதியாண்டில் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் சுமார் 1.13 பில்லியன் டாலர்களாகும். அதிகரிக்கும் எரிபொருள் விலை, மத்திய கிழக்கில் நிலவும் தடைகள், ஆகாய வழி கட்டுப்பாடுகள் போன்றவை ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரத்தில் ₹16,000 கோடி மதிப்பிலான 5 தலைமுறை இலகுரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அந்த மாநில தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் நேற்று அடிக்கல் நாட்டினர். ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சி எப்பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணையை முறையாக கையாளாத குற்றச்சாட்டில் 3 IPS அதிகாரிகளை முதல்வர் சுவேந்த் அதிகாரி இடைநீக்கம் செய்து நேற்று உத்தரவிட்டார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்ததும் இந்த வழக்கில் மீண்டும் விசாரணை தொடங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் தற்போது முதல் நடவடிக்கையை சுவேந்த் அதிகாரி மேற்கொண்டுள்ளார். பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறுதலாக விழுந்த சிறுவன் பத்திரமாக மீட்கப்பட்டான். பஞ்சாபில் உள்ள ஹோஷியார்பூர்வ மாவட்டத்தில் தனது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது புதிதாக தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் 4 வயது சிறுவன் தவறுதலாக விழுந்துள்ளான். சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர், மாவட்ட நிர்வாக குழுக்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஆகியவை அந்த இடத்திற்கு விரைந்து பணியை தொடங்கினர். ஆழ்துளை கிணற்றின் ஆழம் சுமார் 20 முதல் 30 வரை இருக்கலாம் என கூறப்பட்டது. இதனிடையே ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த சிறுவனுக்கு குழாய் வழியாக ஆக்சிஜன் வழங்கப்பட்டதோடு ஒளிப்பதிவு வழியாக அவனது நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இலையில் பல்வேறு மீட்புக் குழுக்கள் மற்றும் உள்ளூர் தன்னார்வர்கள் ஈடுபட்ட தீவிர 9 மணி நேர மீட்பு நடவடிக்கைக்கு பின்னர் சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான். எஃகு உற்பத்தி நிறுவனமான டாடா ஸ்டீல் அதன் செயல்பாடுகள் மூலம் கிடைத்த வருவாயின் உந்துதலால் 2025-2026 நிதியாண்டில் 4வது காலாண்டில் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 2 மடங்குக்கும் மேலாக உயர்ந்து ₹2,965 கோடியாக இருப்பதாக அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் இரவு பிரதான செய்திகள். தொடர்ந்து வரவிருக்கும் உலக செய்திகளுக்கு அனுசரணை விளங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி வங்கிகளின் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS ஃபினான்ஸ் ஹம்பர்க் நிறுவனத்தினர். லெபனான், இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் மேலும் 40 நாட்களுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை ஊடக பேச்சாளர் தெரிவிக்கையில் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் ஏப்ரல் 16 தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில்
அது மேலும் 45 நாடுகளுக்கு நீடிக்கப்படுகிறது என்றாரும். இதனையடுத்து ஸ்டேல் லெபனான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை June 2 மற்றும் 3 திகதிகளில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 29 திகதி இரு நாடுகளின் இராணுவ பிரதிநிதி குழுக்களை ஒன்றிணைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஹோர்முஸ் அலேரணி எதிரி நாடுகளைத் தவிர மற்ற அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளாரும். ஹோர்முஸ் நீரிணை பொறுத்தவரையில் அது முழுமையாக திறக்கப்பட வேண்டும் எனவே நாங்களும் விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரை ஹோர்முஸ் நீரிணை திறந்தே உள்ளது. எங்களுடன் போரிடும் நாடுகளின் கப்பல்களைத் தவிர மற்ற அனைத்து நாடுகளின் கப்பல்களும் அதன் வழியாக செல்லலாம். அந்த வழியாக பயணிக்க வேண்டிய கப்பல்கள் எங்கள் இராணுவத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். ஏனெனில் அந்த பாதையில் பொருத்தப்பட்டுள்ள கண்ணிவெடிகள் உள்ளிட்ட தடைகளை கடந்து செல்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவோம். இதுபோல் ஏராளமான இந்திய கப்பல்களுக்கு நாங்கள் வழிகாட்டி இருக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன பயணத்தை நிறைவு செய்துள்ளார். சீன அதிபர் ஜின்பிங்குடன் இறுதிக்கட்ட பேச்சுக்களை முடிவிட்டதைத் தொடர்ந்து அவர் பெய்ஜிங்கிலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டுள்ளார். இருதரப்பு சந்திப்பு உலக புகழ்பெற்றதாகவும் மிக வெற்றிகரமானதாகவும் மறக்க முடியாத ஒன்றாகவும் அமைந்ததாய் திரு டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்காவும் சீனாவும் அவற்றுக்கு இடையில் புதிய ஆக்கரமான நிலையான உறவை அமைந்திருப்பதாய் அதிபர் கூறினார். வர்த்தகம், எண்ணெய், ஈரான், தாய்வான் ஆகியவற்றில் கடந்த 2 நாட்களாக கவனம் செலுத்தப்பட்டது. அதிபர் உண்மையான ஆழமான தொடர்பை கட்டி காக்க தாம் தயார் என்று டிரம்ப் கூறினார். சீன அதிபரை வாஷிங்டனுக்கு அழைத்திருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். தைவானுக்கு அதன் நவீன ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்கா இன்னும் உறுதியான இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். சீனாவில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும் வழியில் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் விரைவில் ஒரு தீர்மானத்தை எடுக்கப் போவதாக குறிப்பிட்டார். சீன அதிபர் ஜின்பிங்குடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது தாய்வான் விவகாரம் முக்கிய இடத்தை பிடித்திருந்தது. தாய்வான் விவகாரத்தை அமெரிக்கா தவறாக கையாண்டால் அது இருதரப்புக்கும் மோதலை தூண்டும் என டிரம்பிடம் ஜின்பிங் நேரடியாக எச்சரித்தார். இந்நிலையில் டிரம்ப் இத்தொடர்பாக மேலும் கூறுகையில் தைவான் தனிநாடாக சுதந்திரம் பெறுவதை சீனா கடுமையாக எதிர்ப்பதாகவும் ஜிஜிமிங் என்னிடம் கூறினார். அவரின் கருத்துக்களை நான் கேட்டுக்கொண்டேன், ஆனால் எந்த பதிலும் அளிக்கவில்லை. தைவானை சீனா தாக்கினால் அமெரிக்கா அந்த நாட்டை பாதுகாக்குமா என்று ஜிங்பிங் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அளிக்கவும் நான் மறுத்துவிட்டேன். அக்கேள்விக்கான பதில் எனக்கு மட்டுமே தெரியும், நான் அதை வெளிப்படையாக பேச விரும்பவில்லை என்றார். டிரம்பின் அடுத்த கட்ட நிறைவு குறிப்பாக தாய்வான் தலைவருடன் அவர் பேசப்போவதாக கூறியிருப்பது சீன அமெரிக்க உறவில் பதட்டத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன நிறுவனங்களுக்கு தடை விலக்கல் அதேபோல் ஈரான் போர் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். ஈரான் அணு ஆயுதங்களை கொண்டிருக்க கூடாது, ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்பதில் இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை வலியுறுத்தின. இதையொட்டி ஈரான் எண்ணெயை வாங்கியதற்காக சீன நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குவது குறித்தும் ஜின்பிங்குடன் பேசியதாக தெரிவித்த டிரம்ப் இத்தொடர்பாக அடுத்த சில நாட்களில் முடிவெடுப்பேன் என்றார். அமெரிக்காவில் இருவரும் நவம்பர் மாதம் நாடாளுமன்ற இடைக்கால தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தனது செல்வாக்கை உயர்த்திக் கொள்ள டிரம்ப் இந்த சீன பயணத்தை பயன்படுத்த முயன்றார். ஆனால் வர்த்தகம், ஈரான் விவகாரத்தில் சீனாவிடமிருந்து பெரிய அளவிலான சலுகைகள் கிடைக்காதது டிரம்புக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளது. உதாரணமாக போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்குவதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்த 500 விமானங்களை விட இது மிக குறைவு என்பதால் அந்நிறுவனத்தின் பங்குகள் வீழ்ச்சியடைந்தன. மேலும் AI சிப் கட்டுப்பாடுகள் மற்றும் அரிய வகை கனிம ஏற்றுமதி தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படவில்லை. இருப்பினும் இருதரப்பு உறவை தொடர்ந்து மேம்படுத்த தலைவர்கள் உறுதி கொண்டனர். அந்தவில் ஜிஜின்பிங் இதுவரும் செப்டம்பரில் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் டிரம்ப் அழைப்பு விடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க உளவமைப்பான CIA இயக்குநர் ஜான் ட்ரட்கிப் கியூபாவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு உயர் அதிகாரிகளையும் முன்னாள் அதிபர் ரவுஸ் காஸ்ட்ரோவின் பேரனான ரவுஸ் கிலர்மோ ரோட்ரிகஸ் காஸ்ட்ரோவையும் சந்தித்து பேசியுள்ளார்.
இரு நாடுகளுக்குமிடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வரும் பதட்டமான சூழலில் இந்த உயர்நிலை ரகசிய சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பயணத்தின் முக்கிய அம்சமாக கியூபா தலைநகர் ஹவானாவில் நடைபெற்ற சந்திப்பில் அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் லாசரோ அல்வாரஸ் கசாஸ் மற்றும் உளவுத்துறை தலைவர்களுடனும் ஜான் ராட்கிளிப் பேச்சுவார்த்தை நடத்தினார். கியூபா தனது கொள்கைகளில் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டுமே பொருளாதார மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் அமெரிக்கா ஆக்கப்பூர்வமாக ஈடுபட தயாராக இருப்பதாக அதிபர் டிரம்பின் நேரடி செய்தியை கியூபா அதிகாரியிடம் ஜான் ராட்கிளிப் வழங்கினார். அமெரிக்காவின் தடையால் தற்போது கியூபா கடும் மின்சார தட்டுப்பாட்டிலும் பொருளாதார நெருக்கடியிலும் சிக்கித் தவிக்கிறது. இந்த நெருக்கடி சூழலில் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து கியூபாவை நீக்க வேண்டும் என அந்த நாட்டு அதிகாரிகள் வலியுறுத்தினர். கியூபாவால் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதற்கான ஆதாரங்களை அவர்களின் தரப்பில் சமர்ப்பித்தனர். கியூபா மீது டிரம்ப் நிர்வாகம் அண்மையில் கூடுதல் தடைகளை விதித்த நிலையில் மனித அபிமான அடிப்படையில் $10 கோடி மதிப்பிலான உதவி மற்றும் செயற்கைக்கோள் இணைய வசதியை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. ஐஎஸ் பயங்கரவாதத்தின் 2வது ஆக மூத்த தலைவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க படையினரும் நைஜீரிய படையினரும் இணைந்து நடத்திய அதிரடி தாக்குதலில் அபுபிலால் அல் மெனுக்கி கொல்லப்பட்டதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். ஆப்பிரிக்காவில் ஒளிந்து கொள்ளலாம் என்று அல் மெனுக்கி தவறாக நினைத்ததாக டிரம்ப் கூறினார். நைஜீரிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புக்கு அவர் தமது நன்றியை தெரிவித்தார். சில மாதங்களுக்கு முன்னர் நைஜீரியாவில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாகியதாக அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார். அந்த குற்றச்சாட்டை நைஜீரியா நிராகரித்துள்ளது. அதிபர் டிரம்ப் அவ்வாறு குற்றம் சாட்டிய பின்னர் சென்ற ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று அமெரிக்கா பயங்கரவாத தளங்களை குறிவைத்து தாக்குதலை ஆரம்பித்தது குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தான் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முதன்முறையாக சீன சந்தையில் பாண்டா கடன் பத்திரங்களையும் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் சீன செலவாணியான யுவானில் சுமார் $25 கோடி நிதியை அந்த நாட்டு திரட்டியுள்ளது. 3 ஆண்டுகள் முதிர்வு காலம் கொண்ட இந்த பத்திரங்களுக்கு 2.5% வட்டி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அரசுகள் அல்லது நிறுவனங்களின் சீனாவின் உள்நாட்டு சந்தையில் சீன செலவாணியிலேயே நிதி திரட்டுவதற்காக இந்த பாண்டா கடன் பத்திரங்களை வெளியிடலாம். பாகிஸ்தான் நிதியமைச்சரின் ஆலோசகர் குர்ரம் ஷியாத் இது குறித்து மேலும் கூறுகையில், பாகிஸ்தான் வரலாற்றிலேயே சீன சந்தையில் வெளியிடப்பட்ட முதல் இறையாண்மை கடன் பத்திரங்கள் இவை. எதிர்பார்த்ததை விட 5 மடங்கு அதிகமான முதலீட்டாளர்கள் இந்த பத்திரங்களை வாங்க ஆர்வம் காட்டினர். சுமார் $25 கோடி மதிப்பிலான பத்திரங்களுக்கு $130 கோடி வரை முதலீடுகள் குவிந்தன என்றார். ஆசிய வளர்ச்சி மற்றும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த நிதி திரட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸில் பெரிய அளவிலான மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கானோர் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றனர். தலைநகர் மணிலாவிலும் லுசோன் தீவிலும் மின்சார தடை ஏற்பட்டது. பிலிப்பைன்ஸின் மத்திய தீவுகளிலும் மின்சார தடை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதன் தேசிய மின்கட்டமைப்பு நிறுவனம் தெரிவித்தது. மின் உற்பத்தி நிலையங்களின் பராமரிப்பு பணி நிறுத்தம், மின் கட்டமைப்பு சிக்கல் ஆகியவற்றால் தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மின்சார தடை 7 மணி நேரம் வரை நீடிக்கலாம் என்று முன்னுரைக்கப்பட்டிருந்தது. அனைத்து செயல்பாட்டு தொழில்நுட்ப அம்சங்களும் முழுமையாக ஆராயப்பட்டு தேவைப்படும் இடங்களில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிலிப்பைன்ஸின் எரிசக்தித்துறை செயலாளர் கூறினார். மின்சார தடை எப்போது முழுமையாக சரி செய்யப்பட்டு வழக்கு நிலைக்கு திரும்பும் என்று அவர் குறிப்பிடவில்லை. இந்த மாதம் பிலிப்பைன்ஸின் ஆக வெப்பமான மாதமாகும். குளிர்சாதன வசதி அதிகம் தேவைப்படும் காலத்தில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. நுடம்புகளை உங்களை மட்டும் அதிகம் கடிக்கிறதா, ஏன் என்று யோசித்ததுண்டா? ஒரு நபரை விட மற்றொரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கொசுக்களின் உணர்வுகள் கொடுக்கும் அறிகுறிகள் பங்காற்றுகின்றன. மனிதர்களின் மனத்தை 10 மீட்டர் தொலைவிலிருந்தே கொசுக்களால் கண்டறிய முடியும். அவை நெருங்க நெருங்க குறிப்பிட்ட சிலரின் வெப்பநிலை, ஈர்ப்பதம் ஆகியவை கொசுக்களை அதிகம் ஈர்க்கும் என்பது நிபுணர்களின் கண்டுபிடிப்பு. இரத்த பிரிவுகள் ஒரு காரணமாம். கொசுக்கள் குறிப்பிட்ட இரத்த பிரிவுகளை விரும்புகின்றன என்பதற்கு அறிவியல் ஆதாரம் எதுவுமில்லை. ஒரு சில மனிதர்களை கொண்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டன. அவை சருமம், கண்கள், முடி ஆகியவற்றின் நிறங்களும் ஒரு பொருட்டல் என்று கூறுகின்றன.
மாறாக நம் உடலிலிருந்து வெளியாகும் மனம் மிக முக்கிய பங்காற்றுகின்றது. மனிதர்கள் உடலிலிருந்து 300 முதல் 1000 வரையிலான வெவ்வேறு நாட்டக் கலவைகளை வெளியிடுகின்றனர். ஆனால் இவற்றின் எது கொசுக்களை அதிகமாக ஈர்க்கிறது என்று தெரியவில்லை. அதை விஞ்ஞானிகள் ஆராய்கின்றனர். மதுபானம் அருந்துவரை கொசு அதிகம் ஈர்க்குமா? உடல் வெப்பநிலை மதுபானம் உயர்த்துகிறது, சருமத்தின் மணம் மாறுகிறது, சுவாசத்திலிருந்து வெளியாகும் கரியமில வாயுவின் அளவும் அதிகரிக்கிறது. மதுபானம் அருந்துவர்களின் மணம் அனோஃபிலிஸ் வகை கொசுக்களை அதிகம் ஈர்க்கின்றன. அவை கொசுக்கள் மலேரியா நோயை பரப்பும் தன்மை கொண்டவை. பருவநிலை மாற்றத்தால் கொசுக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அவை ஏன் குறிப்பிட்ட மனிதர்களை கடிக்க விரும்புகிறது என்பதை கண்டறிவது அவசியமாகிறது. கொசுக்கள் நம்மை கடிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? சருமத்தை மறைக்கும் தளர்வான ஆடைகளை அணிய வேண்டும். கொசுவலைகள், கொசு மருந்து ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். மேலும் அளவோடு சாப்பிட வேண்டும். மது அருந்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள். அமெரிக்காவில் சமூக ஊடகங்களுக்கு எதிராக ஒரு பள்ளி வட்டாரம் தொடுத்த முதல் வழக்கில் சமரசம் ஏற்பட்டிருக்கின்றது. யூடியூப், ஸ்னாப், டிக்டாக் ஆகியவை மாணவர்களுக்கு ஏற்படுத்திய மன நெருக்கடிகளுக்காக பள்ளிகளுக்கு இழப்பீடு கொடுக்க முன்வந்தன. கலிபோர்னியா நீதிமன்றத்தில் விபரம் பதிவாகியுள்ளது. நிறுவனங்கள் எவ்வளவு கொடுத்தன என்பது தெரியவில்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றுக்கு எதிரான வழக்கும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் ஆரம்ப விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக உலக செஸ் சம்மேளனத்தின் தலைவர் அர்காடி டுர்கோவிச் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். 2 நாள் உத்தியபூர்வ விஜயமாக இவரது வருகை அமைந்துள்ளது என கூறப்படுகிறது. அர்காடி துர்கோவிச்சை வரவேற்பதற்காக இலங்கை செஸ் சம்மேளனத்தின் தலைவர் லக்ஷ்மண் விஜயசூரிய மற்றும் பொதுநலவாய செஸ் சம்மேளனத்தின் தலைவர் பரத் சிங் உள்ளிட்ட குழுவினர் கட்டுநாயக்க மாநிலத்துக்கு சென்றிருந்தனர். கால்பந்து ISL கால்பந்து போட்டியின் நடப்பு வருடத்துக்கான போட்டிகளில் சென்னையில் FC தனது சொந்த மண்ணில் கடைசி ஆட்டத்தில் பெங்களூர் FC-யை இன்று சந்தித்துள்ளது. T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பாக விளையாடிய வீரர் இஷான் கிஷனுக்கு பீகார் அரசு ₹1 கோடி வெகுமதி வழங்கியுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு 40% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து உலகக்கோப்பைக்காக நட்சத்திர வீரர்கள் நிரம்பிய 26 பேர் கொண்ட பிரான்ஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கிளியன் எம்பாபே, பெலந்தூர் விருது வென்ற உஸ்மான் டெம்பலே இருக்கிறார்கள். கடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவிடம் தோல்வியுற்ற பிரான்ஸ் அணியில் தற்போது இருப்பவர்கள் எல்லாமே மிகப்பெரிய நட்சத்திர வீரர்களாக மாறியுள்ளார்கள். அமெரிக்கா உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளுக்கு வர விரும்பும் ரசிகர்கள் சிலருக்கு விசா கட்டணத்தை குறைக்க இருக்கின்றது. அல்ஜீரியா, கேப் வெர்டே, ஐவரிகோஸ், செனகல், துனிசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ரசிகர்களுக்கு அது பொருந்தும். அந்த நாடுகளின் மக்கள் வழக்கமாக அமெரிக்க செல்வதற்கு $5,000 முதல் $15,000 வரை கூடுதலாக செலுத்த வேண்டும். மீண்டும் தாயகம் திரும்பும்போது அவர்கள் அந்த பணத்தை திரும்ப பெற முடியும். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறுகளை தடுக்க அந்த திட்டம் நடப்பில் இருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு போட்டியில் விளையாட இருக்கும் நாடுகளுக்கு விதிவிலக்கு வழங்கப்படுகிறது. நிர்வாக நாணய மாற்று வீதம் நாணய மாற்று வீதத்துக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளையும் TRT தமிழொலியின் மறு ஒருபரப்பையும் இணையதளமாக எடுத்து வரும் TRTTamilOli.com இணையதளத்தினர். ஒரு ஈரோ இலங்கை நாணய மதிப்பீட்டில் 380 ரூபாய் 14 சதம், இந்திய மதிப்பீட்டில் 116 ரூபாய் 58 சதம். ஒரு US டாலர் $327 ஒரு சதம், இந்திய மதிப்பீட்டில் $95.98. ஒரு சுவிஸ் ஃப்ரான் 415 ரூபாய் 40 சதம், இந்திய பெறுமதியில் 121 ரூபாய் 93 சதம். ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 435 ரூபாய் 79 சதம், இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 92 சதம். ஒரு கனடியன் டாலர் 237 ரூபாய் 82 சதம், இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 81 சதம். ஒரு ரூபாய் நாணய மாற்றியத்துக்கான அனுசரணையை வழங்கியிருந்தார்கள். உடனுக்குடன் செய்திகளையும் TRT தமிழொலியின் மறு ஒருபரப்பையும் இணையதளத்தினூடாக எடுத்து வரும் TRT தமிழொலி.com இணையதளத்தினர். ஒலிபரப்பாகி நிறைவு காண்கின்றது. காற்றையில் இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த TRT தமிழ் ஒலியின் இன்றைய இரவு பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம் நேர்களே.

திருமதி கமலாபதி செல்வராஜா அவர்கள் 15ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் செல்வராஜாவின் அன்பு மனைவியும் செல்வேந்திரா நல்லாயினி.

ஆகியோரின் அன்பு தாயாரும் புஷ்பவதி லண்டன் டிஆர்டி தமிழடியின் அன்புடைய அன்பு சகோதரியும் சுரேஷ்குமார் சுகுமார் கலைமொழி அபிராமி ஆகியோரின் மாமியாரும் ஆவார். 17 ஞாயிற்றுக்கிழமை பார்வைக்கு வைக்கப்பட்டு 18

போதவுடன் தகனம் செய்யப்படும். இந்த மரண அரவத்திலே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் புஷ்பவதி சிவநாதன், லண்டன். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0044 79 46 43 15 12. மீண்டும் ஒருமுறை இந்த மரணத்தில் அறிய தருகின்றேன். தாயத்தில் கந்தர்மலத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாவதி செல்வராஜ் அவர்கள் 15 மே மாதம் வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் செல்வராஜாவின் அன்பு மனைவியும் செல்வேந்திரா, நலாயினி, சாந்தினி, துஷாந்தினி, தர்மேந்திரா ஆகியோரின் அன்பு தாயாரும், புஷ்பவதி லண்டன் டிஆர்டி தமிழ் ஒளி நேயரின் அன்பு சகோதரியும், சுரேஷ்குமார், சுகுமார், கலைமணி, அபிராமி ஆகியோரின் மாமியாரும் ஆவாரும். 11 ஞாயிற்றுக்கிழமை பார்வைக்கு வைக்கப்பட்டு 18 திங்கட்கிழமை 11 தொடக்கம் 12:30 வரை ஏமக்கிரிகள் செய்யப்பட்டு 1 பூதமுடல் தகனம் செய்யப்படும். இந்த மரண அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தகவல் திருமதி புஷ்பவதி சிவநாதன், லண்டன். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0044 79 46 43 15 12. திருமதி கமலாவதி செல்வராஜ் அவர்களின் பிரிவால் துயரடைந்திருக்கும் உறவுகளுடன் டிஆர்டி தமிழ் ஒளி உறவுகளும் துயர் பகிர்ந்து கொள்கிறார்கள். அறிவித்தல்களில் தாயகத்தில் கந்தமடத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வெளியிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கமலாவதி செல்வராஜா அவர்களின் மரண அறிவித்தல் ஒலிபரப்பாகியது.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாச்சப்பலில்.

0: Vicky Superstore, Garlagone, Sassadil.
1: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
0: Mélodie et Tordre-Brelaké, Vicky Cash and Curry, Paris, Lachapalel, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. Sassel Galagoni Silula, VT Superstore Kana, Torabu Televisi Lakam, Cyberondre, Mupationdre, Yendatiate, Napationdre, Mupationdre, Marandabadadikil, Andrum, Yendrum, Yendrum, VT Cash and Curry, VT Superstore.
2: Vetri made Vetri Bandi and I cherum.
3: நிலைய கழிவும் 10 மணி 4 நிமிடம் ஐக்கியராஜ்யத்திலே 9 மணி 4 நிமிடம் சுவிஸ் நேரம் காற்றிலையில் இணையும் வரை வானிலையில் ஒலிக்க இருப்பது இரவின் ராகங்கள்.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 9 பாகையில் 11727 வேதிகளில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 10:52 ஒளி தமிழின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வசையில் தொடர்ந்து வானிலைகளில்

வணக்கம். இனிமையான இரவு பொழுதிலே சுவிஸ்தின் நிகழ்ச்சியூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டத்தை மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த இன்றைய சுவிஸ் நேரத்தில் நான் ரசித்த பாடல், நான் ரசித்த பாடல் நிகழ்ச்சியூடாக ஒரு பாடலுடைய முழுமையான ரசனையோடு நீங்கள் முனைந்து கொண்டு உங்கள் விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டு மாடலாம். அதற்காக அழைப்பு கடத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 031-4832-1540 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 031-9-5148-4741 அல்லது நமது வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்தை கூட நீங்கள் இணைந்துள்ளம் 031-6-5074-74-27. நான் ரசித்த பாடல் நிகழ்ச்சியில் இப்பொழுது மலையில் என தெரிவில் வருகின்ற பாடலாக உதயகீதன் திரையில் இருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில்

இந்த பாடல் வரிகள் கிட்டத்தட்ட பாலசுப்ரமணியம் தனக்காகவே பாடிய அந்த பாடல் போல் அந்த கவிதை வரிகள் அமைந்திருக்கின்றது. போகும் பாதை தூரமே, வாழுங்காலம் கொஞ்சமே, ஜீவசுகம்பரராக நதியில் நீ நின்றவான்ட்டு, அதாவது போகிற பாதை தூரம் வந்தாலும் வாழ்கிற காலம் கொஞ்சம் என்பதை சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என்ற ஒரு பாலசுப்ரமணியம் மறந்தாலும் கூட அந்த அவருடைய இசை எப்போவும் ஒழித்து கொண்டே இருக்கிறதான் அந்த வரியில் கூட அந்த அவர் தெரிந்து கொண்டு எழுதினார் கவிஞர், அல்லது அவருக்கு அது சரியாக அமைந்து விட்டதாக தெரியவில்லை. ஆனால் அது பாலசுப்ரமணியம் சொல்லிக்கொண்டது போல, பாலசுப்ரமணியம் சொல்கிறது போலவே அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வரி இருக்கிறது, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே என்று சொல்லி அந்த பாடல் முழுவதுமே நல்ல வரிகளோடு நல்ல இசை, எத்தனை பேர் கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடலாக அந்த பாடல் அமைந்திருந்தது. இது இந்த பாடல் எனது தெரிவில் எடுத்தது. அதே போல் நீங்களும் உங்கள் தெரிவு விருப்பத்திலே உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு இணைந்து கொண்டு அந்த பாடலோட முழுமையான விமர்சனத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்காக அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் சிவசு 33 1 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் சிவசு 33 9 51 48 47 71. இது தொலைபேசி இலக்கம், 2 தொலைபேசி இலக்கத்தில் இணைந்துள்ளோம். அதே போல் நீங்கள் வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்தை கூட இணைந்துள்ளோம். சிவசு 33 6 50 0 7 74 27. இப்பொழுது இணைந்திருக்கின்ற முதலாவது நேருடைய பாடலை பார்ப்போம். பின்பு பாடலை கேட்டவர் யார் என்பதை பேர்ந்து பார்த்துக்கொள்வோம். இப்பொழுது முதலாவது நேருடைய பாடல் திருவி இதோ வானிலைகளில் ராஜா கையை வச்சாத்திரைக்காக.

0: இப்பொழுது முதலாவது நேருடைய பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. ராஜா கையை வச்சாத்திரைக்காக செஞ்சான் இளையராஜா இசையில் ஒழித்தந்த பாடல். அந்த பாடலை யார் விரும்பியிருப்பார்கள் இப்பொழுது பார்த்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் பேட்டிமேன். நல்ல நல்ல நீங்கள் நல்ல பாடல் ஒன்று கேட்டிருக்கீங்க.
1: இந்த பாடலையும் கேட்டு
0: முதல் முதல முதல் முதல
1: மழை
0: வரைக்கும் கூட இல்லாம போனாலயோ
1: கூட கூட இல்லாம போன சம்பவம் ஏற்பட்டது. அதுதான் சொல்றது வா
0: சரியா.
1: என் அப்பா சூப்பர் வந்து ரெண்டு நாளைக்கு போது அவர் வீட்டை கொண்டு போயிட்டா சரியா. அப்ப அவர் அவர் போயிருப்பா அவங்க அம்மாவும் தந்தையும் வந்தவங்க. அப்போ சரி அவங்க அங்க வரல அவர் போயிருக்க தன்னோட காதலிய வீடு சொன்னா வெளிக்கந்தை வெளிக்கந்தைக்காக போயிருக்கேன். அவங்க வீட்டுக்கு அறிவிக்காக போயிருக்க அந்த நாள் இந்த தொலைபேசி ஒண்ணும் இல்ல தானே. அப்ப கடிதமா அவர் கடையை போட்டுக்கோட்டோ போட்டோ எங்களுக்கு தெரியாது. அவர் வந்த அவர் அம்மாவும் தங்கச்சி வந்து வீட்டு அப்பாவிட்ட கலைச்சி போட்டு அப்பா சார பக்கத்து வீட்டு அவர் இப்ப பிரான்ஸ் நாட்டு இருக்கிற இந்த திருமணத்து கூட வந்தவர். அவர் வந்து சின்ன சைக்கிள் கொடுத்தாரு கொஞ்சம் உயரம் குறைவான கொஞ்சம். அப்பா சார் நீ அவரை கொண்ட ஒழுங்க தொங்கல் இருக்குதானே விட்டுட்டு வாண்டு ஆனா போயிடான்னு சொன்ன. நான் செய்ய போகலன்னு அவர் ஒழுங்க தொங்கல கேட்டான் நீ வாழாட்டு சரியா. இனியும் போயிட்டு வந்து கல்லடி பாடு மழை கொட்ட துவங்கிட்டேன். சேட்டு சேட்டு எல்லாம் சேட்டு காய்ச்சல் எல்லாம் நினைந்து அப்ப சின்னாக்கள் தானே நாங்கள் சொன்ன காரணம் தெரியா. அப்ப வந்து இந்த கல்லடி பாலத்துக்கு மழை கொட்டு துவங்கிட்டு அப்ப அங்க வச்சு அந்த அயன் இருக்குத்தானே அவங்கள வீட்டுல அயன் அவங்கள வீட்டுக்கு அப்ப வந்து பிடிக்க மாட்டேன் நம்பிக்கை இருந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து பூந்து பிடிக்க மாட்டேன் என்ன நம்பிக்கையெல்லாம் நாங்க போய் நின்று அதனப்போ அதற்கு காய்தான் நல்ல தொப்படா நினைஞ்சு விட்டது தானே. அப்ப என்ன வீட்ட கொஞ்ச தூரம் போறேன் பயம் அப்ப அடிக்கு வேணும்னு. ஆனா இங்க வந்து கூட்டிக்கொண்டு வேணும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. அப்ப சரிதான் வீட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போய் போய் வர அவர் என்ன ரெண்டு மணி நேரம் போய் வந்தாலும் அவர் வாங்கி என்ன கையில பிடிக்க பிடிச்சு கொண்டு
0: அடிக்கன்ட்டான்.
1: மலையில போக வேண்டாம் என்னட்டு சொன்ன போக வேண்டாம். ஆனா இவன் சொன்னா நீ பாடாட்டு அந்த நினைவு பிறநாள இந்த பாட வைத்திருந்தான் என்பதை கூறிக்கொண்டு எப்படி காலநிலை எப்படி இருக்கு
0: பரவாயில்ல கொஞ்சம்
1: இங்க
0: குளிர் தான் பெருசா அந்த பெரிய குளிர் இல்ல குளிர் தான் அவருடைய பாடலை இப்பொழுது ஒலித்து வந்திருக்கிறேன். அடுத்த நீருடைய பாடலை பார்ப்பதற்கு முன்பாக சின்ன விளம்பர இடவேளை.
2: பரிசு லாட்சியத்திலே ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீகை பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷெரிமஹால்.
0: நேரம் 11:10 நேரம் இருப்பது பிரான்ஸ் நிலையிருப்பாகவும் கேட்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக்கொண்டிருப்பது சுவிஸ் நேரத்தில். நான் ரசித்த பாடல், நான் ரசித்த பாடல் நிகழ்ச்சியாக நீங்கள் உங்கள் ரசனைக்குரிய ஒரு பாடலோடு இணைந்து கொள்ளலாம். அதற்காக அழைப்பு கடத்த வேண்டிய தொலைபேசி ரக்கங்கள் 0 3 1 8 3 2 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி ரக்கம் 0 3 1 9 51 48 47 71 அல்லது வைபர் லக்கம் இருக்கிறது, வைபர் லக்கத்திலும் இணைந்துள்ளலாம் 0 3 6 50 7 74 27. தொடர்ந்து இப்பொழுது இரண்டாவது நேருடைய பாடலை பார்ப்போம். அவன் இந்த பாடல் அக்கு நட்சத்திரம் திரையிலிருந்து ஒரு பாடலை தெரிவிச்சிருக்கிறார். இந்த பாடலை யார் தெரிவிச்சிருப்பார் என்பதை பின்பு பார்த்துக்கொள்வோம். இப்பொழுது பாடலை பார்ப்போம்.

0: இப்பொழுது அந்த பாடல் இரண்டாவது நேருடைய பாடல் தெரிவு ஒளி துவந்திருக்கிறது. இதேபோல் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் தெரிவுகளோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த பாடலை யார் ரசித்திருப்பார்னு பார்த்துக்கொள்ளுமா? வணக்கம் குகன், நலமாக இருக்கலாம் குகன்?
1: நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. நல்ல பாடலை நீங்களும் தெரிவித்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள். உங்களோட ரசனையும் இருக்கு, அப்ப உங்களோட ரசனைக்கு
1: அக்னி நட்சத்திரம் இந்த படம் வந்து உண்மையா பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்த படம். பிரபுவும் கார்த்திகும் சேர்ந்து நடிக்கிறார்கள் சொல்லி எதிர்பார்ப்பு. மணிரத்னம், மணிரத்னம் வந்து கொஞ்சம் பிரபலமாய் கொண்டு இதுக்கு முதல் நானே கண்டு உடம்பு வந்திருக்கணும்.
0: வெளியில
1: வெளியில பப்ளிக் ஆனது அதோட மனதினம் செஞ்சானி காம்பினேஷன் நினைக்கல. மிகுந்த எதிர்பார்ப்பும் எல்லா பாட்டுகளும் நல்ல பாட்டு. இந்த படத்துல ஒரு பாட்டையும் குறை சொல்லிடாது. இந்த பாடல் வந்து அமிர்தவர்ஷினி ராகத்தை பேஸ் பண்ணி எடுத்த பாடல். பாடல இந்த ராகத்தான் இந்த பாடல மட்டுத்தான் அந்த பாடல ஈடுபாட்டை கொண்டு வந்தது. பிறகு அந்த ரசிச்சு கொண்டு போயிருக்கல. அந்த பிறகு நடிச்ச காதல் பாடல்கள்ல எனக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு ரெண்டு பாட்டு. ஒன்று வந்து பார்த்திவன் கொண்டு போயிட்டது கௌதமியோட, இது அமலாவோட. இந்த பாட்டு மிகவும் ஒரு ரசனைக்குரிய வகையில் இந்த பாடல் காட்சி அமைத்திருப்பார்கள். ஒரு இருளுக்குள்ள கூடுதலா அமலாவை தான் க்ளோஸ் அப்ல காட்டுவார்கள். பிரபு வந்து காட்டினதும் குறைவு. பிரபுவும் பிடிச்ச நடிகர் வந்து சூர்யாவை சிவமாட்ட மகன் பிடிச்ச மாதிரி சிவாஜியின் மகன் பிரபு ஒன்று உண்டு. அந்த காலத்துல ரசிச்ச ஒரு
0: நாயகன் ஒரு வித்தியாசமான ஆக்கள். இந்த அமலா
1: ரெண்டு
0: வித்தியாசமான ஒரு பாணியல் வித்தியாசமான பாணி அந்த
1: பாணியல் வித்தியாசம்
0: அமலா ஒரு அமைதியா ஒரு அமைதியான இந்த கேரக்டர் மாதிரி தான் ஒரு
1: இந்த கேரக்டருக்கு மிகவும் நல்லா பொருத்தம். பாடல் காட்சியில பாடல் காட்சி கேட்டு உடல் பாகம் அந்த சிற்றிடை என்று
0: சொல்றவங்க
1: இந்த பாட்டை ரசிக்காதவங்க ரசிகனே கிடையாது. எந்த வகையிலும் காட்சி அமைப்பிலேயோ அல்லது நடிகர் நடிகர் அந்த கொரியோகிராஃப் வந்து உண்மையா மிகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நடன அசைவுகளும் காட்சி அமைப்புகளும் அதால இந்த பாடல் மறக்கவே இல்லாது. அதுல இந்த கவி வயிறு நான்கு மாலி நினைக்கிறேன். இந்த கவி வயிறு
0: வடிவில் படத்துல எல்லா பாடலுமே
1: வாலியா ஆளிலை சிவப்பாக அங்கமும் நெருப்பாக நூலிடை கொதிப்பேறுன்னு இல்லை என்னவோ பெண் பாடுற அந்த இடை கொதிப்பேற நேரம் அப்ப ஆண்ட வரி வந்து அது பதில் வந்து நல்லா இருக்கு. ஆதியும் புரியாமல் அந்தமும் தெரியாமல் காதலில் அரங்கேறுன்னு இல்லை என்னவோன்னு சொல்லி இந்த ஆண் பெண் உறவையும் வந்து நாகரிகமாகவும் அந்த தொடுகையின் ஒரு உபயோகத்தையும் அல்லது தாக்கத்தையும் வந்து மிகவும் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அந்த கவிதை வரி. இல்லை அந்த முக்கியமாக முழு கவிதை வரிகளும் வந்து ஒரு காதலின் உச்சத்தை வந்து நெருப்போடு விளையாடி இருக்கா என்று சொல்லி நாம்
0: வாலிந்த வரிகள் வைரமுத்திர வரிகளாக வாலிந்த வரிகள் அப்படியான இதுகள் கூடவே வந்த
1: கொஞ்சம் இல்ல காமம் கொஞ்சம் இருக்கும் காதலில் காமம் இருக்கும் காமத்தில் காதல் இருக்கும் அது
0: விரசம் இல்லாமல் இருக்கு.
1: விரசம் இல்லாமல் இதே வாலியைதான் வறுத்தெடுத்தவங்க இதுல வந்து ஒரு நாகரிகமாக காதலையும் காமத்தையும் விரசம் இல்லாம சொல்லி இருக்கிற அந்த கவிதை எல்லா எல்லா வரிகளிலும் ஒரு
0: படமும் கூட ஒரு வித்தியாசமான கதைய
1: படமும் கூட அதோட ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு
0: மனிதத்தின் படங்கள் கூட ஸ்ரீராம் தானே இந்த படங்கள் தான் கூட இந்த
1: நிரோஷாவையும் இந்த படத்தின் மூலம் தான் ரசிகனார். நிரோஷாவை நல்லா பிடிக்கும். இந்த படத்துல நல்ல வடிவாக காட்டியிருப்பாரு கார்த்திக் ஜோடியா.
0: ரெண்டு ஹீரோ ரெண்டு பேரும் அந்த படத்துக்கு இந்த காட்சிகளுக்கும் அவையில் இந்த அவையின் வேஷங்கள் இந்த இதில் அந்தவெண்டு இதுக்குன்னு இல்லை பாத்திரங்களுக்கு நல்ல தோரத்து பொருத்தமாக அது ஒரு விஜயமர் வசனம் சொல்லுவேன் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி தான் அதுக்காக வைக்கப்படையில உங்களை மாதிரி ரெண்டு புள்ளியில பெற்றதை காட்டி வைக்கப்படுறேன்
1: சொல்லுவேன்
0: அதில் சொல்லுவார் அந்த ரெண்டு பேர் நிறைய பிரச்சனை பட்டவங்களுக்கு இவங்க சொல்லுவார் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி அதுக்கான அவரால் வைக்கப்படையில உங்களை மாதிரி ரெண்டு புள்ளியில பெற்றதை காட்டி வைக்கப்படுறேன்
1: அது மனிதத்தினே மனிதத்தின் தான் எப்பவும் அந்த எனக்கு உண்மையாக அவற்ற படங்கள் எல்லாம் பிடிக்கும் ஆனால் இந்த படம் ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம்
0: சரி நன்றி உங்களோட ஆர்வத்துக்கு
1: முன்னே சந்திப்போம்
0: முன்னே மற்ற நிகழ்ச்சியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்
0: நீங்களும் இதே போல் இணைந்து கொண்டு உங்கள் விருப்பத்தில் ஒரு பாடலை தெரிவு செய்து கேட்டுக்கொள்ளலாம் அதற்காக அழைப்புகளை தமிழ் தொலைபேசி இலக்கம் சைவசி 33 1 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் சைவசி 33 9 51 48 47 71 அல்லது நமது வைபர் இலக்கம் இருக்கிறது வைபர் இலக்கத்தில் கூட நீங்கள் இணைந்துலாம் சைவசி 33 6 50 07 74 27 அந்த வழி இணைந்திருக்கிற அடுத்து நீர் இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77 நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77 உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு தவண முறையிலும் பணம் செலுத்தலாம் இவ்வாறு பல சலுகைகள் உண்டு மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 Avenue மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 71 72 99 51 61 மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை அகத்த இலை முருங்கை இலை பொன்னாங்கானி வல்லாறை போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன் இவை மட்டுமா இல்லவே இல்லை உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா பிரியா போஸ்டர் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள் மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marcel Foch 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்
0: நேரம் 11:24 கிழச்சத்தில் 10:24 நேற்று பிரான்ஸ் நிலையுறப்பாகும் டிஆர்டி தமிழ் தமிழ்வழியில் சுவிஸ் நேரம் சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நான் ரசித்த பாடல் நேற்றில் இப்பொழுது அடுத்த நீருடைய பாடல் தெரிவை பார்த்துக்கொண்டு பின்பு அந்த நேர் யார் என்பதை பார்ப்போம் இது இப்பொழுது அடுத்த நீருடைய பாடல் தெரிவாக பூந்தளிர் திரையிலிருந்து மீண்டும் இசை ஞானியுடைய ராஜாமிசையில்

0: பூந்தல் இதற்காக செய்யும் இளையராஜாவின் இசையில் பாஜ்புனின் குரலில் அந்த பாடலோடு தோய்ந்திருக்கிறது. அந்த பாடலை யார் ரசித்திருப்பார்கள் என்பது இப்பொழுது பார்த்துக்கொள்வோமா? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கமலமணி. நலமா?
1: ஓ, நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: நீங்களும் ரசித்தானே?
0: சரி, அதான் ரசிங்கன்னு சொல்றேன். யார் வேண்டாம் வேண்டாம்,
1: நடிப்பு
0: கண்டுபிடிக்கிற கணனியா அழைத்து போல கண்டுபிடிப்பேன். அதை இல்லாடாம தெரிஞ்சு இந்த கடைசியாக தான் வந்து சேரும் அந்த பிள்ளை வீட்டை அப்படியே நினைக்கிறது. அது நான் மறந்து போனேன், அப்படித்தான் நான் ஞாபகம் இருக்கேன்.
1: கொஞ்சம் பேசும் போன பிறகு மறவீங்க. வசனங்களே மறந்து போனேன். நீங்க இந்த பாட்டு போட்டா போல எனக்கு இந்த பாட்டு நினைவில வந்தது. அப்ப எனக்கு அந்த இளையராஜன் இசையில இது ஒரு நல்ல ஒரு பாட்டு அந்த மாதிரியும் கிடந்தது. அப்ப அது
0: நானும்
1: வந்துட்டு திடீரென்று ஞாபகம் வந்துட்டு அதைத்தான் கேட்க ஆசைப்பட்டேன். நான் அப்ப கேட்டுட்டேன். நேர் குறைவு போல இருக்குது, காணையில் எல்லாத்தையும் நான் எல்லாருமே கிடைக்கிற கஷ்டம் இன்றைக்கு ஏதோ கிடைக்குது எல்லாத்துக்கும். நீங்களும் சசித்த பாட்டு முதல் நீங்க போட்ட பாட்டும் நல்ல பாட்டு, பார்த்திபன் கேட்டது நல்லது, இப்ப புவன் வந்து கேட்ட பாட்டும் நல்ல பாட்டு. இது
0: கேட்ட பாட்டு நல்ல பாட்டு
1: நீங்க
0: நல்லது
1: பாட்டுகள் அந்த நாங்கள் இவ்வளவு சொந்தரான சொன்னாலும் கூடி எஸ்பியின் பாட்டுல ஒரு ஒரு சைஸ் ஒன்று இருக்கு. என்ன ஒரு ஒரு விதமான ஒரு இது இருக்கு,
0: அந்த அசைவு, அந்த அந்த அசைவு நல்லா இருக்கும். அந்த பாடல கூட அந்த அசைவுகள் நல்லா இருக்கும். அந்த கூடுதல
1: அந்த சுமூத்தா கொண்டு போகிற ஒரு பாட்டையும் அதுதான்
0: எனக்கு அசைவுகள் நல்லா இருக்கும்.
1: ஆமாம், அந்த சம்சாரம் அது அந்த அந்த பாட்டெல்லாம் அதுவும் ஒரு வந்து கேட்டா அந்த பாட்டையும் போடலாம். நல்ல பாட்டு அந்த சம்சாரம் என்பது சந்தோஷம் அந்த சில நாங்கள் அந்த சொல்லேக்கே ஒரு ஒரு ஒரு அமைப்பதுக்குள்ள வந்துடும் என்ன. அப்ப அப்படின்னா அவற்றை பாட்டு பிடிக்கும் நல்லா.
0: அவர் திருமதி கமலமணி இணைந்துள்ள அவருடைய தெருவில் அந்த பாடலோடு தோய்ந்திருக்கின்றது. இதே போல் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்பத்தில் உங்கள் ரசனைக்குரிய பாடலோடு இணைந்து கொள்ளலாம்.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? சியாஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
5: என்ன சமயலோ உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
6: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ராச 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: அனுப்புவதற்கு வந்து 15 பேர் சாப்பிட்டு அது ஒழுங்கான இருக்கின்ற
1: போது ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
2: நேரம் 11:48 தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஸ்விஸ் நேம். ஸ்விஸ் நேரத்தில் நான் ரசித்த பாடல், நான் ரசித்த பாடல் நேச்சூடாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்பத்தில் ஒரு பாடலை உங்கள் ரசித்த ஒரு பாடலோடு இணைந்து கொள்ளலாம். அதுக்காக அழைப்பு கழுத்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் நானாகவே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேரம் 11:53 கழிச்சத்தில் 10:53 இப்பொழுது ஒழித்த அந்த பாடலோடு மீண்டும் ஒரு தன்னுடைய ரசனைக்குரிய பாடலாக மீண்டும் அடைந்திருக்கின்ற கூன் அவர்களை வானிலை எழுதிக் கொள்ள வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எப்படி மீண்டும் ஒரு பாடலை பேசியிருக்கிறீர்கள்?
1: பாடல் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கியுள்ள ஒரு பெண்ணின் மனநிலை இல்லாம கணவனுக்கும் காதலனுக்கும் இடையில
0: இப்போ அதை அப்படி கணக்கு இருக்கு.
1: வாணியம்மாண்ட குரல், வாணியம்மா வந்து எப்போ ஒரு பாட்டை கேட்டாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷா கேக்குற மாதிரி ஒரு காதுகளில் ஒரு இனிமையை வாழ்க்கக்கூடிய ஒரு குரல் உண்டு. அந்த பிசுராமல் ஒழுங்க தமிழை உச்சரிச்சு அந்த அந்த இது விஜயபாஸ்கர் இது மற்றது சுஜாதா. சுஜாதாவை பிடிச்ச அந்த உண்மையா அந்த முதல் அவளோட தொடர்ல நல்ல ஒரு கேரக்டர் தான். அதுல எனக்கு பெருசா வந்து அவரை கவரவில்லை. பிறகு பிறகு படங்களை பார்க்க போய்க்குல சுஜாதா வந்து உண்மையா ஒரு மிகவும் ரசிச்ச ஒரு சுஜாதாவின் படங்களை மிகவும் ரசிச்ச உண்டு. இதயத்தை பெரிய சொல்லுவார் ஒன்று கவிதை பெரிய ஒன்றுக்குது ரகசிய இதயம் பல வகை துயரம்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படி ஒரு ரகசியமான இதயம் இருக்கும். சொல்ல முடியாத ஒரு கவலையோ அல்லது சொல்ல முடியாத இன்பம் இருக்கலாம். என்ன ஒரு ஒரு ரகசிய இன்பத்தை அனுபவிச்சிருந்தா மற்றவர்கிட்ட பயந்து கொள்ள முடியாமலும் இருக்கும்.
0: என்ன பயந்து கொள்ள முடியாதானே
1: எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும் இல்லையா?
0: நிச்சயமா
1: அவனவர்கள் அவனவர்கள் அவனர்கள் கிடைத்தால் தீரம் இல்லை. அந்த ஒரு பேதமையான ஒரு
0: மனநிலைமையில்
1: இக்கண்டான சூழ்நிலையில விஜயகுமாரும் விஜயகுமார் காதலன் நான் அவர் வந்து பிளாக் பெயினில் பண்ற முத்துராமன் கணவன் அந்த பாடல் கட்டி ராஜா திரையரங்கம்
0: பிளாக் அண்ட் ஒயிட் படம்
1: பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஏயா இப்படி ஒரு நல்ல ஒரு பாடல் பாடல் காட்சி கவிதை வரி வாணியம்மாண்ட குரல் விஜயபாஸ்கர் இசை விஜயபாஸ்கர் கூடுதலா வாணிஜராமுக்கு சந்திரபிரதம் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த படம் இந்த படம் அடிக்கடி கேட்கிற பாட்டு இப்ப எப்படியும் இருக்க வாரத்தில் ஒரு முறை கேட்பேன் இந்த
0: பாடுறாண்டாவது
1: அடவையா உங்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து
0: சரி நன்றி இணைந்து உண்டவைக்கு. நான் இன்னொரு பாடலை போட்டு நீ அச்சி நிறைவு கொண்டிருக்கிறேன். நன்றி இணைந்து உண்டவைக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அவர் குகன் இணைந்து உண்டார் மீண்டும் ஒரு பாடலோடு நல்ல நிகழ்ச்சியை நிறைவு கொண்டுவதற்காக இணையத்தில் மீண்டும் ஒரு பாடல்

ஒலிக்கின்ற பாடலோடு நினைக்கிறேன் சிக்கன பித்தனை செய்யும் எடுத்துக் கொண்டிருந்த தமிழ் நினைத்தன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி முன்னிட்டியாட்டி தமிழொலியின் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். நேர்களே, தொடர்ந்து முடிந்தீர்கள். நாளை காலை எமது வளமையான நிகழ்ச்சியில் ஆரம்பமாகும் வரை சிங்கப்பூரின் தொழிலாளர் பாகம் சிங்கப்பூர் நிகழ்ச்சிகளை எமது அலுவலகத்தில் நீங்கள் கேட்கலாம்.

0: ஹலோ, வணக்கம் நேர்களை. மீண்டும் வானொலிகள்ல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அது சென்ற வாரமா இல்ல இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நிகழ்ச்சி. என்ன டைம் இப்படி ஓடுது, காலம் இப்படி ஓடுது பாத்தீங்களா? இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டன. நான்கு மாதங்களுக்கு பிறகு உங்களை வந்து இதை சந்திச்சிருந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு அப்ப நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அடிக்கடி உங்களை சந்திக்க நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு முயற்சிய நான் கைவிடவில்லை. இன்று மே மாதம் 17ஆம் தேதி உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க ஓடி வந்துட்டேன். நான் உங்கள் ஹலோ காயத்ரி. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒளியில் உல்லாசன் தொகுப்புல என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்க நேர்களே. இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் 3ஆம் தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 1057, ஹிஜ்ரி 1447, துல்கைதா மாதம் திரை 29.
1: ஒலி 9.8 மணி நேர ஒளிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி 968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

0: பரவசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: அழகான இந்த காலை வேளையில இனிமையான பழைய பாடல்களை நம்ம கேட்டுட்டு வரோம் நேர்களே. வேதாவுடைய இசையில கண்ணதாசனின் வரிகள்ல வள்ளுவன் ஒருவன் திரைப்பட பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பாக ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், பி வி ஸ்ரீனிவாசுடைய குரல்ல காதல் நிலவே. பா காலையில இப்படி எல்லாம் பாட்டு கேட்கும் பொழுது மறுபடியும் தூங்க போயிடலாமா? அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது, ஏன்னா 10 மணி வரைக்கும் ஒளியின் உல்லாசம் தொகுப்புல நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். நான் உங்க ஹலோ காயத்ரி உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கிறேன். அடுத்த 2 பாடல்களை உங்களுக்காக நான் தேர்வு செய்து எடுத்து வச்சிருந்தேன். அதை பத்தி கொஞ்சம் ஆராயும் பொழுது, அலசி பார்க்கும் பொழுதுதான் தெரியுது இந்த 2 படங்களுக்கு நல்ல ஒரு இணைப்பு இருக்கு அப்படின்னு. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வல்லவனுக்கு வல்லவன் அந்த திரைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மே மாதம் 1965 வெளிவந்த திரைப்படம் இது. ஜெமினி கணேசன், தங்கவேலு, மனோகர், அசோகன் அப்படின்னு பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. 100 நாட்களை தாண்டி திரையரங்குகள்ல வெற்றி நடை போட்ட படம் இது. அந்த படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஜெமினி கணேசன் வந்துட்டு ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்திலும், அசோகனை வந்துட்டு ஒரு நேர்மறை கதாபாத்திரத்திலையும் வந்து அவங்க காண்பித்திருப்பாங்க. அப்போ ஜெமினி கணேசன் ஹீரோ, அசோகன் வந்துட்டு ஹீரோ இல்ல. ஆனா இந்த படத்துல இருவருமே பெரும்பாலும் தெரிந்த கதாபாத்திரங்களை விட அதற்கு எதிர்மறை கதாபாத்திரங்களை தான் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படத்துல. வல்லவனுக்கு வல்லவன் இந்த படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகள்ல ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. அதனையும் தொடர்ந்து சரியா 1 ஆண்டுக்கு பிறகு, அதாவது மே மாதம் 1966 வெளிவந்த சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணுமா? எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க இருவரும் சேர்ந்தாலே பா இட்டுதான் சொல்லுவாங்க. 1934 வெளிவந்த ஒரு அமெரிக்க படம், இட் ஹேப்பன் ஒன் நைட் அப்படின்னு ஒரு படத்துடைய தழுவல் தான் இந்த சந்திரோதயம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க 2 பாடல்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக கேட்டு மகிழ்வோமா?
2: நல்லா இருக்கு.

0: நிலவரம்.
1: பிஐஇ திரைநோக்கி செல்லும் டிபிஇ ஜாலான் காயுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மீடியா காப்பின் பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய கால்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியா காப். பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீ வாட்சில் நீங்கள் FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.
7: RJ Balaji's இயக்கத்தில் நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும் இப்போது வெற்றி நடை போடுகிறது. கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ் கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு
8: நீங்கள்
7: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
8: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
7: ரவிஜி
8: சஜினி
7: வணக்கம் சிங்கை,
8: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை. ஒளி 9:08 கேட்டாலே பரவசம். நல்ல நல்ல பாடல்களை கேட்கும் பொழுது அடுத்ததாக நீல நயனங்களோ அப்படின்னு நாளை நவதி திரைப்படத்தில் இருந்து எம்எஸ்யுடைய இசையில பாடல் வந்துகிட்டே இருக்கிறீர்கள். நீலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ளூ, நிறைய வண்ணங்கள் நிறைய நிறங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். நமக்கு பிடித்த நிறங்கள் வண்ணங்கள் அப்படின்னு கூட இருக்கிற பட்சத்துல இந்த நீல நிறம் அதற்கு இன்னும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
9: என்னவாயிருக்கும்
7: அப்படின்னு யோசிக்கிறீங்க. இந்த நீல நிறம் ப்ளூ அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு நபரை குறிக்கும் ஒரு வண்ணமாக இருக்கு. நேர்களே, உங்களுக்கு அது தெரியுமா? நான் தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்ப சமீபத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லோ ஒன்னு, ப்ளூ ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்று வந்து ப்ளூ அப்படிங்கிற ஒரு வண்ணத்தை நம்ம வந்து கொஞ்சம் அலசி ஆராய போறோம். உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு நபர் மட்டும் இல்ல, உங்களுடைய கவலைகள் அனைத்தும் போக்கும் ஒரு நபரை வந்துட்டு மை ப்ளூ பர்சன் அப்படின்னு வந்து நீங்க குறிக்கலாமா? அது மட்டும் இல்ல, நீங்க அவங்களை எவ்வளவுதான் அடிச்சு துவிச்சாலும் கஷ்டங்கள் கொடுத்தாலும் உங்க கூடவே எப்பொழுதும் உங்களுக்காகவே இருப்பவர் அவர் ஒருவரை நீங்க ப்ளூ பர்சன், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ப்ளூ பர்சன் அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்லலாம். பெரும்பாலும் ப்ளூ அப்படின்னு சொன்னா அது வந்து சோகத்தோட வந்து அவங்க வந்து சம்பந்தப்படுத்தி பார்ப்பாங்க இல்லையா? ஆனா ப்ளூ அப்படிங்கிறது சோகம் இல்லை, உங்களுக்கு ஆறுதல் அன்பு, உங்க கூட இருக்கிற ஒரு உன்னதமான மனிதரை நீங்க ப்ளூ பர்சன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு ப்ளூ, மிஸ்டர் ப்ளூ, மிஸ்ஸஸ் ப்ளூ, அக்கா ப்ளூ, அண்ணன் ப்ளூ இருக்காங்களா, அந்த ப்ளூ பர்சனுக்கு நன்றியை சொல்லி பாருங்களேன்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒரு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
2: வார இறுதி ஒலியில்
3: சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு நினைச்சிட்டே விட்டுறாதீங்க. உங்களுடைய ப்ளூ பர்சனை தேடி போயிட்டு நீ தான்ப்பா என்னோட ப்ளூ, ஒத்துக்கிறேன்ப்பா வாப்பா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்ல தவறாதீங்க. சரி, நல்ல அழகான பழைய பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இப்ப வாங்க, ஒரு 1980s பக்கமா வண்டி நகர்ந்துகிட்டே இருக்கு. இளையராஜாவோட இசையில இரண்டு பாடல்கள், உயர்ந்த உள்ளம் மற்றும் தென்றலே எண்ணெய்த்தோடு. இந்த காலை வேளையில தென்றல் நம்மை தொட்டுற மாதிரி பாடல்கள் உங்களுக்காக. இது ஒன்றின் பின் ஒன்றாக இது ஒலியில் உல்லாசம் 9:06. கேட்டாலே

0: தீவின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து சீராகவே உள்ளது. நேர்களே,
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ். சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு
5: அன்பான
4: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
6: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது.
7: தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
4: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
8: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
4: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரிகாப்பில்.
8: மே 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
7: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333388 6333888.
9: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: தீவின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து சீராகவே உள்ளது. நேர்களே,
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
6: என்ன முடிய போகுதானே?
5: KFC-ன் சம்யாங் புல்டாக் கபோடோரா டபுள் டான், இதை வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
6: என்ன சொல்றீங்க?
5: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஆரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபோடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 மட்டும்தான்.
6: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
5: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-யில் மட்டுமே.
0: ஒலியில் உல்லாசம், ஒலி 9.68 கேட்டாலே பரவசம். வாழ்க்கை ஒரு வட்டண்டா, அதுல தோய்க்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோற்பான் அப்படிங்கிற ஒரு டைலாக்க நேத்து நான் வீட்டுல விட்டுட்டு இருந்தேன். எனக்கு கார்பந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுல வந்து என்னுடைய கணவர் வந்துட்டு பண்ண சொல்லிட்டு இருந்தாரு, ஐயையே என்ன இப்படி தோத்துட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு. ஆனா அது ஒரு பக்கம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையும் வந்துட்டு ஒரு பயணம் தான், ஒரு வட்டமான பயணமோ ஏதோ ஒரு பயணம் அப்படி நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது அந்த பயணத்துல நிறைய முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம். சில முயற்சிகள் கை கூடும், சில முயற்சிகள் கை கூடாமல் போயிருக்கலாம். ஆனா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம உட்காராம நமக்கான நேரம் வரும் வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு குதிரை ரேஸ், லைஃப் இஸ் எ ரேஸ், ரேஸ், ரேஸ், ரேஸ். ஆஹா, பல படங்கள் வந்து ஒன்று சேர்க்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இப்ப கருப்பு திரைப்படத்துல நடிச்சு மறுபடியும் அவருடைய பயணத்தை தொடரும் சூர்யா அவருடைய பாணியில இந்த ஒரு குட்டி விஷயத்த சொல்றாரு. கேளுங்க, செய்திகளுக்கு பிறகு சந்திக்கலாம்.
7: நான் வந்து 10th எல்லா சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இருந்தேன், ஒரே வாட்டி தான் பாஸ் ஆனேன் பப்ளிக்ல. 12th எல்லா சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இருந்தேன், பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தான் ஒரே வாட்டி நான் பாஸ் ஆனேன். வாழ்க்கையை நம்புங்க, வாழ்க்கையில நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். மேக்ஸிமம் 3 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம், இந்த வயசுல எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம், எடுங்க அந்த ரிஸ்க் எடுங்க. பேஷனட்டா இருந்தா மட்டும் போதாது, ஒப்சஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தா எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கலாம், எல்லாருக்குமே அழகான வாழ்க்கை இருக்கு.
0: ஒவ்வொரு சிறிய வாய்ப்பும் பெரிய வெற்றியின் தொடக்கம் அப்படின்னு நம்பி செயல்படுங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள்.

0: செயற்கையின் நுண்ணறிவு உதவியோடு உருவாக்கப்பட்ட அது போன்ற ஒரு போலி காணொலியை நம்பி ஒரு சிங்கப்பூரர் சுமார் 5 மில்லியன் வெள்ளியை பறிகொடுத்திருக்கிறார். ஹோமஸ் நீரிணை தொடர்பாக உதவி தேவைப்படுகிறது என்று அரசாங்கம் கேட்பது போல் அந்த காணொலி சந்திப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்பி அவர் ஏமாந்து பணத்தை அனுப்பிவிட்டார். முதலில் வாட்ஸ்அப் மூலம் பிரதமரும் மூத்த அரசாங்க தலைவர்களும் கலந்து கொள்ளும் காணொலி சந்திப்புக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அதில் தனியார் துறையைச் சேர்ந்தவர் என்ற முறையில் வந்த அழைப்பை அந்த சிங்கப்பூரர் நம்பிவிட்டார். பிறகு மோசடிக்காரர்கள் அவரை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு பணத்தை அனுப்பும்படி நம்ப வைத்துவிட்டனர். சிங்கப்பூர் பெற்றோருக்கு பராமரிப்பு விடுப்பு கொடுப்பது பற்றி ஆராய்கிறது. நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளை கவனிப்பதற்கு அந்த விடுப்பை பயன்படுத்தலாம். பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா அதனை அறிவித்தார். தற்போது வேலை செய்யும் பெற்றோர் ஆண்டுக்கு 6 நாள் வரை சம்பளத்துடன் கூடிய பிள்ளை பராமரிப்பு விடுப்பை எடுக்கலாம். அதற்கு அவர்களின் ஆக இளைய பிள்ளை 7 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். உடல்நலம் சரியில்லாத பிள்ளைகளை கவனிக்க நேர விடுப்பு எடுக்க வேண்டியிருக்கிறது என்று கருத்து திரட்டுகளில் அடிக்கடி கூறப்படுவதாக அமைச்சர் இந்திராணி கூறினார். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஓராண்டில் எத்தனை நாள் தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே கணித்து சட்டமாக்க முடியாது என்றார் அவர். தேசிய அடையாளம், நாட்டுப்பற்று, பல்லின சமுதாயம், மாறிவரும் உலகில் மக்கள் எதிர்நோக்கும் சவால்கள், அவை குறித்த இளையர்களின் கருத்து என்ன? மீடியாகாப் தமிழ்ச் செய்தி நடப்பு விவகாரப் பிரிவும் தமிழர் பேரவையும் இணைந்து எழுச்சி எனும் கலந்துரையாடலை நடத்தின. சக இளையர்களை சந்தித்து பேச இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றார் கலந்துரையாடலில் பங்கேற்ற திரு வீரா.
1: மற்ற இளைஞர்களோட கருத்துக்களை வந்து பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. இந்த கருத்து வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல இந்த கருத்து மற்றவங்கள்ட்ட இருக்கான்ற ஒரு எண்ணம் வரப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து பேசினா அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப இந்த என்கிட்ட மட்டும் இல்ல, இவங்கள்ட்டையும் இதே கருத்து இருக்குது, இதே கேள்விகள் இருக்குது. அப்ப இது வந்து எனக்கும் இருக்குது, இவருக்கும் இருக்குது, அப்போ 3வது ஆளுக்கு இருக்கும், 4வது ஆளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு யோசனை வந்துச்சுனாலே நம்ம அதுக்கு தகுந்த சொல்யூஷனை தேட ஆரம்பிச்சிடும்.
0: அக்கறைகளுக்கு தீர்வு காணும் பயணம் இது என்றார் திரு ஜஃபீர்.
2: இதோட அடுத்த கட்டம் வந்து இப்போ அடுத்ததா ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன், இதே 2 அமைப்புகளும் சேர்ந்து செய்யறாங்க போது வி கேன் ஐடென்டிஃபை த சாம்பியன்ஸ். உண்மையிலேயே டீப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு புரிஞ்சு லைக் ஓகே இது வந்து வி கேன் டூ திஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ், இதுக்கான நேரம் நான் செலவிடுறதுக்கும் எனக்கு வந்து இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்ற சாம்பியன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். வி கேன் கெட் திஸ் சாம்பியன்ஸ் இன் டு ரூம் வேர் யூ டிஸ்கஸ் த சொல்யூஷன்ஸ். இந்த மாதிரி சாம்பியன்ஸா இருக்கும் போது அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தெரியும், அதை மேம்படுத்துறதுக்கு அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க.
0: இளையர்கள் பங்கேற்ற அந்த கலந்துரையாடல் கேலாங் இஸ் நூலகத்தில் நேற்று நடைபெற்றது. இஸ்ரேல் ஹமாஸ் கிளர்ச்சி படையின் ஆயுத பிரிவு தலைவரை கொன்றுவிட்டதாக கூறியிருக்கிறது. ஹமாஸ் அதை உறுதிப்படுத்தியது. எசதீன் அல் ஹதாத் அக்டோபர் 7 தாக்குதலை திட்டமிட்டவர்களில் ஒருவர் என்று இஸ்ரேல் கூறியது. ஹமாஸ் படையின் மூத்த அரசியல் தலைவர்களையும் தளபதிகளையும் மத்திய கிழக்கு நெடுகிலும் இஸ்ரேலிய உளவு பிரிவும் ராணுவமும் குறிவைத்து தாக்கி வருகின்றன. இந்தியாவும் நெதர்லாந்தும் உறவை உத்திப்பூர்வ பங்காளித்துவத்துக்கு உயர்த்தியிருக்கின்றன. நெதர்லாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டச் பிரதமர் ராப் யட்டனை சந்தித்து பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் முதலீடு, தற்காப்பு உள்ளிட்ட துறைகளில் கூட்டு முயற்சிகளை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல இணங்கின. இருநாட்டு உறவில் கடந்த 10 ஆண்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். திரு மோடி முன்னணி டச் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் சந்தித்தார். இந்தியாவில் உள்ள வாய்ப்புகளை நாடும்படி அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார். காவல்துறை, மகளிர் நலன், இளையர் நலன் ஆகியவை அவர் பொறுப்பில் இருக்கும். நிதியமைச்சராக திரு செங்கோட்டையன் பொறுப்பேற்கிறார். முதல்வரின் பரிந்துரையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் அலுவலகத்தின் அறிக்கை கூறியது. மாலத்தீவில் காணாமல் போன இத்தாலிய முக்களிப்பாளர்களை தேடி மீட்கச் சென்ற மீட்புப் படை வீரர் மாண்டார். மாலத்தீவு தேசிய தற்காப்பு படையைச் சேர்ந்த ஸ்டாஃப் சார்ஜன் முகமது மஹூதி ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் உயிர் பிரிந்தார். காணாமல் போன 5 இத்தாலிய முக்குளிப்பாளர்களில் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மாலத்தீவில் ஏற்பட்டிருக்கும் ஆக மோசமான முக்குளிப்பு பேரிடர் இது. இத்தாலிய வெளியுறவு அமைச்சு அந்நாட்டின் 5வரும் மாண்டதை உறுதிப்படுத்தியது. ஜெனோவா பல்கலைக்கழக உயிரியல் பெண் பேராசிரியர் அவரது மகள்

இரண்டு இளம் ஆய்வாளர்கள் ஆகியோர் மாட்டினர். இந்திய பெருங்கடலில் இருக்கும் மாலத்தீவு 800 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சுமார் 1200 பவளத்தீவுகளை கொண்டது. கார்பந்து எஃப்ஏ கிண்ணத்தை மான்செஸ்டர் சிட்டி கைப்பற்றியிருக்கிறது. நேற்று இரவு நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சிட்டி செல்சியை தோற்கடித்தது. சிட்டி பயிற்றுவிப்பாளர் பெப் கேர்டியோலா 10 ஆண்டுக்கு முன்பு வந்தார். இதுவரை அவர் 6 பிரீமியர் லீக் பட்டம், 3 எஃப்ஏ கிண்ணம், 5 லீக் கிண்ணம், 1 சாம்பியன்ஸ் லீக் பட்டத்தை வென்றிருக்கிறார். இதற்கிடையே பிரீமியர் லீக் பட்டியலில் 9வது இடத்தில் இருக்கும் செல்சி முன்னைய ரியால் மட்ரிட் பயிற்றுவிப்பாளர் ஜாபி அலோன்சோவை புதிய நிர்வாகியாக 4 ஆண்டுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறது என்று ஸ்கை ஸ்பாட்ஸ் கூறுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையுற நேர்களை தான் உங்கள் ஹலோ காயத்ரி. அடுத்து ஒரு பாடல் மியூசிக் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் தேவாவுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. அதனையும் தொடர்ந்து அனிருத்தோட இசையில இப்ப புதுசா பாதையை போட்டு கலக்கிட்டு இருக்கிறாரு ஒரு சூப்பர் ஸ்டார், அவருடைய பாடலும் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களுக்கு பிறகு கிறிஸ்துவ பாடல், அதற்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன்.

புகழ்பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. இது உங்க ஒலி 968.

0: கேட்கட்டும் கேட்டாலே பரவசம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகு வரும் பகுதியில் வாகனம் பழுதாகி இருக்கு, ஆறாம் தகத்தை தவிர்த்திடுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
8: உங்களுக்கு சமைக்க தெரியாதா? அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
9: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சின்ன சட்டி, புட்டு இந்த அடுப்பு.
8: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
10: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
8: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
11: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
12: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
13: பாத்தீங்களா, இவங்க ஓடி போயிட்டாங்க, நீங்களும் ஓடி போயிருங்க. அப்படி ஒண்ணு பண்ணலாம்,
14: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
15: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
16: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
15: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
17: ஹலோ மேடம், நாங்க எப்பவும் ரெடியா வந்து பேசுறோமா?
16: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
15: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
18: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
16: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
15: ரஃபி நவீன் வழங்கும்
19: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
1: ஒரு சில பேர் எங்க போயிருந்தீங்க வழங்கி இருந்தேன், இப்ப தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி நேர்களே. சரி, அடுத்த மணி நேரத்தில் என்ன செய்யலாம் நினைக்காம எனக்கு நேரம் கிடைக்கலையோ அதெல்லாம் இப்ப நான் செய்ய போறேன். வாழ்க்கையை இன்னும் அழகா, இன்னும் உற்சாகமா நான் வழி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அவருக்கு வயது 63 இருக்கும். நீங்க எப்படி ஓய்வு பெறும் பொழுது, இப்ப நீங்க யங் அண்ட் பிரைட்டா இருக்கலாம், ஆனா ஓய்வு பெறும் நேரம் வரும் பொழுது உங்களுக்கு இப்பவே ஒரு திட்டம் வைத்திருப்பீங்க, இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்ட்டு. அது என்னென்ன விஷயங்களாக இருக்கும் சும்மா லைட்டா தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆசைதான். வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678 9 6 8. வேலையிலிருந்து ஓய்வு பெறும்பொழுது, அதாவது ரிட்டையர்மெண்டோ செமி ரிட்டையர்மெண்டோ ஏதோ ஒன்று, அந்த ஒரு நீண்ட கால ஓய்வு கிடைக்கும் பொழுது நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி வழி நடத்திக்கிட்டு போவீங்க? நீங்க பகிர்ந்து கொள்வது மற்ற நேர்களுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கலாம் இல்லையா? உங்களுடைய பகிர்வை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்க ஒரு குரல் பதிவாக அனுப்பி வைக்கிறீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.

தனுஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் இவங்க இருவருமே வந்து சேர்ந்து பாடலை பாடியிருக்கிறாங்க. ரொம்ப ஹிட்டான பாடல்களும் வந்திருக்கின்றன. ஆனா இப்ப தனி குரல்ல ஸ்வேதா மோகனோட பாடல் ஒண்ணு வருது, அதனையும் தொடர்ந்து தனுஷுடைய பவர் பாண்டி பாடலும் வருது. கேளுங்க மகிழுங்க, ஒலி 9 அரையட்டுடன் தொடர்ந்து இணைந்திருங்க.

வாழ்க்கையில இந்த நீண்ட ஓய்வு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் நம்ம தேடி வரும். அதுதான் இந்த பதவியில இருந்து ஓய்வு பெறுறது, வேலையில இருந்து ஓய்வு பெறுறது, ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி வழி நடத்தணும், என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீங்க, அதை பத்தி பகிர்ந்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல நம்மளுடைய நேர் வந்து ராஜ்குமார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இவர் என்னன்னா, எனக்கு வந்துட்டு நிறைய செய்யணும் அப்படிங்கலாம் ஆசை அப்படி இல்லாட்டியும் கூட, இப்ப வந்துட்டு செமி ரிட்டையர்மெண்ட், 59 வயதாகுதான் இவருக்கு, இப்ப செமி ரிட்டையர்டா ஆயிட்டு 5-6 மணி நேரம் தான் ஒரு நாளுக்கு வந்து அவர் வேலை செய்யறாராம். இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய பெரிய வித்தியாசத்தை வாழ்க்கையில உண்டுபடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. நன்றி ராஜ், உங்களுடைய கருத்தை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கு. இப்பதான் நேர்களே, நீங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணும் பொழுது, ஒரு வேலையிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது லிவ் இட் அப் அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப புதுசா இருந்தது அதை கேட்கும் பொழுது. ஓய்வு பெறும் பொழுது பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் செய்யாம அப்படி ரிலாக்ஸா இருப்போம் அப்படிதான் வந்துட்டு பல பேர் நினைக்கிறது உண்டு. ஆனா இவர் வந்துட்டு இல்ல, இன்னுமே தான் நான் நினைச்சதெல்லாம் செய்ய போறேன், முன்பு சில காரணங்கள்னால என்னால அதை செய்து முடிக்க முடியல, என்னோட பக்கெட் லிஸ்ட் கூட நம்ம சொல்லலாம், எனக்கு வந்து அப்பப்ப இதெல்லாம் செய்யணும்னு ஆசையா இருந்தது, இப்ப அதற்கான எனக்கு நேரம் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது, அதை அமைச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுடைய திட்டங்கள் என்ன ரிட்டையர்மெண்ட்க்கு பிறகு, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இப்படிலாம் நீங்க புதுசா வாழணும்னு ஆசைப்படுறீங்க, அதை பத்தி பகிர்ந்து

0: ஷான் ரோல்டனின் இசையில தனுஷ் வரி அமைத்து அவரே பாடிய பவர் பாண்டி திரைப்பட பாடலை கேட்டு முடித்த நேரம் 7:42. பிறகு விபத்து நிகழ்ந்துள்ளது, வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை என்னென்னலாம் செய்து அமைச்சுக்கணும் அதை பத்தி நீங்க பகிர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாயிப் சொல்லியிருக்கிறாரு, இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வந்து எடுத்துடணும், அது நல்லது இல்ல, நம்ம வந்து அப்படியே முடக்கிறோம். சாயிப் என்ன சொல்றாருன்னா, பேபி பூமர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க வேலை நேரத்தை குறைச்சிக்கலாம், அதாவது முழு நேர ரிட்டையர்மெண்டா போகாம ஒரு செமி ரிட்டையர்மெண்ட் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த சேமிக்கிற அந்த நேரத்துல உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிற மாதிரி, உங்களுடைய ஸ்கில்ஸ் அபிலிட்டிஸ் இதெல்லாம் வளர்த்துக்கிற மாதிரி நீங்க சில விஷயங்களை தொடங்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு சாயிப் சொல்றாரு. லைட்டா வாக்கிங் போங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்க, இல்ல சமூகத்திற்கு தேவையான பணிகளை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி சாயிப் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. இப்படிதான் ஆய்வாளர்களும் எப்படி உங்களுடைய ஓய்வு காலத்தை இன்னும் சிறப்பாக செலவிடலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் நேரத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன்.
1: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
2: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான்
3: சண்டைக்கு வந்திருக்கோம்.
4: வாகன கண்காட்சி சலுகைகளை தவற விட்டு விட்டீர்களா? அவை இன்னும் தொடர்கின்றன, ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. பிவாய்டிக்கு மாறும் போது கண்காட்சிக்கு பிந்தைய சிறப்பு தள்ளுபடிகள், கவர்ச்சிகரமான உரிமையாளர் பலன்கள் மற்றும் சிறப்பான கூடுதல் பரிமாற்ற ஊக்கத்தொகையை பெற்றிடுங்கள். புத்திசாலித்தனமான மின்னேற்ற கலப்பு தொழில்நுட்பத்தால் இயங்கும் புதிய பிவாய்டிசியில் 6DMI வாகனத்தை செலுத்தி பாருங்கள். இது நீண்ட தூர பயணங்களுக்கு பெட்ரோல் ஆதரவுடன் கூடிய மின்சார ஆற்றலின் செயல்திறனை வழங்குகிறது. இன்றே பிவாய்டி காட்சியகத்திற்கு வருகை தாருங்கள்.
0: வாகனம் பழுதாகி இருக்கு, பிஐஇ நோக்கி செல்லும் கேஜிஇ உட்லண்ட்ஸ் ரோடுக்கு பிறகு வரும் சாலையில், சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ பிகேஇக்கு பிறகு வரும் பகுதியில் முதல் தரத்தில் சாலை பணிகள்.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: ஹலோ காயத்ரி அவர்களே, பார்த்திபன் பேசுறேன். இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். ரிட்டையர்மெண்ட்க்கு
9: அப்புறம் நான் வந்து முக்கியமா எக்ஸசைஸ் ரூட்டீனை கண்டினியூ பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்ம பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கும். அதான் நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து நான் உலகம் சுற்றும் பார்த்திபனா
0: மாறிடுவேன்.
9: அப்படியே உலகத்தை சுத்தி நல்லா சந்தோஷமா எல்லா இடத்தையும் பார்த்துட்டு, இது வரைக்கும் பார்க்காத இடத்த பார்த்துட்டு அப்படியே ஜாலியா வாழ்க்கையை வாழணும், டெய்லி ஆக்டிவா இருக்கணும், அதான் முக்கியம். அதுக்கப்புறம் இயற்கை என்ன சொன்னதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹலோ காயத்ரி, நன்றி, வணக்கம்.
0: அதான் வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்சுட்டுமே, இப்பதான் ஓய்வு பெற போறோமே, இதுக்கு பிறகு என்னத்தை செய்யறது என்னத்தை பண்றது அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அதை நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஓய்வு காலத்துல புதிய பொழுதுபோக்குகள் அல்லது உங்களுக்கு சொந்த திட்டங்களை அமைத்துக் கொள்வது, உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பது உங்களுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க.
10: ஓஹோ,
0: ஆமா நேர்களே, இந்த அறிவாற்றல் சரிவை தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குமா, தனிமையையும் இது தவிர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் லிவ் இட் அப், ரிட்டையர்மெண்ட்க்கு பிறகு அப்படியே ஓய்வே கதின்னு இருந்துராம லிவ் இட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்ல. உங்களுடைய வாழ்க்கையுடைய புதிய அத்தியாயத்தை நீங்க தான் சுறுசுறுப்பாக திட்டமிட்டு அமைச்சுக்கணும். சிம்பிள் தான், புதிய நகரங்களுக்கு நீங்க பயணம் செய்யலாம் அல்லது புதிய விளையாட்டுகளை நீங்க கற்றுக்கொள்ளலாம். சுறுசுறுப்பாக உங்க வாழ்க்கையை நீங்க வழி நடத்துறதுக்கு இது உதவியாக இருக்கும். உங்களுடைய உடல் நலம் மற்றும் அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கவும் இது உதவுது. அடுத்தது வந்துட்டு உறவுகள். அன்றாட பணிகள் இப்ப இல்லாததுனால உங்களுடைய வாழ்க்கை துணை, குடும்பம், நண்பர்கள், உங்களுடைய உள்ளூர் சமூகத்துடன் ஆழமான அர்த்தமுள்ள தொடர்புகளை நீங்க பிணைத்துக் கொள்ள வேண்டும். பிணைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலகட்டம் அமையும்னு சொல்றாங்க. அடுத்ததாக ரினியூட் சென்ஸ் ஆஃப் பர்பஸ். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஓய்வு பெறுவது அப்படிங்கிறது நிற்பது, காலம் நின்றுவிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது உங்கள் நேரத்தை உங்களுக்கு முக்கியமானவற்றின் பக்கம் திருப்புவதாக நீங்க நினைச்சுக்கணும். உங்களுடைய நேரத்தை உங்க கையில வந்து கொடுக்கற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். உங்களுடைய வாழ்நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளவும் ஆர்வங்களை ஆராயவும் இந்த காலகட்டத்தை நீங்க பயனுள்ளதாக மாற்றி அமைச்சுக்கங்க. அப்புறம் இந்த மன அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நிவாரணம் பெறலாமா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி எப்படின்னு கேக்குறீங்க தானே. வழக்கமான அன்றாட வழக்கங்களில் இருந்து விலகி சென்று ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட வழிவகுக்கிறது இந்த ஓய்வு காலம். இளைப்பாறுதல் மற்றும் மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து மன அழுத்தத்தை குறைத்து பணிக்கு பிந்திய வாழ்க்கைக்கு உங்களை நீங்க வழக்கப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை செய்ய தவறாதீங்க. ரிட்டையர்மெண்ட்க்கு பிறகு லிவ் இட் அப், இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க.

வணக்கம். காளிமணி 8, மிழக்காப்புலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூர் காவல்துறை பிரதமர் லாரன்ஸ் ஓங் கலந்து கொண்டது போன்ற போலி காணொலி சந்திப்பின்